இருப்பேன், நல்லா கவனிக்கும், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நல்லா கவனிக்கணும். எவ்வளவு, அதாவது தண்ணீர் என்பது பிரச்சனையை குறிக்கிறது, ஆறுகள் என்பதும் போராட்டங்களை குறிக்கிறது, அக்கினி என்பதும் பாடுகளை குறிக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீ தண்ணீர்கள் கடக்கும் பொழுது, பிரச்சனையில் இருக்கும் போது, எல்லா சூழ்நிலும் உலகமே உன்னை கைவிட்டாலும், உலகத்தில் உள்ளவர்கள் உன்னை கைவிட்டாலும், உன்னுடைய வாழ்க்கையில் நண்பர்கள் உன்னை கைவிட்டாலும், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட உன் பட்சத்தில் நான் இருப்பேன். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் யாவையும் செய்வேன். ஆகவே நீ சோர்ந்து போகாத. ஆறுகளை நீ கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ விழுந்து போக மாட்டே. ஒருவேளை அக்கினியின் நடுவில் நீ நடக்கும் பொழுது அதில் நீ வேக மாட்டே. வேதத்தை வாசிக்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை அதிகமாய் நேசித்தவர்கள், தேவனுக்கு, தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய வாழ்க்கையில ஒரு சில கட்டத்தில், ஒரு சூழ்நிலையிலே அக்னியின் நடுவே போய்கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த அக்னியின் நடுவிலையும் கத்தரை அவர்கள் துதித்தார்கள். அந்த அக்னி அவர்களை ஒன்றுமே செய்ய முடியல. அவங்களை கொண்டு போய் அக்னியில போட்டவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் அக்னியின் நடுவிலே உலாவி, நான்காவது ஆள் அதாவது தேவன், பாருங்கள், அவர் சுகமாய் அவர்கள் சந்தோஷமாய் ஆண்டவர்களை வெளியே கொண்டு, அந்த அக்னி அவர்களை ஒன்றும் செய்ய முடியல, அந்த பிரச்சனை அவர்களை ஒன்றும் பண்ண முடியல. அவங்க தேவனுக்காக வைராக்கியம் பண்ணின மனுஷர்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, ரெண்டாவது நான் சொன்னேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். பாடுகள் மத்தியில் அந்த பாடு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் அதை தாண்டி கொண்டு போக வேண்டிய பலனையும் அதற்குரிய போக்கையும் கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். மூன்றாவதாக, கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதே மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அந்த 38 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது நான் வாசித்தேன், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். போதகரே, நாங்கள் சாகிறது உமக்கு கவலை இல்லையா. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, முதலாவதாக சொன்ன பிரச்சனை நடுவில் கர்த்தருடைய சித்தத்தில் தான் நம்ம இருக்கிறோம், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவருடைய சித்தத்தில் தான் இருக்கிறோம், ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ரெண்டாவது சொன்ன, இயேசு அந்த பிரச்சனை மத்திய நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். மூன்றாவது பார்க்கும் பொழுது, பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவர் நம்ம மேல கரிசனையா இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். கரிசனையா இருக்கிறார் அவர், நம்ம மேல ரொம்ப வாஞ்சியா இருக்கிறார். அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வரணும். அது சாதாரணமான நேரத்தை விட பிரச்சனையின் நேரத்தில் தான் கர்த்தர் நம்ம அதிக கரிசனையா இருக்கிறார் என்பதை நம்பணும். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே நான் சொன்னது போல புயல்கள், போராட்டங்கள் எது வேணாலும் வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கென்று நம்மை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மேல் கண் வைத்து நமக்கு, நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு உண்டு என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் நம்மேல் கரிசனையாக இருக்கிறார். ஒரு பிரச்சனை உலகத்திலே பார்க்கும் பொழுது, நன்றாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது அநேகர் நம்ம கூட இருப்பாங்க. நல்ல ஒரு கல்யாணத்துக்கு போங்க, ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது எல்லாரும் நம்ம சூழ்ந்து வருவாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி, அப்படி நிறைய காரியங்கள், சந்தோஷமான நேரத்தில் எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம விட்டு தூரம் போயிடுவாங்க, ஏதாவது கேட்டுருவாங்களா, இல்லை ஏதாவது நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்களான்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அப்படி அல்ல. இந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை வருது, புயல் அடிக்குது, கடல் நடுவில் போகிறாங்க, கடல் அந்த படகு அமிழத்தக்க அளவுக்கு போராட்டங்கள் வருகிறது. ஆனால் அந்த இடத்துல இவங்க பயப்படுறாங்க, சீஷர்கள் பயப்படுறாங்க, நாங்கள் அமிழ்ந்து போவோமோ, நாங்கள் மடிந்து போவோமோ, ஆண்டவரே உங்களுக்கு எங்கள் மேலே உங்களுக்கு கரிசனை இல்லையே என்று சொல்லி அவங்க கேட்கும் பொழுது பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் எழும்புகிறார். ஆண்டவர் எழும்பி அந்த காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, நீ அமைதலாய் இரு என்று சொன்ன பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த காற்றும் கடலும் கீழ்ப்படிந்து அது ஒன்றுமில்லாமல் அப்படியே போலது. எனக்கு அன்பான தேவனே, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை பார்க்க முடியாது. நம்ம ஏன்னா நம்ம இதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் நம்ம கூட இல்லாதது போல ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம இருதயம் சொல்லும், நம்முடைய சிந்தை சொல்லும், உண்மையாகவே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, ஐயோ இந்த காரியத்தின் வழியாக போகிறானே, உண்மையாகவே ஆண்டவர் என்ன கூட தான் இருக்கிறாரா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரா, ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது.
மனப்பதட்டம் அடைகிறது. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும், எல்லா சூழ்நிலையும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம மேல கரிசனியா தான் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். விதத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு அருமையாக தெரிந்த ஒரு காரியம், ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் உன்னை நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொன்னார். அங்கே கொண்டு போகும் போகிற வழியில் பாருங்க, எகிப்தில் கூட கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் வனாந்திரத்தின் பாதையில் செல்லும் பொழுது அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, வெறுமை. நமக்கு தெரிந்த எல்லாம் ஒரு காரியம் தான், சுருக்கமாக சொல்கிறேன். அங்கே சாப்பிட்றதுக்கு இல்லை, தண்ணி இல்லை, பலவிதமான பாடுகள், போராட்டங்கள். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அந்த வனாந்திரத்தின் பாதையில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ரொம்ப கரிசனையாக இருந்தார். எப்படின்னா பகலில் மேக ஸ்தம்பமாக இருந்தார், ஏன்னா வெயில் அவங்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்தக்கூடாதுன்னு. இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்தார், ஏன்னா குளிர் அவங்கள ஒன்றும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி. அது மட்டுமல்ல, வாழ்க்கை பாதையில் அந்த வனாந்திரத்தில் தான் நல்ல காடைகளை ஆண்டவர் கொடுத்தார் சாப்பிட்றதுக்கு, நல்ல மண்ணாவை ஆண்டவர் கொடுத்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். எப்போ கொடுத்தார் தெரியுமா? வனாந்திரத்தின் பாதை தான். வனாந்திரம் என்று சொன்னால் வெறுமை, ஒன்றுமில்லாத இடம். அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவன் கரிசனையா இருந்ததுனால எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்து, ஆண்டவர் சொன்னது போல உனக்கு நான் கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்ன போல அந்த கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அதே போல இங்க பார்க்கிறோம், சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னது போல அதுக்கு நடுவில் போராட்டம் பாடுகள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னது போலவே அந்த சீஷர்கள் அக்கறைக்கு போய் சுகமாய் போய் சேர்ந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 115:12 வாசிக்கும் பொழுது, கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கத்தர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, நம்மை மறந்து போகிற தேவனும் அல்ல, அவர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நினைத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் கடந்து போகிற பாதைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், வேலையில்லாத காரியங்கள், பணம் இல்லாத சூழ்நிலைகள், மனிதன் மறந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கத்தர் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நம்முடைய அவர் மேல் நாம் விசுவாசமாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம். ஏன்னா நம்மை ரட்சித்த ஆண்டவர் அவருடைய என்றைக்கு நம்மை கரம் பிடித்து நடத்தினாரோ, நம்முடைய கரம் பிடிச்சாரோ, அன்றிலிருந்து அவருடைய சித்தத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்துக்குள்ளே தான் இருக்கிறேன், நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க, நீங்கள் என் கூட தான் இருக்கிறேன், நான் நம்புகிறேன், என் மேலே நீங்கள் கரிசனாக இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறான்னு சொல்லி விசுவாசத்தோடு கடும்போது அக்கறைக்கு கொண்டு போய் ஆண்டவர் சேர்த்து அவர் நன்மையான பாதையிலே சுகமாய் ஆசிரமமாக பாதையிலே கர்த்தர் நம்மை தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை புது வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நடத்தி, புதிய ஆசிரியத்திற்குள்ள கர்த்தர் நடத்தி உங்களுடைய சாட்சியாக நிறுத்துவாராக. ஆமேன். ஒரே ஒரு பாடலை பாடி, ஒரு வரிகளை பாடி ஜெபித்து நான் முடிக்கிறேன். பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன்,

0: பிதாவே, ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் கொடுத்த நல்ல அதிகாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாளும் உம்முடைய வார்த்தையை தியானிக்க தந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு சீஷர்கள் படைவிலே பிரயாணம் சென்று செய்து கொண்டிருந்த பொழுது காற்று வீசினது, கடல் கொந்தளித்தது. ஆண்டவரே, ஆனாலும் அந்த காற்றும் கடலும் அவர்களை சேதப்படுத்த முடியல. அவர்கள் எப்படி அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தார்களோ அதே போல சுகமாய் அக்கறைக்கு கடலை நாம் மறுபகுதிக்கு கொண்டு போய் நீங்க ஜீவனோடு கூட கொண்டு போய் நிறுத்தினீங்க. அதே போல எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டரே வாழ்க்கை பயணத்தில் நிறைய பிரச்சனைகளோடு கூட போராட்டங்களோடு கூட அவள் காணப்படலாம். ஆனால் ஆண்டரே தேவாய், நீ மனமிறங்கி அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அவளை தொடர்ந்து நீங்கள் புதிய வாழ்க்கைக்கு நேராக, புதிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த பிரச்சனைகளோ போராட்டங்களோ எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னால் உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலும் எங்களோடு கூட இருக்கிறவர் நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீர் பெரியவர். ஆண்டவர், உம்மால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீ செய்யவர். எங்களுக்காக யாவையும் செய்ய போகிற கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும், கத்தர் எனக்காய் யாவையும் செய்து முடியும். எங்களுக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிக்க போறீங்க, முடிச்சிட்டீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் ராஜதுரை. இன்றைய நாள் இந்த தலைப்பிலே வேதாமத்திலிருந்து அநேக காரியங்களை தொகுத்து பேசினீர்கள். யோபு பற்றி சொன்னீங்க, மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுடைய செய்தி 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த புதன்கிழமை இதே நேரத்தில் உங்களை சந்திப்போம். உங்களுக்கு சரியாக கொடுக்கப்பட்ட அடுத்த புதன்கிழமை நிரந்தரமாக இந்த நேரத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த நேரத்துக்கும் செய்து கொடுங்கள். கர்த்தருங்களையும் ஊழியங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ராஜதுரை இந்தியா. அடுத்த புதன்கிழமை மீண்டும் வருவார். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் எப்சியோ அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எப்சிபா.
2: பிரைஸ் லார்ட் பாப்பையா. நிகழ்ச்சியின் மூலமா எங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமாய் நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அப்படியே அந்த காலை வேளிலும் கர்த்தருடைய சமூகத்துல கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்துல கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைக்காய் நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்கலாம். இதிலே கிருபியாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளிலும் உடைய பிரசன்னத்திலே உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவ நீர் எங்களோடு கூட கர்த்தர் பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையில வார்த்தை இந்த நாளிலே எங்கள் மத்தியில வெளிப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, பிரசனம் நிறைந்த வார்த்தை எங்கள் வத்தில வெளிப்படுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும், நன்மை செய்யுங்க. அந்தவரே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதை வாழ் கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஊற்றப்படும்படியா, பரிசுத்த ஆவியானவரே நீர் பொழிந்தர்ல பண்ணும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும், நன்மை செய்யுங்க. கிருபியுள்ள கரத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ப்ரேஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையிலே இந்த நாட்களில் நம்ம கேட்க இருக்கிறோம். நம் யாவரும் இருதயத்துல கர்த்தரோடு கூட அமர்ந்தவர்களாய் நம் ஆண்டுடைய சமூகத்திலே நான் நிற்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராங்க. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரத்தினுடைய 1 வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை இந்த நாளிலே நம்ம அந்த வார்த்தையை, இந்த அதிகாரத்தை மையமாய் வைத்து நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம், அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 2வது அதிகாரத்தினுடைய 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லி இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதுங்க. அப்போ சில 2 அதிகாரம் யாவரும் அறிந்த சம்பவமே என்னவென்று சொன்னால், தம்முடைய சீஷர்களா இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பரமேறி போனதற்கு பின்பதாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே தங்கி இருந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. கர்த்தர் ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்திலே வசனம் சொல்லுகிறது, பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு இருந்தால் அந்த இடத்திலே நான் என்ன செய்வேன், கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த இடத்திலையும் சீஷர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த இடத்துல என்ன செய்திருந்தார்கள், அமர்ந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டவர்களாய் அமர்ந்திருந்த வேளையிலே வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி என்று சொல்லி. இன்றைக்கு எந்த இடத்துல ஒருமனம் காணப்படுகிறதோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள ஒருமனம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஒருமனம் எதுல ஒருமனம் வேண்டும், யாருக்குள்ள ஒருமனம் வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள ஒருமனம் வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒருமனம் தேவை, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒருமனம் தேவை, நம்முடைய உறவுகளுக்குள்ள ஒருமனம் தேவை. இப்படிப்பட்டதான ஒருமனம் ஒருமனதை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார், எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம ஒருமனப்பட்டு இருக்கிற வேளையில பரலோகத்திலிருந்து தெய்வ பிரசன்னமும் பரலோகத்திலிருந்து தெய்வ மகிமையும் நம்மளிடத்திலே வெளிப்படுவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள காணப்பட வேண்டியது ஒருமனம். இந்த ஒருமனம் இருக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் ஒருமனம் இருந்தால் வெளிப்படுவார். இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் ஒருமனப்படுகிற வேளையிலே இரண்டாவது காரியம் என்ன நடக்கப்படும் என்று சொன்னால் அப்போஸ்தலர் அது அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே நம் வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். 2வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது 1வது வசனம் சொல்லுகிறது, ஜெபவேலி ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று சொல்லி. பேதுருவும் யோவானும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திற்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள், போக ஆரம்பிக்கிறார்கள். ஒருமனப்பாய் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போனது நிமித்தமாய் 4வது வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம் சொல்லுகிறது, வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம ஒருமனப்பட்டு இருக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நம்ம மத்தியிலே கடந்து வருவார். இரண்டாவது நம்ம ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த இடத்துல நடைபெறுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பரிசுத்த ஆவியானவர் செய்து முடிப்பார். அந்த பேதுருவும் யோவானும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திற்குள்ள பிரவேசிக்க போகிற வேளையிலே தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு முடவனை என்ன செய்தாங்க, தூக்கி கொண்டு வந்தாங்க. அப்படி தூக்கி கொண்டு வந்ததான அந்த முடவனை பார்த்துதான் பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல, என்னிடத்துல இல்ல, உள்ளத உனக்கு தருகிறேன். அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள என்ன செய்தார், இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருந்தது நிமித்தமாகத்தான் இந்த இடத்துல அவர்களுக்குள்ள ஒரு தேவ பலன் என்ன செய்ய ஆரம்பித்ததுங்க, வெளிப்பட ஆரம்பித்தது. ஒரு தேவ பலன் அவர்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பித்தது. இதே பேதுருதான் ஒரு காலத்துல என்ன செய்தான் என்று சொன்னால் அவன் கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிறைச்சாலைக்கு பிடித்து கொண்டு போகிற வேளையில கெச்சவனை தோட்டத்திலிருந்து சீஷர்களை பேதுரு யாக்கோபு யோவான ஆண்டவர் கூட்டி கொண்டு கெச்சவனை தோட்டத்துக்குள்ள போய் எச்சமனை தோட்டத்துல தன்னுடைய இருதயம் வியாகுலப்படும்படியாய் ஆண்டவர் அந்த இடத்துல ஜெபித்தார். ஜெபித்ததுக்கு பின்பதாக நம்ம எல்லாரும் தெரிந்த சம்பவம், ஜெபித்துட்டு இருக்கும் பொழுது 3 முறை அவர்கள் வந்து பார்க்கிற அனுத்தரியா இருக்கிறாங்க. 4வது முறை அவரை வந்து பார்க்கிற வேளையில அவர்கள் நித்திரையா இருப்பதை பார்த்து போது வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகிற வேளையில அந்த இடத்துல போற்றியவர்கள் வந்து இயேசுவை பிடிக்கிற வேளையில இவன் என்ன செய்தான், பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். போனதற்கு பின்பதாக இவன் பின்னாடியே போய் என்ன செய்கிறான், அந்த அரண்மனை வாசலை முற்றத்தில் என்ன செய்யறார், இயேசுவுக்கு என்ன சம்பவிக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி வந்தால், ஒரு வேலைக்காரி வந்த உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான் என்று சொன்னால், அயோத்தியா நீயும் இயேசுவோடு கூட இருந்து வந்தானே, உன் பேச்சு உன்னை காண்பித்து கொடுக்கிறது என்று சொல்லி அவனை சொன்ன உடனே உடனே பேதுரு சொல்றார், இவன் யாருனே எனக்கு தெரியாது, 3 முறை இயேசுவை என்ன செய்தான் அவன் மறுதளித்தான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்பேற்பட்ட பயந்த சுபாவம் இயேசுவோடு கூட இருந்தவன் தானேன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான், பயப்பட ஆரம்பித்தான், இல்லை என்று சொல்லி சொல்லிவிட்டான். ஆனால் அப்போ சில 2 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட வேளையிலே, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள பொழிந்தருளப்பட்டதான வேளையிலே, 3 அதிகாரம் அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று, சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று என்று எப்படியேன் என்று சொன்னார். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இல்லை, இயேசு மாத்திரம்தான் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படாதது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்தான், இயேசுவை மறுதளித்தான். ஆனால் என்றைக்கு அவர்கள் ஒரு மனப்பேட்ட வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, அப்பொழுது அவனுக்குள்ள பெரிய தைரியம் வந்தது. எந்த பேதுரு இயேசுவை மறுதளித்தானோ, எந்த பேதுரு இயேசுவை தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானோ, அதே பேதுரு எழுந்து நின்று, எப்படி எழுந்து நின்று என்று சொன்னால், அன்றைக்கு அந்த அழக வாசலிலே, அதாவது அரண்மனை முற்றத்திலே யார் கேட்டானா, வேலைக்காரி, ஒரே ஒரு வேலைக்காரி தான் கேட்டா. அந்த வேலைக்காரிக்கே அவன் என்ன செஞ்சுட்டான், எனக்கு இது யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டான். ஆனா இந்த இடத்துல அவன் தைரியமாய் சொல்லுகிறான், எப்படி என்று சொன்னால், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், அன்றைக்கு ஒரே ஒரு வேலைக்காரிக்காக பயந்தார். ஆனால் இந்த இடத்திலே நாம வேதத்திலே வாசித்தோம் என்று சொன்னால், அப்போ சில 2 அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து அதனுடைய 11வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, அங்க 18 தேசத்தார்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், நிற்கிறாங்க. 18 தேசத்தார் அந்த இடத்துல நிற்கிறாங்க. எதற்கு நிற்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் பேசுகிற பாஷைகளை, இவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்படி அந்த இடத்துல கீழே 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இருக்கிற தேசத்தார்கள், 18 தேசத்தார்கள் இருக்கிறார்கள். அந்த 18 தேசத்தார்களும் ஒருவரை ஒருவர் நிற்கிற ஒருவரை ஒருவர் பார்த்து நிற்கிற வேளையில, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக அவன் பயந்து நடுங்கி, ஒரு வேலைக்காரிக்காக பயந்து நடுங்கினான். ஆனால் என்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது பொழிந்தருளினாரோ, அன்றைக்கு அவர்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. ஹல்லேலூயா. 18 தேசத்தார்கள் ஒருவேளை அந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. என்ன தைரியம் என்று சொன்னான், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு மிகுந்த தைரியம் அவருடைய வாழ்க்கையில என்ன செஞ்சதுங்க, வந்தது. ஒரு காலத்தில் பயந்தவன் இன்றைக்கு சொல்லுகிறான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், இதற்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி, சாட்சிகளாய் இருக்கிறோம், சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி. கத்தர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் கத்தருக்கென்று சாட்சியுள்ளவர்களாய் மாற்ற பண்ணும்படி, கத்தர் சாட்சியுள்ளவர்களாய் கத்தர் நம்ம வைக்கும்படி கத்தர் நினைத்திருக்கிறார். அப்பா மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை கத்தர் நமக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கிறார், கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை நம்ம நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். கத்தருக்காக நம்ம தைரியம் உள்ளவர்களா, கத்தருக்காக நம்ம ஒருமனப்பட்டவர்களா, கத்தருடைய பரிசுத்த ஆவியினாலே எப்பொழுதும் நான் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறவர்களா நாம் என்ன செய்யப்படணும்னா காணப்படணுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருடைய வாழ்க்கையில தைரியங்கள் நடைபெறும், அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை கத்தர் அவனை கொண்டு கத்தர் செய்வார். அவனுடைய வாழ்க்கையில கத்தருக்கு என்று சாட்சியுள்ளவர்களா கத்தர் அவர்களை நிறுத்துவார் என்பதில எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில கத்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் கத்தருடைய வார்த்தையின் வல்லமையை நம்ம உணர்ந்து அதன்படி நம்ம நடக்கிறவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹலேலூயா. இன்றைக்கு பேதுரு சொல்லுகிறான், ஜீவாதிபதியை கொலை செய்திருக்க சாட்சி என்று சொல்லி பேதுரு சொன்னது போல இன்றைக்கும் நாமும் கர்த்தருக்கு என்று சாட்சி உள்ளவர்களாய் நம்ம வாழ வேண்டும். பேதுருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர், அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யல, மறைமுகமாய் செயல்பட்டார், மறைமுகமாய் செயல்பட்டார், ஆனா வெளிப்படியாய் செயல்பட்டது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துலதான். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துலதான் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை சந்திக்கும்படி அவர் வருகிற வேளையில அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹலேலூயா, ஹலேலூயா. முதலாவது காரியம், நம்ம ஒரு மனப்பட்டு இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வருவார் என்று சொல்லி, இரண்டாவது காரியம், நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வேளையில என்ன காரியங்கள் நடைபெறும் என்று சொன்னால், முதலாவது காரியம், நம்ம கர்த்தர் நம்மை சாட்சிகளாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். சாட்சியுள்ள ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில வரும். கர்த்தரை பகிரங்கமாய் நம்ம ஜனங்களுக்குள்ள பிரசங்கிக்கிறவர்களா நாம் காணப்படுவோம். தைரியமாய் ஜனங்களுக்கு இயேசுவினுடைய அன்பை அறிவிக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். தைரியம் உள்ளவர்களா கர்த்தருக்காக ஓட வேண்டும் என்கிறதான ஒரு இறுதிய துடிப்பை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யுங்க, இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அதனால தான ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துல, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம தலைத்து நிற்கிற வேளையில கர்த்தர் நம்மூலமா கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹலேலூயா, ஹலேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, தேவ அன்பை விட்டு வழி விலகி போயிடறாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க, நிறைய பேர் தேவனுடைய பிரசன்னத்துல நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியம் பண்ணின ஒரு சிலர் கூட என்ன செஞ்சாங்க, ஈஸியா தேவ அன்பை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு என்ன செஞ்சாங்க, வழி விலகி போயிடறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவரை ருசி பார்க்கவில்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை ருசி பார்க்காததுனாலதான் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, போயிடுறாங்க. வசனம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி ருசித்து பார்க்கணும். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம ஆண்டருடைய அன்பை ருசி பார்க்கணும். ஏதோ நம்ம பசிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுறது வேற, நம்ம ருசித்து ரசித்து சாப்பிடுகிறது அது ஒரு வேற. ருசிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்குள்ள அந்த எல்லா ஃப்ளேவர்ஸும் நமக்குள்ள போகுது போல, நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம ருசி பார்த்து அவருடைய பிரசன்னத்துல நிற்போமையானால் ஒவ்வொரு நாளும் அதனுடைய தன்மை அது வித்தியாசமாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யப்படுங்க, காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும். நார்மலா ஜெபிக்கிற ஜெபம் அது ஏதோ நம்ம ஜெபிக்கிறது போல இருக்கும், ஆனா பரிசுத்த ஆவிக்குள் நம்ம கடந்து சென்று, பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நம்ம கடந்து சென்று நம்ம ஜெபிப்போமே ஆனால் அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நமக்குள்ள என்ன செய்யுங்க, நமக்குள்ள கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. நமக்குள்ள ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும்னா பரிசுத்த ஆவியானவரை நம்மள ருசி பார்க்கணும். நம்ம ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போகிற வழிகள் அது மிகவும், ஆண்டவரை நம்ம வித்தியாசமா ருசி பார்த்தோம்னா நம்மையும் ஆண்டவர் வித்தியாசமான வழிகளிலே கத்த நம்மளை என்ன செய்வார், நடத்தி கொண்டு போகிறவராய் இருப்பார். அப்படி விசுவம் அப்படி ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணுங்க, நடக்க ஆரம்பிக்கணும். வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும் பொழுது நீங்க சகல சத்தியத்திற்குள்ளும் என்ன செய்யப்படுவீர்கள், நடத்தப்படுவீர்கள் என்று சொல்லி யோவானிலே நம்ம வாசிக்கிறோமுங்க. நம்ம சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இதற்கு முன்பதாக பிரசங்கித்ததான தேவனுடைய மனுஷன் அழகாய் ஒரு வார்த்தையை கோட் பண்ணினார், அக்னியில நடக்கும் போது வேகாதிருப்பா, அக்னி ஜுவாலையின் பேரில் பற்றாது என்று சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து சொன்னார்கள். இன்றைக்கும் அப்படி சத்திய ஆவியாகிய தேற்றரவால நம்ம நடத்த ஆரம்பிச்சிட்டார்னா ஒருவேளை அக்னிகள் நம்மை சேதப்படுத்தாது, சிங்க கபிகள் நம்மை சேதப்படுத்தாது, நம்மளை எதுவும் நம்மளை சேதப்படுத்தாதபடி கத்தர் அழக நம்மளை என்ன செய்வாருங்க, நடத்தி கொண்டு போவார். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நம்ம என்ன செய்யப்படணும், நடத்தப்படணும். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நம்ம ஜீவிக்கிற வேலையில கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு போவார். நான் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஏசாயால நம்ம வாசிக்கிறோம் என்னவென்று சொன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தெய்வனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துவார். ஆண்டவர் நமக்கு வழியை காண்பிப்பார். நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. நம்ம மேல ஆண்டவர் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீங்க போ, நீங்க போகாத, இதை செய்ய, இதை செய்யாத, இவர்களோடு நீ இப்படி பேசு, இவர்களுக்காக நான் இந்த காரியத்தை செய்ய அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள புளிந்தருளப்பட்டுட்டாருன்னு சொன்ன, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படுகிற வேளையில கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்வார் என்று சொன்னால், நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஹீ இஸ் எ குட் லீடர். அவர் நம்மளை நல்ல தலைவராய் இருந்து நம்மளை அவர் நடத்தி செல்லுவாருங்க. நம்மளை ஆண்டவர் நடத்தி செல்லுவார் ஒவ்வொரு காரியத்திலும். இவர்களோடு கூட போய் பேசு, ஒருவேளை யாராவது பலவீனத்தோடு கூட இருப்பார்களே ஆனால், அல்லது யாராவது மரணத்தோடு கூட போராடுவார்களே ஆனால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால், அவர்களை குறித்து கத்த நமக்கு வெளிப்படுத்துவார். அவர்களை குறித்து கத்த நமக்கு பாரத்தை கொடுப்பாருங்க. அப்படி பாரத்தை கொடுக்கிற வேலையில, அவர்களுக்காக நம்ம ஜெபித்து பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கிற வேலையில, அவர்களுடைய வாழ்க்கையிலையும் கத்தர் விடுதலை கொடுக்க ஆரம்பிப்பார். இரண்டாவது தெய்வ திட்டமும் அந்த இடத்துல என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நிறைவேற ஆரம்பிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம அதிகமாய் நம்ம வாஞ்சிப்போம். பரிசுத்த ஆவியானவரை நம்ம அதிகமாய் நம்ம நேசிக்கிற வேளையில நம்மை கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. ஹலேலூயா. அவன் நம்மளை நடத்தி கொண்டு போகிற வேளையில அந்த பாதைகளின் ஊடாய் நம்ம நடப்போமே ஆனால், முதல்ல நமக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் நம்மளை இந்த பாதைகளை நடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்மை நடத்துகிற விதம் என்ன என்பதை. ஹலேலூயா. அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமே ஆனால், அவருடைய சத்தத்தை கேட்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காய் நம்ம காத்திருப்போமே ஆனால், கர்த்தர் இப்பேற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஹலேலூயா. ஆண்டவர் அதே அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே நம்ம வாசித்தோம், அவர் பேதுரு அவர்களுக்கு சாட்சிகளா இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3 அதிகாரத்திலே அவர் 3:15 சொன்ன, கர்த்தருக்காக நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் என்று சொல்லி. அதற்கு கீழே நம்ம பேதுரு நிருபங்களிலெல்லாம் வாசிக்கிறவே இல்லை, அந்த இடங்களிலெல்லாம் நல்லா தெரியும் பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு முன்பதாக இருந்ததுக்கும், பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டதற்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட வித்தியாசங்கள் என்ன என்பதே மிக அழகாய தடங்களில் என்ன செய்திருப்பார், கோட் பண்ணியிருந்திருப்பார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லலாம், நிரப்பப்பட்டவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏதோ நம்ம ஆதியில பெற்று ரட்சிக்கப்பட்ட நாட்களில நம்ம அபிஷேகிக்கப்பட்டுட்டோம் பாத்தீங்களா, அந்த அபிஷேகத்தை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படியே பரவாயில்லையே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நான் அந்நிய பாஷின் அடையாளத்தை நான் பேசுறேன், இது எனக்கு போதும் அப்படின்ட்டு நம்ம இருக்காதபடிக்கு நம்ம அணுதினமும் அணுதினமும் வசனம் சொல்லுகுது, காலைதோறும் புது புது கிருபினால் என்னை நடத்தும் என்று சொன்ன வார்த்தையின்படியா ஒவ்வொரு நாளுக்குரியதான அந்த கிருபைகளை, ஒவ்வொரு நாளுக்குரியதான அந்த அபிஷேகங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயின் அபிஷேகம் என்று சொன்ன வார்த்தையின்படியா புது எண்ணெயின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைப்படுதுங்க, தேவைப்படுது. நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தெய்வ சமூகத்துல எழுந்திருந்த ஆண்டு வர, இன்றைக்கு என்னை ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் என்ன நீங்க அபிஷேகிங்க என்று சொல்லுகிற வேலையில கத்தர் அந்த எண்ணெயை நமக்கு கொடுத்துட்டாரு. அந்த அபிஷேகத்தை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்துட்டாருன்னா, அந்த நாளுக்கு முன்பாக இருக்கிறதான சவால்களை நம்மளால ஈஸியா என்ன செய்ய முடியுங்க, ஜெயிக்க முடியும். இந்த நாளுக்குரிய அநேக போரும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டங்களில இருந்து நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த போராட்டங்களில இருந்து நம்ம விலகி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம சரியாய் போக வேண்டும் என்று சொன்னால், இந்த கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய வல்லமையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னதுங்க தேவைப்படுகிறது. நம்ம பேதுருளை வாசிக்கிறோம், பிசாசானவன் எவனை விழுங்கலாமோவென்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்யறானுங்க வகை தேடி சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப அந்த சுற்றி திரிகிறத பிசாசின் தந்திரங்களுக்கு நம்ம விலக வேண்டும், பிசாசின் தந்திரங்களிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அபிஷேகம் நமக்கு என்னதா இருக்கிறது, ரொம்ப தேவையா இருக்கிறது. கர்த்தர் நம்ம நடத்துகிற விதம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறதுங்க. அன்றைக்கு நம்ம கத்து நம்ம வந்து நடத்தி கொண்டு போகணும் அந்த நாளில. இந்த நாளில ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாளுக்குரியதான போராட்டத்திலிருந்து பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாள் முதல் நிமிடங்களை நம்ம கத்தருக்காக நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணுங்க, கொடுக்க ஆரம்பிக்கணும். பரிசுத்த ஆவியானவரே நீங்க என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்துல நம்மளே நாமளே அதிகாலை வேளையில ஆண்டவரே இந்த நாளில உங்க கருத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த நாளை உங்க கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறப்பா, நீங்க நடத்தி செல்லுங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமே. ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை நித்தமும் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நம்முடைய கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே கர்த்தர் நம்மளை மூடி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க ஆரம்பிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 101 அதனுடைய 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடிக்கு வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன் என்று சொல்லி. ஹலேலூயா, அதிகாலமே கர்த்தர் சங்கரிப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம அதிகால வேளையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம தேட வேண்டும். அதிகாலையில எழுந்து தெய்வ சமூகத்திலே ஆண்டவரே இந்த நாளை உங்க பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, என்னுடைய சந்ததிகளுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா காரியத்தையும் கத்தர் அறுப்புண்டு போக பண்ணுங்க ஆண்டவரே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற வேளையில கத்தர் நம்மளை என்ன செய்ய ஆரம்பிப்பா, பரிசுத்த ஆவி நம்மை நடத்தி கொண்டு போக ஆரம்பிப்பார். நாம நடந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருவோங்க, விழுந்து போயிடுவோம். நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாமிசீகத்துல நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், ஈஸியா தோற்று போயிடுவோம், ஈஸியா விழுந்து போயிடுவோம். பேதுருவும் அதுதான், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள ஊற்றப்பட்டாரோ அதற்கு சாட்சியா இருந்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட ஊற்றப்படுவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையில ஒரு தோற்று போன அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதுங்க. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற வேளையில பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்னவோ நம்ம போனோம் நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படிங்கிறது இல்லாம ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து வாஞ்சித்து தெய்வ சமூகத்துல வாஞ்சியோடு நம்ம காத்திருப்போமே. ஆனால் கர்த்தர் நம்மளை தம்முடைய வல்லமையினால் நிரப்புவார். அப்படி நிரப்ப ஆரம்பிச்சிட்டார்னா எந்த இடத்துல சொன்னது போல முதலாவது நம்ம கர்த்தருக்காக சாட்சிகளா இருக்க முடியும், இரண்டாவது கர்த்தருடைய சமூகத்துல பேதுருவும் யோவானும் ஒருமனப்பட்ட வேளையில அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தது நிமித்தமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பித்தார், கர்த்தர் செய்ய ஆரம்பித்தாருங்க. அன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்தது அவர்கள் ஒவ்வொரு ஒரு ஒரு அவருடைய வாழ்க்கை முழுவதுக்கும் அது அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்ததுங்க. அது போல இன்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம நடப்புகிற வேளையில நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கிறதான எல்லா அக்கிரமக்கார ஆவிகளும் எல்லா விதமான பொல்லாத வல்லமைகளையும் கத்தர் முறியடித்து போடுவார். ஹலேலூயா, ஹலேலூயா. எபேசியர் 6வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோங்க, இது சர்வாயுத வர்க்கங்களை நம்ம என்ன செய்யணுங்க, தரித்து கொள்ளணும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நம்ம என்ன செய்யணும், எபேசியர் 6:18 நம்ம வாசிக்கிறோம், நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. எப்பொழுது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள முடியும் என்று சொன்னா நம்ம ஆவியிலே நடத்தப்படுகிற நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன செய்து கொள்ள முடியும், தர்ப்பித்து கொள்ள முடியும். அப்படி நம்ம தர்ப்பித்து கொள்ளும் வேளையிலே நம்ம கர்த்தருக்காக நம்ம இந்த உலகத்திலே சுடர்களை போல நம்மளால என்ன செய்ய முடியுங்க, பிரகாசிக்க முடியும். சுடர்களை போல நம்மால கர்த்தருக்கு என்று பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம அப்போ சில 2வது அதிகாரத்திலே வாசித்த வசனத்தின்படியா நாம் கர்த்தருடைய சமூகத்துல ஒருமனப்பட்டு ஆண்டுடைய பிரசன்னத்துல நின்று ஜெபித்து நாமும் குடும்பமா என்ன செய்ய ஆரம்பிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒரு குழுவாய் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் பொழிந்தருளுவதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹலேலூயா, ஹலேலூயா. அதனாலதான் வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், நம்ம ஆண்டவர் சீஷர்கள் இயேசு உயிரோடு இருந்து சீஷர்களோடு கூட இருக்கிற வேளையில சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க எந்த நேரத்துல என்ன பேசணும்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, அந்த நேரத்திலே உங்களுக்கு என்ன செய்யப்படும், அருளப்படும் என்று சொன்னார். எப்ப அருளப்படும்னு சொன்னா, இயேசு மறைமுகமாய் சொல்லி இருக்கிறார், நான் என்ன செய்யப்பட போகிறேன், எடுத்துக்கொள்ளுவேன், எடுத்துக்கொள்ளப்பட பின்பாக ஒரு தேற்றரவாளனை உங்களுக்குள்ள நான் அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் வந்து உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி உங்களை சத்தியத்திற்குள்ள உங்களை என்ன செய்வார். யோவானில வாசித்தது போல சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும் பொழுது நீங்க சகல சத்தியத்திற்குள் நடத்தப்படுவீங்க வார்த்தையின்படியா கத்த நம்மை சத்தியத்திற்குள்ளாய் அவர் நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். அலேலூயா, அலேலூயா. யோவான் 10:15-16 அதைத்தான் சொல்லுகிறது. யோவான் 15:16-15-13 சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி யோவான் 16:13 சொல்லுகிறதுங்க. வரப்போகிற காரியங்களை கத்த நம்மளுக்கு அறிவிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வருதுன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பாரே என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். வரப்போகிற காரியங்களை குறித்து கத்த நமக்கு என்ன செய்வாருங்க, அறிவிப்பார். நீ இந்த காரியம் குடும்பத்துக்கு விரோதமாய் பெறப்பட்டதான ஒரு காரியம் நடைபெறும், மனைவிக்கு விரோதமாய், உன்னுடைய கணவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரப்போகிறது, நீ தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்துரு என்று சொல்லி ஆண்டவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு என்ன செய்வாருங்க, கத்த அறிவிப்பார். அப்படி அறிவிக்கிற வேளையில அதை நம்ம விளங்கி கொண்டு தேவ பிரசன்னத்திலே நம்ம ஜெபிப்போமே, ஆனால் வருகிற பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களிலிருந்து நம்மளால என்ன செய்து கொள்ள முடியுங்க, தப்பித்து கொள்ள முடியும், தப்பித்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் பிசாசனவன் விழுங்குகிற கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருகிற நாட்களிலே என்ன செய்து விட முடியும் என்று சொன்னால் தப்பித்து கொள்ள முடியாது. நம்ம விழுங்கு பிசாசனவன் நம்மள விழுங்கி போவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்குமே ஆனால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால், வரப்போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி அந்த வரப்போகிற பாவங்களிலிருந்தும் வரப்போகிற ஆக்கினிகளிலிருந்தும் வரப்போகிற போராட்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை காத்து கொள்ளுவார். அப்படி காத்து கொள்ளுகிற வேளையிலே நம்ம பிசாசின் தந்திரங்களிலே நம்ம சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மளை விளக்கி காக்கிறவராய் காணப்படுகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. என்ன சங்கீதம் 91 வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி சொல்லிட்டு கீழே சொல்லுது, பால சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நீ நடந்து போவா என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம இருப்போமே ஆனால் சிங்கங்கள் நம்மளை சேதப்படுத்தாது, வலு சர்ப்பங்கள் நம்மளை சேதப்படுத்தாது. உன்னதமானவருடைய சட்டைகளுக்குள்ள நம்ம இருக்கிற வேளையில கத்த நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய திருச்சபைகளையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய எதிர்காலங்கள் நம்முடைய சந்ததிகளையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், பாதுகாத்துக் கொள்ளுவார். ஹலேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர் 2 சீஷர்கள் ஒருமனப்பட்ட வேளையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 2 காரியம், அந்த இடத்துல ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கின வேளையில அந்த இடத்துல கர்த்தருக்கென்று சாட்சியாய் பேதுரு நின்றதை நம்ம வாசிக்கிறோம். 3 காரியம், அவன் தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வந்த வேளையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார். 4 காரியம், பரிசுத்த ஆவியானுடைய வாழ்க்கையில வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் கர்த்தர் அவர்களை நடத்தி வரப்போகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நம்ம ருசி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள் என்று சொன்ன வார்த்தையை சொன்னது போல கர்த்தர் நல்லவர் என்பதை பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுதினமும் நம்ம ருசி ருசி பார்ப்போம். நம்ம ருசி பார்த்துட்டோம்னு சொன்னா ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி என்பது கிடையவே கிடையாதுங்க. ஹலேலூயா. நம்ம ருசி பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹலேலூயா. அப்படி இந்த நாளில கேட்ட வார்த்தைகளுக்காக அப்படியே கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்திலே நம்ம ஜெபிக்கலாம். எங்களை கிருபியாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல இந்த அதிகால வேளையிலும் ஆண்டவரே அப்பா உங்க பிரசன்னத்துல நின்று உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளில கத்திரிங்களுக்கு கொடுத்த நல்ல அப்பா கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படியா ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை கத்தர் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கத்தருக்கென்று உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்குவோம். கத்தருக்கென்று சாட்சிகளா இருக்கவும் கத்தருக்கென்று நற்கந்தங்களா இருக்கவும் கத்தர் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த கத்தாவே இந்த தொலைக்காட்சி நடத்தி கொண்டு இருக்கிற இந்த வானொலியை நடத்தி கொண்டு இருக்கிற ஆண்டவரே என்பது உங்க ஊழியக்கார மகனுக்காக ஜெபிக்கிறப்பா. மகன கத்தர் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு முடிய மகனை கத்தர் பயன்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் கத்தருக்கென்று ஆண்டவரே மகா பெரியதான காரியங்களை இன்னும் செய்து கத்தருக்கென்று உடைய மகனை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் கத்தர் ஆசீர்வதித்து இன்னும் கத்தர் பலப்படுத்துகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். கத்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதிங்க நன்மை செய்யுங்க. குருபிக்குலா எங்களை ஒப்பு கொடுக்குறோம். சுத்தாவியானவர் தொடர்ந்து ஆண்டவரே இந்த வானொலியை கத்தர் நீங்க நடத்தி கொண்டு செல்லுங்கப்பா. இது நிமித்தம் அநேக ஜனங்கள் கத்தருடைய வார்த்தையை கேட்க கத்தர் பலன் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென். நன்றி பா சிவா. இந்தியாவிலே அதிகாலை வேளையிலே வார்த்தையின் வெளிச்சத்திலே வந்து ஆவியானவரை பற்றி மிகவும் தெளிவாக அப்போஸ்தலர் இரண்டாம் முதலாம் அதிகாரத்திலே எங்கே ஒருமனப்படுகிறார்களோ சபையிலே ஒருமனப்படும் பொழுது அற்புதம் ஆட்சியை சொல்லுவோம். அருமையான செய்தியை கொடுத்த ஆவியானவர் வழிநடத்தலை பற்றி மிகவும் தெளிவாக வேதாம ரீதியிலே ஒவ்வொரு வார்த்தையை தொகுத்து மாலையாக அருமையாக விளக்கத்தை கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் அவர்களிடம் ஆசிர்வதிப்பார்கள்.

0: Praise the Lord, Mahendranayya. Praise the Lord. Praise the Lord, Ayya. Mahendranayya, உங்களுடைய சவுண்ட் வரையில வெளியில
1: அடுத்த செய்திக்காக ஜீவாதிபதி சேர்ச்சில் நினைந்திருக்கிறாங்க. அவைத்து குடும்பமா வைத்தா.
0: ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இதுவரை நேரமாக எங்களோடு தேவன் தாமே கூட இருந்து அந்த வார்த்தை பகுதியை சிஸ்டர் எப்சிபா அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து அருமையான வார்த்தைகளோடு இணைந்து வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே எடுத்து வந்த தேவ ஊழியரையும் ஊழியங்களையும் சபைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே கொடுப்போம். மைந்திரனையா தொடருங்க.
2: ஒரு பவக்கட்டோடு வந்து விட்டது, இப்போ வந்து விட்டது. ஆமே தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராமசாமி லிங்க நான் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் உங்களுக்கு 30 நிமிடங்கள் தருகிறேன். ஆவியானவர் உங்களோடு பேசின வார்த்தை கேட்க அவங்களோடு இருக்கிறோம். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமே
3: ஆமே. தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இதில் இருக்கிறதான இணைந்திருக்கிறதான சங்கம் டிவி சங்கம் ரேடியோ இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். எங்களுடைய பிரின்ஸ் ஆஃப் லைஃப் கிறிஸ்டியன் சர்ச் மூலமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் கூட கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்ற தலைப்பின் கீழே ஒரு சின்ன செய்தி ஒன்று கொடுக்கலாம் நான் பிரயாசப்படுகிறேன். நாங்கள் பாடலை பாடிவிட்டு செய்திகளை கடன் செல்வோம். ஹல்லேலூயா.

இயேசு என்னில் வாழ்கின்றார், இயேசு கிறிஸ்து என் ஜீவன்.

ஆமே, இந்த நாளிலும் கூட கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்ற தலைப்பிலே செய்தி எனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நபர், ஒரு சேர்ச்சிக்கு போகிற ஒரு நபர் என்னிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். என்னிடமும் என்னுடைய நண்பரிடமும் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டவர். அப்போது எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எங்களுக்கு வந்து போராட்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, எங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கு, பெரிய ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒரு சரியான விடயத்தை நீங்கள் சொல்லவில்லை அப்படின்னார். அப்போது நான் அவரிடத்துல கேட்டேன், அப்படின்னா அது வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார் காரியம்,

கொண்டதுனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, கிறிஸ்து மரணம், கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ள மறிக்கிற அந்த மரணம் எங்களுக்கு லாபமாக இருக்கிறது. அதுதான் பிலிப்பியர்ல நாங்கள் வாசிக்கிறோம். முதலாம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த வசனத்தை யார் சொல்லுகிறார் அப்படின்னா, அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியரை எழுதின நிருபத்திலே அவர் இப்படி குறிப்பிடுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து அவருக்குள்ள இருந்தார், கிறிஸ்து அவருக்குள்ள வாழ்ந்தார். அதனால அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருந்தார், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். நான் ஒரு ஒரு ஒரு ஒரு பகுதியில் நான் வாசிக்கிறோம், நான் உலகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம், நான் பரலோகத்துக்கு போனாலும் ஆசீர்வாதம் என்று சொன்னார். அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் கூறுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார், அதனால எனக்கு சாவு ஆதாயமாக இருக்கிறது, நான் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்றுதான் என்ற மாதிரி அவர் சொல்லுகிறார். எனவே பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் ஜீவனாக வைத்திருக்கிறோம். ஒருவேளை உறவாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், அதாவது ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் அதை நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஜீவன் என்று சொல்லி பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சில வேலை பாருங்கள், இப்பொழுது சிலவர் சொல்லுவார்கள், எனக்கு பணம் தான் ஜீவன், பணம் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் ஜீவன், எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் அதுதான், அது இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, பணம் எனக்கு ஜீவன் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படியானால் வேதம் சொல்கிறது, பணம் நம்மளுக்கு தேவை, பண ஆசை தான் வேண்டாம் என்று சொல்லி சொன்னார், அது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அப்படியானால் பாருங்க, எல்லாம் நமக்கு தேவைதான், ஆனால் எல்லாத்தையும் விட நமக்கு முக்கியமானது என்ன தெரியுமா, கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்க வேண்டும். அதை தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதும் இல்லை, ஆனால் நமக்கு ஒன்றே ஒன்று ஆதாயம் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம் மறிக்கிற அந்த மரணம், அதுதான் நமக்கு ஆதாயமாக இருக்கிறதை ஒழிய வேறொன்றுமே இல்லை. நம்ம எதற்கு ஜீவன்ன்னு சொல்லி நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் ஒரு நாள் மறைஞ்சிடும், ஒரு நாள் அழிஞ்சு போயிடும், ஒரு நாள் இறந்து போயிடும், ஒரு நாள் காணாமல் போய்விடும். ஆனால் ஜீவன்ன்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு எனக்கு ஜீவன் என்று சொல்லி இருந்தோம்னா, அது நித்திய நித்தியமாக, நித்திய காலமாக, அது எப்பொழுதும் அழியாத ஒரு சொத்தாக நமக்கு வருகிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் உதாரணமாக எடுத்துக்காட்டாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், வாசிப்போம். லூக்கா 18 அதிகாரத்தில் ஒரு நபர் ஓடி வருகிறார். லூக்கா 18 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இப்பொழுது ஒரு ஒரு பணம் நிறைந்த ஒரு ஐஸ்வர்யவான் வந்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் வந்து நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது இயேசு சொல்கிறார். அதுக்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்போ அதுக்கு பிறகு வசனம் சொல்ல 20வது வசனம், விவசாரம் செய்யாத இருப்பாயாக, கொலை செய்யாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இப்ப பாருங்க, அவன் சொன்ன காரியம் என்னன்னா, இதெல்லாம் எனக்கு பழக்கமான காரியம், நான் சிறு வயதிலிருந்து இவையெல்லாம் நான் கடைபிடிச்சு வருகிறேன். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாம் அந்த பாரம்பரிய காரியங்கள் எல்லாம் சரியா செய்வார்கள். ரோமர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த காரியம் அந்தந்த டைம்ல எல்லாம் கரெக்டா செய்வார்கள். அப்போ பைபிள் வாசிக்கிறேன்னா முழங்கால் படியிட்டு அதுக்கேற்ற மரியாதை கொடுத்து தான் வாசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒரு வைராக்கியத்தில் வாழ்ந்தவர் மனிதர் சொல்லுகிறார், நான் இதுவையெல்லாம்
நான் கடைபிடிச்சிருக்கிறேன். இவையெல்லாம் எனக்கு சிலோ

மாக இருக்கிறது. எனக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, நான் வந்து இதை கடைபிடிக்கிறேன், ஏற்கனவே கடைபிடிச்சு கொண்டிருக்கேன், இன்னும் அதை செய்கிறேன் என்ற நோக்கத்தோடு அவர் சொல்லுகிறார். இப்போ இந்த 18-19 வசனத்தில் பார்க்கும்போது அவன் மிகவும் சந்தோஷப்படுகிறான் அந்த வாலிபன். அப்படியானால் நான் பரலோக ராஜ்யத்துக்கு மிகவும் ஈஸியாக சுலபமாக நான் போய்விடலாமே என்று மனதுக்குள்ள யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு சொல்றார், அதற்கு இயேசு இவைகளெல்லாம் அதற்கு அவன் சொல்றான், இவையெல்லாம் நான் சிறுவயதிலிருந்து நான் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்றாரு. இயேசு சொல்றாரு, இயேசு அதை கேட்டு இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொன்னார். அப்ப இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லும் போதுதான் ஒரு பெரிய இடி ஒன்று அவனுடைய மனதில் விழுகிறது, அவனுடைய இருதயத்தில் விழுகிறது. அப்படி என்ன சொல்ல போகிறார் என்று பார்க்கும்போது அவர் சொல்றார், இயேசு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்து கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ எவ்வளவு வேகமாக ஓடி வந்த அந்த வாலிபன் இப்பொழுது ஒரு சிந்திக்கிற நேரத்துக்குள் வந்துவிட்டான். இப்ப என்ன செய்யறது, என்ன செய்வது என்று சொல்லி யோசிக்கிறான். அப்படியானால் நான் ஒரு பணம் நிறைந்தவன், எனக்கு பணம் நிறைய இருக்கிறது, ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ இவைகளை என்ன செய், விற்று தரித்திரர் கொடு, உன்னிடத்து ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரர் கொடு என்று சொன்னார். அப்போ அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் மனசு எவ்வளவு வேகமா ஓடி வந்தான், எவ்வளவு சந்தோஷமாய் ஓடி வந்தான். அந்த 18-19 வசனத்தை கேட்ட பொழுது அவனுக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. என்ன தெரியுமா, இதனால் பாரம்பரியமாக சிறுவயது முதல் கடைபிடிக்கிற விஷயத்தை தான் இயேசு சொல்ல வரார் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் அடுத்த வசனத்தை சொல்றார், ஐசு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அல்லேலூயா, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அப்போ அப்படி சொல்லும் போதுதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்படி என்ன, நான் ஆண்டவருக்குள்ள நல்லா தானே இருக்கிறேன், ஆண்டவர் கூட எல்லாமே நான் சரியா செய்யறேனே, தசமபாரெல்லாம் கரெக்டா கொடுக்கறேனே, வார வாரம் சபைக்கெல்லாம் நான் போறேனே, ஊழியமா அதெல்லாம் நான் செய்யறேனே, மற்றும் ஆண்டவருடைய காரியமா அதெல்லாம் நான் முன்னிடம் கொடுக்கறேனே அப்படின்னு சொல்லி நாம சந்தோஷப்படுகிற அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அதை நீ விட்டு வித்து என்ன செய், தரித்திரர் கொடு அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த வாலிபன் மிகவும் மனம் கசந்து மிகவும் ஒருவேளை ஒரு கோபப்பட்டிருப்பார், இப்படி அப்படி ஒரு பரலோகம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேணும், எனக்கு எனக்கு ஜீவன் வந்து இப்ப எனக்கு பணம் தான், அந்த பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவன் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி என்ன செய்யறாரு, எவ்வளவு வேகமா ஓடி வந்தாரோ அவ்வளவு வேகமாக திரும்பி போவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் அதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்று சொன்னார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொன்னார். அப்ப பாருங்க, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்ற கருத்தில் அவர் சொல்லல. இப்ப சில பேர் வந்து இந்த வசனத்தை வச்சு கேட்பார்கள், அப்படின்னா ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, ஐஸ்வர்யவானா நீ எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யா இருக்கலாம், எவ்வளவு கோடி கோடி மேல தூங்கி கொண்டிருக்கலாம், படுத்திருக்கலாம், ஆனால் அதன் மத்தியில இயேசுக்கு நம்ம இடத்தை கொடுக்கிறோமா, அதன் மத்தியில நம்ம அதுதான் எனக்கு ஜீவன் பிடிச்சு கொண்டிருக்கோமா, அல்லது இயேசுக்கு இடத்தை கொடுக்கிறோமா, அதுக்கு அடுத்ததாக மற்ற காரியங்களை நேசிக்கிறோமா என்பதைதான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப அதனால ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ண முடியாது. எனவே அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஒருவேளை ஐஸ்வர்யவனா இருக்கலாம், எல்லா பொருட்கள் நிறைந்தவனா இருக்கலாம், உலகத்தில் ஒரு அதிகாரியா இருக்கலாம், ஒரு ராஜாவா இருக்கலாம், யார் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் வேதம் சொல்கிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆராயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு வேதம் சொல்கிறது. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்கிறோம். அப்போ இந்த வாலிபன் வந்தவுடனே மிகவும் மனம் கசந்து ஓடி போகிறான், எனக்கு அப்படிப்பட்ட பரலோகம் வேணாமண்டே போகிறான். அப்போ அப்படி பாருங்க,
இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அந்த குறையை விட்டுவிட்டு நீ ஆண்டவரை பின்பற்றி வா. ஒருவேளை நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, நாம இருக்கிறத எல்லாம் நம்ம கொடுக்குறோம், ஆண்டவர்களுக்கு கொடுக்குறோம், ஆனால் சில காரியத்தை பிடிச்சு வச்சிருக்கோம். இது வந்து எங்களுக்குரியது, இது எங்களுக்குரிய காரியம் அப்படின்னு சொல்லி சிலதை நாங்கள் பிடிச்சு வச்சிருப்போம். அதை விட்டுவிட முடியாது. காரணம் என்ன தெரியுமா, அதை விட்டோம்னா என் லைஃபே போயிடும், என் லைஃப்ல அது மட்டும்தான் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சு வச்சிருப்போம். ஆண்டவர் சொல்ற, எதை பிடிச்சு வச்சிருக்கிறோமோ அதை விடு. அதுதான் ஆண்டவர் சொல்றேன், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. சில வேளை அது பணமாக இருக்கலாம், பொருளா இருக்கலாம், நபரா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் நாம் எதை அதிகமாக முன்னிடம் வைத்திருக்கிறோமோ, முன்னிலையில வச்சிருக்கிறோமோ ஆண்டவர் சொல்றார், அதை என்ன செய், விட்டு விடு. அதை விட்டு விட்டால் உனக்கு நித்திய ஜீவன் சுவர், உனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நீ போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மனிதன் இருக்கிறார். அப்போ அந்த அந்த வாலிபன் மிகவும் துக்கமடைந்து அவன் திரும்பி போகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறான், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. எல்லாம் குறைவுள்ள மனிதர்கள் தான். அந்த குறையை எதுன்னு அறிந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்தோம்னா கண்டிப்பாக அந்த குறையிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவான வழியில் நம்மை நடத்துவார். எனவே இந்த தேவன் மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எதை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ, எதை நம்ம அதிகமாக வச்சிருக்கிறோமோ, அது கண்டிப்பாக அதை இழந்து போயிடுவோம். அதை கண்டிப்பாக அதை நாம் இழந்து போயிடுவோம். ஆனால் பதிலாக இயேசுவை நாம் ஜீவனாக நாம் வைத்திருந்தோம்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒருபோதும் எப்பொழுதும் ஒழிந்து போகாது, அழிந்து போகாது. எனவே கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னது போல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது ஜீவனாக இருந்தாலும் அந்த ஜீவன் எல்லாம் ஜீவனை கொடுக்காது, ஜீவனை எடுத்துவிடும். ஆனால் தேவனுடைய சமூகம், தேவன் மட்டும்தான் ஜீவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஒரு இழந்து ஒரு ஒரு மரித்து போன சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கிறது இயேசு மட்டும்தான். லாசர் மரித்து போனார், நாலு நாள் ஆயிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, இது நாலு நாள் ஆயிட்டு என்ன ஆகுமோ தெரியாது என்று சொல்லி கல்லறையில் வந்து பார்க்குறாங்க. அப்போது மார்த்தா சொல்லுகிறார், நாலு நாள் ஆயிட்டு அது நடக்காது, அந்த விஷயம் அது நடக்காது, நீங்கள் அப்பவே வந்திருந்தால் அவர் உயிரோடு வந்திருப்பார், காப்பாற்றிருக்கலாம், ஆனால் நாலு நாளைக்கு பிறகு அது நடக்குமா என்று சொல்லி யோசிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், நாலு நாள் என்ன, 40 நாளும் நடக்கும். ஆமென். ஏன்னா இயேசுவின் வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. அவர் சொல்லுகிறதுல ஜீவன் இருக்கிறது. அப்போ அவர் ஜீவனுள்ள வார்த்தையில தான் சொல்லுகிறார், லாசருவே எழுந்து வா என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையினால ஜீவன் உண்டானது. அப்படியானால் அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது ஜீவனாக இருக்கிறதோ அதை விட்டு விட்டோம்னு சொன்னால் சில வேளை நமக்கு என்ன செய்யலாம், நம்ம ஆண்டவருக்குள்ள பாரம்பரியமாக என்ன செய்யலாம், சில காரியங்கள் பிடிச்சு வச்சுருக்கோம், இது வந்து எங்களுக்குரியது, நான் வந்து இந்த மதத்தை நான் என்னுடைய ஸ்தானத்தை நான் விடமாட்டேன், என்னுடைய காரியத்தை நான் விடமாட்டேன், என்னுடைய ஜாதியை நான் விடமாட்டேன், என்னுடைய இப்படி சில காரியங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சிலதை பிடிச்சி வச்சுருக்கோம், ஆனால் அது கண்டிப்பாக அதை நம்ம விடமாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நம்ம எதை பிடிச்சி வச்சுருக்கோமோ அதை விட சொல்கிறார். அப்போது அதை விட்டோம்னு சொன்னால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம், லூக்கா 9:24 சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லுகிறது. எனவே பாருங்க, கிறிஸ்து தன் ஜீவனை
ரட்சிக்க விரும்புகிறவன் இன்றைக்கு ஜீவனை காத்துக்கொள்ள ஜீவனை, இப்போ சில பேருக்கு வந்து பாருங்க மரணம்ன்ற பயம், எல்லாருக்கும் பயம்தான், எல்லாருக்கும் பயம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வந்த நமக்கு மரணம்ன்ற பயம் இருக்கக்கூடாது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டா, சாவை நீக்கி அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டா, பயமில்லை மரண பயமில்லை, ஜெயம் எடுத்தா இயேசு ஜெயம் எடுத்தா என்று பாதர் அழகா பாடியிருக்கிறார். எனவே பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்கு பயம் என்பதே என்ன செய்யக்கூடாதான், இருக்கக்கூடாது. மரணத்தை குறித்து ஒரு பயம் இருக்கக்கூடாது சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. எனவே அந்த ஜீவனை நான் எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய ஜீவனை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சுனாமி வந்தது, எத்தனை பேர் தங்கள் ஜீவனை காப்பாற்றி கொண்டாங்க இல்லை? உலகத்தில் எத்தனை அழிவுகள் வருகிறது, எத்தனை பேர் ஜீவனை காத்து கொண்டு ஓடி தப்பிச்சு கொள்ளலாம் பார்த்தார்கள், தப்பிக்க முடியல. மரணம் எப்படியாவது வரலாம், மரணம் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் மரணம் வரலாம். ஆனால் தன் ஜீவனை ரட்சிக்க, தன் ஜீவனை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆனால் ஜீவனை கத்தலுக்காக இழக்கிறவன் அதை பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லிதான் வேதம் சொல்கிறது. இப்ப உலகத்தில் இருக்கிற நாம் இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போமோ நமக்கு தெரியாது. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்க, நாளைக்கு இருப்போமோ தெரியாது. ஆனால் எப்பொழுதும் ஆண்டர் வருக வரலாம், எப்பொழுதும் மரணம் வரலாம். அப்போ மரணம் என்பது அதுக்கு நாம ஒரு எல்லையை வச்சு அதை காத்துக்கொள்ள முடியாது. நமக்கு ஒரு திட்டத்தை வச்சு கொள்ளலாம், திட்டத்தை நம்ம வகைப்படுத்தி வச்சு கொள்ளலாம், இந்த நாளில் இதை செய்யலாம்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் திடீர் மரணம் வந்து எப்போ வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது. எனவே பாருங்க, மரணம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே சில பேர் என்ன பாச வந்த மரத்தின மரணத்தை குறிச்சே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. எனவே பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கும்போது எதுவுமே நம்மை அசைக்க முடியாது. இப்போ பவுல் வந்து பாருங்க, ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணிக்கொண்டு போறார். அந்த இடத்துல கப்பல் இதில் போகும்போது ஒரு பாம்பு வந்து அவரை கடிச்சா அவர் என்ன செஞ்சார், அவரை சேதப்படுத்த முடியலை. ஏன் தெரியுமா, கிறிஸ்து அவருக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துவின் ஜீவன் அவருக்குள்ள இருக்கிறது. அப்போ போனவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இது என்ன நடந்தது, பாம்பு கடித்தவர் சாகவில்லையே. அப்போ அவருக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா, கர்த்தருடைய ஜீவன் இருந்தது. கர்த்தருடைய ஜீவன் அவருக்குள்ள இருந்ததுனால, கர்த்தரை அவர் முற்றிலும் அவர் நம்பினதுனால, அவர் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு பின்பற்றியதுனால ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல ஜீவனை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஏசாயா நாங்கள் வாசிக்கிறோம், அவர் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த மறிக்கிற அந்த டைமில் அவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் மறிக்கக்கூடாது, எனக்கு ஒரு 15 வருஷம் எனக்கு கூட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக கொடுத்தார். ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக கொடுக்குறார். ஆமென். எனவே பாருங்க, மரணம் ஜீவனும் நம்மிடத்துல தான் இருக்குது, நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. நாம் எதை கேட்குறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எதை நாம் வேதத்தில் பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லியிருக்கு. எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமோ, இந்த ஜீவனை குறித்து பயந்து கொண்டிருந்தோம்னா அதை இழந்து போயிடுவோம். ஐயோ இந்த ஜீவன் போகப்போதே, ஐயோ நான் ஜீவன் இழந்துருவேணும், ஐயோ நான் வைத்திருக்கிற அந்த பொருளை இழந்துருவேணும், ஐயோ நான் நேசிக்கிற அந்த உறவு போயிடுமோ, அது ஜீவனாக இருக்கிறதே, அதை நான் ஜீவனை பிடிச்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அதை வைத்திருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதை இழந்து போயிடுவோம். எனவே கர்த்தருக்காக எதை நாம் இழக்கிறோமோ அதை நாம் இரட்டத்தனையாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இழந்தான், யோபுல இருந்த எல்லாவற்றையும் இழந்தான். இழந்தபொழுது அவன் ஒன்றுமே சொல்லலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணான், ஆண்டவரை விட்டு விடலை, ஆண்டவர் சமூகத்தில் முறுமுறுக்கலை, ஆண்டவரே ஏன் எடுத்தீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி ஒரு வார்த்தையும் கேட்கல. ஓகே, கர்த்தர் கொடுத்த கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதுன்னு சொன்னார். அப்போ தேவன் என்ன செய்தார், அதை கனப்படுத்தினார், அதை பார்த்தார். எனவே எனக்காக தன் ஜீவனையும் இழக்க அவன் ஆயத்தமாக இருக்கிறான்,
தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் 42 அதிகாரத்து 10 வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்படியானால் நம்ம கர்த்தருக்காக எதை இழக்கிறோமோ, சில வேளை நேரமாக இருக்கலாம், சில வேளை நம்முடைய ஒவ்வொரு பிஸி இப்போ பிஸியான லைஃப்பில் நம்ம இருக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஒதுக்கி கர்த்தருக்குன்னு கொடுக்கிற ஒரு இடமாக இருக்கலாம். அப்படி நாம் கொடுக்கும்போது, கர்த்தருக்காக செயல்படும் போது அது தேவன் கணக்கில் வச்சிருக்கிறார். அது தேவன் என்ன செய்கிறார், எல்லாம் கணக்கில் வச்சிருக்கிறார். அதுக்கேற்ற பிரதிபலனை தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். எனவே கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறார். எனக்காய் ஜீ

0: ஆமென், அல்லேலூயா. இப்ப இயேசு எங்களுக்கு அவர் எப்பொழுதும் போதுமானவராக இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமாக இருக்கிறது. எனவே அந்த அந்த நாம் எதை ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அந்த குறை என்னை விட்டுவிடு. ஆண்டவர் உன்னை என்ன செய்வார், நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவார், நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னது கூட. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்களை ஆண்டவருக்காக விட்டிருந்தாலும், ஆனால் சில காரியங்கள், சில பாவமாக இருக்கலாம், சில பொருளாக இருக்கலாம், சில நபராக இருக்கலாம், சில எல்லா உலக பணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கத்தருக்கென்று நாம் விடும்போது கத்தர் என்ன செய்வார், அதை நம்ம ஆசீர்வதித்து நம்மை தன்னுடைய நித்திய ஜீவனுக்கு எதுவான காரியங்களில் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. எனவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர்.
1: நன்றி நன்றி நன்றி பாஸ்டர், அருமையா. அது நான் உற்சாகமா இருந்தனால சோர்ந்து போவோம், மரணம் உண்டோம். உற்சாகமா இருந்தோம், நீங்க மரணம் சொல்லுங்க, இந்த மரணம் வரப்போதேன்னு ஏக்கம், இதுக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கிறிஸ்தியன் ஜி நல்ல வசனத்தை கொடுத்தீங்க, லூக்கா 18:18, லூக்கா 9:24. அதாவது ஆண்டவரை சொந்த ரச்சம் ஆயிட்டு கொண்ட பிள்ளைகள் அந்த அவசியத்தை நிறைந்து பரிசுத்தமான வாழ்க்கும் பொழுது மரணத்துக்கு பயப்பட மாட்டார். இந்த அதிகமான பொருள் சம்பாதித்து பெரிய வீடுகளை கட்டி பெரிய லக்ஸரி கார்களை வாங்கி வச்சிருக்கிறோமே, அவைகளுக்கு இந்த பிரசங்கம் பிடிக்காது. நாங்கள் சாப்பிட மரணம் என்னதான், மரணம் என்பது பொதுவாக எல்லாருக்கும் வரும். நீங்கள் என்ன விட்டமினை போட்டாலும், தலைகளாக நடந்தாலும், தலைகளாக ஓடினாலும் மரணம் வார நேரம் வரும், அதை தடை செய்ய முடியாது. அருமையான வெளிப்பாடை கொடுத்தீங்க பாஸ்டர், லாஸ்டர்வே எழுந்துவான்னு சொன்னான். அது ஆண்டவர், நான் யோசிக்க ஆண்டவர் எல்லாரும் எழுந்து வாங்க மாட்டா, அதில் மறுத்தாக்க எல்லாம் கடந்த உழந்து வந்துருப்பணுமே, ஏன் லாஸ்டர்வே மாத்திரம் கூப்பிட்டார் கேள்வி. நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் சபைகளையும் தேவன் ஆசிரியப்பார். அது மட்டுமல்ல, பிரதர் பந்துஜனுக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன், அவரால் அநேக ஊழியக்காரை கொண்டு வந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறார். அதுக்காக தேவன் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கிறிஸ்து ஜீவன், அருமையான ஒரு வசனம் தான். நான் உற்சாகமா இருக்க, மரணம் வந்தா ஓகே, மரணம் வந்தா பரலோம். சரி, இன்றைய நாளே மிக மாசமா இருந்தா டோலி நிக்கிறீங்களா? சரி, நாங்கள் இப்போது முடிவு தேர்ந்தெடுப்போம். உண்மையில இன்றைய நாளே எல்லா செய்திகளும் மிக மிக ஆச்சுவாம இருந்த இன்றையனாலே ரெண்டு புதிய ஊழியர்கள் முதல் தடவையாக இந்தியாவிலிருந்து ரபி மோசையும் பாஸ்டர் ராஜதுரையும் வந்து கலந்து கொண்டு தேவ செய்ய கொடுத்தால், அப்படியாக அநேக ஊழியர்களை இந்த சங்கம வானொலி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆவியாளர் வளர்த்ததாக நன்றி சொல்லும். நான் ஜோம் பண்ணுவோம். அன்பான பரலோக தவப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே சங்கம வானொலியிலே நடத்துகின்ற வார்த்தை விளத்த நிகழ்ச்சியே என்று அபரிதமாக ஆசீர்வதித்து தந்தீர் சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. இன்றைய நாளிலே உம்மை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி வார்த்தையை கொடுத்த தேவதாசனையும் ஆசீர்வதித்து, 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, மறு உழவை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கேன் ராஜா. ஐயா, அந்த வார்த்தையின் வெளிச்ச வார்த்தை உலகமெங்கும் இருளான தேசங்களுக்கு, இருளான குடும்பங்களுக்கு ஊடுருவி செல்ல நீ கிருபை செய்து கொண்டிருக்க சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. ஐயா, உமது பிள்ளைகள் உலகத்திலே பிரித்தெடுத்த பிள்ளைகள் இன்றைய நாளே நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டார்கள், உம்மை நோக்கி துதித்தார்கள், ஆராதித்தார்கள், உம்மோடு பேசினார், அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர். ஐயா, இந்த நித்திய விழுத்த நிகழ்ச்சி எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலி நினைவு கூறுகிறோம். லெஸ்ஸி பிரதர்ஸ், ரீதா பிள்ளைகள், பேர பிள்ளை அனைவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளில் தேவ செய்து கொடுத்த ஊழியக்காரர், பாரத்தோடு வாஞ்சியோடு நீர் பிரித்தெடுத்த ஊழியக்காரர், இந்த உலகத்திலே நீர் பிரித்தெடுத்த ஊழியக்காரர்களையும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தி வார்த்தை கொடுத்தீரே சுவாமி, அந்த கிருபை காண்டி இந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக உள்ளகமங்கம் ஊடுருவி சென்று ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கப்பட நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறீர். அதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, என்னால கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், மறுபடியும் கேட்கிற பிள்ளைகள் ஆசை வைத்து நாளைய நேரத்தில் நடக்கிற நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் ஆசை வைத்து நீர் வழிநடத்த வரணுண்டு. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவ அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இப்ப எல்லோருமே ஆத்மாவே சொல்லுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்வேன் என்று சொல்லி அருமை சகோதரர் கிங்ஸ்லியோடு கூட சேர்ந்து பாடின. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒன்று சேர்ந்து துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யாவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க.

நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, என கம்பான சங்கமம் வானொலி நேர்களுக்கு ஒரு அறிவித்தல். கடந்த 2 ஆண்டுகளாக 87 நாடுகளில் வெற்றி நடை போட்ட சங்கமம் வானொலியானது தேவனுடைய கிருபியால் வரும் தை முதலாம் நாளில் 3வது அகவைக்கு காலடி எடுத்து வைக்க இருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை உலகிற்கு எடுத்து வரும் நோக்கத்தோடு 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது சங்கமம் வானொலி. இயேசு கிறிஸ்துவில் சங்கமமாய் ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், தேவ செய்திகள் என்று தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம். சங்கமம், இயேசு கிறிஸ்துவின் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். சங்கமம் வானொலி பற்றிய ஒரு அறிவித்தல் கேட்டீர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வாழ்க்கையிலே செய்த ஒரு அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். எல்லையில்லாத தம்முடைய கிருபையினால் இந்த மட்டும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஓ, அவர் செய்த

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள்

இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இந்து மதத்திலிருந்து இயேசுவின் அற்புதத்தின் வல்லமையை அனுபவித்து சுகம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கேரளாவில் உள்ள பாரசாலையில் இயேசுவுக்காக அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கட்டியெழுப்ப காரணமாகவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்த பெங்களூர் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையின் அங்கத்தினராகிய சகோதரி பியூலாவின் பெற்றோரும் சகோதரர் இயேசுதாசின் மாமன் மாமியாராகிய காலம் சென்ற திரு பி செல்லையன் மற்றும் திருமதி சரோஜினி அவர்களுக்கு இந்த ஒலிநாடாவை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ரெவரண்ட் டட்லி தங்கையா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: மியூசிக் மைண்ட்ஸ் தயாரித்து உலகமெங்கும் வெளியிடும் அப்போஸ்டல் பால் தங்கையா மற்றும் மகன் பாஸ்டர் சமி தங்கையா பாடியிருக்கும் அவர்களது 16 வால்யூம் சிடி அக்கினி ஆராதனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மியூசிக் மைண்ட்ஸ் எம்டி மிஸ்டர் வின்சென்ட் ஜார்ஜ் அவர்கள் மற்றும் அவர்களது சகோதரர்கள் மிஸ்டர் சகாயராஜ் மற்றும் மிஸ்டர் ராபின் அவர்கள் இந்த சிடி தயாரிப்பதில் காட்டிய ஆர்வம், அவர்களது ஊக்கம் மற்றும் இதை சிறப்பாக்க எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடியில் அருமையாய் செபித்திருக்கும் ரெவரன் டி மோகன் ஐயா அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். சிடியில் அருமையாக இசை அமைத்திருக்கும் அகஸ்டின் பொன் சீலன் அவர்களுக்கும், பாடல்கள் எழுத உதவிய ரெவரன் டட்லி தங்கையா, பாஸ்டர் ஜான் செபராஜ், பாஸ்டர் ஜோனத்தன் மற்றும் பாஸ்டர் ரேச்சல் ஜானிற்கு ஆண்டவரின் நாமத்தினாலே மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் மற்றும் ஷெல்டன் பெங்கரா அவர்களுடைய பாடல்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சீரிக்காக ஜெபித்து துணை நின்ற என்னுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் போதர்களுக்கும் சிஸ்டர் சுமதி ஜெயக்குமார், பிரதர் இயேசுதாஸ், சிஸ்டர் பியூலா இயேசுதாஸ், பிரவீன் குணா டேவிட், செல்லப்பாங்கள் நிலோஜ் மற்றும் ஜியானாவிற்கு ரெவரன் பால் தங்கியாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடி கவரை வடிவமைத்த பிரீத் கெனட்டுக்கும் ஆண்டவரின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட விசேஷமாய் ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மலக்காய் ஜேம்ஸ், ஜொஷாயா பால் மற்றும் நேபன் தங்கையா மிக்கி அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவினுடைய மலர்பாதங்களை உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது, நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று நீர் முழங்கிய அந்த வீர வார்த்தைகளை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்துக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகத்தை கட்டவழ்த்து தேவனால் மகிமையாய் பயன்படுத்துகிற ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய இந்த ஒளிநாடாவின் மேல் ஒரு பலத்த அக்கினி அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்த்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்கள் போகிற இடமெல்லாம் திருச்சபைகளாய் இருந்தாலும் சரி, பெரியதான கூடுகைகளாய் இருந்தாலும் சரி, சாதாரண வீடுகளாய் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கைகளாய் இருந்தாலும் ஒரு பலத்த தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து அனுபவித்து உணர தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்களுக்கு பல மணி நேரம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக ஒரு பலத்த அக்கினி இதற்குள்ளாய் மறைந்து காணப்படுகிறது. இதை நீர் வெளிப்படுத்தி கட்டவிழ்த்து திருச்சபைகள் வளரத்தக்கதாய், கோடிகள் உம்முடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நர்மையான ஒளிநாடாவை திருச்சபை வளர்ச்சிக்கென்று தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை கட்டவிழ்க்க இயேசுவி நாமத்திற்காய் பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நேசிக்கிற நம்முடைய உற்றார் உறவினர் நம்மை விட்டு பிரிந்து போகிற வேளையில் அழுது புலம்பி கலங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல் உங்கள் கண்ணீரை துடைத்து தேற்றுவதாக. நமக்கு இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவுக்குள் மரிப்பவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் சேரப்போகிறோம். இந்த சந்தோஷத்தோடு இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் இருதயத்தை அவர் திடப்படுத்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரம தகப்பனே, தேவதூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும் அவரோடு கூட உம்மை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம் ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன்.

பரலோகத்தின் புனித காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் நிரப்பும்படியாய் இறங்கி வருவீராக. தெய்வமே, என் ஜனங்களுடைய சரீரங்களுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், நாடிகளுக்குள்ளாய், நரம்புகளுக்குள்ளாய், தசைகளுக்குள்ளாய் உம்முடைய ஜீவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டு. பரலோக காற்றே நீர் வீசுவீராக. வீடுகளுக்குள் இறங்கி சூழ்நிலைகளை மாற்றுமையா.

ಮನುಷ್ಯನ್ ಇಷ್ಟಪಡಿಯೇ ನಡೆಂದೆ. ಅಯ್ಯೋ முன்னாட்கள் முழுவதிலும் தேவனுடைய ஒத்தாசை தேடவில்லை. இப்பொழுதோ என்னை நடத்துமே.

செய்கில் நேரத்திலும் கூட வீம்புதான் நான் கொண்டேன், அன்பாக என்னை மன்னித்தருளும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வாழ்க்கையின் புயல் காற்று நீர் ஒருவர் தான் பூந்தண்டலாய் மாற்ற முடியும். எதிர்காற்றினால் நீ அடைபட்டிருக்கிறாயா மகளே, மகனே?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவன் நமக்கு ஒரு புதிய பலனை தருகிறார். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கரங்களை உற்சாகமாக தட்டி ஆவியிலே நிறைந்து பரிசுத்த தேவனை ஆராதி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஒன்று நாளாகமம் 7 அதிகாரம். இசக்காருடைய குமாரர் தோலா, பூவா, யசுப், சிம்ரோன் என்னும் 4 பேர். தோலாவின் குமாரர் ஊசி, ரெப்பாயா, எரியேல், எக்மாயி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்சத் தலைவரும் தங்கள் சந்ததிகளிலே பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராயிருந்தது. ஊசியின் குமாரரில் ஒருவன் இஸ்ரகியா. இஸ்ரகியாவின் குமாரர் மிகாயேல், ஒபதியா, யோவேல், இஷியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராயிருந்தார்கள். அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசக்காருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின்படியெல்லாம் 87,000 பேராயிருந்தார்கள். பென்யமீன் குமாரர் பேலா, பெகேர், எதியாயேல் என்னும் 3 பேர். பேலாவின் குமாரர் எஸ்போன், ஊசி, ஊசியேல், எரிமோத், இரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவராயிருந்தார்கள். இவர்கள் வம்ச அட்டவணைக்குள்ளானவர்கள் 22,034 பேர். பெகேரின் குமாரர் செமிரா, யோவாஸ், எலியேசர், எலியோனாய், உம்ரி, எரிமோத், அபியா, ஆனதோத், அலமேத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பெகேரின் குமாரர். தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். எதியாயேலின் குமாரரில் ஒருவன் பில்கான். பில்கானின் குமாரர் ஏயூஷ், பென்யமீன், ஏகூத், கெனானா, சேத்தான், தர்ஷீஸ், அகிஷாக்கார் என்பவர்கள். எதியாயேலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரில் தலைவராயிருந்தார்கள். இவர்களில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். சுப்பீமும் உப்பீமும் ஈரின் குமாரர், ஊசீம் ஆகேரின் குமாரரில் ஒருவன். நப்தலியின் குமாரரான பில்காலின் பேரன்மார் யாத்சியேல், கூனி, எத்சேர், சல்லூம் என்பவர்கள். மனாசேயின் புத்திரரில் ஒருவன் குலஸ்திரீனிடத்தில் பிறந்த அஸ்ரியேல். அவன் மறுமனையாட்டியாகிய அராமிய ஸ்திரீனிடத்தில் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீர் பிறந்தான். மாகீர் மாக்கால் என்னும் பேருள்ள உப்பீம் சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசேயின் 2ஆம் குமாரன் செலோபியாத். செலோபியாத்துக்கு குமாரத்திகள் இருந்தார்கள். மாகீரின் பெண்ஜாதியாகிய மாக்கால் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டாள். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், ரேகேம் என்பவர்கள். ஊலாமின் குமாரரில் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். இவன் சகோதரியாகிய அம்மொளகேத் இஸ்கோத்தையும் அபியேசரையும் மாகலாவையும் பெற்றாள். செமிதாவின் குமாரர் அகியான், சேகேம், லிக்கே, அனியாம் என்பவர்கள். எப்ராயீமின் குமாரரில் ஒருவன் சுத்தேலாக். இவனுடைய குமாரன் பேரேத். இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் எலாதா. இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் சாபாத். இவனுடைய குமாரர் சுத்தேலாக், எத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்க போனபடியால் அவர்கள் இவர்களை கொண்டு போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்ராயீம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண்ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். இவனுடைய குமாரத்தியாகிய சேராள் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரோனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேபாக், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக். இவனுடைய குமாரன் தாகான். இவனுடைய குமாரன் லாதான். இவனுடைய குமாரன் அம்மியூத். இவனுடைய குமாரன் எலிஷாமா. இவனுடைய குமாரன் நூன். இவனுடைய குமாரன் யோசுவா. அவர்களுடைய காணியாட்சியும் வாசஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அதன் கிராமங்களும், பெத்தேலும் அதன் கிராமங்களும், சீகேமும் அதன் கிராமங்களும், காசா மட்டுக்குமுள்ள அதன் கிராமங்களும், மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெத் சேயானும் அதன் கிராமங்களும், தானாகும் அதன் கிராமங்களும், மெகிதோவும் அதன் கிராமங்களும், தோரும் அதன் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். ஆசேரின் குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேராள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவன் பிர்சாவீத்தின் தகப்பன். ஏபேர் யப்லேத்தையும் சோமேரையும் ஒத்தாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூகாளையும் பெற்றான். யப்லேத்தின் குமாரர் பாசாக், பிம்மால், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே யப்லேத்தின் குமாரர். சோமேரின் குமாரர் அகி, ரோகா, எகூபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இம்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சூவாக், அர்னெப்பர், சூகால், பேரி, இம்ரா, பேசேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். எத்தேரின் குமாரர் எப்புனே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரித்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் லக்கம். எசேக்கியேல் 20 அதிகாரம். 7வது வருஷத்து 5வது மாதம் 10வது தேதியிலே இஸ்ரவேலின் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மூப்பரோடே பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடங்கொடேன் என்று, என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவறுப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு, உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமாய் இருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்தில் ஆணையிட்டேன். ஆகிலும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்ப விட்டது. நான் அவர்களை வனாந்தரத்தில் நிர்மூலமாக்கவில்லை. வனாந்தரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி, நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளில் நடவாமலும் அவர்களுடைய நியாயங்களை கை கொள்ளாமலும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் நானே. நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படியே செய்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன். ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே. அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் வனாந்தரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களின்படி செய்யாமல் என் கட்டளைகளை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியாலும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் நரகலான விக்கிரகங்களின் மேல் நோக்கமாயிருந்தபடியாலும் நான் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களிலே தூத்தி போடுகிறதற்கு வனாந்தரத்திலே ஆணையிட்டேன். ஆகையால் நன்மை கேதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கேதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியத்தக்கதாக நான் அவர்களை பாழாக்கும்படி அவர்கள் கற்பந்திறந்து பிறக்கிறதையெல்லாம் தீக்கடக்க பண்ணி இவ்விதமாய் அவர்களுடைய பலிகளினாலே அவர்களை தீட்டுப்பட பண்ணினேன். ஆகையால் மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரோடே பேசி அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி என்னை தூஷித்தார்கள். அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே நான் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் உயர்ந்த ஒரு மேட்டையும் தழைத்த ஒரு விருட்சத்தையும் எங்கெங்கே கண்டார்களோ அங்கெங்கே தங்கள் பலிகளை செலுத்தி அவ்விடங்களிலெல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தங்கள் காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பான பலிகளை வார்த்தார்கள். அப்பொழுது நான் அவர்களை நோக்கி, நீங்கள் போகிற அந்த மேடு என்னவென்று கேட்டேன். அதனால் இந்நாள் வரைக்கும் அதற்கு பாமா என்று பேர். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவோ? அவர்களுடைய அருவறுப்புகளை நீங்களும் பின்பற்றி சோரம் போகிறீர்கள் அல்லவோ? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி உங்கள் பலிகளை செலுத்துகிற போது இந்நாள் வரைக்கும் அவர்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களாலும் நீங்கள் தீட்டுப்படுகிறீர்களே. நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடுப்பேனோ? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே. உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி, நீங்கள் சிதறி இருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடிவர செய்து உங்களை ஜனசதளங்களின் வனாந்தரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களோட முகமுகமாய் வழக்காடுவேன். நான் எகிப்து தேசத்தின் வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள். ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டு இருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனையின் நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவறுப்பீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து தென் திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன். அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது. தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள தேசமெங்கும் அதனால் வெந்து போகும். கர்த்தராகிய நான் அதை கொளுத்தேனேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும். அது அவிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இவன் ஓமைகளை அல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து.
1: லூக்கா 17 பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டிக்கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 அல்லவா? மற்ற 9 எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேலிருப்பவன் வீட்டிலுள்ள தன் பாண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். இந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46 சங்கீதம் 1 வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் சில அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையில் விடுவிக்கவே முடியாத சூழ்நிலைகள், பயங்கள், கவலைகள் மத்தியில் கலங்கி போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படி ஆறுதலை தரும்படிக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். தாவீதுக்கு வந்த நெருக்கடிகள், பொல்லாத சூழ்நிலைகளின் மத்தியில் அவன் சொல்லுகிறான், இப்படியாக நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று இப்படிப்பட்டதான விசுவாசத்துடன் காணப்படுவீர்களானால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஆபத்தில் கர்த்தர் எவ்வாறு அனுகூலமான துணையாய் இருந்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கின்றார். எரேமியாவின் புஸ்தகம் 38 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே எரேமியாவை குறித்து பார்ப்போமானால், எரேமியாவை பிடித்து காவற்சாலையில் வைத்து சங்கிலிகளினாலும் கயிறுகளினாலும் கட்டி தண்ணீர் இல்லாத உளையாயிருக்கிற துறவிலே போட்டார்கள், அமிழ்த்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் காவர் சேனாதிபதியாகிய நெபுசராதான் இருதயத்தில் பேசி எரேமியாவிற்கு உதவும்படி செய்தார் என்று எரேமியாவின் புஸ்தகம் 40:4 வசனத்தை வாசிக்கையில் அங்கே, இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன் என்று விடுவிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகளும் கூட தண்ணீர் இல்லாத குழியாக, உளையான துறவாக, யாருமே மீட்க முடியாதபடிக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று கவலை, திகில், துன்பம், பயம் இவற்றால் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எவைகளெல்லாம் அடிமையாக்கினதோ, கட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த விலங்குகளை இன்றைக்கு நீக்கி போடுகிறார். சமாதான பாதையில் அழைத்து சென்று ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக கர்த்தர் வெகுமதிகளை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். எரேமியாவின் புஸ்தகம் 40 நாம் வாசிக்கையில் அங்கே எரேமியாவை விடுதலையாக்கின நெபுசராதான் சொல்லுகிறான், 40:4 வசனத்தில், இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையாயும் செவ்வையாயும் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் 5 வாசிக்கின்றோம், வழிச்செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்தான் என்று. என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற கடினமான பாதைகளில் காணப்படுகிறதான பற்றாக்குறைகள், தேவைகள், நீங்கள் விரும்பினவைகளை நீங்களும் உங்கள் குடும்ப உறவுகளும் பெற முடியாதபடிக்கு தடை செய்யப்பட்ட எவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் பரிபூர்ண கிருபை உங்களை நிரப்புகின்றது. பற்றாக்குறைகளை மாற்றியும் தேவைகளை சந்தித்தும் சகலவற்றையும் நிறைவாய் தந்தும் ஆசீர்வதிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உயர்த்துகின்றார். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் வியாதியோ, பற்றாக்குறைகளோ, தடை செய்யப்பட்டவைகளோ, நீண்ட நாட்கள் விடுவிக்க முடியாதவைகளோ இவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அனுகூலமான துணையாயிருந்து பலன் தந்து விடுவித்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய சேரக்கடவோம். எபிரேயர் 4:15-16. பிரியமானவர்களே, தேவன் ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்பவர். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்காமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிறார். கிறிஸ்து பிரதான ஆசாரியராக தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்ன தேவனே அவரை மகிமைப்படுத்தினார். குமாரனாய் இருந்தும் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய இரட்சிப்பின் காரணராகி தேவனால் பிரதான ஆசாரியர் என்று நாம் தற்பிக்கப்பட்டார். ஆகையால் சோதனைகளின் மத்தியிலும் கவலைப்பட வேண்டாம். நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராகிய இயேசு இருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில் நமக்கு சகாயம் செய்ய காத்திருக்கின்றார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.

0: ஆமீன் ஆமீன். இன்று 23ஆம் தேதி 9ஆம் மாதம், 23ஆம் தேதி ஐப்பசி மாதம், 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரிலே நித்திய வெளிச்சம் பரிசுவை நிகழ்ச்சி. இணைந்து கேளுங்கள். நண்பர்கள் உறவினருக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாட்களையும் ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 364 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். இவற்றை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒரு வருடத்திலே பரிசுத்த வேதாகம புத்தகத்தை வாசித்து முடிக்கதாக அவை தொகுத்து வழங்கப்படுகின்றன. 1 நாளாகமும் 6ஆவது அதிகாரம், எசேக்கியேல் 19ஆவது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் லூக்கா 16ஆவது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், வாக்கு தத்தம், இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்கு முன்னதாக அபிஷேக ஆராதனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். இப்பொழுது முதல் 8:30 வரை தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்யவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து அபிஷேக ஆராதனை வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்கான ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்வோம், ஆயத்தமாவோம். இந்த வேளையிலும் நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு 5:04 அதிகாலை வேளையாக இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி செசிலியா அம்மா லண்டன் லூக்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்போம். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி மேகலாவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சகோதரன் பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் பதுலை இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இணைய போகிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களிடம் ஒப்படைப்போம். அவர் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். தேவ செய்திகள், துதிகள், பாடல்கள், ஜபங்களோடு வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். டொரண்டோ கனடாவிலிருந்து இணைகிறார். பிரைஸ் லோட்டமா?
1: பிரைஸ் லோட் ஐயா, பிரைஸ் லோட்.
0: ஆமே. இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்த இணைந்திருக்கிற ஊழியர்களையும், இணைய போகிற ஊழியர்களையும் வானொலி கூடாக இணைந்து

0: இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமென். God bless.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ராஜா, இரக்கங்களின் பிதாவே, கர்த்தரங்கள் மேய்ப்பராயிருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு ஆண்டவராயிருக்கிறீங்களப்பா. நீங்கள் எங்க அப்பாவாயிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. நிறங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவர். நிறங்கள் ஆத்துமாவை தேற்றி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகளை நடத்துகிறவர். நாங்கள் மரடைகளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். துவரீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கள். உங்களுடைய கோல், உங்களுடைய தடி எங்களை தேற்றுகிறது. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை பின்தொடர்கிறது. நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலேயே நடித்த நாட்களால் இன்னறித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என்னுயிரே என் ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. நாம் முழுவதும் துவரீர் ஆண்டவரே, எங்களை கண் விழித்து காப்பாற்றினீரப்பா. ஒரு சேதமும் வராதபடி எங்களை காத்து கொண்டீரப்பா. ஆண்டவரே, நல்ல உறக்கத்தை கொடுத்தீர், நல்ல சரீர சுகத்தை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. குற்றங்களை

கத்திருக்கிறோம் ஐயராஜா தகப்பனே, இரக்கத்தினை சுருண்ட தேவனே, இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் ஆண்டவரே எங்களை புதிய வழியிலே வழி நடத்தும் ஐயா ராஜா. எங்கள் ஆவி ஆனவரே எங்களை வழி நடத்தும் ஐயா ராஜா. எங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஐயா. ஒரு விசை கூட எங்கள் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவராகிய கர்த்தாவே எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா எப்பொழுதும் நீர் எங்களை நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை

உன்னோடு சமாதானம் செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. இன்றைக்கு வேதத்திலே நான் வேதத்தை வாசிக்கின்ற வேளையிலே ஒரு காரியத்தை வாசித்தேன். வேதத்திலே பாருங்கள், நகைச்சுவையும் உண்டு, அல்லேலூயா, உருக்கம் உண்டு, சீர்திருத்தல் உண்டு, நகைச்சுவை கூட உண்டு. அல்லேலூயா. இந்த வாசிக்கின்ற வேளையிலே நான் எனக்குள்ளே சிரித்து கொண்டேன். என்னன்னு சொல்லி சொன்னால், 2 சாமுவேல் 18 அந்த அப்சலோமுக்கு பயந்து தாவீது என்ன செய்யறார், அங்கே வனாந்திரத்துக்கு ஓடி போகிறார். ஓடி போகின்ற வேளையிலே அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன். அப்சலோம் என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டால், அவரை கொன்று போடுகிறார்கள். அதுக்கு பிற்பாடு அங்கே 2 பையன்கள் என்று சொல்லிட்டா, ஒருவர் வந்து சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ், அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து இன்னொருவர். அப்ப அந்த அகிமாஸ் கேட்கிறார் என்னன்னு சொல்லிச்சினால், கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றார். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூசியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூசி யோவாப்பை வணங்கி ஓடினான். ஹலேலூயா. 1 அகிமாஸ், அடுத்தது கூசி. ஹலேலூயா. அப்போ இவர்கள் 2 பேர்லே பாருங்கள், செய்தியை யோவாப் என்ன செய்யறார், கூசிட்டம் தான் அனுப்புகிறார். அகிமாஸ் அங்கே கேட்கிறார், அவரே சொல்லவில்லை. ஆனால் சாதோக்கின் குமாரனாய் அகிமாஸ் இன்னும் யோவாப்பை நோக்கி, எப்படியானாலும் கூசியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கை, நீ ஓட வேண்டியது என்ன என்றார். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாக ஓடி கூசிக்கு முந்தி கொண்டான். ஹாலேலூயா. பாருங்கள், சில பேருடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில சபைகளிலே கூடத்தான் இப்படித்தான் இருக்கிறது. ஹாலேலூயா. எப்படியாவது ஏதாவது முந்தி ஓட வேண்டும், செய்தியே இல்லை ஆனா முந்தியே ஓட வேண்டும். ஹாலேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்துக்கும் அங்கே ஆவிக்கும் இடையிலே போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகளை குறித்து ஒரு தடவை பார்ப்போம். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஹாலேலூயா. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஹாலேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்கின்ற வேளையிலே எனக்குள்ளே நடக்கமே ஆயிருக்கிறது என்னன்னா, நாங்க செய்ய வேண்டியதை செய்யாதபடிக்கு, அதாவது நாங்கள் செய்ய வேண்டுமென்று, நாங்கள் எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டுமென்று சொல்லி விரும்புகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவருக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, வீடுகளுக்காக, வருமானங்களுக்காக எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டுமென்று இருக்கிறோம். ஆனா அந்த மாம்சத்தின் காரியம் என்ன செய்கிறது, எங்களை செய்ய விடாத முடியாது, தடை பண்ணுகிறது. ஹாலேலூயா. ஆனபடினால் பாருங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவியாமனம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வீதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே. ஹாலேலூயா. அப்போ இதுகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அப்போ நாங்கள் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகின்ற வேளையிலே அதேதோ வெளிப்படுகிறது என்று யோசிக்காதபடி அன்று சொல்றேன், நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கூடாதபடிக்கு இவ எல்லாம் என்ன செய்கிறது, அல்லேலூயா, தடியா இருக்கிறது. அது பிற்பாடு போவோம். இந்த கூசி என்ன செய்யறாருடா, அல்லேலூயா. கூசி சொல்லுகிறார் என்று சொல்ல, தான் ஓட வேணும்னு சொல்லி எப்படியாவது ஓட வேணும். ஆனபடினால் இவன் ஏதோ இந்த கூசி நேர்பாதையில ஓடுகிறான். இந்த அகிமாஸ் தான் என்ன செய்யறான், எப்படியாவது ஓட வேணும்னு சொல்லி ஏதோ குறுக்கு வழியாக எங்கேயோ ஓடி கூசிக்கு முந்திக்கொண்டார். அங்கே தாவீது என்ன செய்யறான், அங்க ஒலிமுக வாசல நிக்கின்ற வேளையிலே அப்பொழுது இந்த அகிமாஸ் வருகிறான். ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு, அதோ இன்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறான் என்றார்.
மேலன் யாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி கொண்டு வருகிறான் என்றார். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரே, ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது. பாருங்கள், ஓடி வந்த அங்கே கூசிய முந்தி கொள்ள வேண்டும் சிலையும் ஓடி வந்த, ஆனா ஓடி வந்தவருக்கு செய்தியே தெரியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பதவிகளுக்காக, பட்டங்களுக்காக, அது மட்டுமல்ல அதை செய்ய வேணும், இதை செய்ய வேணும், ஆனா ஒன்றுமே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து, ஒரு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, எப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேணும், தேவன் யார், ஆண்டவர் யார், இயேசு யார், அவர் என்ன நமக்கு செய்திருக்கிறார், ஹலேலூயா, எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நாங்கள் ஓட வேண்டும், ஒரு பிரச்சனை வருகிறது அதை நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும், ஹலேலூயா, சும்மா ஓடுறது, ஹலேலூயா, நானும் ஓடட்டும்னு சொல்லி என்ன செய்யறது, தான் ஓடினது மட்டுமல்ல, அதாவது பாருங்கள், மற்றவர்களை முந்தி கொள்ள வேண்டும், ஆண்டவருக்குள்ளே பாருங்கள் உறுதியா நிற்கிறவர்களையும் முந்தி ஓடிக்கொள்ள வேண்டும். ஆனால் பாருங்க, இன்றைக்கு அநேக சபைகள்ல நடக்கிற காரியங்கள், பட்டங்கள், பதவிகள், பெருமைகள், ஹலேலூயா, ஆண்டவருக்காக நிற்கின்ற வைராக்கியம் இல்லை, ஹலேலூயா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமலே ஓட வேண்டும், ஹலேலூயா, அது இன்னொரு காரியம். எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடுகின்ற காரியத்தை பார்த்து நான் நகைத்தேன், ஹலேலூயா. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், என்ன நடந்தது சொல்லி கேட்கிறவளையில, உம்முடைய அடியானே அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஹலேலூயா. ஆனபடினா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஓடுகின்ற வேளையில சரியாய் ஓடுவோம், ஹலேலூயா, மற்றவர்களுக்காக ஓடுவதல்ல, ஹலேலூயா. கடந்த காலத்திலே ஒரு குடும்பம் திருச்சபைக்கு வரவில்லை, அப்போ நான் அது இன்னொருவர் அந்த அவர்களை எப்படியோ தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார்கள். இத்தனை நல்ல நல்ல குடும்பம் தான், தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார்கள். நானும் அன்புக்குரியவர்களும் ஒரு ஒரு குடும்பம் வரையிலேன்னு சொல்லி சொன்னால் திரும்ப திரும்ப போன் பண்ணுவேன். அதை என்னுடைய சாட்சிகளை எத்தனையோ சொல்லலாம், அந்த விசுவாச குடும்பங்களுக்காக எனக்கு நித்திரையும் வராது, தூக்கம் வராது. அப்போ ஒரு 50-60 மேலே எடுத்திருப்பேன் அன்புக்குரியவர்களை, போகையிலும் வருகையிலும். ஒருவேளை நான் பிசினஸ்ல இருந்தாலும் கூட அன்புக்குரியவர்களை, என்னுடைய நினைவு முழுக்க இதுக்குள்ளதான் இருக்கும். அப்போ திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அடிப்பேன், ஹலேலூயா, திரும்ப அடித்து கணவரிடம் கேட்பேன், அந்த சகோதரிடம் ஒரு தடவை போனை கொடுங்கள்னு சொல்லி சொன்னாலும் கொடுக்கவே மாட்டார். ஆனா கடந்த காலத்திலே பார்க்கின்றவர்களில் மிகுந்த பிரச்சனைகளுக்கு உண்டாக அங்கே எவ்வளவு காரியங்களுக்குடாக கடந்து சென்றார்கள், திரும்ப வந்தார்கள். அன்புடைய அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்காக ஓடவனும் மனுஷர்கள் மனுஷர்தான், ஊழியக்காரர்கள் மனுஷர்தான், விசுவாசிகளுக்காக ஊழியக்காரர்களுக்காகவோ ஒரு பட்டத்தை தரவில்லை, ஒரு பதவியை தரவில்லை, நான் சும்மா ஓடுகிறேன்னு ஓடக்கூடாது, கர்த்தருக்காக நிற்க வேணும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. புயல் அடித்தாலும், காற்றடித்தாலும், மழை பெய்தாலும் அந்த கட்டிடம் அசையாது, அது கண்மலையின் மேல் நிற்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஹலேலூயா, அவமானங்கள், என்ன பிரச்சனைகள், நிந்தனைகள், நீங்க செய்யாத காரியங்களை கூட சொல்லலாம், ஆனா கர்த்தருக்காக நிற்கின்ற வழியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஹலேலூயா. ஆனபடினால் பாருங்கள், அங்கே ராஜா என்ன சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நீ, சும்மா ஓடி வந்தவனே என்ன சொல்றார், ராஜா நீ அங்கே போய் நீ, ஹலேலூயா. அதே மாதிரித்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் கையாக நாங்கள் அங்கே பரலோகத்துக்கு போகின்ற வழியில ஆண்டவர் சொல்லுவார், எதுக்காக ஓடி வந்தாய், ஹலேலூயா, எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினாய், ஹலேலூயா, எத்தனை பேருக்கு சத்தியம் சொன்னாய், என்ன காரியம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்தாய். நான் அடிக்கடி ஆண்டவரது எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கண்ணீர்கள் வருகின்ற வழியில எல்லாம் நான் என்ன நானே கேட்பேன், இதற்காக நான் செய்கிறேன், எதற்காக ஊழியத்தை செய்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், எதற்காக நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஹலேலூயா. சவுல் பவுலாவதற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனத்தை கண்ட மாத்திரத்திலே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்,
வேதத்தை படிக்க படிக்க படிக்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வரும். ஹலேலூயா, சும்மா ஓடக்கூடாது. ஹலேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹலேலூயா, சூத்திரம் ஐயராஜா தேவனே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசர் இயேசுவே,

0: ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா, என்ன நோக்கத்துக்காக எங்களை அழைத்தீரோப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. தகப்பனே உமக்காக இன்னும் கூட எங்களுக்கு கிருபாதாரம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் சரீரங்களை புதிதாக்கும், எங்கள் பலனை புதிதாக்கும், எங்கள் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. தகப்பனாகிய தேவனே ராஜா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்காக வாழ, உம்முடைய சத்தியத்தை எடுத்து சொல்ல, ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள ராஜா உங்களுக்கு கிருபாதாரம் தகப்பனே. தாவீது வனாந்தரத்திலே இருந்த வேளையிலே அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முடுமுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள் எல்லோரும் அவனை தேடி வந்தார்களப்பா. என் தகப்பனாகிய தேவனே, ஆண்டவரே தேவனே அப்பா, எங்களிடத்திலும் அவர்கள் வந்து சேர, அவர்களுடைய காயங்களை கட்ட நீங்கள் எங்களுக்கு கிருபை தரவிடமா செவிக்கிறோம் கத்தாவே. எங்களை ஆவியானவர் எங்களை நடத்தும்படி செவிக்கிறோம் தகப்பனே. உலக காரியங்களை ஆண்டவரே எத்தனையோ காரியங்களிலே ஐயா ராஜா நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தகப்பனே, நீர்தான் எங்களுடைய ஆண்டவரப்பா. ஆண்டவரே தேவனே, நீர் எங்கள் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீரப்பா. உண்மை அறியாதிருந்தும் நீர்தான ஆண்டவர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்களையா. அந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீங்களப்பா ராஜா. தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, சகோதரங்களை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, அந்த தேசத்தை விட்டு இந்த தேசத்துக்கு வந்தோம் ராஜா. ஆண்டவரே நீர் உண்மை தேடி ஐயா, உடைய தாயும் சகோதரங்களும் வந்த வேளையிலே ஆண்டவரே அவர்கள் அல்ல, இவர்களே என்னுடைய தாயும் தகப்பனும் சகோதரங்களும் சொல்லி உம்மிடத்தில் வந்து வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவனை காண்பித்தீர் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, உம்மிடத்தில் வருகின்ற வேளையிலே அநேக ஜனங்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு உம்மிடத்தில் வர, வெறும் ஓட்டம் அல்ல ஆண்டவரே, உமக்காக ஓடுகின்ற ஓட்டம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ராஜா, அது மட்டுமல்ல ஆண்டவரே, மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஆண்டவரே ஆவிக்கு விரோதமாக நடக்கின்ற செயல்பாடுகள் இருந்து எங்களுக்கு விடுதலை தர வேணுமா செவிக்கிறோம் என் ஆவியானவரே. அப்ப எப்பொழுதும் எங்களை உணர்த்தி, எங்களை போதித்து, எங்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் தவ செய்தியோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு வழி நடத்தி ஆசீர்வத்த உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். காலையில் எழுந்து காரியங்களை கத்தருக்காக செய்து உங்களுடைய காரியங்களை செய்கின்ற பொழுதும் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்குவதாக. போக்கிலும் வரத்திலும் குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் மற்றும் பிஸ்னஸ் காரியங்கள், சபை காரியங்கள், சபை மெம்பர்ஸுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய சித்தப்படி எல்லாவற்றையும் வழி நடத்தி ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருக்கு சித்தமான நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியமாக ஒரு பிளஸ் யூ. ஆமேன்,
0: பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரமும் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து காலை நேரத்திலே அபிஷேக ஆராதனையை வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் எல்லா காரியங்களையும் ஒப்புவிப்போம். ஆமே. ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக வழிநடத்த ஜபங்களை ஏறெடுக்க கத்தரிடம் ஒப்பு கொடுப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதற்கு முன்னதாக இன்று 23ஆம் தேதி 9ஆம் மாதம், 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம், 23ஆம் தேதி ஐப்பசி மாதம், 2026ஆம் ஆண்டு காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஜப வேளையை வழிநடத்த இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஜபங்களுக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே வானொலி சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுக்கு மதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து சென்ற முன்னதாக இன்றைய நாளுக்காக கத்தர் தருகின்ற வசனம், கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள், அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமேன். கத்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கத்தர் ரட்சிப்பு, கத்தர் தெரிந்தெடுத்து ரட்சித்து வழி நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் கூப்பிடுகின்ற பொழுது கத்தர் அவைகளை கேட்டு அவருக்கு பதில் தருகிறார். அந்த வகையிலே நாங்கள் ஜப வேளையிலே கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் தாமே அந்த கூப்பிடுதலுக்கு பதில் தருவார் நிச்சயமாக என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கடந்து செல்ல இருக்கிறோம். சங்கீதம் 34:15 சந்தம் அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி கொண்டு இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் 1 நாளாகமும் 6 எசேக்கியேல் 19 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து லூக்கா 16 அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கதர்தாமை வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், தேவனிடம் ஒரு நிமிடம், அத்தோடு தினமொரு தேசம். நேற்றைய நாளிலே லைபீரியா நாட்டுக்காக ஜெபித்திருந்தோம். அந்த வகையிலே அவற்றைக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூடாக கடந்து செல்ல சகோதரி ஜனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர் தொகுத்து வழங்குவார். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். காலை வேளையிலே பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் பதுலை இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி செசிலியா அம்மா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி இணைந்திருந்தார்கள், போய்விட்டார்கள். ஆமேன். எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியாக இணைய போகிற ஒருவரையும் கத்தர் வழி நடத்துவாராக. சகோதரி சாந்தினி அவர்கள் இணைந்திருந்தார்கள், சென்று விட்டார்கள். ஏதோ அவருடைய நெற்றிலே பிரச்சனை இருக்கிறது. அந்த வகையில் கத்தர் வழி நடத்துவாராக. எங்களுடைய முதலாக பதுலைதிலிருந்து ஊழியம் செய்கிற வாசு தனசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் இணைத்து தேவ ஊழியர் சகோதரி ஜனட் அவர்கள் வழி நடத்துவார்கள். அந்த அவருடைய ஊழியத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கத்தர் வழி நடத்துவாராக. சுக பலன் தந்து தேவ ஊழியரை வழி நடத்த வேண்டும் என்று அவருக்காக ஜபித்து கொள்ளுங்கள். ஓகே. எங்களுடன் சாந்தி சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள், சென்று விட்டார்கள், வருவார்கள். ஆமீன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் ஜபங்களை தொகுத்து வழங்குவார். இந்த வேளையிலும் பிரைசலோட்டமாக உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்ரீ அண்ணா குடும்பத்தை சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. என்னாலே நாங்கள் வனாந்தரங்களை குறித்து வனாந்தரத்தை குறித்து அந்த வனாந்தர வாழ்வு பெரியாய் அங்கு சீரழிந்து போகும் அந்த வனாந்தர வாழ்க்கையை எப்படியா சீராக்குவார் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஜாத்திராமம் 13:17-18 வசனத்திலே பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பொலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியால் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், உபாமம் 8:2 சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன்னை இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி உன்னை இந்த 40 அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் அங்கு நினைப்பாயாக என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் வனாந்தரம் என்றால் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போமா இருந்தால், வனாந்தரம் என்பது நம் வாழ்க்கையில வரும் சோதனைகள் பாடுகளை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனையை பாருங்கள். மத்தேயு 4:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்னாலே வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இயேசுவானவர் விசுவாசினால் சோதிக்கப்பட்டாலும் ஆவியானவர் அவர் பக்கத்தில் இருப்பதை காணக்கூடியதா இருக்கிறது. அதே போல ஒரு தேவ பிள்ளையோடும் தேவ பிள்ளையுடைய சோதனை காலமோ உபத்திர காலமோ தேவன் கூட இருப்பார். ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷனும் பட்ட உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாத தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது வனாந்தரத்தை நாங்கள் பார்ப்போமாய் இருந்தால் அலைந்து திரிந்து ஆசீர்வாதம் அற்ற வாழ்க்கைக்கு அது அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 21:14 நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருக்கு தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்சோவாவிலே வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் அலைந்து திரிகிறது கூட ஒரு வனாந்தரமாய்த்தான் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், அங்கு முறுமுறுப்பாய் இருந்தாலும் அது எங்களுக்கு வனாந்தரம் தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யாத்திராமம் 16:2 சீன் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திர தண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியா சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் அதை நலமாயிருக்கும்படி இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்கள் என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அங்கு யாத்திராமம் 14:11 அன்றியும் அவர்கள் மோசியை நோக்கி, எகிப்திலே விரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினதுனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று சொல்லி அங்கு முறுமுறுக்கிறார்கள். அந்த முறுமுறுப்பு கூட அவர்களுக்கு என்னவாய் மாறும் என்றால் வனாந்தரமாய் மாறும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். வனாந்தரம் என்பது குறைவும் வெறுமையும் தரித்திரமும் அங்கு இருக்கிற வாழ்வாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 106:14 வனாந்தரத்திலே ஈச்சைக்கு உள்ளவர்களாகி அவாந்தர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். எத்தனை தரமோ வனாந்தரத்தில் அவர்கள் கோபம் மூட்டி அவாந்தர வழியிலே அவரை விசனம் படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேல் பரிசுத்தரை அங்கு மட்டப்படுத்தினார்கள். அதனால் வந்த காரியம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் அங்கு வனாந்தரத்தில் கோபம் ஊட்டினது போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே வனாந்தரம் என்பது அழுகையும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கைக்கு நிழலோட்டமாயிருக்கிறது. இன்றைய நாட்களிலே தேசங்கள் மக்கள் ஜனங்களுக்குள்ளே இந்த வனாந்தரம் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ தேசங்களிலே வருங்கள் செழிப்பு குறைந்து இப்பொழுது வனாந்தரமாய் மாறிக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது. இவைகளை பார்த்து நாங்கள் சும்மா இருந்து விடாதபடி அதற்காக நாங்கள் பரிந்து பேச வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் ஒருவருடைய அழுகை ஒருவருடைய கண்ணீர் இவைகளுக்கு நாங்கள் தான் பதில் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் தான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். அந்த ஜீவனுள்ள தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட காரியங்களை அதிசயங்களை செய்வார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த நாட்களிலே ஜெபத்திற்காக கடந்து செல்வோம். மயிலை கத்தர் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்த வேண்டும். அதற்காக நீங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நானே வழி சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்க, இப்படிப்பட்ட தேவனை விசுவாசத்திலே அங்கு அவர்கள் கட்டப்பட, விசு திருச்சபைகள் கட்டப்பட, திருச்சபை பிள்ளைகள் கட்டப்பட, ஏனென்றால் இன்றைய நாட்களிலே திருச்சபையில இருக்கிற எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து தேவனுடைய சமூகத்திலே ஒன்றாய் நாங்கள் கேட்போமாய் இருந்தா நிச்சயமா இந்த தேசங்களுக்கு ஒரு விடிவையும் விடுதலையை நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே எங்கள் முழங்கால்கள் முடங்குற அந்த விசுவாசம் எல்லா சபையினருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆவியானவரே, இந்த காலத்தில மக்கள் உம்மை இன்னும் அதிகமாக அண்டி கொள்ள, நீரோ உம்முடைய வார்த்தைகளை இறுக்கமாக பிடித்து கொள்ள, இயேசு சோதனை வந்த பொழுது அந்த வார்த்தை கூட வெற்றி சிறந்தது போல இன்றைக்கு சபைகளில விசுவாச மக்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தை கூட நாங்கள் வெற்றி கொள்ள, இந்த வனாந்திர பாதையாயிருந்தாலும் உம்முடைய அபிஷேகத்தோடு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பேசி வெற்றி சிறக்க நிரங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதபடி பொறுமையோடு ஆவியானவருடைய வசனத்தோடு நாங்கள் வாழ, அந்த வசனம் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது, நம்பிக்கையை தருகிறது, எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த வனாந்திர பாதை கூட போனாலும் மோசே அந்த ஜனங்களை யோசுவாவு கூட கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த காலங்களிலே நாங்கள் வனாந்திர பாதை கூட போனாலும் எங்களை அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லுகிற தேவன் எங்களோடு வருகிறார், எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார், அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரிகை செய்கிறது என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு தேசங்களிலே சபைகளிலே உள்ள ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் செயற்பட எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஒன்றுக்கு கவலைப்படாமல் எங்களை ஜெபிக்கும்படியாக கட்டளையிட்டவர், இருந்தவராக இருக்கிறவர், நேற்று ஒன்றும் மாறாதவர். இந்த வனாந்திர பாதை ஒரு கொஞ்ச காலம் நாங்கள் கண்ட இந்த பாடுகள் எல்லாம் மாறி எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விட்டு அகலாதபடி, அவரில் நாங்கள் குறை பிடிக்காதபடி, முறுமுறுக்காதபடி, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திர பாதையில முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாக நினைத்தார்கள். எங்களுடைய நினைவுகளை கூட எங்களுடைய தேவன் அறிவார் என்பதை ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தினரும் ஊழியர்களும் அறிந்து கொண்டு எது நடந்தாலும் துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ
3: உண்மையாயிருக்கிற
2: தேவனாக இருக்கிறார். அவர் அவருக்காக எங்களுடைய ஆத்மா அவருடைய பலிபீடத்துக்கு போகிறது. அவர் எங்களை பரலோகத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற ஒரு விசுவாசிகளின் குடும்பங்களில என்னதான் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் உம்முடைய வார்த்தை கூட அந்த துன்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக, கஷ்டங்கள் கவலைகள் அகன்று போவதாக, உம்முடைய வார்த்தையில நாங்கள் எப்பொழுது நிலைத்திருக்க, அபிஷேகத்துல நிலைத்திருக்க, விழித்திருக்க, ஜபித்திருக்க, எங்களோடு நீர் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரும் உம்முடைய கடைசி காலத்துக்கூடாக அந்த வனாந்திர பாதைக்கூடாக இன்னும் உபத்திரவம் உண்டு என்ற ஒரு உணர்வோடு, இன்னும் எங்களை துன்பப்படுத்துற இன்னும் அதிகமான துன்பங்கள் வரும். ஆனால் இயேசு நீர் சொன்னீர் யோவான் 16:33, உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்களை ஜெயிக்க வைக்கிற தேவன்தான் நீர். நீர் எங்களோடு இருக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தை எங்களோடு இருக்கும் பொழுது, நாங்கள் உம்மில நினைவாக உம்முடைய உம்மை நாங்கள் முறுமுறுக்காதபடி எது நடந்தாலும் நீரங்களை இன்னும் ஒரு படி உயர்த்த போகிறேன், எங்களை உயர்த்தி பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கிருபை செய்வீராக, ஒவ்வொருவரையும் இழுத்து நிறுத்துவீராக, பின்வாங்கி போறவர்கள் மறுதளித்தவர்களை நீர் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நித்திய சங்கமன் ரேடியோவை நடத்துகிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அவர்கள் கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் எப்படி இயேசு வார்த்தைகளை கூட பிசாசின் உபத்திர வந்து வார்த்தையினூடாக வெற்றி சிறந்தார். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வாக, இந்த சங்கமன் ரேடியோவுக்கூடாக நித்திய ஒளிஞ்சன் ரேடியோ கூடாக போகிற வார்த்தைகள் மனிதர்களுக்கு வாழ்வாக, வார்த்தையினால வெற்றி சிறக்க. அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவரிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையான தேவர் இந்த ரேடியோவுக்குடாக போகும் பொழுது வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மனிதரும் வார்த்தையில வாழ உம்முடைய வார்த்தையினால பெலப்பட கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன். நம்மளை கொடுத்த தாளந்துகளுக்காக, அந்த மகளுக்கு ஊடாக வருகிற வார்த்தைகளுக்கு ஊடாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பெலப்பட்டு வார்த்தையினூடாக நாங்கள் வாழ்க்கையை வெற்றி சிறந்த வாழ்க்கையாக இயேசுடைய பரலோகத்தில கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத அந்த ராஜ்யத்துல நாங்கள் வாழப்போகிற வாழ்வை, அந்த வாழ்வை நோக்கி நாங்கள் இந்த காலத்தில் நடக்கிற உபத்திரவங்கள் லேசான காரியமாக எங்களுக்கு இயேசு எங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. ஒவ்வொரு ஊழிய இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கிறேன். கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய அபிஷேகத்தினால நிறைக்கும்படியாக ஜபிக்கிறேன். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாழ்வில வருகிற ஒவ்வொரு துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வராந்திர பாதையில் அந்த முறுமுறுப்புகள் எல்லாம் எடுத்து போடும்படியாக இயேசுவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
3: அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் ஆசீர்வாதமாய் மாற்றி நடத்துவாராக.
2: அமேன்.
3: நாங்க பாஸ்டர் தனசேகரம் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோட் பாஸ்டர். பாஸ்டர் தனசேகர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். மைக் எடுத்து விடுங்க. ஓகே, நாங்கள்
4: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
3: நாளிலே உங்களை சந்திப்பதன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த வேளையிலே ஜபத்திலே வழி நடத்துங்கள். நாங்கள் இந்த மக்கள் அலைந்து திரிந்து வனாந்தர பாதையை சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட நீங்கள் அந்த மக்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
4: தெளிவா கேக்கல சிஸ்டர், நான் கொஞ்சம் ரோட்ல இருக்கிறேன், வெளியில தான் இருக்கிறேன். தெளிவா சொல்லுங்க.
3: ஜெபிக்க முடியுமா?
4: கொஞ்சம் எழுதாது, நான் வெளியில நிக்கிறேன்.
3: ஓகே, நீங்கள் ஏழைகள் விதவைகள் தீக்கேற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நாங்கள் அயரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். அயரின்,
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் முறுமுறுன்ற நாட்களிலே முறுமுறுப்பினால் அநேகர் அங்கு தேவனுடைய சாபத்துக்குள்ளாகி கொண்டு போகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல உணர்வு வர வேண்டும், நல்ல சிந்தியல் வர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உனக்கு நடத்தி அங்கு உன் கண்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று. இப்படியாய் முறுமுறுத்து செயல்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல சத்தியம் வெளிப்பட வேண்டும், நல்ல உணர்வு வர வேணும் என்று.
6: ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இயக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தின அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா, தேசம் எங்கிலும் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் கத்தாவே அப்பா, விசுவாச பிள்ளைகளுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் கத்தாவே உம்முடைய தலை முறுமுறுக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான இந்த குணங்கள் எல்லாம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளிடத்திலிருந்தும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா தேவன் நீங்க சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே, எந்த நேரத்தில் என்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ அது அந்த நேரத்திலே நடக்கும் ஆண்டவரே. இது விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சில நேரங்களிலே நாங்கள் ஜெபித்து விட்டு கத்தாவே தாமதமாகும் போது நாங்கள் முறுமுறுக்க தொடங்கி விடுகிறோம் ஆண்டவரே அப்பா. தேவனுக்கு என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லையே என்று நாங்கள் முறுமுறுக்க தொடங்குகிறோம் ஆண்டவரே. அப்படியான சமயங்களிலே கத்தாவே தேவன் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் கத்தாவே அநேக தேவைகளுக்காக எதிர்பார்த்திருக்கிறாங்க கத்தாவே. ஆனாலும் கிடைக்காத பட்சத்திலே அப்பா உண்மை குறை சொல்லுகிற பிள்ளைகளாக கத்தாவே மாறி விடுகிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி இல்லாத படிக்க கத்தாவே அப்பா அவர்கள் நீர் கத்தாவே உண்மை விசுவாசத்தோடு நம்பி இருக்கத்தக்கதான நல்ல கிருபையை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாமதித்தாலும் அதை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்க தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி தைரியப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறை கூறுகிற கத்தாவை முறுமுறுக்கிற இந்த ஆவியை தேவன் ஜனங்களிடத்துல இருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படியான நேரத்திலே தேவன் நீங்க நல்ல ஆலோசனைகளை நல்ல சிந்தனைகளை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே அப்பா ஒவ்வொருவரையும் பார்த்து கத்தாவை தூசிக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் செய்யற தவறுகளை தெரியாமல் செய்தாலும் கூட அதையெல்லாம் கத்தாவை சுட்டி காட்டி கத்தாவை அப்பா தூசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்க தகப்பனே. ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தாலும் மனித பலவீனத்தினாலே கத்தாவை நாங்கள் இப்படியாய் கத்தாவை முறுமுறு தூசிக்கிறதான இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் எங்கள் இடத்திலே இருந்து எடுத்து போட்டு கத்தாவே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் தேவன் சுத்திகரிங்க. ஒவ்வொருவருடைய நாவையும் சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை பேச கத்தாவே தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க ராஜாவே அப்பா. அதை பின்பற்ற முடியாமல் கத்தாவே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அது பின்பற்றக்கூடிய நல்ல நல்ல சிந்தனைகளை தேவன் எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அநேக நேரங்களிலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு கூட நாங்கள் கீழ்ப்படியாமல் போகிறோம் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படியாமல் போகிற அந்த நேரத்தில் தான் நாங்கள் அந்த முறுமுறுப்புகளுக்கெல்லாம் ஆளாகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான கத்தாவே காரியங்கள் எல்லாம் இருந்து தேவன் எங்களிடத்துல இருந்து விசுவாச பிள்ளைகளிடத்திலே இருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே விசுவாச பிள்ளைகள் சபைக்குள்ளே அதிகமாக முறுமுறுக்கிறாங்க தகப்பனே அப்பா. போதகரை குறித்து கத்தாவை சக விசுவாசிகளை கொடுத்து மற்ற ஊழியர்களை குறித்து பாடல் குழுவை குறித்து கத்தாவே அப்பா அநேகர் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்படி இல்லாத
7: உண்மையாய் ஊழியம் செய்திடவே
6: கத்தாவே அப்படி நடக்கிறது என்று உணர்ந்து கொள்ள கத்தாவே அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற நீரே ஆலோசனையின் கத்த தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அப்படியாய் முறுமுறுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க இடைப்பட்டு பேசும்படியா ஜெபிக்கிற அனுதினமும் கத்தாவே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களை போஷிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவன் அப்படி முறுமுறுக்கிற நாவுகளை எல்லாம் அகற்றி போட்டு கர்த்தாவே உம்மை துதிக்கத்தக்கதான நாவுகளை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவன் நீங்க அளிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. விசுவாச பிள்ளைகளிடத்திலிருந்தும் ஜனங்களிடமிருந்தும் கர்த்தாவே இப்படியான சிந்தனைகள் எல்லாம் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா செபிக்கிறேன். லெஸ்லி அண்ணா, சீதா சகோதரி, பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்களை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. இந்த ஊழியத்துக்கு என்னென்ன தேவைகளோடு காத்திருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் தேவன் நீங்க வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, இன்டர்நெட் தடைகளை எல்லாம் எடுத்து போடுங்க கர்த்தாவை. அநேக ஊழியர்கள் கர்த்தாவை வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனையப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இணைப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. அந்த இணைப்பை அந்நிய ஜனங்கள் கேட்கறதுக்கான வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன். ஜன சகோதரிக்காய் சுபிக்கிறேன். கணவர் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக எடுத்து தேவன் பயன்படுத்துங்க தகப்பனே அப்பா. பிள்ளைகளுடைய காரியங்களே தேவன் கூட இருங்க. பிள்ளைகள் வேலை செய்யற இடத்துல
8: தேவன் கனம் பண்ணி
6: தேவன் போகாத படிக்க கர்த்தாவே நல்ல ஆலோசனைகளை நல்ல சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தாவே தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனையும் மட்டுமாய் நடத்தினவரே மகு ஸ்தோத்திரம். நாளிலும் வந்து ஜெபித்த ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தாமே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
9: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டுத்திரம் சிஸ்டர் கேத்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக.
6: ஆமென்.
9: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே மக்கள் மத்தியிலே கோபப்பட்டு பிறரை அழிக்கிற காரியங்கள்லே அப்படிப்பட்ட மனிதர்கள் அங்கு மத்தியிலே ஒரு மாற்றங்கள் வர, கொலை செய்கிறவர்கள், கொள்ளை அடிக்கிறவர்கள், அப்படிப்பட்ட மனுஷர் மத்தியிலே நல்ல மாற்றங்கள் வர, நல்ல நீதி வெளிப்பட அவர்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
10: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த மாலை வேளைக்காய் சர்வ வல்லமை உள்ள எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த வேளையில அநேக காரியங்களை குறித்து உம்முடைய பாதத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம் தேவாதி தேவன் தாமே. இந்த ஜபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறேன், அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உம்முடைய கரத்துல தருகிறேன். ஆவியானவரே நீ நடத்துவீராக ஆண்டவரே. உமக்கு முன் ஆண்டவரே எந்த எரிச்சலின் ஆவிகளோ கோபத்தின் ஆவிகளோ செயல்படாதபடி காத்து கொள்ளுங்க. இந்த நாட்கள்ல அநேகர் ஆண்டவரே கோபத்தின் நிமித்தமும் எரிச்சலின் நிமித்தமும் ஆண்டவரே அழிந்து போகிறது நீங்க காண்கிறீங்கப்பா ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் சமாதானமா இருங்கள் என்றுதானே நீங்க சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே சமாதானமா இருக்கும்படி ஜனங்கள் ஆண்டவரே தங்களுடைய உள்ளத்தை ஆழத்தை திருப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஜனங்களே ஆண்டவரே கோபத்தினாலும் ஆண்டவரே எரிச்சலினாலும் ஆண்டவரே மடிந்து போகிறதை நாங்கள் காண்கிறோம். ஒருவர் நல்ல நிலையில வருகிற போலையில தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற போலையில அதற்கு கூட எரிச்சலின் ஆவியினாலும் ஆண்டவரே கோபத்தின் ஆவியினாலும் நிறைந்தவர்களாய் வெறுப்பு நிறைந்தவர்களாய் ஆண்டவரே ஆண்டவரே நோய்களுக்குள்ளாகவும் ஆண்டவரே கீழ்

0: சொல்லுகிறார், நான் ஆண்டவரே ஊமையைப் போல நான் மௌனமாய் இருந்தேன் என்று சொல்லி அப்படி மௌனமாய் ஆண்டவர் இருக்கத்தக்கதாக தங்களுக்கு முன்பாக என்ன காரியங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே யோசித்து ஆண்டவரை சிந்தித்து இது கரான காரியமா என்று யோசித்து சிந்தித்து செயல்படத்தக்கதான இதயத்தை கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உலகம் முழுவதிலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு செயல்படத்தக்கதாக அவர்களோடு நீ ரெடிப்படுகிறவன் நாளை ஸ்தோத்திரம். எந்த கல்லான இதயமாய் இருந்தாலும் அதை நீ சதியாக மாற்றுகிற தேவன் அல்லவோ, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அதே போல் ஆண்டவரே இன்றைய நாள்ல உண்மை அறியாத ஜனங்கள் கூட உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை கோபத்தை ஆண்டவரை விட்டு விட்டு ஆண்டவரை பொய்யான காரியங்களை விட்டு விட்டு களவுகளை விட்டு விட்டு கொலைகளை விட்டு விட்டு ஆண்டவரே மனம் திரும்பத்தக்கதாக கிருபையை கொடுங்க. கோபத்தினாலும் எரிச்சலினாலும் பொறாமையினாலும் நிறைந்தவர்களை ஆண்டவரை கொலை செய்கிறார்கள், ஆண்டவரை கொள்ளை அடிக்கிறார்கள், மற்றவருடைய பொருட்களை திருடி மற்றவர்களை ஆண்டவரை கஷ்டத்துக்குள்ளாக கொண்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரை உலகத்தில் ஒவ்வொரு பகுதியில் நடக்கிறது. ஆனாலும் இந்த ஸ்ரீலங்காவில் அதிகமாய் இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே காரியங்கள் நிமித்தமாய் கொலைகள் கொள்ளைகள் பொறாமையான காரியங்கள் எரிச்சலினால் ஜனங்களை வதைக்கிற காரியங்கள் ஜனங்களை கொலை செய்கிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனாலும் தகப்பனே நீர் மன உருக்கம் உள்ள தேவனாய் இருந்து எங்களுடைய தேசத்துக்காய் ஆண்டவரே ஒரு விசை நாங்கள் மன்றாடும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறேன். அதை அதற்காக உமக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே பொறாமையும் எரிச்சலையும் கோபத்தையும் ஆண்டவரே விட்டு விட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள்ல நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு இதயமும் ஆண்டவரே உம்முடைய பக்கம் சாயத்தக்கதான கிருபையை கொடுங்க. ஆண்டவரே தேவனே நீர்தாம் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவரே உமக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் எழும்பினது, எத்தனை பொறாமையான காரியங்கள் எழும்பினது. ஆனாலும் நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவரே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல நீர் ஆண்டவரே மௌனமாய் இருந்தீரே. அதே வண்ணமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உங்களுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீர் இடைப்பட்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
2: பிளீஸ்
1: லோர்ட், நீங்கள் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசு சுவாமி என்று கொடுத்த

சீக்கிரம் அவர்களுக்கு உதவி வழி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, வருத்தப்பட்டு போயிருப்பவர் மேல் முதகரங்கள் இருப்பதாக தகப்பனே. அப்பா, இந்த ஹாஸ்பிட்டல் வழியை நிரம்பி வழிகிற போதும் நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, ஹாஸ்பிட்டல் இருக்கிற தாதிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, நோயிட்டு போறவர்களை அவர்கள் அன்பாவும் ஆதரவாகவும் நடத்த உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, பிதாவே, உண்மை கூவியழைக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ரோட்டிலே இருந்து அப்பா வீடு வாசல் இல்லாம அந்தரிக்கிறவர் மேலும் அது அன்பை காட்டும் தகப்பனே, ஆதரவை காட்டும் தகப்பனே. அப்பா, அவர்கள் பசிப்பட்டினி இல்லாமல் இருக்க அவர்களுக்கு உண்ணோடு கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா, அவர்கள் உமது சாட்சிக்குரிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே, அவர்களை மாற்றும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் இறக்க நிறைந்தவர், அன்பு நிறைந்த அப்பா. அப்பா, உமை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உமை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அவர் மேல் இறக்கத்தை காட்டி அப்பா உமது சன்னிதானம் வர அவர்களுக்கு நல்லொரு ஆலோசனையை கொடுத்து எங்கு போனாலும் உமது ஜெபத்தை இந்த இடமும் அவர்கள் பரப்ப பண்ணும் தகப்பனே. அப்பா.

0: அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும், புத்தியை கொடுக்கும், அறிவை கொடுக்கும். அப்பா தகப்பனே, உண்மை கூவியழைக்கிறோம் தகப்பனே, எங்க ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா உண்மையே ஆவலோடு கேட்கிறோம் தகப்பனே, அப்பா அப்பாண்டு கூவியழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, கஷ்டப்பட்டவன் மீன் நீர் இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ரோடி வழியே இருக்கிறவர்கள் மேலும் அது அன்பை காட்டும் தகப்பனே. அப்பா அவர்கள் பசுபட்டினி இல்லாம இருக்க உதவி செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஸ்ரீலங்கா தேசத்தை ஆசீர்வதி அப்பா. அங்கே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ அறிகிறது அப்பா. அன்பான தகப்பனே, அங்க நடக்கிற களவுகள் கொள்ளைகள் எல்லாவற்றையும் நீ காண்கிறது அவனப்பா. அப்பா அவை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உம்மது உம்மது நாமத்தை அவர்கள் உச்சரித்து கொண்டு எங்கு சென்றாலும் நடக்க வழி செய்யும் தகப்பன். அப்பா உம்மது நாமத்தை உச்சரிக்கும் போது அவர்கள் எல்லாம் பறந்து போடும் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் மேல் அன்பை செலுத்தும் தகப்பனே. உமது நாமத்தை அவர்கள் உச்சரிக்க பண்ணும் தகப்பன். அப்பா உமை கூவி இழைக்கிறோம். அவர்களுக்கு ஒவ்வொருவராக உமது ஜொனியில் உமது உமது சன்னிதானத்தில் வந்து உமக்காக ஜெபிக்க அவர்களுக்கு பல்லம்மை கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா நீ உதவி செய்வீர் என்று நம்பி இருக்கிறோம் தகப்பன். அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், உறுதிப்படுத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, எங்கள் குடும்பத்தையும் முதுகரங்களில் வைக்கிறேன் தகப்பனே. இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா ஒற்றுமே சந்தோஷமாக இருக்க உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் அவற்றை சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த சங்கம வானொலியிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்களின் தேவைகள் எல்லாவரையும் சந்தியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவர்களை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதா வேகனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவ்வளவு பிள்ளைகள் கணவர் எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் தேவைகளை சந்தியும் தகப்பனே. அப்பா அவர்களின் தேவைகளை சந்திக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, வினய சிஸ்டர் மகள் அப்பா வேறு நாட்டுக்கு போயிருக்கிறா தகப்பனே. சுகவரனா வந்து சேர அவக்கு வழி செய்யறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு சோதரன் நன்றியமா கத்தன். உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன். உங்களோடும் இருப்பாராக.
1: ஆமேனா. நாங்க பாஸ்டர் தனசேகரம் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜபிக்க முடியுமா?
2: ஜபிக்க முடியும் சிஸ்டர். வீடு வந்துட்டேனா?
1: நீங்கள் இந்த நாட்களில் யுத்தத்தினால் அலைந்து திரிந்து வனாந்தரமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாடுகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. இந்த யுத்த காரணமாக மக்கள் அலைந்து திரிகிறார்கள். அவர்கள் வனாந்தர பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் எல்லாம் சந்திக்கப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஓகே ஓகே. நன்றி சோத்ரம் ஆண்டவரே. பரிசுத்தம் உண்டே எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த உன்னதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. இதோ இந்த நாளிலே கூட சுவாமி ஆண்டவரே, இந்த சங்கம ஊழியத்து கூட ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே இதே தேசத்திலிருந்து ஆண்டவரே யுத்தத்தில் பாதிக்கப்படுகிற குடும்பங்கள் ஜனங்களுக்காக செபிப்பதற்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த ஊழியத்து கூட இருந்து அடியேனே சுவாமி நீங்கள் ஆண்டவர் எல்லா யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேசத்திற்கு ஜனங்களுக்காக செபிப்பதற்கு நீ கிருபை பாராட்டப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. நான் செபிக்கிறோம் ராஜா. இதோ இந்த தேசத்திலே உங்களுடைய சித்தத்தின் படி ஆண்டவரே உங்க ஒன்றும் நடக்காது. ஆனாலும் இதோ இந்த நாட்களில் ஆண்டவரே வெளிநாட்டு தேசங்களில் ஆண்டவரே அநேக யுத்தங்களையா யுத்தங்களில் பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகள் ஜனங்கள் முதியோர் பெரியோர் சிறு பிள்ளைகள் கூட பாதிக்கப்பட்ட வீடுகளெல்லாம் இழந்து ஆண்டோரே அவர்களாம் நிரந்தரமான ஒரு இடம் இல்லாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்த அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை கொடுத்து சீக்கிரமாக யுத்தத்தை நிறுத்த உமது தேவக்கிட்ட வேண்டும்படி அவனால் செபிக்கிறோம். ஆண்டோரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே கூடும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த கூடுதையிலிருந்து நாங்கள் செபிக்கிறோம். யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஆகாரம் இல்லாமல் ஆண்டவரே வஸ்திரங்கள் இல்லாதபடி நிரந்தரமான கூடாரங்கள் இல்லாதபடி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா. யா மிகவும் கண்ணீரோடு வேதனையோடும் இருக்கின்றார்கள் ஐயா. அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான கூடாரம் நிரந்தரமான ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டும்படியாக பரலோகத்தில் வீட்டிருக்கின்ற பரம தேவனுடைய சமூகத்திலே எல்லாம் கூட போகிறது என்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த கூடுகையிலே இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்து எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டிருக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், நன்றி பிரதர் கத்தர். சாமியும் கூட இருந்து கூட நாங்கள் நிர்மலா அமரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சிறுமையிலும் தரித்திரத்திலும் இன்றைய நாட்கள்ல வருகிறோம் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சிறுமை சிறுமையினாலும் தரித்திரத்தினாலும் வியாதியினாலும் வேதனையினாலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கர்த்தருடைய செய்தி கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி
3: நடத்தணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற தெய்வமே, நர்மையான ஜெப வேளைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறங்க தாவே. கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வழி நடத்துகிற தயவு அது மிக பெரிதாக இருக்கிறபடியால் கர்த்தர் நீங்க காரியங்கள் செய்கிறோம். தாயும் சமூகத்தை வருகிறோம் அப்பா. அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உதவி செய்கிற தெய்வமா இருக்கிறது. அறிந்தவர்கள் இளவர்கள் ஆண்டவரே ஓடிப்பட்டவர்கள் மத்தியில் ஆண்டவரே நீ ஆண்டவரே தேவனா இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொண்டு வழி நடத்துகிற தயக்கு கூட அந்த பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் ஆண்டவரே எளிமையா இருக்கிறார்களோ கத்தாவே, வெறுமையோடு இருக்கிறார்களோ கத்தாவே, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் துணையாக இருந்து நீங்க ஆண்டவர் உதவி செய்கிற கண்மையா இருந்து அவர்களே வாழ்க்கையிலே ஆண்டவர் உண்மையான தேவனை அறிந்த ஆண்டவரை வாழ கத்தியோ எத்தனையோ பிள்ளைகள் எது இருந்தாலும் ஆண்டு அவர்கள் இடத்துல எப்பவுமே ஆண்டு காரணம் என்றால் அவர்கள் வாழ்வில் அந்த திறம் என்ற அந்த சூழ்நிலைக்குள்ளாக சிக்கி இருக்கிறபடியா கர்த்ததான் அதிலிருந்து அவர்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் தரித்திர வாழ்க்கையிலிருந்து வெளிவர கர்த்தர் பற்றி கர்த்த சமூகத்தை தேடமும் தேட கடல் உதவி செய்ய முடியாது. தேவன் நீங்கப்பா அவர்களுக்கெல்லாம் துணையா இருங்க. யாரும் ஆண்டவரே அவர்களை நினைக்காத ஒரு ஆண்டவர் சூழ்நிலையில பிள்ளைகள் எல்லாம் ஒரு துஷ்டமாய் ஆண்டவரை நினைக்கக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்த பிள்ளைகள் அப்பா இதோ அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே துணையா இருங்க அப்பா. தேவையில் ஆண்டவர் அப்பா அவர்கள் ஆண்டவரே இந்த வளர்ச்சியே ஆண்டவரே எத்தனையோ ஜனங்களையும் ஆண்டவரே பிள்ளை ஜனங்கள் மத்தியில புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை மனிதர்களுக்காக என் தேவத்திற்கு ஆண்டவரே ஆண்டவரே வந்தீங்கப்பா. அவர்களுடைய பாவங்கள் நிந்தைகள் அவமானங்கள் அப்பா அவர்கள் இருக்கிறதான ஆண்டவரே அப்பா அந்த பாவமான காரியங்களில் இருந்து அவர்களை விடுவித்து ஆண்டவரே இருளிலே வாழ்கிற அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்டிய ஆண்டவரே முகத்தினுடைய ஒளியால் ஆண்டவர் ஒளி வீசுவர்களாக மாறட்டும்பா. உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா வெளிப்படும் அதை அறிந்தவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் படைய கர்த்தர் உதவி செய்யும்படி சுபிக்கும். இந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்க. தேவன் தான் பெரிய காரியங்களை செய்த ஆண்டவரே, இந்த பிள்ளைகளும் ஒரு நாளும் ஆண்டவரே உங்களை விட்டு விடாதபடி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு சுக வாழ்வை தந்து இந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே வெளிவர ஆண்டவர் அப்பா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக உருவாக்க உதவி செய்யும்படி அழைச்சிருக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் பாவ சாபங்கள் எல்லாம் நீக்கி போட்டு அவர்களை ஆண்டவரே உண்மைய பிள்ளைகளாய் மாறி அப்பா அந்த பிள்ளைகளும் உண்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். எத்தனையும் குடும்பத்தின் சூழ்நிலையில் ஆண்டவரே அவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் வாழ்வான இடங்கள் ஆண்டவரே அசுத்தமாயும் ஆண்டவரே ஒரு மனித ஆண்டவரே வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு பள்ளிக்கூட்டம் வாழ்வதை போல வாழ்கிற அநேக மக்கள் ஆண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்பா. அப்பேற்பட்ட அசுத்தமான ஒரு இடத்தில் ஆண்டவரே யாரும் கேட்காத நிலை அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழும் போது ஆண்டவரே அப்பா நாங்களும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் சுகபத்திரமாய் வாழ்கிற இந்த நேரத்துல அப்பேற்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் சமூகத்துக்கு நேராய் கொண்டு வரணும்ப்பா. அவருடைய அங்கலாயிட்டு நீங்க கேளுங்க, அவருடைய கண்ணீர் நீங்க கேளுங்க, அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க இரக்கம் காட்டுங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தினால் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருந்து வந்து ஆண்டவரே தமக்கு நல்லை போல ஆண்டவரே அப்பா அவர்களும் ஆண்டவரே இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவின் ஆமத்தை உச்சரித்து அவருடைய சமூகத்திலே ஆண்டவர் அவர்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் அப்பா அவர்கள் வாழ்நாட்டர் உதவி செய்ய ஆச்சரிக்கிறோம். இப்படி உலகம் எல்லாம் ஆண்டவர் அநேக தேசங்களில் ஆண்டவர இப்படியாக ஆண்டவர் சூழ்நிலையில அப்பா இதோ ஏழையாகவும் ஆண்டவர் அப்பா புறக்கணித்தா மனிதர்கள ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வாழ்கிறதான இந்த பிள்ளைகள் எல்லாம் உமக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து யாரெல்லாம் பாவத்திலும் சாபத்திலும் நிந்தையிலும் அவமானத்திலும் அதே வேளையில் ஆண்டவர மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஒன்றுமே அவர்கள் கிடைக்காத சூழ்நிலை மிகவும் ஏழ்மையான சூழலில் வாழ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க ஆண்டவர தயவு பாராட்டி உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவர்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர மால் மட்டுமே முடியுமாக நீர் அப்படி செய்து வழி நடத்த போவதற்காய் கொடாதங்களை எடுத்திருந்தாவே உம்மிடத்தில் வந்தவர்களை ஒரு நாளும் ஆண்டவே அவர்களை நீ குழந்தை தல்லா தேவர் அல்ல வந்தவர் உண்மையை ஆண்டரை தெரியவர்கள் அவருக்கு நீரே ஆண்டவரை தகப்பனா இருந்து அவர்களை பராமரித்து நடத்த முடியும் செய்து வழி நடத்த போவதற்காக மக்கோடான கொடி ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர ஜெபித்த உங்களுடைய பிள்ளைகளையும் நேராக கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அந்த குடும்பமும் ஆண்டவர அப்பா உண்மை விசுவாசிக்கிறது சுவாசத்தை நாளுக்கு நாள் பெருகி வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறான்ப்பா. தேவனாகி கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆடுவர நீ அவர்களுக்கு நல்ல விலையில் தந்து ஆடுவே அப்படி நடத்த முடியாய் சொல்லிச்சு. அந்த பிள்ளைகளையும் அவன் குடும்பத்தை கூட தேவனை ஆசீர்வதித்து அப்படி நடத்தும் படியா சொல்லிக்கும் வீட்டிலே மங்களகரமான நாளுக்காய் கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உதவிகளும் தேவன் தந்து அன்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மையானவர்களே தேவனாய் கர்த்தர் அப்பா அறியான தொடர்ந்து இந்த ஆண்டவரே சங்கம மூலத்தை நடத்தும்படியான ஆண்டவரே ஒரு ஆண்டவரை வாஞ்சையை தந்து அந்த பிள்ளைகளின் நீ ஆண்டவரை வழி நடத்துகிற கையுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அங்கங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்காக உழைக்கிறது நீங்க பார்த்து கொண்டிருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையாக இருங்க. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீ அளவில்லாமல் ஆசீர்வதித்து வாழ்கிறதான இடத்தில் ஆண்டவரே இவளை உயர்த்தும்படியாய் சுதிக்கிறோம். தேவன் அப்படியே செய்து வரை நடத்த போவதற்கு ஸ்தோத்திரத்தை இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரை நான் ஞான செபங்களை தொகுத்து விடுகிறதா. சரத் மகளையும் அவருடைய கணவரை மகளையும் மகளையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். முழு குடும்பமும் ஆக சேர்ந்து ஆண்டவரை உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறபடியா இந்த பிள்ளைகளுக்கு நீர் போதும் ஆண்டவரை துணையாய் இருந்து வரை நடத்தி இவர்களை ஆண்டவரை சமாதானத்தோடு வாழ்ந்த அநேக ஜனங்களுக்கு அந்த சமாதானத்தை அன்றை தேடி தருகிற பிள்ளைகளாக இவர்களை காத்துக்கொண்டு வழியில் ஆரம்பிச்சுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து வழியை நடத்த போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. எல்லா துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை மோகருக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின்ற அற்புதமான நாமத்தினால
1: நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் எங்கள் இலங்கை தேசத்துக்காகவும் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹாலேலூயா. சூத்திரம் சூத்திரப்பா, சூத்திர ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனப்பா. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு இந்த நாளிலே ஆசீர்வதித்து இன்னும் அதிக அதிகமான ஜெபாவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் வேண்டுதலின் ஆவினாலும் கண்ணீரின் ஆவினாலும் நிரம்பியா எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். சொன்னது போல என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் அளமாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி இன்னும் அதிகமான பாரத்தோடு தேசங்களுக்காக தேசத்தின் மக்களுக்காக அவர்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிற விதத்தில் இருந்து அவர்களுக்காய் பாடுபட்டு ஜெபிக்கவும் அவர்களுக்காய் ஜெபிக்கவும் எங்களுக்கு ஒரு நல்ல ஜப அபிஷேகத்தை நீ ஊற்றும்படியாக ஒப்புக்கொள்றோம். அப்படியாக கூட ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமா இருக்கிறதுப்பா. அப்படியாக நாங்களும் இஸ்ரவேலை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் சமாதானத்தை ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களின் ஞான கண்களை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறதான் அநேகப்பா உமக்கு பிரியமில்லா காரியங்கள் வெறுப்புகள் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரராஜா அந்த காணப்படுகிறது. அவைகள் எல்லாவற்றையும் மக்கள் விட்டு மனம் திரும்பி நீரே உண்மையான தேவன் என்று அறிந்துண்டு நீரே உண்மையான மெசியன் அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறதான எல்லா தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர் அப்பா, நீ உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்று சொல்லி இருக்கிறது தகப்பனே. அப்படியாக அந்த தேசத்தை நீர் எல்லாரும் பாதுகாத்து கொண்டு வருகிறோம். அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அவருக்கு அவர்களுக்கு நீர் பணி போல் இருப்பேன் என்றும் சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படியாக தேசத்தை கண்ணின் மணி போல பாதுகாத்து கோடி எப்படி தன் குட்டிகளை சேர்த்து கொள்கிறது அப்படியாக நீர் இஸ்ரவேல் மேலே நீர் பிரியமாய் இருக்கிறீரே. அப்படியாக கர்த்தாவே அந்த மக்கள் இந்த நாளிலே நிச்சயமாக கட்டிக்கப்பட சீக்கிரத்திலே அந்த ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். தேசங்களிலே தேசத்திலே பரிசுத்தம் உண்டாகட்டப்பா. எல்லோரும் பரிசுத்தமாக இருக்கும்படியா ஜபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத அருவறுப்புகள் அந்த இடத்துல முற்றிலுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகப்பற்று அகற்றப்பட்டு போக முடியாத எல்லா மக்களின் கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும். எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்ற வார்த்தையின்படி கர்த்தரின் வாக்குத்தத்துவ வசனங்கள் எல்லாம் யாரும் ஆமேன் என்று நிறைவேற்றும்படியாக யோகப்படுத்தி ஜபிக்கிறப்பா மக்கள் சூத்திரம். அப்படியாக இந்த வேலையில இலங்கைக்கு ஜபிக்கிறோம். இலங்கையிலே ஆண்டவரே அந்த இலங்கை தேசத்தின் மேலும் கூட உங்க ஆசீர்வாதமாருக்கப்பா. அந்த இலங்கை தேசத்திலே இழந்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு திருப்பி கொடுங்க, நல்ல செழிப்பை கொடுங்கப்பா. பொருளாதார நிலைகளை எல்லாம் உயர்த்துங்க ஆண்டவரே. அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்கும் இன்னும் மதைமார்களுக்கு நான் ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் பெருசெய்யும்படி அவர்கள் காரிய சட்ட திட்டங்களை கொண்டு வரவும் ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல காரியங்களையும் செய்யவும் இந்த அதிகாரிகளுக்கு நீர் ஞானத்தை கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம் அப்பா, சூத்திரம் தேசத்திலே வாழ்கிறதான எல்லா மக்களையும் ரட்சிக்கப்படும்படியான வக்கரத்திலே நாங்கள் ஒவ்வொருத்தி ஜெபிக்கிறோம். தலைவர்கள் கூட இந்த நாளிலே ரட்சிக்கப்படும் அப்பா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் எல்லோரும் இலங்கை திரும்பி பெற்றுக்கொள்ளவும் அநேக தேசங்களுக்கு இலங்கையை நீர் ஆசீர்வாதமாக வைக்க போறப்பா. அங்க வாழ்கிறதான சிறுவர் முதல் சிறுவர் வரை எல்லா சபைகளிலும் இருக்கிறதான எல்லா மக்களையும் சூத்திர ராஜா எல்லா விதமான பாகுபாடு உள்ள மக்கள் யாவரையுமாக ஒப்புக்கொடுக்கிறப்பா. சில தேவையே எல்லோரும் ஒரு மனதோடு ஒரு மனதின் ஆவியினாலே நீர் நிரப்பி ஆசீர்வதித்து குடிசேர்ந்து அவர்கள் எல்லோரும் சித்தத்தை அறிந்து செய்ய கட்டத்தை செய்ய முடியும். ஓ கொடுத்து ஜபிக்கிறாப்பா, முன்னாரின் பின்வாங்கிய இலகையின் மேலே நீ திரளாய் ஊற்றுகிறகப்படியே அது தேசம் கடனில்லாத படிக்கின்றவரு கடன் கொடுக்க முடியாத அநேக தேசங்களுக்கு எடுத்து நிற்பத்த முடியாது. கொடுக்கிற தகப்பனியுமா சூத்திரம் அப்படியாக தேவன் மேல் மீது உயர்ந்தை மீது தேவன் நீர் ஆஸ்வதித்து அந்த தேவங்களை அநேகர் ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்துறதுக்காக ஒரு விஷய கொடு சங்கமும் ஊடகத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டுக்கிறோம். இந்த ஊடகத்தை இறக்குகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், இடவரே சொந்த பந்தங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இணைந்து பணி புரிகிறதான எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தினப்பா. அவர்களின் முச்சைய ஊழியர்களை எல்லாம் பெருக செய்வீராக. நன்றி செலுத்துகிற தகப்பனே, ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரின் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உன் பிள்ளைகளை எல்லோரும் ஆசீர்வதித்து பெருக செய்து உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தராக போதிக்கப்பட்டிருப்பார்கள். வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இன்னும் ஆசீர்வாதம் எடுத்து ஜெபிக்கலாம். அதே வேளையிலே ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உண்மையில ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பா. அப்படியே சொல்றாங்க இந்த வேலையிலே தகவனே சூத்திரம். அப்படியே கூடிய சபா வேலையிலே இருக்கிற யாருமா தெய்வனுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதி நடத்தப்படுகிறோம். அப்படியாக தெய்வம் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறாப்பா. எல்லா துடி கண்ண மகிமை நாமத்தையும் ஒருத்தருக்கே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தை நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென்.
5: ஆமென் ஆமென். அந்த ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ஆமேன்
4: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
6: பிரைஸ் லார்ட் அக்கா.
5: பிரைஸ் லார்ட். நீங்கள் நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவன் தாமே இந்த தேசங்களை பாதுகாப்பாய் பராமரிப்பாய் அங்கு ரட்சிப்பாய் நடத்த வேணும்னு சொல்லி ஏனென்றா இந்த நாட்கள்ல யூரோப்பா தேசங்கள்ல எப்பொழுது பிரச்சனை வரும், எப்பொழுது சண்டை வரும் என்று பயத்தோடு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடைகள்லே அநேக சாமான்கள் பொருட்கள் இல்லாமல் போகிறது. ஏனென்றா எல்லாரும் வாங்கி வாங்கி அதை பதுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காரியங்களுக்காக நாங்க இருக்கிற தேசங்கள்ல ஒரு ரட்சிப்பும் ஒரு வல்லமையும் வெளிப்பட வேணும், தேவனுடைய காரியங்கள் வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
6: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் அன்றுவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை என்று சொல்லுகிறவர், நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும், நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவருமாயிருக்கிற பட்சபாதம் இல்லாத பரிசுத்தம் உள்ள தேவனே, உமை துதிக்கிறோம், உமை சோதரிக்கிறோம், உமை புகழுகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியை ஆண்டவரே உருவாக்கி மனுஷர் குடியிருப்புக்காக சிருஷ்டித்தவரே, எப்பொழுதும் இந்த மனிதர்கள் மத்தியில காணப்படுகிறதான இந்த பிரச்சனைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. மனுஷன் இந்த பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஆளுகையை கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்களோ ஆண்டவரே அதிகாரிகளோ இந்த ஆண்டவரே இந்த தேசங்களை எல்லாம் தங்களுடைய விருப்பத்தின் படிக்கும் தங்களுடைய திட்டத்தின் படிக்கும் ஆண்டவரே தகப்பனே ஆளுக செய்து இப்பொழுதும் ஆண்டவரே ஆபத்தான நிலைகளில தேசங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் உம்முடைய கிருபைக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்களில பஞ்சங்கள், பட்டுணிகள், கொள்ள நோய்கள் என்று அநேக காரியங்களுக்கு நேராக தேசங்களை ஆண்டவரே நாங்கள் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆனாலும் நீர் கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், ஆண்டவரே தகப்பனே தயவுள்ள தேவன், தமக்கென்று சிருஷ்டித்ததை எங்களுக்கு தந்த தேவன் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசங்களில பஞ்சங்கள், பட்டுணிகள், கொள்ள நோய்கள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராய் இருந்து தம்மைத்தாமை மறுதளிக்காத தேவனாகிய கத்தாவே, இந்த தேசங்களில கத்தாவே ஆண்டவரே இந்த பஞ்சங்கள், பட்டினிகள், கொள்ள நோய்கள் வராதபடிக்கு கத்தர் தொடர்ந்து காக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த தேசங்களில செய்யப்படுகிறதான பயிர் வகைகள், தானிய வகைகள், விலங்கின வகைகள், காய்கறி வகைகள், பல வகைகள் யாவையும் ஆசிர்வதித்து ஒவ்வொரு தேசங்களிலும் கத்தாவே தகப்பனே அது ஆசீர்வாதமா இருக்கவும் மற்ற நாடுகளுக்கு கொடுத்து ஆண்டவரே தகப்பனே வளரத்தக்கதாக, வாழத்தக்கதாக ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மனுஷர்கள் தங்களுடைய குணங்களை மாத்தி கர்த்தாவே இந்த தேசங்களை அழிவின் பாதைகளுக்கு கொண்டு போகாதபடிக்கு, பஞ்சங்களின் பாதைகளுக்கு கொண்டு போகாதபடிக்கு, பட்டினிகளின் பாதைக்கு கொண்டு போகாதபடிக்கு, யுத்தங்களின் பாதைகளுக்கு கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதல் காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் சேர்ந்து நல்ல முடிவுகளை எடுக்க உதவி செய்வீராக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த தேசங்களில் ஆளுக செய்கிற ஒவ்வொரு ராஜாக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த ராஜாக்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த சூழல்களில் கர்த்தாவே தேசத்தையும் மக்களையும் காப்பாற்றத்தக்கதாக நல்ல ஞானங்களை கொடுத்து கர்த்தாவே தேசங்கள் யுத்தத்துக்கு போகாதபடிக்கு, தேசங்கள் அழிவின் பாதைகளுக்கு முன்பாக நிற்காதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த தேசத்தை ஞானமாய் நடக்கத்தக்கதாக நல்ல பொறுமைகளையும் கிருபைகளையும் அதிகாரிகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அதிகாரிகளோடு கூட இருந்து செயல்படுகிறவருக்கு தனிமையாய் செயல்படாதபடிக்கு ஆண்டவரே ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கத்தக்கதான ஒருமனம் உள்ளவர்களாக காணப்பட்டு இதோ தேசங்களை பாதுகாக்கவும் ஜனங்களை பாதுகாக்கவும் விலைவாசிகளை கர்த்தாவே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாகவும் நல்ல முடிவுகளை எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் இருக்கிற மக்கள் பயந்து போகாதபடிக்கு, தேசத்தில் இருக்கிற மக்கள் கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் மாறி ஆண்டவரே தகப்பனே மற்றவர்களில் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே தேசங்களை காக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் காப்பீராக. ஆண்டவரே அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள நல்ல கிருபைகளை கொடுங்க. தேசத்துல ஆண்டவரே தேவ பயன்கள் உண்டாகட்டும். கர்த்தரை அறிகிற அறிவுகள் பெருகட்டும். அறிந்தவர்கள் கர்த்தாவே சாட்சிகளாய் நிற்க கிருபை செய்வீராக. அறிந்தவர்கள் முன்மாதிரியாடிக்க கிருபை செய்வீராக. தேசங்களில் ஒரு மாற்றங்களை அவைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எல்லா தேசங்களிலும் சுவிசேஷங்களை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளத்தக்கதான சூழல்கள் உண்டாகட்டும். எல்லா தேசங்களிலும் சுவிசேஷங்கள் என்னும் அறிவிக்கப்பட கிருபை செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேசங்களில் சமாதானங்களும் சந்தோஷங்களும் ஆண்டவரே தகப்பனை இடம்பெற இடம் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே தேசங்களை ஆசிர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக, காத்துக் கொள்வீராக. இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக செவிக்கிறோம் ஐயா. இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ காரியங்களுக்காகவும் சோதரிக்கிறோம். தேவனுடைய ஊழியங்களுக்காகவும் சோதரிக்கிறோம். இதை இணைந்து கொண்டு கர்த்தாவே உம்முடைய ஊழியங்களை தொடர்ந்து நடத்துகிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்காக, தேவ குடும்பங்களுக்காக, தேவ ஊழியக்காரர்களுக்காக உமை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் தொடர்ந்து பயணிக்கவும், தொடர்ந்து சுகபல ஆரோக்கியங்களோடு இருக்கவும் கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக செவிக்கிறோம் ஐயா. இந்த ஊடகம் என்னும் அநேக வீடுகளை தட்டவும், என்னும் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கவும், அங்கிருக்கிறவர்களை தேவனுக்கு நேராக ஆண்டவரே சரியானவர்களாக கொண்டு வர, தேவனுடைய மனுஷர்களாக நிற்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் தட்டி நீர் எழுப்பும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. என்னும் அவர்கள் இந்த ஊடகத்தை அநேக வீடுகளுக்குள்ளே எடுத்து செல்லத்தக்கதான கிருபைகளும் காணப்படட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தர் தாமே. அவன் குடும்பத்தையும் அவர்கள் சந்ததிகளையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. என்னும் அவர்கள் ஓட கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன உடைய வசனத்தின்படியும் பலவீனங்களில பலம் பூரணமாய் இருந்து என்னமோட கர்த்தர் உதவி செய்வீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே கோஆர்டினேட் பண்ணுகிறதான ஜேனர் சிஸ்டருக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் தாமே. அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பு ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய எண்ணம் திருபைகளை கொடுப்பீராக. நல்ல ஞானங்களையும் தெளிவுகளையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்து எண்ணம் அநேகரை கர்த்தருக்கு முன்பாக ஜாமக்காரர்களாக நிறுத்தத்தக்கதான கிருபைகளை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல இந்த இணைப்பிலே இணைந்தவர்களும் இணைந்திருக்கிறவர்களும் இணையப்போகிறவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆண்டவரே அவர் ஒவ்வொரு குடும்பமும் சுகபல ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு பாதுகாப்போடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களா, எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சித்தமானால் மறுபடியும் நாங்கள் உம்முடைய இணையதளத்தின் ஊடாக இணைந்து ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
5: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்
6: ஆமீன். தேங்க் யூ. அப்படி உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.
5: ஆமீன் ஆமீன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளுக்காய் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு தேசங்களுக்கும் மக்களுக்கும் ஜனங்களுக்கும் உலக தலைவர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கொடுத்து கர்த்தாவை நடத்தும்படி செவிக்கிறோம். அப்ப அதேவ நீதி வெளிப்பட வேணும் ஐயா, ரட்சிப்பு வெளிப்பட வேணும் ஐயா. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு அத்துமாவும் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட, உண்மை அறிகிற அறிவு நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நடத்தப்பட உதவி செய்யும்படியா இன்றைக்கு வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வீடுகளும் குடும்பங்களும் ஊழியர்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்களை பலப்படுத்தி நடத்துமையா, அவருடைய தேவைகள் வாஞ்சுகளை சந்தியும் ஆண்டவரே. சங்கமா வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கப்பா உம்முடைய காரியங்களை செய்து முடிக்க கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது கர்த்தாவே. அதற்கு முன்பாக நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து நிக்க கர்த்தாவே. இந்த சங்கம வானொலியை நீர் ஆயத்தப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமேக்குரியதப்பா உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
7: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் அதே வழியில் இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் இந்த நாடுகள் இருந்து அதிகாலை காலை மதியம் மாலை
5: என்னுடைய
7: மைக்கை யாரோ ஓப்பன் பண்ணிவிட்டார்கள். ஆமேன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய உங்களை கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரை தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகோதரி ஜானட், நீங்கள் ஜூமுக்கு வாருங்கள். சகோதரி சுபா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கத்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஜபங்களை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஜபங்களை கூட வழி நடத்த தேவ ஊழியர்
8: சகோதரி
7: வரவேற்போம். பிரேசலோடம்மா. ஆமேன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்களே, எங்களுடன் சகோதரி சுபாசினி அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறார். ஜபங்களை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. சௌரி ஜனட்டும் இணைந்து ஜபங்களோடு வழிநடத்துவார். இந்த வேளையிலும் சௌரி சுபாசினி அவர்கள் நீங்கள் ஒரு பாடலோடு ஜபங்களுக்கு வழிநடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
9: ஆமேன். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல விலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேற சுத்தமுள்ள நல்ல தகப்பனே, திரும்பவுமாக இந்த இடத்திலே நாங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு கர்த்தாவே ஜொபிக்க நீங்க தந்த தர்மத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வருகிறவர்களே, உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எழுதுக்க போற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உடைய கரத்துக்குள் தருகிறோம் ஆண்டவர். பரிசுத்தாவியானவரே, நீரே எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களை வழிநடத்தும்படியா ஆக உங்கள் ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் யாவை நீக்கி போடுங்கள், எங்களை பொறுப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜொபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத உம்மையல்லோ பத்

நம்பிக்கையே மாறிடாத இசையா உம்மையல்லோ பற்றி கொ

ஜீவிக்கின்ற நின்மடியின் கண்மாலையே நிஜம் என்றும் ஜீவிக்கின்ற

0: நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லவோ கட்டிக்கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பரிசுத்தமுள்ள தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்பின் ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், கண்மலையானவரே ஸ்தோத்திரம், துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், உன்னதரே
1: அலிலூயா
0: ஸ்தோத்திரம்.
1: அலிலூயா. ஸ்தோத்திரம். சும்மா கத்தராமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். எங்கள் இலங்கை தேசத்திலே, இலங்கை மக்கள் மத்தியிலே நாங்கள் ரட்சிப்பு வெளிப்பட வேணும். அதுக்காக நான் ஜபம் பண்ணுகிறேன். இந்திய நாட்களிலே தரித்திரங்களும் அங்கு வறுமைகளும் அதிகமாகி கொண்டு போகிறது. ஆகவே இந்திய நாட்களிலே ஓய்வு நாளை, பரிசுத்த நாளை அங்கு ஆசரிக்காத ஒரு தன்மை, அதை விட்டுவிட்ட தன்மையினால் அநேக காரியங்கள் இங்கே இந்திய நாட்களிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதாகவே நாங்கள் இந்த வேளையிலே, நான் ஓய்வு நாள் பரிசுத்த நாளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளை கர்த்தர் அங்கு ஓய்ந்திருக்கும்படியும் தன்னை துதிக்கும்படியும் சொல்லி இருக்கிறார். அந்த துதியை குறைத்ததினால், ஓய்வு நாளின் துதியை குறைத்ததினால் அநேக காரியங்கள் நாடுகளிலே தேசங்களிலே அங்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசுகுசின் நாமத்தினா ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திங்க தேசத்தின் குடிகள் கத்தாவே, அங்கே இருக்கிற எல்லா ஆண்டவரே ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பாலி மீண்டுவர் அங்கம் வைக்கிற ஒவ்வொருக்குள்ளே உம்முடைய ஞானம் வெளிப்படும் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி, சிறு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அப்பா, வாலிப ஜோதிகள் உம்முடைய ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள வர கத்தாவே, வாலிபனுடைய அலங்காரம் ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய பராக்கிரமமா இருக்கிறது கத்தாவே, உம் அந்த பராக்கிரத்தை நீர் விரும்புகிறீர் கத்தாவே, அவர்களை எல்லாம் ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே இளம் குடும்பங்கள் சமாதானமற்றி இருக்கிற குடும்பங்களை சமாதானமாக்கும் ஆண்டவரே, முதியோரை காக்கிற தேவன் ஆண்டவரே, காத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா, நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறபடியால் அநேக காரியங்கள், எங்கள் ஆசீர்வாதங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு இஷ்டமானதை இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் செய்யாதபடியும், அந்த தங்களுடைய சொந்த பேச்சுக்களை பேசாமலும், அந்த தேவனுடைய கட்டளைக்கும் அந்த ஓய்வுக்கும் ஏற்றதாய் அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும். திருச்சபைகள், திருச்சபை மக்கள் ஆராதனைகளிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுக்காக உண்மை அறிந்தவர்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே, எங்கள் தகப்பனே. ஆமாண்டவரே, ஓய்வு நாளை நீர் பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அந்த நாள் உமக்குரிய நாள் ஆண்டவரே, அந்த நாளை யாரும் தவறை விடாதபடிக்கு கத்தாவே, அசட்டை செய்யாதபடிக்கு தங்களை காத்து கொள்ளுகிற அந்த ஞானத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே கத்தாவே, உம்முடைய நாளிலே கத்தாவே சொந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கத்தாவே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடாமல் இருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு என் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்திலே கத்தாவே நீங்க இடைப்படுங்கள் ஆண்டவரே. என் தேவனே, இது தவறு என்பதை உணர்ந்து கத்தாவே உமக்கு பயப்படும் பயத்தோடு உம்முடைய சமூகத்தை தேட நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனே அப்பா, சொந்த காரியங்களில் ஈடுபட்டு, தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபட்டு கத்தாவே தங்களுக்கு தாங்களே ஆசீர்வாதங்கள் இல்லாததுக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு போகிறார்கள் கத்தாவே. என் ஆண்டவரே, அவர்கள் ஞானம் அடைய உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே, நேசரே, உம்மை விட்டு விலகாதபடிக்கும் ஆண்டவரே. முதலாவது அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை முதல் தேட கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. என் தகப்பனே இப்படிப்பட்ட உணர்வை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தவற விட்டவர்களை நீர் மன்னித்து கர்த்தாவே அவர்களும் உணர்வு அடைந்து கர்த்தாவே இனி வரும் நாட்களிலே உம்முடைய நாளை தவற விடாதபடி உம்முடைய சமூகத்தை தேட நீங்க வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் கத்ததாமே எங்கள் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம். நாங்கள் அடுத்ததா நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் ஓய்வு நாள் எப்படி நாங்கள் நினைக்க வேண்டும். ஓய்வு நாள் அங்கு மகிமையுள்ள நாள் என்றும் மகிழ்ச்சியின் நாள் என்றும் நாங்கள் நினைக்க வேண்டும். இந்திய நாட்கள் இந்த மகிழ்ச்சிகள் அங்கு மக்கள் மத்தியிலே இருந்து வெளியேறுகிறது. மகிமையை நாங்கள் தேவனுடைய மகிமையை கூட கண்டடைவதிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இந்த ஓய்வு நாளை அங்கு மகிழ்ச்சி நாளாய் மகிமையுள்ள நாளாய் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ஓய்வு நாளை எங்களுக்கு தந்தீரப்பா. ஓய்வு நாள் தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் 6 நாள் ஆண்டவரே வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரே நீர் பரிசுத்தப்படுத்தி நீர் ஐயா பரிசுத்தத்தோடு நின்று விடாதபடி ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆலயத்திலே கர்த்தாவே வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியின் நாளை கர்த்தாவே தவற விட்டதுனால் ஆண்டவரே உலக நாடுகள் மக்கள் ஆண்டவரே தவற விட்டினபடியா இன்னைக்கு ஆண்டவரே வறட்சிக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பா வறுமைக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. அப்பா தெக்கத்தி வெள்ளத்தை திசை திருப்புமா போல் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய நாட்டினரை கர்த்தாவே நீர் திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வாரும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் வீட்ட பிள்ளைகளை மன்னியும் கர்த்தாவே ஆண்டவரே கீழ்படியாமை பயபக்தி இல்லாமைய மன்னித்து கர்த்தாவே ஆண்டவரே இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரே புதிய விசுவாசத்தோடு புதிய பலத்தோடு உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே வர கர்த்தாவே அவர்கள் கால்கள் உம்முடைய ஆலயத்திலே நிற்கக்கூடியதாய் கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஐயா. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆலயத்தின் சம்பூரணத்தினாலும் ஆலயத்தின் பரிபூரணத்தினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சியும் அது மகிமை உள்ள நாளுமாய் மாறுமே கர்த்தாவே. ஆண்டவரே சந்தோஷம் ஆண்டவரே கர்த்தாவே குறைந்து போகிறதப்பா. மனுஷனுக்குள்ளே கர்த்தாவே மனித நேயம் இல்லாமல் தேவ நீதி இல்லாமல் கர்த்தாவே மனிதன் சீரழிந்து போகிறான் கர்த்தாவே. மனித குலம் அழிக்கப்பட்டு போகிறது. ஆனாலும் மக்கன்றொரு ஜனத்தை வைத்திருக்கிறீரப்பா. அவர்கள் உம்முடைய துதியை சொல்லி வருவார்கள் கர்த்தாவே. இன்னுமாய் கர்த்தாவே துதி சொல்ல முடியாதபடி தடையாயிருக்கிற சத்ருவின் தடைகள் மனுஷ தடைகள் ஆண்டவரே நீக்கப்பட்டு ஆண்டவரே மக்களுடைய சோர்வுகள் எல்லாம் அகற்றப்பட்டு கர்த்தாவே இந்த மகிழ்ச்சி நாளை ஒரு மகிமையான நாளாய் எண்ணிக்கொள்ள கர்த்தாவே. அதன் நிமித்தம் ஆண்டவரே கர்த்தாவே குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே சந்ததிகள் பரம்பரைகள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்க கர்த்தாவே. ஆண்டவரே நீர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவர். 3வது 4வது தலைமுறையை விசாரிக்கிற தேவர். ஆண்டவரே அவர் எங்களை விசாரிக்கிறவரானபடியார் ஆண்டவரே எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மிடத்திலே வைத்துவிட்டு ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை கர்த்தாவே மகிமையின் நாளாய் மகிழ்ச்சியின் நாளாய் ஆண்டவரே எடுத்துக்கொள்ள ஒவ்வொரு இருதயங்களையும் சிந்தைகளையும் நீர் ஆளுக செய்யும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்ததான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஏனென்றால் தேவனை நாங்கள் ஆராதிப்பதில் குறைவு பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இரு என்று சொல்லி அவர் பூமியில் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏற பண்ணுவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனத்திலே கீழ்ப்பகுதியிலே சொல்லப்படுகிறது. 14வது வசனத்திலே கர்த்தரிடத்திலே நீங்கள் மன மகிழ்ச்சியாய் இருந்தால் பூமி உயர்ந்த இடத்திலே ஏறி இருக்க பண்ணுவார். இன்றைக்கு பூமியில உயர்ந்த இடங்கள்லயோ எந்த மனுஷனும் நிற்க முடியாமல் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகளும் கொலைகளுமாய் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய காரியத்திலே நாங்கள் சரியாய் நேர்த்தியாய் இருக்கும்போது இந்த உலகம், ஜனங்கள், மக்கள், உலகத் தலைவர்கள் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் சுபா.
0: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தம் உள்ள தகப்பனே அப்பா, எங்கள் நேசரே, உலகத்தில் உள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் ஒவ்வொரு ஜனங்களுக்காக பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தால் ஆண்டவரே, நீ உயர்ந்த இடங்களை கொடுப்பீர் என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, என் தகப்பனே, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பது எங்கள் பெலன் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உமக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், உம்மோடு இசைந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் இருந்தால்தான் ஆண்டவரே அந்த மகிழ்ச்சி ஆண்டவரே இன்னும் அதிகமாகும் ஆண்டவரே. அதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள நீங்கள் நிறுவை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்குள் இருக்கிறவன் எப்பொழுதும் நீதியாய் நடப்பான், உமக்குள்ளே இருக்கிறவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவான் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகிறவனே அநீதியாய் நடப்பான் கர்த்தாவே. அப்படி இல்லாமல் கர்த்தாவே, கர்த்தருக்குள் நடக்கிற அந்த கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. என் தேவனே அப்பா, நாடுகள் ஒவ்வொன்றிலும் இருக்கிற உயர் அதிகாரங்களில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே, என் தகப்பனே, கிறிஸ்தவ நாடுகள் என்று சொன்னாலும் ஆண்டவரே, அந்த இடத்திலே கிறிஸ்துவை விட்டு விலகிய ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறார்கள் ஆண்டவரே. அப்படி இல்லாமல் என் ஆண்டவரே, உயர் அதிகாரங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உமக்குள்ளே நடக்க கிருபை செய்யுங்கள், உமக்குள்ளே வாழ கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அவர்கள் உமக்குள்ளே இருந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேசத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை நீர் கொடுப்பீர் ஆண்டவரே. உமக்கு பயப்படும் பயம் இருந்தால் கர்த்தாவே, அவர்கள் உம்மை விட்டு விலக மாட்டார்கள் கர்த்தாவே. அன்று யோசேப்பு அந்த எகிப்தை எப்படி ஆண்டார் ஆண்டவரே, அந்த ஞானத்தை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அது போல என் தகப்பனே, இந்த உலக தேசம் முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு உயர் அதிகாரிகளும் ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தோடு உமக்குள்ளே வாழ்ந்து தாங்களும் மகிழ்ச்சியா இருந்து தேசங்களையும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்த கர்த்தாவே நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. என் தகப்பனே, இவர்களிடத்தில் காணப்படுகிற உண்மை அசட்டை செய்து வாழுகிற அந்த ஆண்டவரே காரியங்களை நீங்களாக அவர்களை விட்டு அகற்றி போடுங்கள் இயேசப்பா. இந்த ஜனங்களை ஆண்டவரே அப்பா, உம்மை விட்டு விலக்க ஆண்டவரே தந்திரமாக சுற்றி செயல்படுகிற சத்துருவின் தடைகளை உடையுங்கள் ஆண்டவரே. என் தகப்பனே, திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரானுண்ட அந்த ஆண்டவரே, சத்துருவின் தந்திரங்கள் ஆண்டவரே அப்பா எல்லாம் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கோம், அது பரிபூர்ணப்படவும் வந்த தேவன் ஆண்டவரே, என் தெய்வமே, என்னேசரே, நீரே பொறுப்படும் கர்த்தாவே. உங்களுடைய வல்லமையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரமக்குள்ளே மகிழ்ந்திருக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக அங்கு யாக்கோவின் சுதந்திரத்தினால் நான் போஷிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் யாக்கோவின் சுதந்திரத்தை சுதந்திரிக்கிறவளாய் இருக்கிறோமா என்பது கேள்விக்குறியாய் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் போஷிக்கப்பட வேண்டியவர்கள். இன்றைக்கு போஷணை இல்லாமல், போதகம் கூட சரியாய் இல்லாமல் எத்தனையோ நாடுகள், தேசங்கள், மலைகள், கிராமங்கள் வாடிக்கொண்டிருக்கிறது. அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆண்டவரே, கர்த்தாவே, யாக்கோவின் சுதந்திரம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாடு ஐந்து கண்டத்திலும் வர கர்த்தாவே, வான மண்டலங்க தரமாக்குங்க, கடற்பிராந்திங்கள், தேசத்தின் குடிகள் மத்தியில, தலைவர்கள் மத்தியில கர்த்தாவே, இந்த யுத்த நாடுகள்ல அலங்கோலப்படுகிற நாடுகள் கர்த்தாவே அழகாய் நீரா அமைத்து வைத்திருக்க ஆண்டவரே, அலங்கோலப்படுத்துகிற காரியங்களாய் இருக்கிறதே கர்த்தாவே. தரித்திரங்கள் பெருகிறது கர்த்தாவே ஆண்டவரே, வில உயர்வுகள் கூடுகிறது அப்பா. உம்முடைய தேவ கோபம் இந்த நாடுகள்ல, தேசத்தில, இலங்கையில ஆண்டவரே எழும்பாதபடி கர்த்தாவே, பஞ்சத்தினால் நீர் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, வேதனைப்படுத்தாதபடி கர்த்தாவே, யுத்தத்தினால், இரத்தம் சிந்துதனால் ஆண்டவரே செயல்படாதபடி கர்த்தாவே, தேவனே வியாதியின் ஆதிக்கங்களினால் நீர் சேதப்படுத்தாதபடி கர்த்தாவே, உம்முடைய கோபம் இறங்கி விடாதபடி நீர் காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. யாக்கோவின் சுதந்திரத்தை நாங்கள் அடிய கர்த்தாவே, இருக்கிற தடைகளை கர்த்தாவே, சத்துருவின் தடைகள் ஆண்டவரே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள ஆண்டவரே உம்முடைய அதிகாரம் தந்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை சரியாக நேர்த்தியாக பாவித்து கர்த்தாவே நாங்கள் யாக்கோபின் சுதந்திரத்தை அடைந்து கொள்ள கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரத்திலே நாங்கள் பங்கடைய கர்த்தாவே, நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நீர் பலப்படுத்தும் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா, அதுக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தாவே, உன்னத ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே, எங்களுக்கு சபைகளுக்குள்ளே, மக்களுக்குள்ளே, தேவனுடைய புள்ளிகளுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே வர கர்த்தாவே நீங்க உதவி செய்யும்படிக்கே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கிறோம் ஐயா. அதுக்கு தடையா இருக்கிற எங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் ஆண்டவரே அப்பா, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்கள் கர்த்தாவே எல்லாம் மாறுதல் அட்டிய ஆண்டவரே, பெரிய மாற்றம் உண்டாக கர்த்தாவே, நீர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது கர்த்தாவே நாங்கள் உம்மை கண்டு கொள்ள கர்த்தாவே, உம்மோடு சேர்ந்து கொள்ள அப்பா, உம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தாவே, எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைய நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்த அந்த சர்வாயுத வக்கத்தை எடுத்து பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்றா சத்தியம் என்னும் அறக்கட்சியை அறையிலே கட்டினவளாய் நீர் என்னும் மாக்கவசத்தை தெரிந்த இப்படியாய் அந்த அணிகலங்களை அணியக்கூடியதா, ஏனென்றா எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சபையில இருக்கிற எல்லா மக்கள் தேசங்கள்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மாற்றப்பட சுபா நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
0: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே சப்பா ஆண்டவரே, எங்கள் தேசங்கள்ல இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. உம்மை அறிந்தவர்கள், உம் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே.

0: உள்ளவர்களாகவும் ஆண்டவரே, அப்பா என் தகப்பனே, விசுவாசம் என்னும் கேடகத்தை கையிலே பிடித்தவர்களாகவும் ஆண்டவரே, என் தேவனே இருக்க நீங்க கிருபை செய்யுங்கள், கிருபை செய்யுங்கள், கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, மார்க்கவசத்தை தரித்தவர்களாக ஆண்டவரே இருக்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுங்கள் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை தியானித்து கர்த்தாவே, அதை ஆண்டவரே சிந்தையிலே நிறுத்தி வாழ நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அசதியா இருந்தால் ஆண்டவரே, சத்துரு ஆண்டவரே, ஜெயங்கொள்ள ஆண்டவரே, எத்தனைப்பான் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீர் சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கின தேவன் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவனால் எழும்ப முடியாது என்கிற அந்த விசுவாசம் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும். அதற்கு அவர்கள் நித்த உமக்குள்ளே நெருங்கி இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலக கூடாது ஆண்டவரே. பயத்தின் ஆவியினால் ஆண்டவரே அவர்கள் ஆட்கொள்ளப்படக் கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளா இவங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க பொறுப்படுத்து கர்த்தாவே. இன்னும் உமக்குள்ளே பலப்பட்டு வாழ நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, ஜெயம் எடுக்கிறவர்களாக, ஜெயம் எடுத்த கிறிஸ்து உண்மை பின்பற்றினவர்களாக வாழ வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உங்களுடைய வல்லமையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே இவர்களை வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதா.
1: கிறிஸ்தவ வாழ்வின் விதிக்கு ஏற்றபடி ஜனங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நான் ஜபத்திலே வழி நடத்தி முடிக்கிறேன். கர்த்தாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கிறிஸ்துவின் உடலே நாங்கள் பங்காளிகள் என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், கிறிஸ்தவ நாடுகளும், கிறிஸ்தவ உலகமும் அறிந்து கொள்ள கர்த்தாவே கிருப செய்யும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் யூதரை தெரிந்து கொண்டீரப்பா. ஆண்டவரே புறஜாதியாகிய எங்களையும் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. என் தகப்பனே, நின்று அதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்திய நாடு ஆவியின் ஒருமைப்பாட்டிலே வாழ கர்த்தாவே, சகோதர ஐக்கியங்களிலே வாழ கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருக்கு ஒவ்வொரு உதவி செய்ய கர்த்தாவே. ஆண்டவரே செபிக்க துதிக்க கர்த்தாவே. ஆண்டவரே நீர் கிருப செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கிறிஸ்தவ வாழ்வின் ஆண்டவரே விதிகளுக்கு அமைய கத்தாவே, இரக்கங்கள், தயவுகள், மனதுருக்கங்கள், அன்புகள் உண்டாக கத்தாவே. சத்தியத்தை அறிய சத்தியம் விடுதலையாக்க கூடியதா என் தேவனே கத்தாவே. ஒவ்வொதரே நீ ரட்சியும் கத்தாவே. ஐந்து கண்டத்தில் வாழும் மக்கள் ஒவ்வொதரே நீ நேசிக்கிறீரப்பா. ஆண்டவரே ஒவ்வொதரே ரட்சிக்க உதவி செய்யும். பாதாளம் பெருமையாகட்டும், பரலோகம் நிரப்பப்படட்டும் ஐயா. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் சுபங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே சுபாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தாவையா, ஆண்டவரே புள்ளியோடு கூட இருந்து ஊச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் எலும்பல் தசையாவிலும் உடைய வல்லமா ரங்கி ஆண்டவரே கணவனு காய்ச்சி பீக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிசினஸ் காரியங்கள் கத்தாவே எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை கொடுத்து கத்தாவே, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவர்கள் சந்திக்க, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட அப்பா நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளோட படிப்புகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானத்தை உணர்வை மரடும், ஆவியும் ஆலோசனையும் வெள்ளனையும் மரடும், ஆவியும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகள் மத்தியில, பிள்ளைகளின் படிப்புகள் மத்தியில நீ கூட இருப்பீராக கர்த்தாவே. உம்முடைய கரம் பிள்ளைகளை நடத்தட்டும் ஐயா. ஆண்டவரே ஆசீர்வாதமாய் அவர்கள் இருப்பார்களாக கர்த்தாவே. ஆண்டவரே அவருடைய சகோதரங்கள், தாய் சகோதரங்களை ஒவ்வொருதரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்பேறும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமே. நீங்க சுபா சங்கம வானொலிக்காக அங்க ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. ஒரு பல்லவியோடு முடித்து கொள்ளுங்க.
0: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, அன்றைய நாளும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலி நிலையத்தை உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. இந்த ஊழியங்களோடு தொடர்ந்தும் கூட இருந்து இந்த ஊழியத்தினால் அநேகர் பயனடைய நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இணைப்பை நடத்துகிற சகோதரனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வானொலி நிலையத்தின் ஊடாக அவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதியுங்கள். ஊழிய தேவைகளை சந்தியுங்கள், தடைகளை தயங்கள், உங்களுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல இந்த ஆண்டவரே இணைப்புகளில் இணைந்து ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காம் அவருடைய குடும்பங்களுக்காம் அவருடைய பாதத்தில் வருகிறேன். ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்கள் ஆண்டவரே. சத்துருவின் தந்திரங்கள் பொல்லாப்புகள்

உனக்கு விளங்கி காத்து குடும்பங்களை நன்மைகளை சந்தோஷங்களை பெருக பண்ணி ஆண்டவரே நீர் ஆசீர்வைத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஊழிய தேவைகளை ஒப்பந்தையும் சந்தியுங்க ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தரே உம்முடைய நிறைவினால் ஆண்டவரே நிரப்பி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே டிம்லாக்கா குடும்பத்தை உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன். சகோதரியோடு கூட இருந்து தொடர்ந்தும் வழி நடத்துங்கள். நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்தும் ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. வேதத்தின் ஞானத்தினால் இன்னும் நிரப்புங்க கர்த்தாவே. கணவனாரை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் இருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க பொருட்படுத்து பாதுகாத்து நன்மைகளை கட்டளையிட்டு நடத்துங்கள். அவர்கள் இருக்கிற இடங்கள் எல்லைகள் எல்லாம் ரத்த கூட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பொருட்படுங்கள் ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. அப்பா மீண்டுமாக இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்தும் நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாங்கள் அடுத்த கிழமை கர்த்தாவே நினைப்பிலே சந்திக்க நீர் எங்களுக்கு உதவும்படியாக உம்முடைய சித்தப்படி நீர் எங்களை நடத்தும்படியாக சகலதையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். நம்பிக்கையே நானு முந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேப்பரே நம்பிக்கையே நானு முந்தன் ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின்தொடர்ந்தேன் உந்தோளில் தான் நானிருப்பேன் உம்மை தானே பின்தொடர்ந்தேன்.

0: நம்பிக்கையே மாறிடாத என் இசையா உம்மை தானே பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். ஆமென்.
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.
2: ஆமீன்
1: ஆமீன்.
2: ஆமீன். காலை முதல் காலை 8 மணி முதல் இதுவரை நேரமும் ஜெபங்களை தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனத் அவர்கள் அதே வேளையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்து பாடல்களோடு துதிகளோடு வழி நடத்திய சகோதரி சுபாசினி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து உங்களுடைய பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும், சபை காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானத்திற்கும் அவரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்து கொண்டு எல்லா காரியங்களிலும் கர்த்தரை கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளெஸ் யூ. நன்றி சிஸ்டர் சுபாசினி. நன்றி சிஸ்டர் ஜானட். ஆமேன். காட் பிளெஸ். ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் நாங்கள் இலங்கை, இந்திய உலக, கனேடிய ஜபங்களுக்கு கூட கடந்து சென்றோம். கர்த்தர் தாமே இணைந்து ஜபித்த ஒருவரோடும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி
3: நடத்துவார்கள்.
2: ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸிஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஜப வேலைக்காக. அவரை வரவேற்போம். பேசலோடம்மா. ஆமீன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. ஜப வேலை கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளில் இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
4: ஆமீன் ஆமீன் ஆமீன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலை உழைக்காக நிகழ்வுகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் கூட சித்தத்தின்படி ஒவ்வொன்றையும் நடத்தி வருகிறாய்க்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் போனால் ஐயா உங்களை தர மட்டும் தாத்திரம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை வாய்மைப்படுத்துகிறோம் ஐயா. மாத்துகிறோம் சுவாமி, நீங்க இறக்கங்களும் கிருபைகளும் உங்களுக்கு தானப்பா உண்டு. இந்த காலங்களுக்காக சூழ்நிலைகளுக்காக தகப்பனே உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம். மாசமான யாவரும் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கூடும். தேசங்களையெல்லாம் காண்கிற தேவன், கடையாந்திரங்களெல்லாம் பார்க்கிற தேவன், மன்னிங்க சுவாமி, மன்னிங்க அப்பா. அந்த தேசத்திலே இந்த நாட்களில் ஆண்டவரை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் அப்பா உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. மன்னிப்புகளும் இரக்கங்களும் தயவுகளும் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. இரக்கம் ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே நடக்கிற காரியங்களை பார்த்து ஜனங்கள் ஆண்டவரே நீங்க ஒருவர் உண்டென்று சொல்லி ஆண்டவரே உங்களை பார்க்கிறவளாய் மனம் திரும்பட்டும் சுவாமி. விசேஷமாக இந்த நாட்களில் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவளாய், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவளாய், தங்களை தாழ்த்துகிறவளாய் மாறட்டும் சுவாமி. மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. யுத்தங்கள் அப்பா, யுத்தங்களில் அள்ளப்படுகிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இவர்கள் எல்லாம் தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை தேடி ஆண்டவரை பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களது தானப்பா சகல ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் உண்டு சுவாமி. எனங்களுக்காக வேண்டிக் கொள்றோம். தங்களோய பண்ணுற தேவன் நீங்க சுவாமி. அது என்னின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நடப்பிக்கிற தேவனும் நீங்க தான் சுவாமி. அப்பா உங்களோட காரியங்கள் ஒன்றும் மாறுவதில்லை சுவாமி. தகப்பனே ஆனாலும் தகப்பனே உங்களிடத்தில் மன்னிப்புக்கா இறக்கங்களுக்கா நாங்கள் வேண்டிக் கொள்வோம். ஜனங்களுக்கு மன்னிங்க சுவாமி, இறக்கம் செய்யுங்க சுவாமி, ஆறுதல் செய்யுங்க சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்ப வேணும், மனம் திரும்பி உங்களோட முகத்தை தேட வேணும் சுவாமி. ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே பார்த்துக் கொள்கிறவரே சோத்திரம் ஆண்டவங்க இருந்தாலும் தகப்பனே அவர்களுடைய இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன். இரவையப்பா வியாதி அப்பா வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே குக்குரல் ஆண்டவரே வியாதிகள் எல்லாம் பெருகிக்கொண்டே போக்குறது சொல்ல முடியாத வியாதிகள் அப்பா வயது வரும் பிந்தி ஆண்டவரை வியாதியினால் அல்லப்படுகிற ஜனங்கள் தகப்பனே வியாதிக்கு காரணமா இருக்கிறவர்களுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்த தேவன் சுவாமி, தீர்த்த தேவன் சுவாமி. ஆண்டவரே அதை இவர்கள் ஆண்டவரே கண்டுகொள்ள வேணும் என்று யோசிக்கிறோம். உங்களுடைய நோக்கி யோசிக்கட்டும் சுவாமி. எங்களுடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற சவங்க சகல பாவங்களுக்கு அவங்களிடத்தில் மன்னிப்புள்ள இறக்கங்களும் பெறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதி எதிர்த்து காண்கிற தேவனி எங்கெல்லாம் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள் குழந்தைகள் முதியோர்கள் வயது பெறும் அந்த இடங்களிலெல்லாம் தேவனே எங்களை இறக்கத்தின் கண்கள் உங்கள் சுகமளிக்கும் வரம் கைகள் ஆண்டவர்களை தொடுவதாக யோசிக்கிறோம் சுவாமி. இவர்கள் எல்லாம் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பட்டும். மனம் திரும்புதல் தானப்பா வியாதிக்கு ஆண்டவரே சுகம், வியாதிக்கு சுகம். விடவாளிகள் தானப்பா வியாதிக்கு சுகப்பனே. ஜனங்கள் தங்களை தாழ்த்தட்டும். தங்களோட சம்பிரதாயங்கள் வழிகள் எல்லாவற்றையும் விட்டு தகப்பனே குணமளிக்கிற தேவன் நீங்க ஒருவர் என்று சொல்லுங்கூடம் வரட்டும் தகப்பனே. குடத்தில் வந்த வியாதியஸ்தர் ஒவ்வொருவரும் அந்நாட்களில் வெறுமையாய் போனவில்லை சுவாமி. நீங்க தொட்ட யாவரும் சுகம் பெற்றார்கள் சுவாமி. அப்பா அவரவருக்காகவும் வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம், வேண்டி முதியவர்களோ பாகன ஆதரவாய் ஆண்டவரே ஆதரவற்றவர்களாய் வைத்தியசாலை நிரம்புற முதியவர் ஆண்டவரே உங்களை இறக்கத்தின் கண்கள் தயவுள்ள கண்கள் அவர்களை நோக்கி பார்க்குவதா உதவியத்துக்கு இருப்பார்களானால் ஆண்டவர் உதவியத்தாசலை கட்டளை இருங்கு சுவாமி, கட்டளை இருங்கு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். மரண தருவாயில் இருப்பார்களானால் இவருடைய ஆத்துமா ஆத்துமா ஆண்டவரே பதாளத்துக்குள் போய்விடாதபடி பிசாசானவன் கொண்டு போய்விடாது தகப்பனே. ஆத்துமா மீட்கப்பட வேண்டும். அப்பு கொடுக்கட்டும் சுவாமி. தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய மாய ஆண்டவரை பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு பெற்று ஆண்டவரை தங்களுடைய ஆழத்துமாய் ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இந்த வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. தேசங்களுக்காக தேசங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. தேசம் எல்லாம் குழப்பமாண்ட குழப்பம் தலைவர்கள் மத்தியில் இருக்கிற போராட்டங்கள் குழப்பங்கள் உண்மை இல்லாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அப்பா இவர்கள் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். தேவ பயம் இவர்களை ஆளுகை செய்யட்டும். கொடுத்த ஆளுகை நீங்க சுவாமி. அதற்கேற்றபடி ஆண்டவரே வேதத்தை காண்கிறவளாய் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவளாய் தேசத்தை ஆளுகிறவளாய் மாறட்டும் சுவாமி. தேவ பயம் இவர்களை நிரப்பட்டும். ஞானம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. தேவதயவு இவர்களுக்கு உண்டாகட்டும். இப்படியாக தலைவர்களுக்காக வேண்டிக் தேசத்திலே நீதி புரட்டப்பட்டு ஆண்டவர் நீதினால் நிறைந்த மக்கள் ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிற மக்கள் ஆண்டவர் தகப்பனே கொடுக்கப்படுகிற யாவருக்கும் நீங்க நீதி செய்யற தேவன் ஆண்டவர். இவர்களுக்கு நீதி செய்யறவராய் நீங்க இருக்கிறீங்க. அதற்கேற்ற மாதிரி தலைவர்கள் மாளிகை செய்யட்டும். அதிகாரங்கள் எல்லாம் உங்களுடைய நன்மைக்கு எதுவா கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் தகப்பன் எல்லாம் நன்மையாக இருக்கட்டும். நன்மையாக இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் இந்த வருகை நாட்களில் தகப்பனே மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். உங்களுடைய வழிகளை கண்டுகொள்ளட்டும். வேண்டிக் கொள்வோம். சகபனி தேசத்தில் இருக்கிறான வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் நிற்கிறார்களோ, இந்த நிலையில் நிற்கிறார்களோ சுவாமி, அவர்களை எல்லாம் நீங்க காண்கிறது தேவன். உத்தமமாய் உண்மையுமாய் தேசத்தை காக்கிறவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாய் இவர்கள் தேசத்தின் எல்லைகளில் நிற்கட்டும் சுவாமி. எப்பொழுது ஆயத்தங்களாய் நிற்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே, எங்கிருந்தாலும் தகப்பனே, இந்த நாட்களில் மனம் திரும்பட்டும் சுவாமி, ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, வேண்டும். தேசங்களில் நடக்கிற பஞ்சங்கள், வேலை இல்லை, பசி, பட்டினி, போராட்டங்கள், குக்கிரங்கள், தகப்பனே, இந்த நாட்களில் வறட்சிகள், தகப்பனே, இறக்கம் செய்யப்பா. இவர்கள் தங்களை தாட்டிங்களோட முகத்தை தேடுவார்களாம். தேசத்துக்கு சுகமத்தை கொடுப்பேன்னு சொன்ன தேவன் நீங்க. அப்படியான வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படியட்டும் சார், கீழ்ப்படியட்டும் சார். கீழ்ப்படிவதானப்பா அவர்களுக்கு ஆசீர்வாதம். ஐயா, அந்த ஜனங்களுடைய கூக்குரல்களும் போராட்டங்களும் மனுஷீக பிரதாரம் போராடாதபடி தேவனே, தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி, உங்களோட முகத்தை தேடி போராடுகிறவர்களாய் மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. சகபனே, ஒரு நேரம் நோடு இல்லாமல் தவிக்கிற தேசங்கள் மக்கள் உண்டு. பசியின் கொடுமை ஆண்டவரே, பசியின் கொடுமை, தவிக்கிற மக்கள் ஆண்டவர், குழந்தைகள், முதியோர், வயது வரும் பசியின் எந்த அகப்பனே, பசியை நீங்க அறிந்த தேவன் சுவாமி. ஆண்டவரே, நீங்க இந்த பூமியிலே மனிதனாக வந்தபோது எல்லா உணர்வுகளும் கூடாம் போன தேவன். அகப்பனே, இந்த பசியின் கொடுமையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விசை, ஒரு விசை, ஒரு விசை இறங்கி ஆண்டவரே, இவர்களை போஷிக்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம். போஷிக்கும் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாய் வேண்டிக் கொள். தங்களை தாத்தட்டும் போஷிக்கிற தேவன் நீங்க, கூப்பிடுகிற காக்கைக்கும் ஆண்டவர் உணவளிக்கிற தேவன் என்று சொல்லி இவர் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி, திரும்பட்டும் சுவாமி. போஷிங்கப்பா, மன்னிங்கப்பா, மனம் திரும்பட்டும் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. இந்த நாட்கள் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கடைசி நாட்களில் நிற்கிறார்களப்பா, நிற்கிறார்களப்பா, நிற்கிறார்ப்பா அப்பா. இன்று நின்றாலும் தகப்பனே, ஊழியத்தை உண்மையோடு தங்களை தாழ்த்தி செய்கிறவர்களாய் மாறட்டு. உலகத்துக்காக அல்ல ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய நாம மகனுக்காக, உங்களுடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவரை நிற்கிறவர்களாய் வெள்ளப்படுத்தும் சுவாமி. விளப்ப ஊழியத்தின் மகிமை, ஊழியத்தின் மகிவர்களெல்லாம் நீங்க வைத்த ஸ்தானாதிபதிகள் அன்று அவர்கள் தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி ஆண்டவரே, எந்த வித நாசமோ, பட்டயமோ, பயமோ ஆண்டவரே இவர்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர்கள் ஊழியத்தை சத்ருவானவன் மட்டங்கடிக்கப்படுவானாக. இந்த நாட்களில் ஆண்டவரே அப்போ சத்ருவானுடைய கிரியைகள் எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு போய் ஆண்டவரே ஜனங்கள் ஆயத்தப்பட வேணும் சுவாமி. ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை ஆயத்தப்படணும், ஆயத்தப்படவன் இவ்வளோ வருகைக்கு ஆயத்தப்படவன் உண்மைக்கும் நீதிக்கும் ஆண்டவரே தாங்களை தாழ்த்தி தேவனே இவ்வளவு வருகையில நிற்கத்தக்கதா இவர்களை வழிநடத்து. இப்படியா ஊழியக்காரர்களுக்காக வண்டிக்க, ஊழியக்காரர்களுக்காக ஐயா, சபைகளுக்காக வண்டிக்கணும் அப்பா. சபைகளெல்லாம் ஐயா ரத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சபை அப்பா. கொடுத்த வேலை அதிகமாண்டவர், பாடுகள் அதிகமாண்டவர், சில முடியாத வாரிகளில் ஆண்டவரே அப்பா நீங்கள் கடந்து சென்றீங்க சுவாமி. அப்பப்பனே, இந்த சபைகள் எல்லாம் வருகளை எடுத்துக் கொள்ளப்பட வேணும் சுவாமி. ஆயத்தம் உள்ளவர்களா, எப்பொழுதும் ஆயத்தப்பட்டவர்களா நிற்கத்தக்கதா. இன்றைய நாட்களில் சபைகளில் இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அசுத்தங்கள் எல்லாம் நீங்க ஜனங்கள் ஆண்டவரே உங்களோட வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்கட்டும். எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்தம் உள்ளவர்களாய், குடும்பம் குடும்பமாய், சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களோட வருகையில எடுத்துக்கொள்ளப்படுற சம்பத்தால் மனவாட்டியலாம் தகப்பனே, சபைகள் ஒவ்வொன்றும் மாறட்டும். கடையாந்தங்கள் உள்ள சபைகள் ஒவ்வொன்றையும் நீங்க காண்கிறது
5: தேவன் தானம் பண்ணும்
4: சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். ஒரு மனமும் அன்பு உண்டாகட்டும், உண்மை உண்டாகட்டும். வேதத்தை ஆண்டவரை நேசிக்கிறவளாய், ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரே எங்களை ஆராதிக்கிறவளாய், கற்படுகிறவளாய், ஒவ்வொருவரும் நீ கட்டு சமைத்த ரட்சிப்பை காத்துக் கொள்கிறவளாய் நீ கட்டு சாம். இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். நிற்கிற போதமாக உதவியுடைய கார ஒவ்வொருவரையும் நடத்தும் சாம். முதலாவது சாட்சி உள்ள சிந்தியம் ஆண்டவரே, மக்களுக்கு ஆண்டவர் உண்மையானவர்களாய் இருந்து சபையை காத்துக் கொள்ளுகிறவங்கள நல்ல அமைப்பர்களா தகப்பனே ஒளிஞ்சுகளா இருக்கட்டும் சுவாமி. தங்களுக்கு அல்ல சுவாமி, தங்களுடைய நாம மகிமைக்காக அல்ல ஆண்டவரு, தங்களுடைய வழிகளுக்கு அல்ல, உங்களுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவேன் வலியுறுத்தணும் சுவாமி. வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, வார்த்தைகளை கொடுங்க, ஜனங்களை நடத்துங்க சுவாமி. இப்படியா சபைகளுக்காக ஐயா விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர், ஐயா விழுந்து போய் கொண்டிருக்க விசுவாசிகள் ஆண்டவர், அப்பா ரட்சிப்பை ஆண்டவரை மறுகளித்து போய் கொண்டிருக்கும் மக்கள் ஆண்டவர், ஊழியத்தை ஆண்டவரை விட்டு தங்களுடைய வழிகளை போற ஊழியர்கள் ஆண்டவர், தகப்பனே எந்த தகப்பனே மகிமே ஆண்டவரே, இவர்கள் அறிந்து கொள்ள திரும்பமா இவர்கள் எழுந்து நிக்கட்டும் சுவாமி, எழுந்து நிக்கட்டும். எந்த வழியில் விழுந்து போனார்கள் அத்தனை வழிகளில் இருந்தும் ஆண்டவரே இவர்களை திரும்பி கொண்டு வாங்க சுவாமி, திரும்பட்டும் சுவாமி. திரும்பினால் மனம் திரும்பினால் பெண்ணை போலும் இறக்கங்கள் உண்டு சுவாமி. நீங்க மன்னிக்கிற தேவன் சுவாமி, தள்ளி விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஊழியக்கார குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் சத்ருவானவன் கைப்பிடியில் இருந்து விடுக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. ஜனங்களையும் ஆவிஷிக்கப்பட்ட மக்களையும் ஆண்டவரே ஐயா மீட்டுக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்கள் தங்களுடைய வழிகளை திரும்பட்டும், திரும்பட்டும், திரும்பட்டும், உங்களுடைய வழிகளை காணட்டும், காணட்டும் தகப்பனே. அவர்களுக்காக வேண்டி என்னமாய் ஆண்டவரே, ராஜ்யத்தின் சீசன் சாலையாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை வார்த்தை எங்கும் அறிவிக்கப்படினால் நன்றி. எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே முத்துக்களாக, நல்ல முத்துக்களாக ஆண்டவரே மக்களை சேர வேண்டும் என்று யோசிக்கிறோம் சுவாமி. ஐயா நீங்க எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு அன்புள்ளவரப்பா, சொல்ல முடியாதப்பா, வார்த்தை இல்லையப்பா. ஒவ்வொருவர் தானும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி நீங்க சுத்தமா இருக்கிறீங்க சுவாமி. அதற்கான காலங்களை இந்த நாட்களில் தந்திருக்கிறீங்க சுவாமி. எங்கும் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தை சொல்லப்படுகிற காலங்களா இருக்கிறது சுவாமி. எக்னாக்கு வளர்ந்து ஆண்டவரே மீடியாக்கள், ரேடியோக்கள், ஆண்டவரே டெலிவிஷன்கள் வந்து சொல்லி கைகள் இருக்கிற போது உங்க வார்த்தை செல்லுகிறது சுவாமி, செல்லுது ஆண்டவரே. அதை மக்கள் ஆசீனப்படுத்தாதபடி பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரே கீழ்படியை கருவு செய்யுங்கப்பா. இந்த நடத்துகிற ஊழியர்களையும் வழி நடத்துகிற தலைவர்களை சந்திங்கப்பா. கர்த்தாவே நன்றி சொல்லுறோம், நன்றி எல்லாவற்றுக்கும் நன்றி. இருண்ட பட்டணங்கள், இருண்ட தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. இவட வருவதற்கு முன்பாக காண வேண்டும் ஆண்டவரே. இவட வார்த்தையின்படி இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன பிரகாரம் அந்த வார்த்தை ஆண்டவர தேசங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சிபிக்கிறோம் சுவாமி. தேசங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சிபிக்கிறோம் சுவாமி. சகப்பனே நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் ஆண்டவரே உரியம் செய்து நிற்கிற மிஷனரிகள் ஆண்டவரே
0: எழும்பட்டு சுவாமி.
4: எங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறார்கள், எந்த இடங்களில் எல்லாம் சிக்கண்டு கிடக்கிறார்களோ அந்த இடத்துல இருந்து வாசப்பிள்ளை தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடும். என்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக்கிறோம், ஜெபி கேட்டு மாட்டோம். மாற்றி நோக்கி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களால் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் மாறட்டும்ப்பா. இவர்களுக்காக வேண்டிக்கும் தகப்பனே நன்றி சொல்லுறோம் சுவாமி. ஆண்டவர் தேசங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், கனடா தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும். நாங்கள் வாழ்ந்த தேசம் ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலம் தந்த தேசம், உறவுகள் இங்கே இருக்கிறார்கள் ஆண்டவர். இந்த தேசத்துக்கு நன்மையை செய்தவளாய் மாறட்டும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவளாய் மாறட்டும். விக்கிரகங்களையும் ஆண்டவர் அசுத்தங்களை இந்த தேசத்திலே கொண்டு வந்து ஆண்டவரே தேசத்தை தீட்டுப்படுத்தாதபடி தன்னுடைய உறவுகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. சகோதரனே ரசிக்கப்படட்டும், ஜீவனுள்ள தேவன் உங்களே ஆராதிக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. எத்தனையோ நாட்டு மக்கள் இந்த தேசத்துல இருக்கிறார், தஞ்சம் கொடுத்த தேசம் ஆண்டவர். ஊழியக்காரர்களின் கண்ணீரால் ஆண்டவர் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவர். இறக்கம் செய்யுங்கப்பா ஆண்டவரே, தேசத்தின் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில், தலைவர்கள் மத்தியில் இந்த நாட்கள் இந்த தினங்கள் பயமும் நீதியும் ஆண்டவரே அவர்களை ஆளுகையில வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி. தேசத்தை ஆண்டவரே உங்களுடைய நீரின்படி ஆளுகிறவர்களாய் மாறு. பிரியாதவர்களுக்காக வந்து எங்கெல்லாம் உறவுகள் ஆண்டவர் இருக்கிறோம், அந்த இடங்கள் எல்லாம் அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும், ரசிக்கப்படட்டும், மனந்திரும்பட்டும் சுவாமி. இருந்த தேசங்கள் எல்லாம் மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பப்பா. அவங்களுடைய இலங்கை தேசம், உங்களுடைய இலங்கை தேசம், எங்களுடைய இலங்கை தேசம், அவங்களுடைய இலங்கை தேசம் அப்பா கண்ணீரோடு கேட்கிறோம் சுவாமி. நாங்கள் வளர்ந்த தேசம், எங்களுக்கு முதலாளர் வாழ்ந்த தேசம், அக்கிரமங்கள் பாவங்கள் இல்லாத தேசத்தை விட்டு நீங்கி, அவர்களுடைய சாபங்கள் இல்லாம ஆண்டவர்களுடைய தேசத்தை விட்டு நீங்கி, தேசம் விக்கிரகங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு ஆண்டவர் பாவங்கள் எல்லாம் ஒழிக்க, சிவனுள்ள தேவனே உங்களை ஆராதிக்கிற தேசமாய் மாற வேணும் சுவாமி. ஆகுமப்பா ஆகுமப்பா, உங்களாகாதது ஒன்றும் இல்லையாண்டு. அதன் அதன் காலத்தில் நேர்த்தியா நீங்க செய்தவர்களுடைய தேவன் சொல்லிருக்கிறீங்க சுவாமி. அதன் காலத்தில் நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி, வைத்திருக்கிறீங்க சுவாமி, வைத்திருக்கிறீங்க. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆனா அதுபடி அவரோட மந்திரி சபையில் இருக்கிறவர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க சுவாமி. சகப்பனே, சகல் தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபை. இப்படியாக ஒரு தேசங்களுக்கு ஆவல் ஜபங்களுக்கு அவங்க சமூகத்தில் வந்து ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். உங்களால் ஜபிக்கத்தானப்பா முடியும். கிரிய செய்யறதேவன் நீங்க, கிருபை செய்யறதேவன் நீங்க. சபாய நீங்க மாறாதவரோ இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி. எங்களை தாழ்த்துறோம் சுவாமி, எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. இந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆங்கிலத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்தி, ஆண்டவரே எங்களை இந்த ஜெப வேலை உணர்த்தபடினா நன்றி. நின்று இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சுவாமி, நன்றி, நன்றி. சங்கமந்த வீடியோக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். சந்திக்கப்படட்டும், நலத்துற பிள்ளைகளை உங்களை சித்தத்தின்படி நடத்துங்க சுவாமி. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே வீணாய் விருதாய் போகாதபடி ஆண்டவரே, அறிவிக்கப்படுகிற வார்த்தைகள் பாடல்கள் வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு முத்துக்களா வெளியேறப்பட்ட முத்துக்களா ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் சேரட்டும் சுவாமி, ஒவ்வொரு மக்களையும் சேரவர்களுக்காக சகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா அந்த நாள் குடும்பங்களுக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி, பொல்லாங்கரின் கண்களில் மறைத்து ஆண்டவரே அவனுடைய எல்லா சூழ்ச்சிகளுக்கும் மறைத்து ஆண்டவரை காத்து கிருவிக்கா சூத்திரம், கிருவிக்கா சூத்திரம். தகப்பனே வேலி அடைத்து வைத்திருக்கிறீங்க சுவாமி, உங்களை பாதுகாப்புக்குள் வைத்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லும் கோடி நன்றிகள் சுவாமி, கோடி நன்றி. அவனை காத்துக்கொள்ள வல்ல தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் சுவாமி, மாத்திரங்களே நம்பி இருக்கிறோம் சுவாமி. எல்லா சமாதானத்தோடும் உங்களை நடத்துறீங்க சுவாமி, எல்லா மகிமையும் உங்களுக்கு தான், எல்லா புகழும் உங்களுக்கு. சகப்பனே உயவங்களுக்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுறோம். நல்ல பிதா, நல்ல பிதா, நல்ல பிதா. ஆமே, ஆமே, ஆமே.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வத்து உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். சந்ததியாக கத்தர் தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா. கோட் பிளஸ். ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். உங்களை கத்தர் பார்த்து வழிநடத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். அருமையான உலக இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜெபங்களுக்கு கூட வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்வோம். கத்தர் ஒன்றையும் வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சவரன் பாலன் சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யுகேயிலிருந்து. ஜெபங்களோடு பாடல்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஐயா
3: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
5: கால் பேஸ் டு பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்தக்கு வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படி அவர் சங்கமம் நடத்துகின்ற அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் சேர்ந்த அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் எல்லா வீதியில் சங்கமான கெடுக்கிற எல்லா உறவுகள் எல்லோருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜெபவிடப்பங்களை எடுத்துக்கொண்டு அப்பனே இடையான மார்க்கமாக ராஜா உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களின் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பனே. அப்படியே ராஜா நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் பாதுகாப்பாக வழியெடுத்து கொண்டிருப்பதற்காக யேசுராஜனுக்கு மீண்டும் முறை கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அட்டும் தகப்பனே, தேசங்களில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்கி ஜபிக்கிறேன் ராஜா. நிரந்தர சமாதானம் கொண்டு வாங்க ராஜா. அப்படியே கொண்டு போகிறமைக்காகவும் நன்றி செலுத்துவன் தகப்பன். இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமி. கர்த்தருடைய கருத்துத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பாவியானவரே அன்பு செய்கின்றோம்,

மாட்டிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் மாட்டிக்கின்றோம் அன்

சர்வவல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வவல்ல

உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்த

0: ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். ஆர்ப்பரிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமேன். அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வித்து உங்களை கத்தர்தாமே ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. ஜபங்களுக்கூடாக கடந்து சென்ற பொழுதும் கத்தர்தாமே உங்களுடன் கூடைந்து ஆசீர்வித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நாளைய நாளிலே திரும்பவுமாக இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: God bless you, brother. கத்தர்தாமே உங்களை எல்லோரையும் நிறைவா ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவார்கள். God bless you all.
1: ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சோரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்தர்தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமீன்.
2: Recording stopped.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும்
2: Recording in progress.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம், தேவனுடன் ஒரு நிமிடம் கேட்போம். ஆமேன்.
3: ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு இன்றே சந்தோஷமாக இருங்கள். ஆரம்ப வசனமாக சங்கீதம் 118:24 பார்ப்போம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுவே, இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றியோடு அழகான வாழ்க்கையோடும் வாழ முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்கள் ஓய்வு பெறும் வரையிலோ அல்லது யாராவது உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கும் வரையிலோ காத்திருக்க வேண்டியதில்லை. எனவே முதலில் இன்று நீங்கள் அடைந்த முன்னேற்றத்தை கொண்டாடுங்கள். பெரிய கனவுகளை காண்பதும் பள்ளியிலோ வேலையிலோ வீட்டிலோ கடினமாக உழைப்பதும் நல்லது தான். ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்கும்போது இப்போது உங்களால் செய்ய முடிகிற காரியங்களை குறித்து மகிழ்ச்சியாக இருங்கள். இன்றைய நாளுக்காக நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கும் போது உங்கள் இருதயத்தில் சமாதானம் உண்டாகும். அது இன்னும் அதிகமாக ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கும். எனவே இன்று தேவன் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்த நேரம் ஒதுக்குங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, நான் எப்பொழுதும் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறேன். என்னை குறித்த எல்லாவற்றையும் நீர் பூர்ணப்படுத்தியிருக்கிறீர் என்பதை அறிந்து இன்று நான் வெற்றிகரமாக வாழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 23rd of September 2026, and the topic for today is Be Happy Today. The opening verse is taken from Psalm 118:24. This is the day the Lord has made. We will rejoice and be glad in it. Do you know that as God's child, you can win and have a beautiful life every day? You don't have to wait until you grow older and retire or to receive a gift to be happy. So first, celebrate the progress you make today. It's good to dream big and work hard in school, work or home or every other areas. But while you're learning, working and growing, be glad about the things you can do now. When you're thankful for your day, you'll feel peaceful and it'll create room for more blessings. So take time to thank God for His blessings today. Let's look into another scripture from 1 Timothy 6:6. But godliness with contentment is great gain. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear gracious Father, I'm full of joy always, and I live victoriously today, knowing you have perfected all that concerns me. In Jesus' name, Amen. God bless you all. See you tomorrow.
1: ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தினார் கர்த்தர். தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன்.

0: ஹலோ,
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
2: ஆமாம், இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. வார்த்தைகளை புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்திர உதவி செய்வாராக. அருமையானவர்கள், எங்களுடன் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கர்நாடகா இந்தியாவிலிருந்து பெனியல் திருச்சபை சார்பாக இந்த வேளையிலும் தேவ செய்தியோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்துடைய கரத்தில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துங்க பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமென்.
3: காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
2: பாஸ்டர் ஆனந்தன் எங்களோட ஊழியர் செய்யற அவற்ற சர்ச்சும் இருக்குது. 56 கிலோமீட்டர்
3: வாரந்தோறும்
2: ஏதோ நான் இந்த டீட்டெயில் அனுப்பி விடுறேன். சர்ச் அட்ரஸையும் டைமையும்
3: உங்கள் மதியில் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதில் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன்.
2: எல்லாத்தையும்
3: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
2: அனுப்பி கொண்டிருக்கிறேன். நீங்க அடிக்கடி அவரும் கால் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
3: எத்தனையோ ஆண்டுகள்
2: அடுத்த கிழமை அடுத்த மாதம் தான் வருவார் பிரான்சுக்கு.
3: தன் வாழ்க்கையில் பிள்ளை இல்லாத ஒரு குறை இருந்தது. ஆபிரகாம்
2: இருக்குமா அல்லது சபை இருக்குமா எனக்கு தெரியல. கொஞ்சம் அவுட் ஆஃப் டவுன் தான் நீங்க இருக்கிறது.
3: முதிர் வயதை அடைந்து விட்டார்.
2: சபை இருக்கும் தெரியல. ஆனா ட்ரெயின் இருக்கும், ட்ரெயின் இருக்கும்.
3: அந்த பிள்ளை இல்லை என்ற
2: பார்த்துட்டு செய்யுங்க. ஓகேமா?
3: நோவு மலடி என்றாய்க்கு மிக வேதனைக்குரியது, கண்ணீருக்குரியது. அதனால அந்த அம்மா ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். என்ன தீர்மானத்தை எடுத்தார்கள் என்றால்,
2: அந்த அம்மா தான் லைன்ல நின்றவா, நீங்க அடிக்க.
3: எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று
2: மட்டும்தான் ரசிக்கப்பட்டு எங்களோட ஊழி எங்களோட ஊழியம் செய்ய மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை.
3: அந்த பிள்ளை பாக்கியத்தை என் கணவருக்கு
2: டெய்லரிங் தையலுக்கு
3: வருங்காலத்தினுடைய ஜெனரேஷன் இல்லை என்ற இந்த ஒரு கேள்விக்குரியம் வீட்டில் இருந்தது. ஆகவே தான் வலிக்கட்டாயமாக வந்து தன்னுடைய கணவரை ஆபிரகாம் ஆகிய கணவரை ஈசாய் சாராய் ஆகாரை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஆபிரகாமுக்கு ஆகாரை ரெண்டாவது மனைவியாக கொடுத்தது வேதத்தில் பார்த்தோம். அவளுக்கு பிள்ளை பிறந்தது. பிள்ளை பிறந்து வளர்ந்து இவள் ஆகார்
2: தெரியல
3: சாராலே
2: போயிருக்கிறா.
3: பேச்சிலே வேறு விதமாக சிந்திப்பது யோசிப்பது என்ற நிலையில் அவர் இருந்தார். இதே சாராளுக்கு அதிக துக்கமான இந்த துக்கத்தை யாரிடத்தில் போய் சொல்ல
2: முடியும்?
3: மூன்று புருஷர்கள் வருகிறார்கள், வாக்கு தத்தம் கொடுக்கிறார்கள். நாங்கள் திரும்பி வரும் பொழுது நீ ஒரு குழந்தையை பெற்றிருப்பாய் என்று அவளும் நகைக்கிறார். இப்படி காலங்கள் கடந்து சென்றது. கத்த சொன்னபடி ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரனுக்கு ஈசாக் என்று பெயர். குடும்பத்தில் பிரச்சனையினாலே கீழ்படியாமையினுடைய குணம் இருந்தனாலே ஆகார் அவளுடைய பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியேறுகிற நிலைக்கு தள்ளப்பட்டார். ஈசாக்கு வளர்ந்தான். ஈசாக்கு வளர்ந்த பிறகு கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சோதனை.

0: வாழ்க்கையை கொடுத்தார்.
1: என்ன சோதனை என்றால் மிகப்பெரிய சோதனை. இதுவரையிலும் அநேக பலிப்பிடம் கட்டியிருக்கிறார் யார்? ஆபிரகாம். பலிப்பிடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டு பலிப்பிடத்தை கட்டி பலி செலுத்தி இருக்கிறார் மிருகங்களை. ஆனால் இப்போது கர்த்தர் என்ன பேசுகிறார் என்றால், உன்னுடைய ஏக சூதன் என்று பாராமல் எனக்கு உன்னுடைய குமாரனை பலியிடுவாயாக. இவர் ஒத்துக்கொண்டார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தன் குமாரனுக்கும் தன் மனைவிக்கும் தன் வேலைக்காரருக்கும் யாருக்கும் கர்த்தர் இவரோடு பேசின காரியத்தை எதுவும் செய்யவில்லை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அருமையானவில கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மனிதனை இங்கு பார்க்கிறோம். முற்றிலமாக ஒரு மாற்றம், முற்றிலமாக ஒரு மாற்றத்தை அடைந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நிலையில் எவ்விதமான ஒரு ஆணிதரமான ஆழமான உறுதியான விசுவாசம் கர்த்தர் மீது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது, ஆனால் இந்த பிள்ளையும் பலி செலுத்த ஆண்டவரை நொந்து கொள்ளவில்லை, ஆண்டவரை பகையாய் பேசவில்லை. தன் மனைவியிடத்தில் இருந்து எப்படி பேசுவது என்று முடியாமல்னாலே காமனா பலி செலுத்துகிறோம் என்று அழைத்து சென்றார். குமாரனுக்கும் தெரியாது, வழியிலே வேலைக்காரரும் ஆபிரகாம் ஈசாக் பயணத்தை துவங்குறாங்க. மலையிலே போய் ஆண்டவருக்கு என்று அந்த இடத்தில் பலி செலுத்துவதற்கு, பலிப்பிடத்தை கட்டி பலி செலுத்துவதற்கு ஆபிரகாமுக்கு மாத்திரம் தெரியும், கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும் என்னவென்றால், ஆண்டவர் கேட்டதற்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்திலே தன்னுடைய குமாரனுக்கும் தன்னுடைய வேலைக்காரருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் சொல்லாமல் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு பயணத்தை துவங்கினார். வேலைக்காரர்களை தூரமாய வைத்துவிட்டார். பலி செலுத்தி வருகிறோம், இங்கே இருங்கள் என்று வேலைக்காரர்கள் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இவளுடைய பயணம் மலையில் தொடர்கிறது. அப்போ கேட்கிற கேள்வி தான், தன்னுடைய குமாரன் கேட்கிற கேள்வியை இந்த வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். என்ன கேட்டார் என்றால், இங்க கேட்ட கேள்விக்கு அவர் கேட்கிறார், எல்லோருக்கும் இந்த ஸ்டோரி தெரிந்தது தான், ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது எல்லாம் இருக்கிறது. பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே என்று எழுப்பின அந்த கேள்விக்கு பதிலை ஆபிரகாம் விசுவாசத்தோடு சொல்லுகிறது என்று நம்பலாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யார் பார்த்துக் கொள்வார்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுதான் ஆபிரகாம். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆதியாகமம் 28 வசனம், 22 வசனம், 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்ன கர்மியானவிலே, இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது தேவன் இடைப்படும் பொழுது இந்த இடைப்படுகிற கர்த்தரிடத்தில் உண்மையாயிருக்கிற மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்போது ஈசாக் தன் தகப்பனாகிய ஆபிராமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிராம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். போய் அப்போ பலி செலுத்துவதற்கு கூடி போனார்கள். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில்ல, இந்த வசனத்தின் மூலமாக நாம் எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், உடனே விசுவாசத்தோடு பதிலை சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எட்டாம் வசனம் அதைத்தான் சொல்லுது, மகனே, தேவன் நமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். அதாவது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எவ்வளவு அருமையாக வார்த்தையை கொடுத்து தன்னுடைய குமாரனை விசுவாசத்தோடு இவர் பேசியிருக்கலாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். எவ்வளவு பெரிய விசுவாசம் ஆண்டவர் மீது, தேவன் மீதே போடுகிறார். தேவன் தான் கேட்டார், தேவனே பார்த்துக் கொள்வார். என் பிள்ளையை பலி கொடு என்று தேவன் கேட்டார், தேவனே பார்த்துக் கொள்வார். தேவன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசத்தோடு சொன்னான். அப்போது ஆபிராமின் கண்களுக்கு பலியான ஆட்டுக்குட்டி அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய ஏற்பாடு ஏற்கனவே இருந்தது என்பதை அவன் உள்ளத்தில் விசுவாசித்திருக்கலாம். ஒன்றாவதாக, விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று ஒரு மனிதன் உச்சரிக்கும் போது நிச்சயமாகவே தெரியும், ஆண்டவர் கேட்டது என்ன, உன் பிள்ளையை பலி கொடு என்று கேட்டார். ஆனால் இந்த இடத்தில் தன் மகனுக்கு பதில் என்ன சொல்லுகிறார் என்றால், விசுவாசத்தோடு சொல்லுகிற தன்னுடைய மகனுக்கு அந்த வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தேவன் பார்த்துக் கொள்வார். தகன பலிக்கு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்ப கர்த்தர் என்ற பெயரை உச்சரித்த பிறகு மறு கேள்வி தன்னுடைய குமாரன் கேட்கவில்லை. சில வசனங்களை உங்கள் மதிலே எடுத்து வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு பலியிடுதான ஆட்டுக்குட்டியை கர்த்தரே பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தையை கர்த்தரும் கேட்டார், தன்னுடைய குமாரனும் கேட்டார். அங்க யாரும் இல்லை, இவர்கள் இரண்டு பேர் தான். அதற்கு மேலாக கர்த்தர் அங்கிருக்கிறார். வாயிலிருந்து புறப்படுகிற ஆபிராம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆணிதரமான விசுவாசம் இருந்தது என்பதை மாத்திரம் மறக்க கூடாது. சங்கீதம் 37 இதிலே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த சங்கீதக்காரன் இவ்விதமாக போதிக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய போதனைகள் என்றும் நம்மை தட்டி எழுப்புகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையே யாரு? அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். இந்த சங்கீதக்காரன் அவன் நம்முடைய வழிகளை பார்த்து பேசுகிறான். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்படை. நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்படைக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். நான் ஒரு டைரக்ஷன் போவது, கத்தர் காட்டுகிற டைரக்ஷனுக்கு நான் போகக்கூடாது. நானே வழியும் சத்தியமும் அவர் சொல்லிட்டார். சகல சத்தியத்தில் அவர் வழி நடத்துவார் என்று அவர் பசுத்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தே கத்தரே சொன்னார், இயேசுவே சொன்னார், நானே வழியும் சத்தியமும். அவருடைய வழியை பின்பற்ற வேணும். இல்லாவிட்டால் மனிதன் என்ன செய்கிறான்? தன் சொந்த வழியில் பிரவேசிக்கிறான். அப்போது தான் பிரச்சனைகள், அப்போது தான் போராட்டம், அப்போது தான் துன்பங்கள், அப்போது தான் வேதனைகள், இவெல்லாம் சூழ்ந்து வருகிற வாழ்க்கை. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார். அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார். இது நாம் நிச்சயமாகவே புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அவர் மகா பசுத்தமுள்ள கர்த்தர். அவர் அந்த கர்த்தருக்கு முன்பதாக நாம் பசுத்தமா இருக்க வேண்டும் என்று தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதிலே விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசத்தோடு அவருடைய சத்தியத்தை நினைவு கூர்ந்து அதை சத்தியத்தை வைத்து வாழ வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கும். வழியை ஒப்பித்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். எது வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. நம்பிக்கையோடு தான் பயணத்தை துவங்கினார். நம்பிக்கையோடு தான் தன்னுடைய பிள்ளையினிடத்தில் சொன்னார். நம்பிக்கையோடு தான் திரும்பி வருவோம் என்று வேலைக்காரனிடத்தில் சொன்னார். பலி செலுத்திவிட்டு திரும்பி வருவோம் என்று தன் மனைவியினிடத்தில் சொன்னார். அதற்குள்ளே ஆணிதரமான ஒரு விசுவாசம் இருக்கிறது. நம்பிக்கை நம் வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறது. காரியத்தை எல்லாம் உனக்கு வாக்கி பண்ண வேண்டும் என்றால் நம்பிக்கையை அவர் மீது வைத்துவிடு. அதுதான் இந்த விசுவாசம் தான் ஆபிரகாமுக்கு இருந்தது. அடுத்த வசனம் நீதிமொழிகள் 3:5. இதுல என்ன சொல்லுகிறது என்றால், வேத வசனம் கூறுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை ஏறு. அவ்வளவுதான். சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய யோசனைகள் மாறலாம், நம் வழிகள் மாறலாம், ஆனா கர்த்தருடைய வழிகள் மாறாதது. அது எப்போதும் அப்படியே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், ஒரு வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். ஆகவே அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் நினைவு கூறுவோமானால், உன் சுய புத்தி மேல் சாயாமல், உன் சொந்த புத்தியில மேலே நீ சாயக்கூடாது. அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையார். முழு இருதயம், அரைமுறையமான இருதயத்தை கர்த்தர் வேண்டாம், வெறுப்பாய் விட்டு விழுவா. முழு இருதயத்தோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். நீ எங்க போறியோ, எந்த வழியில் நடக்கிறாயோ, எந்த வழியில் செல்லுகிறாயோ, உன் வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நினைத்துக்கொள். இந்த வழியெல்லாம் கர்த்தரை நினைத்த விசுவாசம் தான் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தில் மாற்றம் அடையவில்லை, உறுதியாக இருந்தார். தான் வழியெல்லாம் வீட்டிலிருந்து புறப்பட்டு போகிற வரையிலும், தன்னுடைய பிள்ளையை கட்டையின் மீது வைக்கிற வரையிலும், அவருடைய வழிகளில் எல்லாவற்றிலும் கர்த்தரையே அவர் நம்பியிருந்தார். கர்த்தர் கொடுத்தார், அவர் தான் காப்பாற்றுவார், பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம்தாக. அப்போது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். உன் பாதைக்கு என்ன தடைகள் இருக்கிறதோ அவையெல்லாம் செம்மைப்படுத்துவார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை செம்மைப்படுத்துகிற கர்த்தர் அவர். நம்மோடு கூட இருந்த நம்மை ஆதரிக்க கர்த்தர். நாம செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அந்த கடமைகளில் நாம் உறுதியாய் விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது, அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் நம்மை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. பிலிப்பர் 4:19 எப்படி சொல்லுகிறது? அது உங்கள் வேண்டுதலோடும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பை முடிவென்று அறிவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். என் வழிகள் எல்லாம் என்னை இரட்சிக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒன்று என்னுடைய ஜெபம், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவினுடைய உதவி. இந்த விசுவாசத்தை வெத்தி ஜெபிக்கிற ஜெபமும், அவரையே நோக்கி பார்க்கிற, அவரையே பின்பற்றுகிற, அவருடைய வழியே நாடுகிற, விசுவாசத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வைக்கிற என்னுடைய வாழ்க்கையில் அவர் உதவி கரத்தை நீட்டி ஆசரிக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தை ஆபிரகாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ரொம்ப முக்கியமானது. நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். என்ன நடக்க போகிறது, எது வரப்போகிறது என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். நம் நல்ல வேண்டிய வார்த்தை, நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, எனக்கு வழி தெரியவில்லை, ஆனால் கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார். அதுதான் வாயிலிருந்து வர வேண்டும். எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவர் பார்த்துக் கொள்வார், அவர் உதவி செய்வார், அவர் கரத்தை பிடிப்பார், எல்லா பிரச்சனையும் அவர் நீக்கி கொடுப்பார். இரண்டாவதாக இந்த வசனத்தின் மூலமாக எதை பார்க்கிறோம்னா, ஆபிரகாமின் வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்து கொண்டார். விசுவாசம், விசுவாசத்தோடு சொன்ன வசனம், எப்படி பார்த்து கொண்டார் ஆண்டவர், எவ்விதமாக பார்த்து கொண்டார். அதுதான் ஆபிரகாமை கர்த்தர் ஒரு நாள் மாத்திரம் பார்த்து கொள்ளவில்லை, வாழ்நாளெல்லாம் பார்த்து கொண்டார் என்று அறிய வேண்டும். அவருடைய வாழ்க்கையை முழுவதும் தேவன் அவருக்கு தேவையானதை ஏற்பாடு செய்தார். வாழ்க்கை முழுதும், ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் கர்த்தர் உறுதியாய் இருந்து ஆபிரகாமை வழிநடத்தினார். விசுவாசத்தின் தந்தை என்று பெயரெடுத்த ஆபிரகாம் அசையாதபடி உறுதியாய் விசுவாசத்தில் இருந்தான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிராம் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் தான் கர்த்தர் ஆபிராமை அழைத்தார். எல்லோருக்கும் தெரியும் இந்த 2 வசனத்தில் 12:2 ஆதியாகமத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எவ்வளவு கிருபை நிறைந்த ஒரு வாக்கு தத்துவம். இன்றைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்றால் கர்த்தர் உண்மையாகவே கொடுத்த அந்த ஆசீர்வாதம், ஆபிராமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இன்றும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவருடைய நாமம் என்றும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நேற்றும் என்றும் மாறாத கர்த்தர், இந்த மாறாத கர்த்தர் எவ்விதமாக ஆபிராமுடைய விசுவாசத்தை அறிந்து கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். அதை சொல்லித்தான் இந்த 2 இவ்விதமாக சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை. ஆபிராம் கண்மூடிதனமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தூர இடத்திற்கு தூர தேசத்திற்கு போய் வாழ ஆரம்பித்தான். யாரை நம்பி? கர்த்தரை நம்பி. யார் மீது விசுவாசம் வைத்தான்? கர்த்தர் மீது விசுவாசம் வைத்தான். இந்த ஆபிராமனுடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலும் தட்டி எழுப்பப்பட வேண்டும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார், எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு உலக ஜாதிகளில், பாஷக்காரர்களில், தேசங்களில், நாடுகளில் மிக மிக மிக குறைவான சிறியான தேசமாக இருந்தாலும் இஸ்ரவேல் அது உலகத்திலே ஞானத்திலும் அறிவிலும் செல்வத்திலும் ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய கரம் அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இன்றும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் கர்த்தர் ஆபிராமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உன்னை என்னையும் பார்த்துத்தான் கர்த்தர் நம்மை இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மீது விசுவாசத்தை வைக்கும் போது ஆதியாகமம் 13:14-15 நாம் பார்க்கும் பொழுது, நீ பார்க்கின்ற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கு என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து. நீ பார்க்கிற இந்த பூமி, அவர் வந்து சேர்ந்துட்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ, எந்த இடத்தை சொன்னாரோ அந்த இடத்துல வந்து சேர்ந்த பிறகு கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கு என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கர்மியானவில்லை. கர்த்தர் யார் என்றால், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம்.

0: கத்தர் எவ்விதத்திலும் அவரை ஆளுகை செய்கிற கத்தராய் இறங்கி வருகிறார். இந்த 15 வசனம் சொல்லுகிறது, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கு என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து. நீ பார்க்கின்ற இந்த பூமி, நீ நிக்கிற இந்த பூமி உன் சந்ததிக்கே, உனக்கு மாத்திரம் இல்ல, உன் சந்ததிக்கே அது ஆசீர்வாதம் கொடுப்பேன், கொடுத்து அதை ஆசீர்வாதமாய் வைப்பதே என்ற வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த ரொம்ப அதிகமாக இந்த வசனங்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 21:1-2 ஆபிராம் முதிர் வயதாயிருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் குறித்திருந்த காலம், கர்த்தருடைய நேரம் வந்த பிறகு கர்த்தராகிய தேவன் சாராளுடைய கர்ப்பத்தை தொட்டார். ஆகவே தான் அவள் ஒரு ஈசாக் என்ற ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். இது யார் செய்தது என்றால் கர்த்தர் செய்த அற்புதம். கர்த்தராகிய தேவன் செய்த இந்த அற்புதம் கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாமே. அதே 22 இவ்விதமாக 16, 17, 18 வசனங்கள் சொல்லுகிறது, நீ உன் புத்திரன் என்றும் என் ஏகசூதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நீ எனக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், அவர் மாறாதவர். ஆண்டவரே ஓப்பனா சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன் புத்திரன் என்று பாராமல் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே பூமி அனைத்திலும் உன்னுடைய ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு கீழ்ப்படிதலுக்கு எவ்வளவு கர்த்தர் துணையாய் நிற்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார் என்பதை இந்த ஆபிரகாமுடைய வரலாற்றிலே கற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரகசியம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதை உடைத்து மீறுகிறவர்கள் தேவ கோபாயனைக்குள் ஆளாகிறார்கள். ஆனால் அவர் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்கிறவர்கள் ஆபிராமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வருகிற வார்த்தையா இருக்க வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததிய வானத்திற்கும் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தித்துக் கொள்வார்கள். இந்த ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்றால், உன் சத்ரு இல்லாமல் போய்விடுவார்கள். அந்த சத்ருனுடைய எல்லாவற்றையும் நீ சுதந்தித்துக் கொள்வாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட, அவர் ஜெனரேஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், இன்னொன்று சத்ருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை. சுதந்திரித்துக் கொள்வாய் என்றால் அவனை ஒண்ணுமில்லாமல் செய்வது. கர்த்தருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம்? கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நிச்சயமாக கொடுக்கப்படும். விசுவாசத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு இருந்தால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவன் ஆரம்பித்த காரியத்தை நடுவில் விட்டு விலகிறவர் அல்ல அவர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆபிராமுக்கு குழந்தை தேவைப்பட்ட போது கர்த்தர் பார்த்து கொண்டார். தேசம் தேவைப்பட்ட போது கர்த்தர் பார்த்து கொண்டார். பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவைப்பட்ட போது கர்த்தர் பார்த்து கொண்டார். இந்தா கர்த்தர் பார்த்து கொண்டார். ஒரு விசுவாசம் போதும். அவர் தலைக்கீழாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், மூன்றாவது, கர்த்தர் ஈசாக்கை காப்பாற்றினார். இதுவரையிலும் ஆண்டவர் எந்த மனிதனையும் பலி கொடுப்பதற்காக, இப்போ பண்றாங்க, நார்த் இந்தியாலே ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து 7000 குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கு இல்லை, குழந்தைகள் பலி செலுத்துகிறார்கள். கர்த்தர் யாரையும் ஒரு மனிதனை பலி செலுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை, கேட்கவில்லை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவரே வல்லமுள்ள கர்த்தராய், மாறாத கர்த்தராய், ஜீவிக்கிற கர்த்தராய் நமக்குள்ள வாசம் படுகிறார். கர்த்தர் ஈசாக்கை காப்பாற்றினார். தூக்குகிறார் கத்தியை, அவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று தூக்குகிறார். இந்த ஈசாக்கு இல்லையாட்டாலும் இன்னும் 1000 ஈசாக்கு எனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசம் அவருக்குள்ள இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தான் கடைசி கத்தியை தூக்கி தன்னுடைய குமாரன் மீது வெட்டுவதற்கு போகும்போது கத்தர் இறங்கி வந்தார். யா, எதற்காக இறங்கி வந்தார்? ஈசாக்கை காப்பாற்றுவதற்கு வந்தார். ஆண்டவரே வந்து இறங்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர் பலி செலுத்தி விட்டிருப்பார். அதே கடைசி நிமிடத்தில் தூக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்தார். வாசிக்கிறோம் 22:10-12. பின்பு ஆபிராம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிராமே ஆபிராமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனையும் உன் புத்திரன் என்று ஏகசூதன் என்று நீ பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிகிறேன் என்றார். கர்த்தருக்கு பயப்ப கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் இருந்தது. பையன் மேல் உன் கையை போடாது, அப்ப கர்த்தர் ஈசாக்கை காப்பாற்றுவதற்கு இறங்கி விட்டார். அதே கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார் உன்னையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு. அந்த 13 வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆபிராம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்போது ஆபிராம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தகன பலியிட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்த போது கர்த்தர் அவனை அவனுடைய விசுவாசத்தை ஆனர் பண்ணுகிற கனம் பண்ணுகின்ற வகையில் பின்னாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே வந்து நின்றது. அதை கர்த்தருக்கென்று பலி செலுத்தினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 14 வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், ஆபிராம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என்ற நாமத்திற்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன கருமையானவளே, ஈசாக்கை காப்பாற்றின கர்த்தர் உன்னையும் காப்பாற்ற வல்லவராயிருக்கும். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யெகோவா ஈராவே இருக்கிறார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசரனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீ நல்லவர், மாறாதவர், போதுமானவர். மூன்று காரியங்களை நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற தலைப்பிலே விசுவாசத்தோடு, ஆபிராம் விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆபிராமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்து கொண்டார். கர்த்தர் ஈசாக்கை காப்பாற்றினார். அருமையானவிலே, எல்லாவற்றுக்கும் மேலானது விசுவாசம். கர்த்தரை நம்புவதில் அவர் என்னுடைய வாழ்க்கையின் யெகோவா ஈரா இருக்கிறார். கர்த்தரே பார்த்து கொள்வார். இந்த மாலை நேரத்திலே என்னென்ன பிரச்சனையோடு நீ இருக்கிறாயோ, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவரே உன் வழியை செம்மைப்படுத்துவார். அவரே உன்னை ஆதரிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நேசரனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்துகிறேன். இவ்வட்டமாக உம்முடைய வார்த்தையை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற தலைப்பில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வாத்தி கொடுக்க கிருபை தந்திராதற்காக சோத்துறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற தலைப்பெண்களை தேவசை எடுத்து வந்து வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவும் திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றி பாசர்.
0: ஒரு விஷயம்
1: சொல்லுங்க பாசர்.
0: நாளை நைட்டு நான் கிரீஸ்க்கு போயிட்டு இருக்கிறேங்க. நாளை நைட்டு.
1: ஓகே, இவ்வளவு நாள் நிக்கிறீங்க பாசர்.
0: நான் உங்களுக்கு திங்கட்கிழமை நான் மெசேஜ் பண்றேங்க.
1: நன்றி. அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியில் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தையை ஒப்புவிப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசேஷரின்
2: வானரும்
1: வேத பாட நிகழ்ச்சிக்காக ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிற தேவ ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன்.
3: நிறைவாக எங்களை நினைவு கூர்ந்த தேவரே, இந்த நாளும் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உடைய சமூகத்திலே மீண்டுமாய் வரவும் தந்த கிரிவைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. கத்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். என்னுடைய உதடுகளிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை புறப்பட்டு செல்லும்படியாக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அடியேனே இந்த நாட்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கப்பா, நீங்க வெளிப்படுங்க. என் மீட்பரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களே செபிக்கிறேன். ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் இந்த வேதத்திலிருந்து ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ற தலைப்பிலே ஐந்தாவது பகுதியை இந்த நாட்களில் பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தர் இரண்டு நாட்கள் ஐந்தாவது பகுதி. இந்த ஐந்தாவது பகுதியிலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற முக்கியமான காரணம் காரியம் என்னவென்றால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த பழையேற்பாட்டிலே தேவன் தம்முடைய மக்களுக்கு அங்கே அன்பை காண்பித்து தம்மை இந்த நாட்களிலே கிருபையும் இரக்கமும் தேவனாக வெளிப்படுத்தினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, அப்ப தேவன் ஜனங்களுக்கு அந்த தன்னுடைய அன்பை இந்த நாட்களிலே காண்பித்து அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை அங்கே அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் அவ்வாறு இந்த நாட்களில் நடந்து கொண்டது அவர்கள் அதற்குரிய தகுதி வாய்ந்தவர்கள் என்பதற்காக அல்ல. ரொம்ப கவனமா கேளுங்க, வார்த்தை தான் முக்கியம் ஐயா. அப்ப பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம், அப்படியாக ஆண்டவர் நடந்ததற்கு முக்கியமான காரியம் அவர்கள் இந்த நாட்களிலே தகுதி உடையவர்கள், பலவான்கள் அப்படி என்ற நோக்கம் அல்ல. ஆனால் பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இந்த நாட்களில் உண்மையாக நிறைவேற்றும்படி விருப்பம் கொண்டதினாலே இப்படி செய்தார்னு சொல்லி பார்க்கும். பெருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களில் எகிப்து தேசத்திலிருந்து தேவன் விடுதலை செய்தார். பெருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர்களை விடுதலை செய்ததனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், அவருடைய அந்த கிருபையினாலே தான் அந்த இடத்துல அந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அங்க இடத்திலே இன்னொரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள், தம்முடைய கிருபையும் இரக்கமுள்ள தேவனாக அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப தான் கிருபை உள்ளவர், தான் இரக்கமுள்ள தேவன் என்பதை ஜனங்களுக்கு அங்கே வெளிப்படுத்துறது மட்டுமல்ல, அவர் அங்க நாட்களே ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்கள், அந்த ஜனங்கள் ஏதோ பெரிய தகுதியானவர்கள், படித்தவர்கள், பலவான்கள் என்று சொல்லி இன்றைக்கு நினைச்சு இந்த நாட்களை கத்துற அந்த காரியத்தை செய்யல. ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய காரியம். அருமை பிள்ளைகளே, வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. அருமையான கர்த்தருடைய ப்ரோமிஸ் வேர்ட் நாட் சேஞ்சிங். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். தேவன் எதை உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், இன்றைய நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிங்க யாரா இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், உங்களுக்கு தேவன் ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை இந்த நாட்களிலே கொடுத்து இந்த நாட்களிலே நடத்துவாரா இருந்தால், இந்த நாட்களிலே அந்த வாக்கு தத்தத்தின் படி இந்த நாட்களிலே உங்களுடைய ஜீவன் உள்ள நாளுக்குள்ளே தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் உங்களுடைய நிர்விசாரணத்தின்படி அந்த வாக்கு தத்தங்கள் சில வேளைகளிலே தாமதிக்கலாம். நீங்க செய்கிற சில குழப்பங்கள், நீங்க செய்யற குழப்படின, அப்ப அதன் நிமித்தம் தான் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாம இருக்கே ஒழிய, மற்றும்படி வாக்கு தத்தம் எந்த வேளையிலும் எந்த வேளையிலும் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்க சரியான பொசிஷன்ல இருப்பீங்களா, அந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களை நிறைவேறும் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உடனே பாருங்க, சில பிள்ளைகளை குறித்து இந்த நாட்களில் பெற்றோர் ஒரு கனவு காணுவாங்க. இந்த புள்ள படிச்சு இந்த நாட்களில் இன்ஜினியரா வரணும், டாக்டரா வரணும்னு சொல்லு. ஆனால் இந்த நாட்களை பார்க்குற வழியில் ஒரு குறிப்பிட்ட வயசுல அவர் என்ன செய்வார்னு சொன்னால், அவர்கிட்ட ட்ராக் மாறும். ட்ராக் மாறி பெரியவங்களோடு சேர்ந்து இந்த நாட்களை சேர்ந்து காரியங்களை செய்து நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால், அந்த படிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், படிக்க மாட்டார். அப்போ என்ன காரியம் நடக்கும்னு சொல்லி சொன்னால், அப்போ தாய் தகப்பனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர்கள் தேவனத்திலே கேட்டுக்கொண்டு வருவார்கள் இந்த நாட்களை. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோட குறித்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அருமையான கத்துட பிள்ளைகளை, இப்ப இன்றைக்கு ஊழியக்காருடைய பிள்ளைகள் அப்ப பாருங்களா, அவர்கள் தாய் தகப்பன் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆண்டவரிடத்தில், அணிந்தவன் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு இந்த இப்படியே ஒரு காரியத்தை செய்யும் ஆண்டவரே, இது என்னுடைய விருப்பமா இருக்குன்னு சொல்லி கேட்கிற வழியிலே தேவன் அந்த நம்முடைய ஜபத்தை கேட்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார் ஐயா. இதைத்தான் நாங்க பார்க்கணும். இன்றைக்கு நாங்கள் தேவனிடத்திலே கேட்கிற விதத்துல தான் அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளலாமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களை வேறு விதத்திலே இல்லை, முடியாது. இப்ப இதுல சொல்லப்படுகிற காரியம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு இந்த நாட்களை தேவன் வாக்கு கொடுத்தாரா? வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரங்களை போல ஆராதி உங்களுக்கு சந்ததி பெருகும் என்று கொடுத்தார். ஆனா அதே வேளையிலதான் இந்த யாக்கோபையும் கண்டிட்டு சொல்றேன், நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைகளை. இப்ப ஏன் என்று சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், ஆபிரகாம் தேவனோட இந்த நாட்கள்ல மற்ற மனுஷர் நடந்த மாதிரி நடக்க இல்லை. இப்ப ஈசாக்கு ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம்க்கு ஈசாக்கு பிறக்கிறார். அப்ப பிறக்கிற வேளையிலே அந்த இடத்திலே எந்த விதமான சாத்திய கூறும் இல்லை. இப்ப சாராள் புள்ள போற அளவுக்கு இந்த நாட்கள்ல கற்பம் இல்லை, கற்பம் எல்லாம் செத்து போய்விட்டது. ஆபிரகாம் இந்த நாட்கள் வயசா போயிட்டார். எத்தனை வயசு? 99 வயசு. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த 25 ஆண்டுகளாக இந்த ஆபிரகாம் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டிருந்தாரே. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதான் அங்க முக்கியம். இடையில சாராள் வந்து ஆகாரம் கொண்டு வந்ததுக்கு பூத்தினாலும் அது தேவனுடைய திட்டம் தான். அது நாங்க நினைக்க கூடாது அந்த நாட்களே, அது சாராளுடைய திட்டம் என்று சொல்லி. ஏன்னா அந்த கடந்த கிழமையில இந்த காரியத்தை குறித்து நான் ஷவர் எடுத்துக்கொண்டு நிக்கிற போலே யோசிச்சேன், ஆண்டவரே சாராள் வந்து இந்த சாராளுடைய சந்ததி தானே இன்றைக்கு உலகத்துல பெரிய ஒரு குழப்பமாக இருக்கிறாங்க. வேதமே சொல்லுது அவங்களை குறிச்சு, அவனுடைய கை ஓங்கும் அவன் துட்டனா இருப்பான் சொல்லி. அப்படியானால் இது என்ன காரணம் ஆண்டவர், இது சாராளுடைய திட்டமா அல்லது யாருடைய திட்டம் என்று சொல்லுகிற வழியிலே தேவன் வெளிப்படுத்தினார், அது என்னுடைய திட்டமா என்று சொல்லி யாருமே கத்துடப்படல. ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னான், தேவனுடைய திட்டத்தை எவரும் மாற்ற முடியாது. ஆகார் அந்த இடத்திலே அந்த குடும்பத்துக்குள்ள குறுக்க வரவேண்டுமெண்டா கட்டாயம் அந்த காரியத்தை கத்தர் செய்வார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் ஆகார் குடும்பத்துக்குள்ள வந்தாலும் குறுக்க வந்தாலும் அந்த காரியத்தை, இப்ப அதாவது சாரால் சொல்லி ஆகார் வந்தாலும், ஆனால் ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவற்ற அந்த கண்டிஷனை பாருங்க, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்க போற குழந்தை தான் சுதந்திரத்துக்குரிய குழந்தையும், அதாவது சந்ததி பெறுகிற குழந்தையுமாக இந்த நாட்கள் இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியது. இப்ப ஆகாருக்கு பிறந்த பிள்ளை இந்த நாட்கள்ல சந்ததி பெறுகுது இல்லைன்னு நான் சொல்லவில்லை, ஆனால் சுதந்திரத்துக்கு உரியவர் அல்ல என்பதைத்தான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, இப்ப ஆகாருடைய பிள்ளை, ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேல், அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப ஆபிரகாமுடைய பிள்ளை பாருங்க யாரு? ஈசாக்கு. அப்ப ஈசாக்கு வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதவிதைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்தான். ஆனால் அவன் அங்க விதவிதைச்சு 100 மடங்கு அறுவடை செய்தானா? இல்லை. ஈசாக்கு துறவுகளை தோண்டினான், வாக்குவாதம் வந்தது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் இந்த நாட்களே கிடைக்கவில்லை. என்ற அவருடைய சப்பர அப்படியே நிக்குது அப்படியே. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனா பாருங்க அங்க ஈசாக்கு கடைசியாக இந்த நாட்களை பாருங்க, வாக்குவாதம் நின்ற பிறகு சொல்ற இது ஜெகபோத் என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவர் என்னோட வாக்குவாதத்தை நிப்பாட்டிட்டார்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு பேரை வச்சு காரியங்களை செய்கிறார். பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இதுதான் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய காரியம். அப்ப ஈசாக்கு என்னதான் காரியத்தை செய்தாலும் ஈசாக்கு குறுக்க வார அளவுக்கு இந்த நாட்கள்லே ஒருவராலும் இந்த நாட்கள்லே முடியாமல் போயிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்காரு. மேல கத்தோடு அதான் அந்த வாக்கு தத்தத்தினுடைய காரியம். அப்ப வாக்கு தத்தம் தேவன் தருகிற வேளையில அந்த வாக்கு தத்தத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். உங்களுக்கு 100 வயது வரட்டும், கடைசியா நீங்கள் சீவன் போற வேளையிலே ஆயிரும், அதாவது மறிக்க போறீங்க எல்லாம் கொண்டு விட்டாச்சு. ஆனா வாக்கு தத்தத்தை நீங்க காணாம மறிக்க மாட்டீங்க, அதைத்தான் நீங்க பார்க்கணும். ஒரு மேலே கத்துடைய பிள்ளைகள், இதுதான் அந்த காரியம். அப்ப அந்த வாக்கு தத்தம் தேவன் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் அனுதினமும் நாக்களை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், தேசத்துல வந்து நான் அந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள், அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்பாக இந்த நாட்கள் இந்த தேசத்துல விசாரணை சொன்னா ரொம்ப கஷ்டமான காரியம். எல்லாரும் பார்த்தா என்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, ஒருவனும் இல்லை. இந்த நாட்கள் லண்டனுக்கு போனாங்க, ஒருவன் பிரான்ஸுக்கு போனாங்க, அவங்க கனடாவுக்கு போனாங்க, இப்படியே கன்னடங்களுக்கு போன ஹோலண்டுக்கு போனாங்க, இப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனாங்க. அப்ப அந்த வேளையில பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே, எனக்கும் அந்த நாட்களை பாருங்க, இந்த நம்முடைய பாஸ்போர்ட்ல தான் அந்த விசாக்களை அடிச்சு தந்தாங்க. அந்த நாட்கள் வேலை செய்து கொண்டு நம்மளோட பாட்டில் அமைதியாக இருந்தோம். ஆனால் ஒரு சில வழியில கேள்விப்பட்டோம், சில பேர் டிப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி, அதை கூட இந்த நாட்கள்ல நாங்கள் அந்த காரியத்தை தினமும் இல்லை. ஆனால் போயிட்டு அங்க பாருங்க, நாங்கள் இருந்த இடத்துல இருந்து ஒரு கிராமப்புறமா இப்போ இந்த நாட்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டு வரோம். அந்த கிராமத்துல பாக்குற வழியிலே எங்களோட குடும்பம் தான் ஒரே ஒரு குடும்பம். அதாவது அந்த நாட்களே வெளிநாட்டவர்கள் சொல்லி அங்கே பார்க்கணும். அந்த இடத்துல பாருங்கள், வயசான ஆட்கள் தான், பென்ஷனியர்ஸ் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஷாப்பிங் போகணும், இப்படியான காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலிருந்து நானும் என்னுடைய வேலையுமாக நான் செய்து கொண்டே இந்த நாட்களில் இருந்த அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் நாட்கள் வந்தது, அந்த அதாவது அந்த ராத் ஹவுஸ், அந்த ராத் ஹவுஸ் சொல்றது வந்து முனிசிபல் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி இந்த நாட்கள்லே நீங்கள் வந்து ஜெர்மன் சிட்டிசனுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், ஜெர்மன் சிட்டிசனுக்கு அப்ளை பண்றேன்டா, எனக்குரிய அந்த எவிடன்ஸ்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னிடத்திலேருந்து நான் உங்களுக்கு உங்களிடத்திலே தர முடியாது. ஏன்டா என்னுடைய சிச்சுவேஷன் இப்படியாக இருக்கிற, நான் எங்கேயும் இலங்கையில கடித போக்குவரத்து கான்ட்ராக்டும் இல்லை, அதனால என்னால முடியாதுன்னு சொல்லி இந்த நாட்கள் என்ன சொன்னா, அந்த நாட்களை கடிதம் போட்டால் 25 என்ன 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாதம் இந்த நாட்களை செல்லும் அப்படியான சூழ்நிலைக்கு இருந்தது. அப்ப பாருங்கள், டெலிபோன் கனெக்ஷன் கூட இல்லை, ஏதாவது ஒரு போஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து இங்க ஒரு டெலிபோனை கொடுத்தாதான் அவர்கள் கதைக்கிறார். அப்ப அந்த சூழ்நிலையிலே என்ன செய்தனு சொல்லி சொன்னால், அவர்கள் சொன்னார்கள், ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் இங்க வாருங்கன்னு சொல்லி சொன்னார்கள். அப்ப நான் போயிட்டு அந்த அந்த ஆபீஸ்ல போயிட்டு இருக்கிற வழியிலே தானாகவே அவர்கள் அந்த ஃபோம் எல்லாவற்றையும் நிரப்பி, அதாவது தாங்களே நிரப்பி கையெழுத்து வைக்க சொன்னாங்க. கையெழுத்து வச்சு போட்டு என்ன சொன்னாங்க, அப்பதான் நான் கேட்டேன், அவர் சொன்னார்கள், நீங்க கிட்டத்தட்ட 60 மாசத்தைக்கு மேல், அதாவது 5 வருஷத்தை கிட்ட அந்த நாட்களை வேலை செய்திருக்கிற படினால் உங்களுக்கு இது ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லப்படுது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இந்த காரியத்தை. அப்ப இந்த காரியத்தை எல்லாம் தந்த நாட்கள் இந்த நாட்டுக்குரிய காரியத்தை. ஆனால் இதற்கு முன்பாக நான் என்ன செய்தேன் சொல்லி சொன்னேன், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்துட்டேன். ஆனால் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் இந்த நாட்களில் நான் என்ன செய்தேன் சொல்லி சொன்னால், எனக்கும் இந்த இப்படி நண்பர்கள் எல்லாம் விட்டு போயிட்டாங்களே, அதனாலே இந்த நாட்களே நானும் அந்த இந்த இடத்தை விட்டு இந்த நாட்களே போயிடுவோம் என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களே எடுத்தேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அந்த வேலையிலே தான் இந்த நாட்களை பாருங்கள், வேதத்தை வாசித்துக் கொண்டு போகிற வேலையிலே ஆதிகாம் 26 அதிகாரத்திலே இது வந்து பைபிளை நான் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறேன், 3வது வசனம் வருது. என்ன வசனம்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் அந்த இடத்துல பேசுற பாருங்கள், இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஈசாக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தை மறுமையான கத்தோட பிள்ளைகள். அப்ப அந்த வார்த்தையை நான் வாசிக்கிற வேளையிலே அப்ப பாருங்க என்ன காரணம் சொன்னா, மனதுக்குள்ள ஒரு ஒரு ஆறுதலாக அந்த நாட்கள் இருந்தது. ஏனென்றால் எல்லாம் என்னுடைய பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் விசா பிரச்சனைகளா எல்லாம் மூவ் பண்ணிட்டாங்க. ஆனா நான் அப்படி நான் இருக்கிறேன் பேசாம இந்த கிராமத்துல. ஆனா பாருங்க அந்த நாட்களை பாருங்கள், அந்த வார்த்தையில அடுத்து 2வது வயசு சொல்லுவது, ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் கை கொண்டான். அப்ப அதே விதமாக கத்தருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களில் கீழ்ப்படுகிற வழியிலே பாருங்கள், அந்த இந்த காரியத்துக்கு பின்பாகத்தான் இந்த நிலைப்பாடு இந்த நாட்களில் எனக்கு உருவாகும் அருமையான கத்தடைகளே. அப்ப பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக பேசினார், இதான் அந்த வாக்கு தத்தம். அப்ப அந்த வாக்கு தத்தத்தின்படி பார்க்கிற வழியிலே நான் என்ற பாட்டில் இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு நான் காரங்களை செய்யும் வழியிலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொண்டிருக்கு. அருமையான கத்தடைகளே, ஆண்டவரிடத்திலே கேட்டாதான், அவ்வளவுதான் இந்த நாட்களிலே தொடர்ந்து அவர்கிட்ட ஆக்கின கொடுக்கலே. ஆனா அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே எல்லா காரியங்களும் அவங்க சிறப்பாக இந்த நாட்களில் நடந்து கொண்டு போகுது. பிள்ளைகளோட காரியங்களா எல்லா காரியங்களும் இந்த நாட்களிலே அவர் தானாகவே இந்த நாட்களில் நின்று தானாகவே செயல்படுத்தி கொண்டு வருகிறார் என்பதை இந்த நாட்கள் உணரக்கூடியது. இதுதான் ஐயா அந்த வாக்கு தத்தம். அப்ப இங்கே இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, அதாவது அவர்களுடைய தகுதியை பார்த்து இந்த நாட்களிலே தேவன் இந்த காரியத்தை செய்யவில்லை. அங்கு எதற்காக என்று சொல்லி சொன்னால், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை உண்மையிலே இந்த நாட்களை நிறைவேற்றும்படி விரும்பினதனாலே இந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி பார்க்கும். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த நாட்களில் பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சொன்னார், என்ன ஒன்று சொல்லி சொன்னார், சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அப்படி என்ன, நாங்கள் யார், ஆபிரகாமுடைய சந்ததியில இருந்து வந்த இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததியாக அந்த நாட்களை இருக்கிறபடினால், அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் அந்த ஆசீர்வாதம் நமக்குரியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கையா இன்றைக்கு நம்முடைய காரியம் என்னவென்றால், கையில வெண்ணை இருக்க நாங்கள் வெண்ணையை தேடி திரிகிறோம். நாங்கள் இன்றைக்கு கையில எல்லாம் இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ண தெரியாது. இப்ப பாருங்கள், ஒரு கதை ஒன்று சொன்னார்கள், எப்படின்னு சொன்னார், ஒருவர் இந்த நாட்களை பார்க்கிற வழியில பாருங்கள், அவரிடத்துல இந்த நாட்களை பாருங்க, ஒரு வாகனத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, தொடப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொறுமதியான வாகனம் பாருங்க, ஒரு ரோல் ரோய்ஸ் வைங்க, அந்த கார கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா பொறுமதியான. ஆனால் அவருக்கு வாகனம் ஓட தெரியாது, வாகனத்துல கதவே துறக்க தெரியாது. அப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன காரணம், அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதிலே அவர் அந்த ஆர்வம் எடுக்கவும் இல்லை, அதை குறித்து இந்த நாட்களை அவர் சிந்திக்கவும் இல்லை. அதே மாதிரி தான் தேவன் சகல விதமான காரியங்களை நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் ஹவு கேன் வி கோயிங் டு யூஸ் இட், அதாவது எப்படி அதை பாவிக்கலாம், எப்படி அதை செயல்படுத்தலாம் என்று சொல்லி நாங்களே அறிவில்லாதபடி இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம்

தாவீது தன்மை என்று சொல்லி சொன்னால், என்னதான் காரியம் இருந்தாலும் அங்கே தானியிடத்துல வந்து இந்த நாட்களை பாருங்கள், அதை கொடுக்கிறார்கள். இந்த நாட்கள் கண்ட கனவா இருந்தாலும் சரி, என்ன காரியத்தை இருந்தாலும் உடனே அவர் சொல்றாரு. இந்த நாட்கள் வந்து என்ன சொல்லி சொன்னார், ராஜாவே இந்த கனவினுடைய அர்த்தத்தை இந்த நாட்கள் சொல்லுவது எனக்கு இயலாத காரியம், ஆனால் இந்த நாட்கள் அதை கத்தர்தான் இந்த நாட்கள் அந்த காரியத்தை சொல்லுவாருன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறதை பார்க்கிறோம். அப்ப கத்தருடைய சமூகத்துல பாரத்தை கொடுக்குற கொடுத்தவொடனே ஆண்டவர் பார்த்தார் இந்த நாட்கள் இவன் மூலமா இந்த ஞானம் வெளிப்பட வேணுமே என்றதற்காகத்தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், தெளிவான ஒரு வார்த்தையை, தெளிவான அந்த கனவினுடைய வெளிப்பாட்டை அந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப அதன் நிமித்தம் அங்க தானியலுடைய காரியம் அங்க தலை உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்பாக தானியல் மீது பொறாமை கொண்டு அவரை கொண்டு இந்த நாட்களை என்ன செய்யறாங்க, சிங்கத்துடைய கவியில இந்த நாட்களை போடுறாங்க. அப்ப சிங்கத்துடைய கவியில போடுகிற வேலையில பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், அவருக்குள்ளே அந்த விசேஷித்த ஆவியானவர் இருந்தது நிமித்தம் தான் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே வாக்கு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதே மாதிரி இங்கே ஆபிரகாமு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், ஈசாக்கு யாக்கோவ் என்பவருடைய அந்த வாக்கு தத்துவம், இந்த நாட்கள் அந்த வாக்குறுதி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வாக்கு தத்துவம் என்றால் வாக்குறுதி, ப்ரொமிஸ், அதான் அந்த முக்கியமான காரியம். ப்ரொமிஸ் வேர்ட் தான் அதனுடைய உண்மையான அதாவது இந்த விரிவாக்கம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த வாக்கு வாக்குறுதி என்ன, கர்த்தர் நாட்களை நிறைவேற்ற வந்தவராய் இருக்கிறார். அப்ப நமக்கு கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றுவார். உன்னை வாழாக்காம தலையாக்குவாருன்னு சொன்னா வாழாக்காம தலையாகும், நீ கீழோங்காமல் மேலோங்குவாயாண்டா கட்டாயம் கீழோங்காமல் மேலோங்கக்கூடிய காரியமாக அந்த நாட்களை இருக்கும். வரையும் எனக்கு கத்தோட பிள்ளைகள் அதனால இன்றைக்கு வாக்கு தத்தத்தை பெற்ற, ஆண்டோடத்தில் வாக்கு தத்தத்தை பெற்ற நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்பது நமக்கு இன்றைக்கு தெரியாத புரியாத காரியமாக அந்த நாட்களை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கத்தோடைய பிள்ளைகளே சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு கத்தர் நம்முடைய கையிலே தெளிவான காரியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார், ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லி சொன்னால், அந்த காரியத்தை வைத்து என்ன செய்வது, எப்படி செய்வது என்று சொல்லி நாங்கள் செயல்படுத்த முடியாதபடி நாங்கள் அறிவில்லாதவர்களாய் இந்த நாட்களை இருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை இங்கே சொல்லப்பட்ட காரியம் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்ப பாருங்கள் அதை குறித்து சொல்லப்படுகிறது. யாத்ரா 6:9 வசனத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். இந்த வசனத்தை ஒரு விஷயம் வாசிப்போம். வாசிக்கிற வேளையில அந்த வார்த்தைகள் இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களே விளங்கும். அறிமையான கர்த்தருடைய யாத்ரா 6:9 வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், இந்த பிரகாரம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல் போனார். இப்ப பாருங்க என்ன காரியத்தை சொல்லுகிறார், அந்த வசனத்தை வாசிங்க, 8 வசனத்தை வாசிங்கன்னா தான் அதுக்கு பதில் இருக்குது. என்ன காரியம் என்றால், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்று சொல்லப்படுவார். இப்ப என்ன காரியத்தை பாருங்க, இப்ப கர்த்தர் சொல்றார், ஐயா உனக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன், அது எந்த விதமான மாற்றம் இல்லை, என்னதான் பூமி இடிஞ்சு போனான, வானம் இதா போனான், உனக்கு இந்த காரியத்தை செய்யவே செய்வன் என்றுதான் சொல்லப்படுது. அப்படியானால் பாருங்க வேதம் சொல்லுது, அப்ப தேவன் அந்த இடத்துல பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவுக்கு நான் கொடுத்து, அதாவது நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில், அதாவது ஏற்கனவே ஆண்டவர் ப்ரோமிஸ் பண்ணி விட்டார், இந்த தேசம் தான் இவர்களுக்கு ஏற்கனவே அங்க நிர்ணயிக்கப்பட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, அது எந்த விதமான மாற்றம் இல்லை, அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுவார் என்று சொல்லப்படுது. இப்ப பாருங்க நீங்கள் அந்த கானான் தேசத்தை குறித்து நீங்க வாசிப்பீங்க என்றால், கானானுக்குள்ள யார் இருக்கிறார்கள், எம்மோரியர் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட அநேக ஜாதி இருக்கிறார்கள். இப்ப என்ன செய்ய போறான்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் அங்க ராட்சசர்கள் இருக்கிறார்கள் ஐயா, அந்த இடத்தை பாருங்கள் திறத்துறார் அந்த ஜனங்களை. இது ஆற்ற வேலை, ஆண்டவற்ற வேலை தான். இரண்டாவது வாக்கு தந்தம் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுக்க வேணுமே, அப்படியானால் அந்த நாட்கள் அந்த புறஜாதிகளை திரத்தி விட்டு தான் இவர்களை கொண்டு போய் அந்த இடத்திலே அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இந்த நாட்கள் என்ன செய்யறார், அந்த கானான் தேசத்திலே இந்த நாட்களை வைக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நீங்க அந்த சரித்திர அடிப்படையில பாக்குற வழியிலே எங்க வேதம் நமக்கு தெளிவா சொல்லுவார். அப்ப இந்த பிரகாரம் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த ஜனங்களோடு பேசுகிறார், சொல்லுகிறார், இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் பிதாவுக்கு சொன்ன வழியிலே அவர்களுக்கு மனமடிவானாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகடாம போனார். அப்ப பின்பு கர்த்தர் மோசே நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலே போய் அவன் தன் தேசத்திலேருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசு என்று சொல்லப்படுவார். ஆண்டவர் பார்த்தார் இவங்க மனமடிவா இருக்கிறாங்க, இவங்க சோர்வா இருக்கிறாங்க. அப்ப அதனால இந்த நாட்கள் என்ன நடக்கணும் சொல்லி சொன்னால், ஆண்டவர் பார்த்தா சரிவராது, நீ அவர்கிட்ட போய் அவரோட கதை இந்த டைரக்ஷனை மாத்து, நீ அங்க போய் இந்த நாட்களை சொல்லி அவருக்கு அங்கே இஸ்ரவேல் புத்திரரை குறித்து போக விடும்படி அவரோடு பேசுறேன். அப்ப மோசே கர்த்தருடைய சன்னிதியில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே

0: எனக்கு செவி கொடுக்க எனக்கு செவி கொடுக்கவில்லை. பார்வான் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த தேசனம் இல்லாத உதடுகள் உடையவன் என்றான். கத்தர் மோசியோடு ஆரோனோடும் பேசி, இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து போகும்படி அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்திலும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலும் கட்டளை கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அவர் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏன் இந்த காரியம் என்று சொல்லி சொன்னால், தேவன் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே முடிச்சிட்டார். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? அனுமதி எல்லாம் பெற்றாச்சு, நாங்க கூட்டிக் கொண்டு வாரதான் வேலை. அப்ப அதை கூட இந்த நாட்களை நம்மால செய்ய முடியும்னு சொன்னா கஷ்டம் ஐயா. அப்ப அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்களை சொல்ற பாருங்க, இவங்களுடைய அதாவது இவங்களுடைய நன்மையான காரியம், இவங்களுடைய தகுதிகள், இவங்களுடைய காரியத்தை குறிச்சு ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களை அங்கே விடுவிக்கவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, புத வேதம் சொல்றது, தம்மை கிருபையும் இரக்கமுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தும்படியாகவும் அங்கே அதுல விழுந்து அவர் அவ்வாறு இந்த நாட்களை நடத்தி கொண்டு வந்தது, அதற்கு அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களோ என்பதற்கு அல்ல என்றுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆபிரகாம் ஈசாக் என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படிதான் தேவன் அந்த இடத்திலே இந்த நாட்களை அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் என்ன செய்கிறான் சொன்னா அவர்களை இந்த நாட்களை அப்ப பாருங்கள் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே இங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிறவர்களே, தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அவர்களை இந்த நாட்களே கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அந்த கொடுத்த வாக்குறுதியை அங்கே நிறைவேற்றும்படி இந்த நாட்களே தேவன் அங்கே கொண்டிருந்தார். அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அந்த ஜனங்களுக்குள்ளே பாருங்கள் அந்த விசுவாசம் இல்லை. அந்த ரட்சிப்பு சொன்னா விடுவிக்கிறது, அருமையான ஃப்ரீ என்றுதான் அதனுடைய காரியம். அப்ப அந்த ஜனங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. இப்ப பாருங்க யாத்ராம் ஆர்வட்டிலே வாசிச்ச வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது, அவர்கள் மனமடிப்பிலேயும் அங்கே மோசே அதாவது மோசையுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற காரியம் நோக்கவும் இல்லை. என்னதான் நடக்கிறது நாங்கள் வரையில் இருந்த மாதிரி ஒரு அசட்டே அந்த நாட்கள், ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் மெயின் பாயிண்ட் ஐயா. என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, ஞாயிற்றுக்கிழமையா சேச்சுக்கு போவோம், அது பிரச்சனை இல்லை, சேச்சு போய் ரெண்டு மணி நேரத்துக்கு வர தானே பரவாயில்ல, ஒரு மூலக்கே நிறுத்திலே கொண்டு வருவோம். ஒரு அசட்டை அருமையான கத்துடைய பிள்ளைகள், இவ்வாறு இன்னொரு உவாச கூட்டமோ, உவாச கூட்டம்டா தேவையில்லை, உவாச கூட்டம் என்ன இவங்க வந்து என்ன சும்மா இதென்ன மாட்டாக்க 12 மணி 1 மணி மட்டும் சாப்பிடாம இருக்கிறதா, ஒரு டீ குடிக்காம இருக்கிறதா கொள்றதான்னு சொல்லி ஒரு அசட்டை அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த காரியத்தை செய்தா தானே ஐயா உனக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார். நீவே ஆண்டவருடைய சமூகத்துல சேர்ந்தா தான் இந்த நாட்கள் என்ன செய்வார், ஆண்டவர் அந்த காரியம் செய்வார். இப்ப வாக்கு தத்தத்தை கொடுத்தாச்சு, வாக்கு தத்தத்தை கொடுத்த அந்த நாட்களை மூட்டி மூட்டை முடிச்சா கட்டி வச்சுட்டு கிடங்க ஒட்டி தாட்டு போட்டு இந்த நாட்கள் அப்படியே வச்சு கொண்டிருந்தா வாக்கு தத்தம் நிறைவேறாது. இப்ப கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும், மோரியா மலைக்கு வர வேணும், ஆண்டவர் அழைக்கிற இடத்துக்கு வர வேணும். அதான் முக்கியம். மோரியா மலை இதை குறிக்கிறது, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை தான் அங்கே ஒரு பகுதியில ஒரு ஆங்கிள் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் மோரியா மலையில இந்த நாட்களை பார்க்கிற வழியில அது தேவனுடைய மகிமை நுழைந்த இடமாக இந்த நாட்களை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துடைய, அது மட்டுமல்ல பாருங்கள் அந்த இடத்திலே தான் இன்றைக்கு பாருங்கள் அந்த ஆலயம் கட்டப்பட்டது, காரியங்கள் எல்லாம் வருகிறது, அது வேற சாப்டர். ஆனால் அங்கே என்ன காரியம் நடக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துக்கு ஏன் வர சொல்றான்னு சொல்லி சொன்னால் பலியிட வேணும். அப்ப ஆபிரகாமுக்கு இந்த நாட்கள் என்ன காரியம், நான் இன்னொரு உடன்படிக்கை செய்யணும்டா ஆபிரகாம் இங்க வாப்பா நீ பலியிடணும், இதான் ஒரே ஒரே பேச்சுல சொல்லக்கூடிய காரியம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்கள்ல உடன்படிக்கையை பற்றி முதல் கதைக்கே இல்லை, என்ன சொல்றாரு, நீ முதலாவது பலியை விடு, பலியை பார்த்து தான் காரியத்தை செய்வோம்னு சொல்லி. அப்போ பாருங்க இவர் தன்னுடைய ஒரே புறான குமாரன் ஒரு புள்ளைய தந்து ஓட்டு இந்த நாட்கள் ஆண்டவர் என்ன சார் கொண்டு வா, இங்க வந்து இந்த புள்ளைய கொண்டு பலியிடன்னு சொல்லியாச்சு. ஓகே, இவர் எந்த விதமான இருதயத்தில களங்கம் இல்லாதபடி சாராளுக்கு சொல்லாதபடி கொண்டு வந்து அந்த மோரியா மலையில கொண்டு வந்து நாட்கள் என்ன செய்யறார், ஈசாக்கை பலியிட போகிறார். அப்ப கேட்கிறார், அவர் கேட்கிறார், அப்பா நாங்கள் எல்லாம் வந்துட்டோம், எல்லாம் நெருப்பு கட்டை எல்லாம் இருக்குது, ஆனா பலிக்குறி ஆட்டுக்குட்டி இல்லை ஆடிலே என்று சொல்லி கேட்கிற வேளையிலே அவர் சொல்றார் வந்து அதை கத்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஜெயிர் எல்லாவற்றையும், யெகோவா ஜீரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். அருமையான கத்துடைய பிள்ளை, அப்படியானால் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த சூழ்நிலையில் கூட அங்கே ஈசாக்கு விளங்கவில்லை. ஆனாலும் ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்றால், அங்கே கடைசியாக ஈசாக்கை அவர் கூப்பிட்டு அந்த பலி ஓல்டர்ல படுக்க வச்சு அவருடைய கரங்களை கட்டுகிற வழியில தான் ஈசாக்கு தெரிந்து விட்டது, இன்றைக்கு ஆண்டவுடைய சமூகத்திலே நான் தான் அந்த பலியான ஆளுன்னு சொல்லி இந்த நாட்களை தெரிகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பாருங்கள் ஒரு ஒரு சரியான ஒரு அந்த அந்த கட்டம் ஒரு சரியான ஒரு எப்படி என்ன நெருக்கமான ஒரு காரியமாக அந்த நாட்களை இருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னா அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியத்தை என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த நெருக்கமான சூழ்நிலைன்னு சொல்லி சொன்னா ஒரு தகப்பன் மகனுக்குரிய பாசம் கல்வாரி மேட்டில் இந்த நாட்களில் நடக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த மோரியா மலையில இந்த நாட்கள்ல நடக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கு. அதாவது என்ன செய்கிறதுன்ற ஆபிரகாமுக்கு என்ன செய்யற நிலைமை என்று தெரியாது. ஆனா ஈசாவுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என்ன சொன்னா எப்படியே நான் சாக போறேன் தான், சாகிற காரியம் தான். ஆனாலும் எல்லாம் முடிஞ்சு கத்தியை ஓங்குகிறவளான்னு சொல்லுறார். ஆபிரகாமை நிறுத்தப்பா, இப்பதான் உடன்படிக்கை பிரிச்சு கத்திரை பிள்ளைகள். அப்ப வாக்கு தத்தம் சொல்லியாச்சு, வாக்கு தத்தம் கொடுத்தாச்சு. ஆனா அந்த வாக்கு தத்தத்தை அதுலதான் வச்சு தேவன் என்ன செய்யற நிறைவேற்றுகிறார். அப்ப இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டிய வேறொரு காரியம் இல்லை. அப்ப தேவன் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த இடத்திலே மலையிலே வைத்து தான் அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்து. அப்ப அதைத்தான் இங்கே வந்து இந்த யாத்ராமத்தில் இந்த நாட்களை தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோ அவர்களுக்கு நான் வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டேன், வாக்குறுதியை கொடுத்து விட்டேன். அப்படியானால் இந்த நாட்களிலே அந்த தேசத்துக்கு இவர்கள் போயே ஆகவும், இவர்கள் என்னதான் செய்கிறார்களோ ஏது செய்கிறாரோ அதை பற்றி கவலையே இல்லை, கட்டாயம் இவர்கள் அந்த தேசத்துக்கு போகணும். சொன்னா வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எகிப்து தேசம் அல்ல, மனாந்தரம் அல்ல, கானான் தேசம். அருமையான கத்துடைய, இன்றைக்கு தேவன் உங்களை கொண்டு வந்த இந்த தேசத்துல வைத்திருக்கிறார்னு சொல்லி சொன்னால் அது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை தேசமாக இந்த நாட்கள்ல இருக்கலாம். அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் நினைவு கூற முடியாது. நம்முடைய தேசத்திலே பரம்பரை பரம்பரையாக இந்த நாட்கள் இருந்து வந்தோம். ஆனா பாருங்க, திடீரென்று பார்க்கிறவர்களே ஒரு மாற்றம், ஒரு யுத்தம் வந்தது, யுத்தத்தினாலே கலைக்கப்பட்ட இந்த நாட்கள் நாங்கள் வெவ்வேறு தேசங்களில் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கேள்வி இன்னைக்கு நம்முடைய ஆக்களுக்கு இந்த நாட்களை வார இல்லை. முதலாவது ஐயா, இங்க வந்த நிமித்தம் தான் கத்தரை ஜீவனுள்ள தேவனை நாங்கள் அறிந்துள்ள இருக்கிறோம். இன்றைய பாருங்கள், அநேக இந்து மக்கள் நம்முடைய தேசத்தில் இருந்து வந்த அநேக இந்து மக்கள், அநேக அதாவது முஸ்லிம் மக்கள் கூட, புத்த மக்கள் கூட இந்த நாட்களில் ஆண்டவரை சொந்தரித்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த சிதறடிப்பினுடைய தன்மை நிமித்தம் தான் அங்கே அப்படியாக அந்த நாட்களை வருகிறதே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே இருந்தாலும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவன் அந்த இடத்திலே கொண்டு வந்த நாட்களை என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், நான் முதலே சொன்ன பிரகாரம் அந்த தேசத்திலே இருக்கிற அந்த ஜனங்களை புறஜாதிகளை திரத்தி விட்டு இவர்களே அந்த இடத்திலே கொண்டு வருவார். ஏனென்றால் அந்த தேசம் சொல்லுவது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். அதுக்கு ஆதாரம் கூட இந்த நாட்கள் இருக்கு. அவர்கள் அந்த திராட்சை ரசத்தை கூட, திராட்சை குழியை கூட பார்க்கற வழியிலே பெரிய குழியாக அந்த நாட்கள் இருக்கிறது பயந்து போனவர்கள் ராட்சதர்கள் இருக்கிறார்கள் சொல்லி அறிமான கத்துடைய பிள்ளைகளை. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். அவ பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுவது எப்படி என்றால், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற காரியம் என்ன, கிருபை என்பது விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவினாலே இயேசு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்படும் என்பதைத்தான் அங்கு சொல்லப்படும். அதாவது தேவனுடைய பிரசன்னமும் அன்புமாகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது அவர்கள் இரக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் இந்த நாட்களை அருளி செய்து தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆசையாய் இந்த நாட்களிலே வல்லமையாய் இந்த நாட்களில் வல்லமையை இந்த நாட்களை தருகிறதை அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துடைய. அப்ப அந்த கிருபை என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை சொல்ல எழுத வைக்கப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய. அதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், இப்ப பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அந்த அந்த அதனுடைய ஆரியத்தை பார்க்கிறோம். யோவானுக்கள் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களே இப்படியாவது எப்படி அந்த கிருபை என்ன மாதிரின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே யோவான் மூன்றாம் அதிகாரம் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 16வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப இந்த இடத்துல என்னத்தை தந்தார்ன்னு சொன்னா, இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிற வழியில ரொம்ப கவனமா வாசிங்க ஐயா. வசனம் சொல்லுது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவதற்கு அவரை தந்தரளினார், தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு உந்தார். அப்ப எதை தந்து உலகத்தில் அன்பு உந்தார்ன்னு சொன்னா, கிருபையை தந்து, தேங்க்யூ லார்ட், கிருபையை தந்து இந்த நாட்களே இந்த பூமியில் இருக்கிற என் மேலும் உங்கள் மேலும் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவனுடைய கிருபை தான் ஐயா நம்ம மேலே அன்பு வைத்ததை பார்க்கக்கூடியதா இருக்கு. வேற ஒரு காரியம் இல்லை. இன்னைக்கு நாங்கள் 100 பேருக்கு சாப்பாட்டை கொடுத்து அல்லது 100 ஆடுகளை வெட்டி இந்த நாட்களை பாருங்கள் படைச்சு கிடைச்சி காரியங்களை செய்தது. இதனாலதான் நமக்கு இந்த காரியம் இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் இல்லையா ஐயா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப நாங்கள் இதை பார்க்க வேண்டிய காரியம் என்ன சொல்லி சொன்னால், அப்ப தேவனுடைய கிருபையின் நிமித்தம் தான் இந்த காரியங்கள் இந்த நாட்களை நமக்கு நடக்கிறதே ஒழிய வேறு எந்த வகையான காரியமும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும். இதான் ஐயா சத்தியம், உண்மையான சத்தியம். கிருபை இல்லைன்னு சொன்னா உனக்கும் ரட்சிப்பு இல்லை, எனக்கும் ரட்சிப்பு இல்லை. அவருக்கு பெயரே கிருபாசனபதி என்றுதான் சொல்லப்படுது. அருமையான கத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கிருபாசனபதி. ஏனென்றால் நீங்க பாருங்க, யாத்ரா புஸ்தகம் சொல்லப்படுகிறது, இந்த மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய உம்மடே உண்மை நான் உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன வேளையிலே ஆண்டவர் சொல்ல, நீ பார்க்க கூடாதப்பா, என்ன கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை. அருமையான கத்தோடு விழுகளே, ஆனாலும் உனக்கு நீ கேட்டுட்டாய், அதனால உனக்கு ஒரு காரியத்தை செய்தேன். நான் இன்னண்டையில ஒரு கண்மலை இருக்கு, அந்த கண்மலையில வைத்து மூடி நான் இந்த நாட்களிலே அப்படியே கடந்து போவேன், என்னுடைய பின்பக்கத்தை பார்ப்பேன். அந்த கண்மலை எதை குறிக்கிறேன்டா, கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த அந்த கிறிஸ்துவாகிய இயேசு ஆரன்னு சொன்னா கிருபை நிறைந்தவர், மெர்சி, அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப கிருபை நிறைந்தவர் என்று சொல்லி பார்க்கிற வழியிலே நான் என் உன்னை என்ன செய்வேன், கிருபைக்குள்ளே மறைத்து, அல்லேலூயா க்ளோரி டு காட். அப்ப அந்த கிருபைக்குள்ளே உன்னை நான் மறைத்து நான் அங்கே என்ன செய்வேன் சொன்னா கடந்து செல்லுவேன் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாக அந்த நாட்கள் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற அவருடைய கிருபைக்குள்ளே இந்த நாட்கள் அந்த கிருபையான பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே மறைத்து தான் அங்கே, அதாவது இந்த நாட்களை மோசையை மறைத்து தேவன் அந்த இடத்திலே பிதாவாகிய தேவன் கடந்து சென்றார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் என்ன காரணம் என்று. அப்ப அந்த இடத்துல பாருங்கள், இவர் கிருபைக்குள்ள இருக்கிறபடினா தான் மோசே அந்த வசனத்தை சொல்றார். வந்து எப்படி சொன்னா ஆண்டவர் பிரசன்னம் போகுது, நீடிய சாந்தமும் கிருபையும் இறக்கம் உள்ளது. அவர் வாயிலே வருது ஐயா, கிருபை வருது ஐயா. ஏன் கிருபையிலே இருக்கிறார், கிருபையிலே இருக்கிறபடினால் உனக்கு அந்த வார்த்தை அந்த கிருபை வந்து கொண்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நீடிய சாந்தமும் கிருபையும் இறக்க உள்ள தேவனே என்று சொல்லி இந்த நாட்களே அவர் புலம்புறாரு அவாயால மோச. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த கிருபைக்குள்ள இருக்கிறபடினால் அவருக்கு வேறொரு வார்த்தையும் பேச முடியாது, கிருபையை குறிச்சு தான் பேச முடியும். ஏனென்றா அவர் கிருபாசனபதியோடு இந்த நாட்களை இருக்கிறார் என கத்தொழிப்பிள்ளை. அப்ப இதைத்தான் நீங்க வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 3:16 வசனத்திலே தேவன் தன்னுடைய ஒருவரான குமாரனை இந்த பூமியில தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு சொன்னால் அங்கே நாங்கள் அந்த மேலுள் வசனங்களை அப்படி விட்டுட்டு என்ன பார்க்கணும், கிருபையினாலே அன்பு கூர்ந்தார், கிருபையை தந்தருளி இந்த நாட்களிலே உலகிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்க வேண்டும். கத்தோடு அப்ப அந்த கிருபை தான் இன்றைக்கு நம்மையில அன்பு வைத்திருக்கு. தேவ நாங்கள் செய்த பெரிய புண்ணியம் இல்ல, சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி சொன்னால், எங்கட அப்பா செய்த புண்ணியம், 1000 பேருக்கு சாப்பாடு போட்டார், வீடுலாவுக்கெல்லாம் வீட்டை கொடுத்தார், அதை செய்தார் இதை செய்தார், நல்லது இல்லையாண்டு நல்ல அப்பா பெரிய ஊர்ல கேட்ட சொல்லுவாங்க, அருமையான மனுஷன், அந்த புல்லும் புல்ல மிரிச்சா கூட புல்லு சாகாதுன்னு. அந்த கிருபையால ஆண்டவர் நினைச்சு கேள், அது வேற காரியம் ஐயா. அவன் சொல்றது முற்பதாக்கள் செய்த உண்டை, சில பேர் சொல்லுவாங்க உங்க அப்பா செய்த புண்ணியம், உங்க அம்மா செய்த புண்ணியம், உங்க குடும்பம் செய்த, அப்படியெல்லாம் இதுலயே கருமையான கத்துடைய, தேவன் உண்மையிலே வைத்த கிருவை, அப்பா மேல வைத்த கிருவே இல்லை, அல்லது இந்த அம்மா மேல வைத்த கிருவே இல்லை, அல்லது இந்த மாமி மேல வைத்த கிருவே இல்லை, மாமா மேல வைத்த கிருவே இல்லை, உண்மையிலே தேவன் வைத்த கிருவையினாலதான் உன்னை ரட்சித்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு அப்படி பார்க்க போனா அண்டே பாருங்க, உலகத்திலே நம்முடைய தேசத்துல பாருங்கள், எத்தனையோ அந்த நாட்கள் இருந்தாக்க எங்களை வீட்டுக்கிட்ட எல்லாம் அநேக நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அநேக காரியங்களை செய்வர்களுக்குள்ள உதவி காரியங்களை செய்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அவங்களோட குடும்பத்துல ஒருவனாவது ரட்சிக்கப்படவில்லை. இன்னைக்கு பாருங்க, அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவர்களில் எல்லாரும் இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க, சிதறடிக்கப்பட்டு போய் இந்த நாட்கள் குடிக்கும் வேற வேற காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அப்படி என்ன சொன்னா எங்க போயிட்டு அந்த கிருபை, எங்க அந்த காரியம் போயிட்டது? அது நாங்கள் செய்கிற நன்மையான காரியம் அல்ல, தேவன் நம்மையில கிருபைக்கு வரணும். நோவாவை பார்த்து சொன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே என்ன கிடைத்தது, கிருபை கிடைத்தது ஐயா. அப்ப பாருங்க, அது எப்படி வருமென்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்களே தேவன் பார்க்கிற விதம் ஒவ்வொரு மனுஷனையும் பார்ப்பார் ஐயா. ஏன்னா உள்ளங்களை உள்ளுந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் தான் கர்த்தர் இந்த நாட்களே. அது மட்டுமல்ல, தேவன் ஒவ்வொரு இதயங்களையும் இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுமா இருந்தால், இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தேவன் இருதயத்தை பார்த்து தான் அவனவனுக்குரிய கிரிகையை இந்த கிருபையை இந்த நாட்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த கிரிகை என்று சொல்லுகிற காரியம் நாங்கள் செய்கிற நன்மையான காரியம், அதைத்தான் அது கிரிகை என்று சொல்றோம். கிரிகை வேறு ஐயா, கிருபை வேறு. அது கிருபை வந்து தேவனுக்குரிய சாமன், தேவனுக்குரிய காரியம், தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற காரியம். ஆனா கிரிகை மனுஷன் செய்கிற காரியம். அப்ப கிரிகைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னு சொன்னால் அது கிரிகை நம்முடைய கடைசி நாட்களே வெளிப்படும். ஆனால் கிருபை அப்படி இல்லை. கிருபை வருகிறது கிறிஸ்து இயேசு இடத்திலே இருந்துதான் அந்த கிருபை வருகிறது. அவர் தான் அந்த கிருபைக்கு தகுதி உள்ளவர், கிருபைக்கு உரியவர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று உள்ளது. இப்ப பாருங்கள், ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே வாசிக்கிறவர்களே, திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட ஒன்று கொரிந்தியரின் புத்தகத்துக்குள்ளே. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 15 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறவர்களே, 10 வசனம் சொல்லுகிறது இப்படியாக, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. இப்ப பாருங்கள், கொரிந்து சபைக்கு எழுதுகிறவர்களே பவுலர்கள் சொல்லுகிறார் எப்படி சொன்னால், நான் இருக்கிறத ஐயா தேவ கிருபையினால், என்னுடைய கிருபையினால் என்று சொல்லே இல்லை, நான் செய்த புண்ணியத்தினால் என்று சொல்லி இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அளித்த அவர் எனக்கு அருளிய அந்த கிருபை விருதாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இப்ப பாருங்க இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா தெளிவாக இப்ப அவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் எல்லாரை விடவும் அதிகமாக நான் பிரயாசப்பட்டேன், ஆனா அது நான் இல்லையா, என்னுடைய மாம்சத்துல நான் பிரயாசப்படையிலே, தேவனுடைய கிருபை தான் இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களிலே அந்த காரியத்தை செய்தது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். இன்னைக்கு நாங்கள் ரெண்டு வீட்டை கட்டினா காணும் இந்த நாட்கள்ல, காலுக்கு மேல கால தூக்கி போட்டு இருப்போம், அருமையான கத்துறவர்களே, குலரை இழுத்து விட்டு நடக்கிறது, ரோட்ல போனா கண்டாலும் மற்றவர்கள் கண்டாலும் திரும்பி பார்க்கறது, மற்றவன் நம்ம கும்பிடவும் ஏத்தனை நாங்க விரும்புவோம். ஏன்னு சொல்லிச்சுன்னா அது மாம்சத்தின் கிரிகை, கிருபை இல்ல மாம்சத்தின் கிரிகை. ஆனா நீங்க பவுலடிகள் சொல்லுகிற அந்த நாட்களே, இந்த காரியத்திலே பார்க்கிறவர்கள் அவர் சொல்ற தெளிவான வார்த்தை அந்த நாட்களில் சொல்லுகிற அந்த நாட்களே, அங்கே தேவன் அருளிய கிருபை என்றும், அதே வேளையிலே நான் பிரியாசப்பட்டான் தான், நான் கஷ்டப்பட்டனான், எல்லா காரியம் செய்யணும்னு கஷ்டப்பட்டனான், ஆனால் அதை செய்து வைக்கிறதுக்கு யாருன்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலதான் அந்த காரியத்தை செய்தேன் ஒழிய என்னாலே இந்த நாட்கள் எங்க பாருங்க அவர் சொல்லுகிறார், ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்கள் இப்படி விசுவாசிக்கிறீங்களோ. அப்ப கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்கள் சிலர் சொல்ல எப்படி சொல்லலாம் என்று சொல்லி நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கத்தோட பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறார், பாருங்கள் 9 வாசிங்க, நான் அப்போஸ்தலரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதனாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரங்கள். அப்ப பாருங்கள் தன்னையே இந்த நாட்கள் என்ன செய்யறார், தாழ்த்துகிறது மட்டுமல்ல தன்னை வெகுவாக இந்த நாட்களை கீழே கொண்டு வர கொண்டு வந்துட்டு தான் அடுத்த வசனத்தை சொல்லுகிற தேவனுடைய கிருபை என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப ஏன் அப்படியாக சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், அந்த கிருபையிலே இந்த நாட்களே பெலப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரர். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட இந்த நாட்களே பிலிப்பியரின் புஸ்தகத்திலே, அங்கே நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது 13 வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவின் சித்தத்தின்படி. என்ன மாதிரி, அப்ப அந்த கிருபை எப்படி வருதுன்னு பாருங்க, தேவனே தம்முடைய தயவின் சித்தத்தின், ஆண்டவருடைய தயவும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களிலே இந்த நாட்களிலே உண்டாக்குறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி தான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை இந்த நாட்களிலே தேவன் நடத்துகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய விருப்பம், அவருடைய அவருடைய சித்தம், அவருடைய செய்கை. அப்ப இன்றைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே நம்முடைய சித்தத்தின்படி அந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் என்று சொல்லி சொன்னால் அந்த வார்த்தையிலே எந்த விதமான சாரமும் இருக்காது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு அர்ப்பணிப்போடு அந்த காரியத்தை செய்கிற வேளையிலே அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தையாக புறப்பட்டு சென்று அவர் நினைத்த காரியத்தை இந்த நாட்களில் செய்து முடிக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் இதைத்தான் இங்கே சொல்லப்படும், ஏனென்றால் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்றும், மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டா இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல இந்த நாட்களை பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்ப அவர் என்ன செய்வார் சொல்லி சொன்னால், இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிகளே போய் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களை இப்படியான காரியத்தை இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களை பிரசங்கிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் அடுத்ததாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தார், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே அங்கே 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், பதினஞ்சு பதினாறு வசனம் சொல்லுகிறது. இப்படியாக பாருங்கள், பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை. எல்லாம் அங்கீகரிப்பும் அங்கே பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்திலே அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி நாக்களே சொல்லப்படுவதை பார்க்கிற மாதிரியான கத்தர்கள் சொல்லிவிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நித்தியமும் அழியாமையும் அதர்சனம் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லி நாக்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்தெடுப்புகள். அப்ப தேவன் இந்த நாக்களே எப்படியாக இந்த நாக்களே பவுலடிகளை நடத்துகிறார், எப்படியாக பவுலடிகளோடு அந்த காரியத்தை குறித்து இந்த நாக்களை பேசுகிறார், எப்படியாக அந்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் சொல்லி சொன்னால், அங்கே அவர் அழைக்கப்பட்ட விதம் தேவனுடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டாரே ஒழிய தன்னுடைய சித்தத்தின்படி இந்த நாக்கள் அழைக்கப்படவில்லை. இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய காரியத்தை பாருங்க, வந்து ஆண்டவுடைய காரியத்தை தெரியாத ஐயா. இன்றைக்கு பாருங்க, ஒரு மனுஷன் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வரன்னு சொன்னால் முதலாவது தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ளவன். உனக்கு என்ன தாளந்து இருக்கு என்பதை பார்க்கும். சும்மா வந்துட்டு இந்த நாட்களை பார்க்கிற வழியில பிஷப் ரெவரன் சொல்லி பேரை போட்டுன்னு வரதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லை. அருமையான கர்த்தருடைய உனக்கு தாளந்து இருக்கணும். முதலாவது இன்றைக்கு நீ போதகர்னு சொல்லி அழைக்கப்பட்டால் அந்த போதகருக்குரிய அந்த கம்பீரம், அந்த காரியம், இந்த நாட்களே வார்த்தையினுடைய வல்லமை, அது மட்டுமல்ல அந்த நாட்களை ஆராதிக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களே அங்கே உனக்குள்ள தேவன் அந்த கிருபையை தர வேண்டும். மறுமான கத்துடைய இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் அந்த நாட்களே அங்கே இந்த ஆண்டவருடைய ஊழியத்திலே வருகிற வேளையிலே மதிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களே இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்குள்ளே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே மாட்டப்படுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய பிள்ளைகள் இன்னைக்கு சில நான் அநேகரை பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு வருவாங்க அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நான் குறையன நான் சொல்லவில்லை, ஆனா வடிவா ஜோம் பண்ண தெரியாது. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா ஈதாவுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. தேசத்துக்காக தேசத்தினுடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகள் இதான் நடக்கிற காரியம். அப்ப அந்த நாட்கள்ல கூட இந்த நாட்கள் நாங்கள் அந்த குரூப்பாக போய் இதுன்ற வழியிலே சில வீட்டு கூட்டங்களை சௌரங்களுக்காக ஜெபிக்க சொல்லி சொன்னால் ஒரு சிலரை பார்த்தா அந்த நாட்கள் பிரதர் நீங்க ஜெபிங்கன்னு விட்டால் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஜெபிச்சு முடிக்கவும் அப்பான் அவர்களுக்கும் அந்த புதுசா சந்திக்கிற அந்த விசுவாசிகளுக்கும் என்ன செய்யும் மனதிலே ஒரு திருப்தி சந்தோஷமா இருக்கு. இவரை விட்டால் இவர் ஒன்றரை மணி நேரம் இழுத்து கொண்டு போவார். அவர் தட்டினால் நிக்க மாட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஏனென்றால் அதிலான அவரை தன் ஜெபத்தினுடைய வல்லமையை காட்டுவது. அப்ப இதுகள் எல்லாத்தையும் பார்க்க வேணும். பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்க நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் சொல்லி சொன்னால் ஒரு உபவாச ஜெபத்திலேயோ அல்லது வேறு ஜெபத்திலேயோ ஒரு மணித்தாலும் ரெண்டு மணித்தாலும் அந்த நீங்கள் உங்களை கூடுகிற வேலையில ஜெபிக்கிறது வேற விஷயம். அருமையான கத்துடைய இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு ஜெபம் பண்ணும்படியாக சொல்லுகிற வேலையிலே ஐந்து நிமிஷம் என்று சொல்லி சொன்னால் அந்த ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த ஜெபத்தை முடிச்சிடவர் முடிச்சாதான் பார்க்கறவர்கள் கலகு. நீங்கள் அரை மணித்தாலும் முக்கால் மணித்தாலும் இழுத்து கொண்டிருக்கீங்கன்னா வாரமும் வர மாட்டான். இதுக்குள்ள போனா அந்த நாட்களை இவங்க என்ன ஏதோ இழுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்குள்ள போய் நாங்கள் என்ன செய்யறோம்? அவர் தத்தி தத்தியே அவர் ஜெபிக்கிறார். இப்ப என்ன அதுக்குள்ள காரியங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி அவங்களே யோசிப்பாங்க. அப்ப ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்கவர். இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். இந்த ஒன்று தீமத்தை பதினஞ்சு பதினாறுல நாங்கள் வாசித்த மறுமையான கத்துடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் அப்படி இருந்து நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவத்திலே விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தமாக உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்திலே அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மறுமையான கத்துடைய பிள்ளைகளே தொடக்கம் முதல் முடிவு வரை அங்கே முழு நடக்கையையும் இந்த நாட்களிலே இந்த கிருபையை இந்த நாட்களிலே சார்ந்திருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எது நமக்கு இந்த நாட்களிலே ஸ்டார்ட் அண்ட் எண்ட் தொடக்கம் எது முடிவது என்று பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா கிருபை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் நான் உபயோகமும் இருக்கிறேன், அதாவது ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் அந்த கிருபை முன்னும் பின்னும் தொடரும் ஐயா. ஏல் பெத்தேல் என்ற மாதிரி அருமையான கத்துடைய உள்ளவர்களே வேதம் சங்கீதம் 22 எடுத்து வாசி பாருங்க. நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யும் காப்பாற்றும் என்று வேதத்தில் சொல்ல இல்ல வரைய வாசி பாருங்க என்னை தொடரும். அப்ப பாருங்கள் தேவனோடு அப்ப கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக சங்கீதம் 22 சொல்லப்படுகிறது. கர்த்தர் முதலாவது என்னுடைய மேய்ப்பராக இருந்தார் என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் பல காரியங்கள் இந்த இடத்துல வருகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பாருங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடு கூட இந்த நாட்கள் சங்கீதம் 23 நாங்கள் வாசிப்போம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ளிடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுவதை பார்க்க மாதிரி கத்திருப்பீர்கள். அப்ப பாருங்கள், அப்ப கத்தர் முதலாவது நம்முடைய மேய்ப்பராக இருந்தால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே தாட்சி வராது. உங்களை அதாவது உங்களுக்கு யார் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை நீங்களாம் தீர்மானிக்க வேண்டும். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, அப்ப கத்தர் மேய்ப்பராக இருந்தார்னா அந்த காரியம் வராது. அவர் என்ன செய்யறார், புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்க்கிறது மட்டுமல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை கொண்டு ஓய்விடுகிறார் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நாங்கள் மரணையிலின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், தேவர் எங்களோடு கூட இருக்கிறது. ஏமது கோலமு தடியும் என்ன தேடி, எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்ன செய்கிறீர்கள் சொன்னால், அங்கே என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுற அருமையான கத்தோடைய பிள்ளைகள், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே நன்மை தொடரும். இரண்டாவது நன்மை யாருடையது, தேவன் கொடுக்கிற அந்த ஈவுதான். இரண்டாவது கிருபை யாருடையது, அவர் தான் கிருபைக்குரியவர். அப்படியானால் அந்த காரியம் தொடர்கிற வேளையிலே நான் என்ன செய்வேன் சொன்னால், கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இப்ப கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நான் நிலைத்திருப்பேன் சொல்லிச்சுனா அதோட அர்த்தம் என்ன, அதை நாங்கள் ரொம்ப தெளிவாக அறிஞ்சிருக்க வேண்டும். சில பேர் நினைக்கிறாங்க செத்தப்புறவே கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கிறோம். அப்படி அல்ல, இந்த பூமியிலே வாழுகிற நாட்களே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நிலைத்திருப்போம். அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை நிலைத்திருப்போம். ஏனென்றால் அவர் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப அவர் மேய்ப்பராய் இருக்கிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய சமூகம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருக்கிற வேளையிலே நம்மை நன்மை தொடரும் ஐயா, கிருப தொடரும் ஐயா. அருமையான கத்தருடைய பிள்ளைகள், அப்ப நன்மையும் கிருபையும் இந்த நாட்களே அங்கே நம்மை தொடர்கிற வேளையிலே இந்த நாட்களே நாங்கள் என்ன செய்வோம், அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே அங்கே நாங்கள் நிலைத்திருந்து அவருடைய நாமத்தை தொழுது கொண்டே இந்த நாட்களை இருப்போம் என்பதைத்தான் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை இந்த நாட்களை சங்கீதம் 23 எழுதி வைத்திருக்கிறதே அங்கே பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அப்ப இங்கே பாருங்க இந்த நாட்களை, எப்படியானால் அங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே அங் தொடக்கம் முதல் முடிவு வரையும் முழு நடவடிக்கையும் இந்த கிருபையை சார்ந்திருக்கிறது சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஏதுவாய் இருக்கும்படி இந்த நாட்களை செய்கிற காரியம் என்னவென்றால், வேதம் எதை சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய எபேசியன் புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். இந்த நாட்கள் எபேசியன் புத்தகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் நான் எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள் எபேசியன் 2:8-9 நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கின்றேன், சொல்லப்படுகிறது பாருங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. விளங்குதா இப்ப வசனம், ஏற்கனவே கிருபை பற்றி பேசி கொண்டு வருகிறோம். அப்ப அந்த தேவனுடைய ஈவு தான் அங்கே ஏற்கனவே வாசித்தோம் இந்த நாட்கள், அது கிருபை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அப்ப தேவன் தருகிற ஒரு ஈவு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டாதல்ல. அப்ப கிரியைகளினால உண்டாதன்னு சொல்லிச்சுன்னா நீங்க செய்த தான தர்மம், நீங்கள் செய்த காரியங்களினால இந்த கிருபை உண்டாகல உங்களுக்கு, அது தேவனால வந்த காரியம் ஐயா. ஆண்டவர் நினைச்சார் உங்களுக்கு அந்த கிருபையை தந்தார் ஒழிய மாற்றும்படி அப்பா சாப்பாடு கொடுத்தார் அம்மா சாப்பாடு கொடுத்தார் அந்த அந்த அந்த காரியத்தை நிமித்தம் தான் அந்த நாட்களே எங்களுக்கு அதைத்தான் அப்படித்தான் சொல்லிக் கொள்வார். அப்பா பிடிச்சதா அம்மா பிடிச்சதா இதா நடந்தபடிதான் இப்படி வந்தேன்னு சொல்லுவா, ஆனா அது அப்படி அல்ல. வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுவேன். ஏனென்றால் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாக இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கத்தோடைய, அப்ப தேவன் எல்லாவற்றையும் முன்னதாக இந்த நாட்களை நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். அதனாலதான் செய்கிறோமே ஒழிய மற்றும்படி மனுஷனுடைய சித்தத்தின்படியோ மாமன் சொன்னார் மாமி சொன்னார் என்ற சில காரியத்தின்படி எல்லோ இந்த நாட்களே அப்படியாக இல்லை என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களில் வேதம் நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீத்துவின் புத்தகத்திலே பார்க்கிற வழியிலே அருமையான கத்தோடைய பிள்ளை எடுத்துக்கொள்ளுவன் தீத்துவை, தீத்துவின் புத்தகத்திலே இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. தீத்து 2:11 அங்கே 2:11 11வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை 2:11 இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை என்ன செய்ததா பிரசன்னமானது. அப்ப எல்லா மனுஷருக்கும், ஒரு மனுஷனாக தள்ளுபடி இல்லை, எல்லா உலகத்தில் இருக்கிற பாவியா இருக்கலாம் அல்லது நாட்களில் நீதிமானா இருக்கலாம், அதை பற்றி கவலையே இல்லை அருமையான. ஏன்னா நீதிமானை ரட்சிக்கிறதற்கு ஆண்டவர் வரையில போவியத்தான் ரட்சிக்க வந்தார். அவ அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிய இச்சையையும் பொறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, அங்கே வேதம் சொல்லுகிறது. ஹலேலுயா, சூத்திரம் ஆண்டவர். பாருங்கள் எப்படியாக அந்த நாட்களில் வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போமாயிருந்தால், அங்கே இந்த நாட்களிலே அங்கே எல்லா மனுஷருக்கும் இந்த நாட்களை ரட்சிப்பை அளிக்கும்படியாக தேவனுடைய கிருபையானது பிரசன்னமானது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் அறியக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப கர்த்தர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், அதுதான் இந்த நாட்களில் அவருடைய காரியம், அவருடைய செயல்பாடுமாக இந்த நாட்களில் இருக்கிறத அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம் என கத்தொடர்புகள். ஏனென்றால் பாருங்கள், 4:3 சொல்லப்படுகிறது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய இன்பும் அங்கே பிரசன்னமான போது, பாருங்கள் அருமையான கத்தொடர்புகளே, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல், இதான் அந்த ஏற்கனவே அந்த கிரியைக்குரிய பதில். அருமையான கத்தொடர்புகளே, நாம் செய்த, நம்முடைய முன்னோர்கள் செய்த, நாங்கள் செய்த அந்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல், வசனத்தை ஒடிவா வாசிங்க, தமது இரக்கத்தின்படி இரக்கத்தின்படி மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். ஐயா, ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, ஏதோ தான தர்மம் செய்தபடினாலும், ஐயோ என் அம்மா அப்பா முன்னோர் செய்த தானது தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஐயா, உறுதி செய்யுங்க. சொல்லாதே, அப்படி அப்படி சொல்லாது, வேதம் அப்படி சொல்ல இல்லை. வேதம் சொல்றது வேற காரியம். என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மை அவர் தாது ரட்சிக்காம தமது இரக்கத்தை, தேவனுடைய இரக்கம் இருந்தால் தான் உனக்கு அந்த ரட்சிப்பு வரும். இன்றைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தேவனுக்கு விருப்பம், ஆனால் தேவோட இரக்கம் இல்லையே அவர்களுக்கு, அதான் அந்த காரியம் நடக்கிறது. பெரிய பெரிய ஐஸ்வர்யவாங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லையா இருமையான கத்தொடர்புகளே, ஆனா அவங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, பணம் இருக்கு, அந்த காரியங்கள் கோடிக்கணக்கில் வச்சுக்கிறாங்க. அதை விட ரோட்ல தெருவில் பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் நாட்கள் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ஏன்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்றது தேவனுடைய இரக்கத்து நிமித்தம் தான் இந்த நாட்கள், வேதம் சொல்லுறது பாருங்கள், அவனை ரட்சித்தார். இப்ப பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அவர் மனதுருகி அறிவு, அப்ப இரக்கம் அருமையான கத்தொடர்பு, அப்ப மனதுருகித்தான் அந்த ஜனங்களை தொட்டார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். குஷ்ரோகிகளா இருந்தாலும் சரி, திமிர்வாதக்காரர்களா இருந்தாலும் சரி, குருடர்களா இருந்தாலும் சரி, செவிடர்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்களே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மனதுருகி இந்த நாட்களே பாருங்கள், தேவன் அந்த நாட்களை ரட்சித்தார்னு சொல்லி, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை வாசிக்கிறோம் அருமையான கத்தொடர்புகளே. அப்ப இரண்டாவதாக பாருங்கள், அவர் தமது நம்மை இந்த நாட்களை தமது இரக்கத்தின்படி இந்த நாட்களே அங்கே நமக்குள்ளே ஒரு ரட்சிப்பை வைத்து மறையன்மை முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக பாருங்கள், எல்லாம் படிப்படியா வருது. முதலாவது தேவனுடைய இரக்கம், இரண்டாவது மறுஜென்மம் முழுக்கு ஞானஸ்தானம், மூன்றாவது பரிசுத்தாவுடைய வல்லமை, நான்காவதாக இந்த நாட்களை என்ன செய்கிறோம், இவ்வளவு காரியத்துக்குள்ள வருகிற வழியில நாங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது புதிதாக்குற தன்மை இந்த நாட்களை நமக்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தொடர்புகளை. நம்மை ரட்சித்தார். அப்ப என்ன காரியம் செய்தார்னு சொன்னா, இரக்கத்திலே தொடங்கி இந்த நாட்களை அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, ஞானஸ்தானம் பரிசுத்தாவுடைய வல்லமை மூலமாக நாங்கள் அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே புதிதாக்குறதன் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதை விட்டுட்டையா, நான் புண்ணியம் செய்தேன் அதனால எனக்கு ரட்சிப்பு சொல்ற எல்லாம் படு பொய்யும் பிராட்டுமாரி மணக்கத்துடைய பிள்ளைகள், இதுக்கும் உங்களோட புண்ணியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வேதம் எதை சொல்லுகிறதோ, வேதத்தின் அடிப்படையில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை இந்த நாட்களிலே விடுதலை செய்யும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனால இங்க வேதம் சொல்லுகிறது, ஒரு ஓரளவு அந்த ஓரளவான அந்த கிருபை அவ்விசுவாசிகளுக்கு இந்த நாட்களை ஈவாய் இந்த நாட்களை அளிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த எப்படிப்பட்ட அந்த கிருபையை இந்த நாட்களை தேவன் அளிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 1:4 நாலாவது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய 4 சொல்கிறது எப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை பற்றி சாட்சி உங்களுக்கு இசுரப்பட்டிருக்கிறபடியே, அதாவது எப்படி என்றால், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஏனென்றால் கிறிஸ்துவை பற்றி சாட்சி உங்களுக்குள்ளே இசுரப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால் அவர் மூலமா இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மூலமா உங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த நாட்களிலே அந்த கிருபையை இந்த நாட்களிலே அளிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு பாருங்கள், இந்த ஐந்தாவது பகுதியிலே இந்த நாட்களிலே பார்க்கிறவர்கள் இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், முதலாவது அவருடைய தொடுதல், அவருடைய கிருபை இந்த நாட்களே நமக்குள்ளே வரவும். அவர் நினைச்சா தானே ஐயா முடியும் ஐயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிப்புக்காண்டி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி, ஏன் அந்த ரட்சிப்பு முடியாமல் இருக்கு? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேருக்காண்டி ஜெபிக்கிறோம். என்னுடைய சகோதரங்கள் இந்த நாட்கள் இருக்கிறாங்க, என்னுடைய சகோதரங்கள் சகோதரிக்கெல்லாம் அங்கே ஊர்லேயே போய் நின்று சுவிசேஷத்தை சொல்லி எத்தனையோ தம்பி வந்து மீட்டிங்கில் கூட வந்து நின்று கலந்தெல்லாம் காரியத்தெல்லாம் செய்திருக்கிறார். ஏன் அவர்களுக்கு இன்றைக்கு வரையும் ரட்சிப்பு வரையில், இன்றைக்கு வேணதுக்காக பட்டை அடிச்சு கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே போய் அந்த இதை தூக்கி இதை தூக்கி கொண்டு திரிக்கிறாங்க, மணியை கிளிக் கொண்டு திரிக்கிறாங்க, அது மாதிரி கத்துட்டு. ஏன்னு சொல்லி சொன்னால், அது தேவனுடைய கிருபை வராமன்னு செய்யாது. இன்றைக்கு அண்டண்டாடு போடுற வாக்கு தத்தங்களில் பார்க்குற வழியில் என்னுடைய சகோதரங்கள் அதை பார்க்குறார்கள். ஏன் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு வரையில்லை? அது தேவன் அந்த நேரங்களை காலங்களை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, எப்படின்னு சொல்லி பார்க்கிற வழியிலே இன்றைக்கு அநேகர் அந்த வாக்குத்தத்தங்களை பார்க்கிறார்கள். ஆனால் அந்த காலங்கள் வருகிற வழியிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த காரியத்தை இந்த நாட்களிலே செய்வார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தது நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய திட்டத்தின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய கிருபையின்படியும் தான் இந்த நாட்கள் கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லக்கூடிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அருமப்பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை நான் பேசும்படியாக அடியனுக்கு நீங்க கொடுத்த அந்த கிருபைகளுக்காக சோத்திரம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகளாகவும் வல்லமையாகவும் இந்த நாட்களில் இருப்பதற்காக உங்களை நான் சோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களோட கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஐயா
1: ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ரட்சிப்புக்கு எதான விசுவாசம் பார்ட் 5 வழிநடத்தினீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட வேத பாடத்துக்காக நன்றி செலுத்தி கொண்டு நாளைய நாளிலே இதே வேளையிலே நாங்கள் வேத பாட நிகழ்ச்சியோடும் மன்னிக்க வேண்டும் பைபிள் குயிஸோடும் அதே வேளையிலே வாலிபர் பெண்களுக்கான ஆலோசனை நேரத்திலே சுவிசேஷர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைவார்கள். அதற்கு முன்னதாக நாங்கள் வேதாம கேள்விகள் நிகழ்ச்சியில் இணையுங்கள், நீங்களும் இணையுங்கள். கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாரா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றியே. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமென். நன்றியே.
1: ஆமென், ஆமென்.
0: ஐயா வர, ஐயா கிட்டத்தட்ட 5 மணி செல்லும் ஐயா, விட்டு 5 மணி போல தான் வந்து கனெக்ட் பண்ணுவேன் நான். குருணைக்காரங்க.
1: ஓகே, ஓகே, ஓகே. காட் பிளஸ் யூ. ஆமென். அருமையானவர்களை, இதுவரை நேர்ந்த ஊழிய சுசேஷர் எட்வின் மாணவர்கள் ரட்சிப்புக்கு இதுவான விசுவாசம் பகுதி 5 வேத பாடத்திலே இணைந்திருந்தோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இணைந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஊழியரிடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம்,
2: ஆசீர்வாதத்திலே
1: ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்சு நேரம். ஊழியர் பாஸ்டர் அன்டனிஸ் லேப்ரஹாம் அவர்கள் இலங்கை இந்திய ஊழியர்களுக்காக கடந்து சென்றிருக்கிறார். அந்த அதனால் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் தேவ செய்திகள் கடந்து செல்வோம். தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் குலேந்திரனம் அவர்கள் வழி நடத்துவார்கள். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. முயற்சிப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது நேரடி ஒலிபரப்பு.
1: புதன்கிழமையான ஒளியால் அவர் சற்று. Sorry, but the person you called has a voice.

0: வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது.
1: பிரியமான சகோதரனே, சகோதரியே, மீண்டுமாக மற்றும் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 4 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 4 யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இது ஒரு அற்புதமான வாழ்த்துதல். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. ஆசியா என்பது நாம் பொதுவாக அழைக்கின்ற சின்ன ஆசியா பகுதியை குறிக்கிறது. இந்த பகுதி இப்பொழுது துருக்கி நாடாயிருக்கிறது. இங்கே யோவான் தன்னுடைய பெயரோடு எந்த ஒரு பட்டத்தையும் இணைக்கவில்லை என்பதை கவனியுங்கள். இன்று மனிதர்கள் தன்னுடைய பெயருக்கு பின்னால் அநேக பட்டங்களை போட விரும்புகிறார்கள். ஆனால் இவர் தனக்கு இருந்த அப்போஸ்தல பட்டத்தையும் குறிக்கவில்லை என்பது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போஸ்தலன் யோவான் இந்த 7 சபைகளுக்கும் மிகவும் அறிமுகமான ஒருவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இவர் எபேசு சபையிலே போதகராக இருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள சபைகளை அவர் கண்காணித்திருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்ததாக

இது என்று சொல்வார்கள். நாம் அவ்வாறு பார்ப்பதில்லை. இருந்த போதிலும் இந்த 7 என்ற எண்ணிற்கு தேவனுடைய வார்த்தையிலே முக்கிய இடம் உண்டு. இது பரிபூரணத்தை குறிக்கவில்லை, ஆனால் முழுமையை குறிக்கிறது. சில வேளைகளிலே இந்த முழுமை பரிபூரணத்தை குறிக்கிறது, ஆனால் எப்பொழுதும் அவ்வாறு குறிப்பதில்லை. 7 என்பது முழுமையானதை பற்றியும் மேலும் பிரதிநிதித்துவமான காரியத்தை பற்றியும் பேசுகிறது. குறிப்பிட்ட முறைகளை பார்க்கும்பொழுது 7 என்பது தேவ உடன்படிக்கையின் காரியத்தோடும் இஸ்ரவேலரோடு உள்ள காரியங்களை பற்றியும் சொல்கிறது. உதாரணமாக ஓய்வு நாள், விருத்த சேதனம், தொழுகை, இவை எல்லாமே 7 நாளாகிய கீழில் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில காரியங்களை கவனித்திருக்கலாம். எரிகோ 7 முறை சுற்றி வரப்பட்டது. குஷ்டரோக வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்த நாகமான் யோர்தானிலே போய் 7 முறை மூழ்கும்படியாக அறிவுறுத்தப்பட்டான். எகிப்தில் யோசேப்பின் காலத்திலே 7 ஆண்டு கால செழுமை, 7 ஆண்டு கால பஞ்சம். அது மட்டுமல்ல, நேபுகாத்நேச்சார் 7 ஆண்டுகள் புத்தி பேதலித்த நிலைமையிலே இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே பேரின்ப வசனங்கள் அல்லது பாக்கியவான்கள் என்று சொல்லும் வசனங்கள் 7 உண்டு. கர்த்தருடைய ஜபத்திலே 7 விண்ணப்பங்களை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 13 அதிகாரத்திலே 7 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருமுறை ஜனங்களை போஷித்த பொழுது 7 அப்பங்களை பயன்படுத்தினார். சிலுவையிலே இயேசு கூறிய வசனங்கள் 7 வசனங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலேயும் 7 என்ற எண்ணை நாம் சாதாரணமாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியாது, அல்லது இது தற்செயலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் எண்ணிவிடக்கூடாது. 7 என்பது இந்த புத்தகத்தின் திறவுகோல் எண்ணாகும். இங்கே 4 வசனத்திலே யோவான் 7 சபைகளுக்கு எழுதுகிறார். சரி, மற்ற சபைகள் ஆசியாவிலே எங்கிருந்தன? கொலோசே, மெலேத்து, துரோவா, எராபோலி போன்ற பல இடங்களில் சபை இருந்ததை நாம் அறிகிறோம். இந்த எராபோலி என்பது லவோதிக்கேயா பட்டணத்திலிருந்து 10 மைல் தூரத்திலே இருந்தது. இன்றும் அது ஒரு இடமாகவே இருக்கிறது, ஆனால் அழிந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. எராபோலியின் அழிவுகளை பார்க்கும்பொழுது அது ஒரு சிறந்த இடமாக முக்கியமாக விளங்கியிருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. மாறாக லவோதிக்கேயாவிலே காணப்படுகிற அழிவுகள் இன்னும் அதிக பகுதிகள் நிலத்திற்கு அடியிலே கிடக்கின்றன. அவைகள் இன்னமும் தோண்டி எடுக்கப்படவில்லை. யோவான் 7 சபைகளுக்கு எழுதும்படி நடத்தப்பட்டார். இந்த எராபோலி என்பது அந்த 7 சபைகளில் அடங்கவில்லை. இது ஒரு முக்கியமான இடத்தை கிறிஸ்தவ உலகத்திலே பெற்றிருந்தாலும், 4 முந்தின சபைகள் அங்கே இருந்தபோதும் அந்த 7 சபைகளில் ஒரு இடத்தை இது பெறவில்லை. இந்த 4 சபைகளின் அழிவுகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 7 குறிப்பிட்ட சபைகளுக்கு மட்டுமே எழுதும்படி நடத்தப்பட்டார். ஏனென்றால் அவர் சபையின் முழு வரலாற்றையும் கொடுப்பதற்காகவும், அந்த சபைகளுக்கு பிரதிநிதிகள் போன்ற சபைகளுக்கு எழுதுவதற்காகவும் அவ்வாறு நடத்தப்பட்டார். பிரியமானவர்களே, ஆசியா என்பது லிதியா, மைசியா, காரியா மேலும் பிரிஜியாவின் பல பகுதிகளை உள்ளடக்கிய நிலப்பரப்பை குறிக்கிறது. இது ஆசியா என்ற கண்டத்தை குறிக்கவில்லை. அதேபோல சின்ன ஆசியாவின் எல்லா பகுதியையும் உள்ளடக்கியதாகவும் இது காணப்படவில்லை. சின்ன ஆசியா என்ற வார்த்தை கிறிஸ்துக்கு பின் 4வது நூற்றாண்டு வரை வழங்கப்படவில்லை. ஆனால் இது சின்ன ஆசியாவின் பெரும் பகுதியை, குறிப்பாக கடற்கரை ஓர பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. சரி, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு முன்பாக திருத்துவத்தை கொண்டு வருகிறது. 7 ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பின்னால் நாம் பார்க்க இருக்கிற 7 பொன் குத்துவிளக்குகளோடு இது தொடர்புடையதாகவே இருக்கிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் என்ற வார்த்தைகள் தேவனுடைய நித்திய தன்மையையும் மாறாத தன்மையையும் பற்றி சொல்லுகின்றன. இங்கே திருத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். அடுத்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து குறிப்பிடப்படுகிறார். இது குமாரனாகிய தேவனை குறிக்கிறது. அடுத்து 7 ஆவிகள் பரிசுத்த ஆவியானவரையும், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோருமானவர் என்பது பிதாவாகிய தேவனையும் குறிக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம்

0: ஆறாம் வசனங்களை வாசிக்கிறேன். உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் எந்தெண்டைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த இரண்டு வசனங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நாமங்களை நாம் பார்க்கிறோம். அதிலே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், இதிலே ஏழு நாமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அவற்றை பற்றி முதலாவது நாம் சற்றே சிந்திப்போம். முதலாவதாக, அவர் உண்மை உள்ள சாட்சி என்று அழைக்கப்படுகிறார். இந்த புத்தகத்தில் உள்ள சத்தியங்களுக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்ப தகுந்த உண்மை உள்ள சாட்சியாக இருக்கிறார். இந்த அதிசயங்கள் எல்லாம் அவரை பற்றியவை. அவர் தன்னை குறித்து சாட்சி சொல்கிறார். நாம் மற்றவர்களை, மற்ற மனிதர்களை நம்புவது கடினமான காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்ப முடியும். அருமையான சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்த சந்தேகம் வர தேவையில்லை. ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்ப தகுந்தவர். உங்கள் ஜபத்திற்கு பதில் வர பிந்துகிறதுனாலே என் ஜபத்தை அவர் கேட்கவில்லையோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் உண்மை உள்ளவர், எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே செய்கிறவர். எனவே நீங்கள் கலங்காதிருங்கள். இரண்டாவதாக, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் என்று வாசிக்கிறோம். அவர் மரித்தவர்களிலிருந்து முதலிலே உயிரோடு எழுந்தவர். முதல் பிறந்தவர் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை உயிர்த்தெழுதலோடு தொடர்புள்ள அர்த்தத்தை உடையதாயிருக்கிறது. மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவரே முதல் நபர். ஒருபொழுதும் மீண்டும் அவர் மரிக்க மாட்டார். இது ஒரு சிறந்த காரியம் இல்லையா? மரணமாகிய வயிறு அவரை சுமந்தது. அவர் அந்த மரணத்திலிருந்து வெளிவந்து ஜீவன் உள்ளவரானார். அவரை பொறுத்தமட்டில் கல்லறை அவருக்கு மரண வயிறு. மகிமையின் சரீரத்தோடு மரணத்திலிருந்து எழுந்து வந்தவர் இவரே. வேறு ஒருவரும் இந்த வழியாக இதுவரை வந்ததில்லை. ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் உயிர்த்தெழுதலில் அவரை பின்பற்றுவார்கள். அவரை போலவே உயிரோடு எழுவார்கள். அதனைத் தொடர்ந்து ரகசிய வருகை இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:14 வசனத்தில் இதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அவர் எப்பொழுது பூமிக்கு வருவார் என்று வெளிப்படுத்தல் அடுத்ததாக சொல்லுகிறது. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமானவர் என்று 3 குறிப்பு சொல்லுகிறது. இது 1000 வருட அரசாட்சியிலே அவர் பெறப்போகின்ற இறுதியான நிலைமையை பற்றி பேசுகிறது. பிலிப்பியர் 2:9-11 வசனங்களை பாருங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். 4, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது நிகழ்கால வாக்கியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படியே தொடர்ந்து தம்முடையவர்களோடு கூட அன்பு கூறுவார் என்பதை இது நமக்கு வலியுறுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் நம்மை அதிகமாக பயன்படுத்த வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? இது நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த ஒருவரிடத்திலிருந்து வருகிறது. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்த பொழுது மட்டும் நம்மிலே அன்பு கூறவில்லை. இன்றும் அவர் நம்மிலே அன்பாகவே இருக்கிறார். இந்த நிமிடத்திலும் கூட இயேசு உங்களையும் நேசிக்கிறார். 5, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மிகவும் முக்கியமானது. இது ஒரு அடையாளம் மட்டுமல்ல. பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இவ்வாறு கற்றுக் கொடுத்தார். லேவியராமும் 17:11 வசனத்திலே மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று கூறிவிட்டு தொடர்ந்து, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் என்றும் தேவன் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவிலை மறித்தபொழுது தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தினார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் மறித்தார். ஆகவே சிலர் இயேசுவின் ரத்தத்தை அற்பமாக எண்ணி அசட்டை பண்ணுவது போல நாம் செய்யக்கூடாது. ஒரு அருமையான பாடலை வாசிக்கிறேன், சற்றே கவனியுங்கள். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவ தேங்கும் அதனால் நிவர்த்தியாகுமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், மரித்தார், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். அருமையானவர்களே, எத்தனை அருமையான பாடல் இல்லையா? இது மீட்பின் பாடல். இது உங்களுக்கும் விருப்பமான ஒன்று என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலன் பேதுரு இவ்வாறு தன் முதலாம் நிருபத்திலே 2 Corinthians 18:19 வசனங்களிலே கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவ்வாறு சிந்தப்பட்ட இரத்தத்தினால் அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் பிரசங்கியாராகிய தீமோத்தேயுவுக்கு இவ்வாறு எழுத முடிந்தது. எப்படி எழுதுகிறார்? 1 Timothy 2:5 பாருங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆம், அவருடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டிருக்கிறார். இது எவ்வளவு அற்புதமான காரியம் இல்லையா? 6வதாக, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் ஒருபொழுதும் ராஜாக்கள் என்று அழைக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் ராஜ்யத்தின் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடன் ஆளுகை செய்யப் போகிறார்கள். இயேசு ராஜா வருகிறார் என்று நாம் பாடல் பாடுகிறோம். இயேசு ராஜா வருகிறார், உண்மைதான். அவர் ராஜாவாக வரும்பொழுது அவர் பூமிக்கு வருவார். அப்பொழுது அவர் இங்கே வந்து எல்லா அநியாயத்தையும் கீழ்ப்படுத்துவார். அவர் பூமிக்கு ராஜாவாக வரும் முன் அவர் மத்திய ஆகாயத்திலே வருவார். அதை நாம் இரகசிய வருகை என்று அழைக்கிறோம். அப்பொழுது அவர் நம்முடைய இரட்சகராக வருவார். அவர் தன்னுடைய மனவாட்டியாகிய சபைக்கு மணவாளனாக வருவார். அவர் தன்னுடைய சபைக்காக உயிரையும் கொடுத்து நேசித்தவர். அவர் நம்முடைய ஆத்மாவின் மீது அன்பு கொண்டவராய் வருகிறார். ஆகவே ராஜா வருவதை குறித்து நாம் திகிலடைய வேண்டியதில்லை. நாம் அவரோடு கொண்டிருக்கிற உறவு மிகவும் நெருக்கமானது. அவர் என்னுடைய இரட்சகர், அவர் உங்களுடைய இரட்சகர். அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கவில்லை, நம்மை ராஜ்யத்தின் ஆசாரியர்களாக்கியிருக்கிறார். நாம் அவரோடே ஆளுகை செய்வோம். இங்கே தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்று கூறப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய ஆர்வத்தை தூண்டும் ஒரு காரியமாயிருக்கிறது. இங்கே அவர் எவ்வாறு கூறவில்லை? நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்று அவர் கூறவில்லை. ஏனென்றால் அவர் இயேசுவுக்கு பிதாவாக இருக்கிறபடியினால் நம்முடைய பிதாவாக இல்லை என்றாகிறது. நாம் மறுபிறப்படையும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறோம் என்பது உண்மைதான். நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரத்திலிருந்து பிறந்தவர்களாக மாறும்பொழுது அவ்வாறு ஆகிறோம். ஆனால் கிறிஸ்துவோ திருத்துவத்தில் நித்தியத்தில் இருக்கும் நிலையானது குமாரன் என்பதாகும். சரி, 7வதாக அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருக்கு மகிமையும் வல்லமையும் எண்டெண்டைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நித்தியத்தை வலியுறுத்துகிறது. இந்த வசனத்திலே ஆமேன் என்ற வார்த்தை வருகிறதை பாருங்கள். நாம் ஏசாயாவிலே பார்க்கிறது போல கிறிஸ்துவே ஆமேனாக இருக்கிறார். அவருடைய நாமம் இதுவாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே இந்த புத்தகத்தின் கருப்பொருளாகவும் லெக்காகவும் இருக்கிறார். இவரே எல்லா காரியங்களையும் இயக்குகிறவராகவும் எல்லா காரியங்களும் அவரை நோக்கி இயக்கப்படுகிறதாயும் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நீண்ட நித்திய நோக்கமுடையவராயிருக்கிறார். எல்லாம் அவராலே படைக்கப்பட்டது மட்டுமல்ல, எல்லாமே அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அவருக்காகத்தான் இருக்கிறது. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது வசனத்திற்கு வாருங்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இங்கே இதோ மேகங்களுடனே வருகிறார் என்று பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட வெளிப்படையான வருகை குறித்து சொல்லுகிறது. கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லப்படுவது அவர் வெளிப்படையாக சரீரத்தில் வெளிப்படப் போகிறதை குறித்து சொல்கிறது. அதை கண்களால் காண முடியும். நாம் அறிந்திருக்கிறது போல இயேசு சபையை உலகத்தினின்று ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளும் பொழுது அவர் யாருக்கும் தோன்றுவதில்லை. அவரை யாரும் பார்க்கவும் முடியாது, அதை எவரும் பார்த்து விளக்கவும் முடியாது. அந்த ரகசிய வருகையின் பொழுது அவர் பூமிக்கு வருவதில்லை. விசுவாசிகளே மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்கும்படியாக எதிர்கொண்டு போவார்கள். இயேசு அப்பொழுது பூமிக்கு வருவாரானால் மத்திய ஆகாயத்தில் எதிர்கொண்டு செல்வது என்பது நடக்காத காரியம். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ரகசிய வருகையை பற்றியது அல்ல என்பதை தெளிவாக அறிய வேண்டும். பூமிக்கு அவர் ராஜாதி ராஜாவாக வருகிறதை குறித்துதான் இந்த வசனம் சொல்கிறது. ஆம், கண்கள் யாவும் அவரை காணும் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை குறித்தே வலியுறுத்தி சொல்கிறது. அது மட்டுமல்ல, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று சொல்கிறார். அதாவது பூமியில் உள்ள எல்லா இனத்தவரும் அவரின் நிமித்தம் தங்கள் மார்பில் அடித்துக் கொள்வார்கள் என்பது சிறந்த மொழியாக்கமாக இருக்கும். கிறிஸ்துவை புறக்கணித்த எல்லாருடைய விளைவும் இவ்வாறுதான் இருக்கப் போகிறது. இந்த உலகம் அவரை காண விரும்பாது, ஆனால் அப்படியே ஆகும். ஆமேன் என்று வாசிக்கிறோம். ஆம், இது உண்மை என்று இது சொல்கிறது. அருமையான நண்பரே, அவர் அவ்வாறே செய்வார். இதை குறித்த தன்னுடைய முடிவை சிந்தையை அவர் மாற்றப் போவதில்லை. ஏன்? அவர் உண்மை உள்ளவர். அதே போலத்தான் அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருப்பார் என்றால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். கலங்காதிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே அநேக கடைகளிலே நாம் ஏ டு ஜெட் என்று வாசிக்கிறோம். இதன் பொருள் என்ன? எல்லா காரியமும் அங்கே கிடைக்கும் என்பது. இங்கே அல்பா உமேகா என்று சொல்லப்படுவது கிரேக்க மொழியின் ஆரம்ப எழுத்தும் இறுதி எழுத்துமான அல்பா உமேகா என்ற எழுத்துக்களை சொல்கிறது. கிரேக்க மொழியிலே அல்பா என்பது முதல் எழுத்து, உமேகா என்பது இறுதி எழுத்தாயிருக்கிறது. எழுத்துக்களிலிருந்து உங்களால் வார்த்தைகளை உருவாக்க முடியும் இல்லையா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். இவர் தேவனை முழுமையாக வெளிப்படுத்தியவர். தேவனுடன் நம்மை தொடர்பு படுத்தும் கருவியாயிருக்கிறார். தேவனை சென்றடைவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரே எழுத்தாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் பிதாவினிடத்தில் செல்ல வேண்டுமென்றால் குமாரனாய் இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் செல்ல வேண்டும். இங்கே ஆரம்பமும் முடிவும் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் கிரேக்க மொழி வேதத்திலே உமேகா அல்பாவை போல் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே ஆரம்பமாக இருக்கிறார். ஆரம்பம் ஏற்கனவே முடிந்துவிட்டது, ஆனால் முடிவு இனிமேல் தான் வருகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே உமேகா கிரேக்க மொழியில் சொல்லப்படவில்லை. ஒரு நாளில் அவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றப் போகிறார். கிரேக்க வேத புஸ்தகத்திலே இது ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது. ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்கிறார். இது தேவனுடைய குமாரனுடைய நித்தியத்தையும் மாறாத தன்மையையும் குறிக்கிறது. இது தொடர்பாக எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று சொல்கிறது. ஆம், அவர் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் இன்றும் கலிலேயா கடற்கரையிலே நடந்து கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தமல்ல, அவருடைய அடிப்படை பண்பிலே மாற்றமில்லை என்பதுதான் பொருள். அவர் மாறவில்லை, அவர் மாறாதவர். அவரே ஆதியும் அந்தவமாயிருக்கிறபடினாலே அவர் நம்மை சுற்றி எப்பொழுதும் இருக்கிறார். அதேபோல நித்தியமானவராயும் இருக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும். உங்கள் மனதின் பாரங்கள் அவருக்கு தெரியும். உங்களுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை உறுதிப்பட சொல்கிறது. இருக்கிறவரும் என்பது நிகழ்காலத்தை குறிக்கிறது. அதாவது அவர் இப்பொழுது மகிமைப்பட்ட கிறிஸ்துவாயிருக்கிறார். இருந்தவரும் என்பது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து சொல்கிறது. அது மட்டுமல்ல, வருகிறவருமாகிய என்பது எதிர்காலத்தை குறிக்கிறது. இந்த பூமியின் மீது அவர் இறையாண்மையுள்ள கிறிஸ்துவாக வரப்போகின்ற இரண்டாம் வருகையை இது அர்த்தப்படுத்துகிறது. 4 வசனம் முதல் 8 வசனம் வரை உள்ள பகுதி இந்த யோவானின் வாழ்த்துக்களையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துரைகளையும் உடையதாயிருக்கிறது. அவர் நம்மிலே அன்பாயிருப்பதாக கூறியதை நினைவிலே கொள்ளுங்கள். எனவே இதை தொடர்ந்து வரும் எந்த காரியத்தை குறித்தும் நாம் அஞ்ச தேவையில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். அனபடினாலே நீங்கள் அவர் அண்டை சந்தோஷத்துடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் கடந்து வர முடியும். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அதிகம் அறிந்து கொள்ளாத ஒருவராக இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே வந்தவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறவர். உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கவும், நித்திய நித்தியமாய் உங்களை அவரோடு வாழ செய்யவும் அவர் ஆசை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்திலே வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் இன்றே தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி ஜபிப்பீர்களா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எங்களுடைய பாவத்திற்காக தண்டனை அனுபவிக்கும்படி வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதை இதுவரை விசுவாசியாத யாராவது இப்பொழுது இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று ஜபிப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே நீர் பிரவேசித்து அவருடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, உம்முடைய அன்பை குறித்தும் நீர் உண்மை உள்ளவர் என்பதை குறித்தும் நீர் மாறாதவர் என்பதை குறித்தும் நினைவுபடுத்தி நீர் அதற்காமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைத்துவிட்டோம். நீர் எங்களுக்காக பொருட்படுத்த எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது துக்கத்தோடும் கவலையோடும் பாரத்தோடும் இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நீர் ஜீவிக்கிற ஆண்டவராயிருக்கிறீர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிறீர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிற இந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை அவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு

0: ഹലോ ഹലോ
1: പ്രൈസ് ദി ലോർഡ് അമ്മ
0: പ്രൈസ് ദി ലോർഡ് അപ്പു
2: പ്രൈസ് ദി ലോർഡ്
0: நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளை காண்பித்த உங்களோட மட்டத்தை கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எங்களோட பலவீனத்துல நீங்க தான் ஐயா எங்களுக்கு பலனா இருந்து இந்த கிளம்பி நிக்கத்தக்க வேலையில தந்ததுக்காக எல்லாவருக்கும் மேலாக உங்களோட நாமத்தை மகமப்படுத்தி உங்களோட பிள்ளைகளோட ஐக்கியப்படுத்தக்கதாக எல்லாம் தந்து அந்த வழியில் வழிக்காக நன்றி சொல்கிறோம். உங்களோட வழியெல்லாம் நீதியுள்ள உங்களோட சித்தம் எல்லாம் கிருபன இருந்தது ராஜா. உங்களோட நீதியுள்ள வழியிலும் உங்களோட கிருபனர்ந்த சித்தத்திலும் உங்களை நம்பின பிள்ளைகளாக எங்களை நீங்கள் உங்களோட நீதியின் விளக்கத்தினால் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இப்படி அன்புக்கு பாத்திராக எங்களை வைத்திருக்கிற அன்பின் தேவனே, இந்த அன்புக்கு பாத்திராக நாங்கள் இங்கு ஐக்கியப்பட்ட மாரோடு பேசினாலும் உங்களோட அன்பு எங்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக, உங்களோட தாழ்மையும் உண்மையும் எங்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே எங்களை இடகட்டி வழிநடத்துங்கோ ராஜா. ஆறு மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு தந்த தேவனே, எங்களை நீங்க மறதாது காத்து கொள்ளுங்க ராஜா. உள்ளங்கையில் விருந்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி, நன்றி. எங்களோட சிரசின் மயிரி எண்ணி வைத்திருக்கிறதுக்காக நன்றி, நன்றி ராஜா. இப்படி அன்பான தகப்பனே உங்களுக்கு நன்றி சொல்லுங்கட நாவு போதாத ஐயா, அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உயிரோடு இருக்கிற தேவனே, உயிரோடு இருந்த தேவனே, உண்மை உள்ள தேவனே, உத்தமமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட நீதியின் விளக்கிறதுனால எங்களை வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு வெலப்பக்க நெண்களா இருந்து எங்களை வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. உங்களோட கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல கிருப மேல் கிருப ஊற்றி வழிநடத்துற தேவனே உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஒளியாயிருங்கள் உப்பாயிருங்கள் என்று சொன்ன அன்பின் தேவனே, நாங்கள் ஒளியாக இருக்கத்தக்கதாக உங்களோட ஒளி எங்களில் வீசத்தக்கதாக இந்த மங்காதவடி இந்த ஒளியையும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். பிதா குமாரன் பரிசுத்தாவியான திரியக தேவனை உங்களை துதிக்கிறோம். பிதாவே உங்களோட சாயலாக மனுக்குலம் எல்லாரையும் படத்தீங்களே ஐயா. அப்படியோ அன்பான தேவன் இயேசுவே உங்களோட குமாரனை எங்களுக்காக இந்த உலகத்தில் ஜீவ வழியாக அனுப்பினீங்களே ஆண்டவரே, உயிரோடு இருந்து எங்களுக்காக மனுக்குலத்துக்காக பெருந்து பேசிக் கொண்டிருக்க இயேசுவே உங்களுக்கு நன்றி, நன்றி. அன்பின் தேவனை விசேஷமாக உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எங்கள் உள்ளவரோடும் கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே உங்களை நன்றியுள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். திரியேக தேவனே உங்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் ஐயா இந்த சங்கம மொழியலையில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இடகட்டி கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொருடைய ஆவியாத்ம சிறையம் சிந்தனை செய்ய பேச்சு ஒப்பன்றையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டுங்கோ. இந்த உலகத்துக்கு ஒத்த வருஷம் போட்டு உங்களை நாமத்தை தூசிக்காதபடி உங்களோட பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்கத்தக்கதாக உங்களோட ஒளியல் எங்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் என்று எங்கள் இயேசுவே உங்களோட ஒளி எங்களில் வீசத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களால் வழிநடத்த முடியும். உங்களால் தானையா வழிநடத்த முடியும். உங்களை திக்கிட்டவர்களாக கூடாதபடி கூட இருக்கிற பேசத்தாவியானவரே வழக்கு விழுந்து போகாதபடியும் பாவத்துக்குள் அடிமையாய் போய்விடாதபடியும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை உணர்த்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருதரும் உங்களோட ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாகத்தக்கதாக உங்களோட வருகையில் உங்களோடு கூட எங்களாத்தமாக வரத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்பதற்கும் நினைப்பதற்கும் பேலாக நீங்க செய்ய வல்ல தேவனையா, நீங்க வல்லவர், நல்லவர். உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு உங்களோட நித்திய பிரியமாதாயமா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி, நன்றி. அன்பின் தேவனே இந்த சங்கம மொழியில் இதுவரை நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே எனது தினமும் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர வழிநடத்தலுக்காக வார்த்தையாகி எங்கள் தேவனே உங்களை நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக ஒவ்வொரு சொல்லுக்காக நன்றி. இப்படி வார்த்தைகளை ஆண்டவரே மட்டும் எழுதப்படவும் இல்லை, இனிமேலும் எழுதப்பட போறது இல்லை. அப்படிப்பட்ட உயிருள்ள உண்மையுள்ள வார்த்தைகள் ஐயா ஆண்டவரே, மனுஷரை ஊடுருவி சென்று அவர்களோட உள்ளத்தையும் ஊடுருவி சென்று புதுப்பித்து பிரசுத்தப்பட்டு கொண்டு வர வார்த்தைகள் ஐயா, இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன் போல வார்த்தைகள் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளையும் இந்த வார்த்தைகளை வாசித்த பிள்ளைகள் வார்த்தைகளை ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கிற எங்களுக்கு உள்ளங்களையும் நீங்க புடமுட்டு புடமுட்டு என்ன என்ன விதத்தில் நாங்கள் உங்களுக்கு பிரியமாக பிரசுத்தமாக நடக்க வேணுமோ நடக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசிக்கொண்டு வர்றதுக்காக எங்களை நடத்துறதுக்காக எங்கள் காலைக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறதுக்காக உங்களை நன்றியுள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற துதியையும் உங்களுக்கு கொடுக்கிற மகிமையையும் உங்களுக்கு கொடுக்கிற கனத்தையும் இந்த உலக பிரகாரமான அந்தஸ்துக்கோ ஆஸ்திக்கோ பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ பதவிக்கோ ஒன்றுக்கும் கொடுத்து விடாதபடி உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு தரம் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொரு தரம் உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக ஆண்டவரே, நீதியின் சூரியனே நியாயாதிபதியே, உறங்காமல் தூங்காமல் காக்கிற எங்கள் உயிருள்ள தேவனே, எங்கள் ஒவ்வொருதரையும் நீங்க வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்க ஐக்கியப்பட்டாலும் ஆரோடு பேசினாலும் இருக்கும் இருக்கும் இடத்திலும் அயலார் மத்தியிலும் ராஜா எங்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த ஒரு இதில் சூழ்ந்த உலகம் அதிலும் உங்களை அறியாமல் விக்கிரங்களை ஆராதித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் ஒவ்வொன்றும் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழி அலியை நடத்தும் பிள்ளைகளுக்காக இத்தனை வருஷ காலமாக நீங்கள் சங்கமம் என்ற பேரையே வெளிப்படுத்தி உங்களுடைய அன்பை நெசன பந்துக்கள் அறியாதவர்கள் அன்பானவர்கள் ஆண்டவரே அயலார் எல்லாரும் அறிய வேணும் என்ற மனப்பாரத்தை சகோதரன் மனதில் போட்டு இத்தனை வருஷ காலமாக நீங்கள் இதை நடத்தி கொண்டு வரதுக்காக நீங்க நடத்தி கொண்டு வரதுக்காக உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்றும் உங்களோட நாமம் மகிமைப்பட வேணும் என்றும் நடத்தி கொண்டு வரதுக்காக என்னும் உங்களோட கிருபை நடந்த சித்தத்தின்படி நடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீங்க தொடக்கின நோக்கத்தை நிறைவேற்றி இந்த சங்கம மொழிகளுக்குள்ள நிறைவேற்றி கொண்டு வரதுக்காக நன்றி. உலகத்தில் எத்தனையோ பேர் ஐயா இரவு பகல் என்ற நாதபடிகளை இதில் இணைந்திருந்து உங்களோட துதிய ஸ்தோத்திரத்தை வார்த்தையை கேட்கத்தக்கதாக செய்தியை கேட்கத்தக்கதாக இதில் ஐக்கியப்பட்டு உங்களை மகமப்படுத்தத்தக்க கொடுத்த வரங்கல்களுக்களால் உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் திறந்த வழிக்காக வழிநடத்தலுக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த சங்கமம் விலையில் இணைந்தோர் ஒவ்வொருதரையும் ஆசீர்வதிங்க ஐயா, முடிசூட்டுங்கோ அலங்கரிங்கோ, உங்களோட வரங்கள் கனிகளால் முடிசூட்டி அலங்கரித்து உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு ஒவ்வொருதரையும் ஆயுதங்களாக உங்களால் பாவிக்க முடியும் பாவித்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட அந்த நீங்க கொடுத்த நேரம், நீங்க கொடுத்த சுபல தைரியம், கொடுத்த வசதிகளால் உங்களோட பிள்ளைகள் இதை நடத்தத்தக்கதாக சகோதரனையும் சகோதரியே நீங்க பாவிக்கிறதுக்காக நன்றி. சகோதரி ஆசீர்வதிங்கோ, சகோதரி ஆசீர்வதிங்கோ ஆண்டவரே. சகோதரனுடைய தேவைகளை நீங்க சந்தித்து நல்ல சுகம் கொடுத்து எந்த சோர்வின் ஆவியும் அடிமையாக்காதபடி இதை வெற்றியோடு நடத்தத்தக்க வல்லமை ஞானம் அறிவு ஒத்துழைப்பு ஒவ்வொன்றையும் நீங்க கொடுத்து கொண்டு வாரீங்க. கொடுக்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ராஜா. அன்பின் தேவனை உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக மாறாத அந்த மகிமை நிறைந்த மாட்சி மறைந்த அன்பை பேணி நடக்கத்தக்கதாக வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக கொடுத்த பிள்ளைகளுக்காக சந்ததிகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர்களே. இந்த சந்ததிக்கு ஊடாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவக்கு கொடுத்த நீங்க கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி. அவ மேல் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. ஆண்டவருக்குடாக உங்களுக்கு என்னத்தை செய்ய வேணும் என்று நீங்க சித்தந்து கொண்டீங்களோ, ஆண்டவரும் கூட ராஜ்யம் வளர்வதற்கு நீங்க அவவையும் ஒரு ஆயுதமாக பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக பாவிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடமெனவ ஆஞ்சகளே நீங்க நிறைவேற்றிய ராஜா, இருக்கு நாள் எல்லாம் ஆண்டவரே நடமாடத்தக்க பலன் எல்லாவற்றையும் கொடுத்து, வல்லமையை கொடுத்து, பரலோக ஞானத்தை கொடுத்து அவரை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதுவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஞான கண்மலையே நீங்க கொடுத்த ஞானத்துக்காக, பரலோக ஞானத்துக்காக நன்றி. உங்கள் மேல அவத்திருக்கிற அன்புக்காக நன்றி. கீழ்ப்படிவு கூடாக நீங்கள் அவை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதுக்காக நன்றிவாக என்னும் ஆசீர்வதிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க அவக்கு எல்லாமா இருந்து அவசியம் வந்தது நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. கொடுத்த மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த சந்ததியை ஆசீர்வாதத்திற்காக நன்றி. வாழ்வு வயதில் வந்து கொண்டிருக்கும் அந்த பேரப்பிள்ளைகள் இந்த வாழ்வு வயதில் ராஜா உங்களை தேடி, உங்களை நாடி, உங்களை ஆராதித்து, உங்களோட வழியில், உங்களோட வழியில், உங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வார அந்த பேரப்பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹைஸ்கூலில் படிக்கிறார்கள் ஐயா, என்னத்தை படிக்கணும், என்னத்தில் படித்து முன்னேற வேணும் என்று நீங்க சித்தம் கொள்றீங்களோ, அந்த சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு கீழ்ப்படிந்து, உங்கள் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கற்கொண்டு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் பெறத்தக்கதாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக கொடுத்த சுபல தைரிய ஞானம் அறிவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். மகனை மகளை ஆசீர்வதிங்க ராஜா, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதத்தை இன்னும் குலாலம் கூட ராஜ்யம் வளர்வதற்கு அவர்களை ஆண்டு ஒத்தாச உதவியாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வாதத்து வளர்த்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களோட கிருபை நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல சொல்ல கிருபமேல் கிருபை ஊத்துறவங்களை அன்பிட்டுவினே, உங்களோட கிருபமேல் உங்களோட கிருபி அவர்களுக்கு மேல் ஊற்றி அவர்களையும் அவருடைய சந்ததியையும் ஆசீர்வதித்து வாசம் பண்ணும் கூடாரம், ஊடும் வாகனங்கள், வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள், பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனம், வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கம மொழியில் நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட பரிசுத்த ரத்தத்தால் மூடி முத்திர போட்டு காத்து கொண்டு வரீங்க. காக்க வல்லவர், காத்து கொண்டு வர வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, விசேஷமாக உங்களோட விசேஷ குணமான பொறுமையும் தாழ்மையும் உண்மையும் அவர்களுக்கு கொடுத்து கடைசி மட்டும் ஆண்டவரே உங்களோட கிருப நிறைந்த சித்தத்தின்படி ஆண்டு இந்த சங்கம மொழியில் நடத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். இதில் ஆண்டு விரையினை தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளில் இணைந்து எந்தெந்த ஆத்மா உலகத்தில் எந்தெந்த பாகத்திலிருந்து உங்களை மாமப்படுத்த அழைப்பை கொடுத்தீங்களோ, நீங்கள் சித்தம் கொண்டீங்களோ, அவர்கள் நேரத்துக்கு வந்து தங்களை தாழ்த்தி உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கட்டி வழிநடத்துங்க ராஜா. உங்களால் தான் முடியும். அவர்கள் சுயத்தில் எதையும் ஒரு சொல்லத்தன்னு பேசிவிடாதவரே ஆண்டவரே, உங்களை பார்த்து தெரிந்திருந்து உங்களோட சித்தத்தை உங்களோட சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு கீழ்ப்படுத்த உங்களை வெளிப்படுத்துகிறவர்கள் ஆயிருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க வழிநடத்த வேணும், வழிநடத்தி கொண்டு வாருங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய குடும்பங்களையும் அவர்களை ஆசீர்வதிங்க தப்பினை, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, அவர்கள் ஐக்கியப்படும் சபைகளை ஆசீர்வதிங்கோ. அவர்களுக்கு பொறுப்பாக சபைகளை நீங்க கொடுத்திருந்தால் அந்த சபைக்கும் அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக உங்களை மகமப்படுத்தி உங்களை உயர்த்தி ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிங்கோ. உங்களுக்கு அவர்களுடைய பெயர் எல்லாம் தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். வல்லமையாக நீங்க பாவிப்பீங்கள், வல்லமையாக இதை நடத்தி முடிப்பீங்கள், நடத்தி
3: கொண்டு வந்தவர், நடத்த முடிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தேவனே, உங்களை நாங்கள் இந்த தேசத்தில் உங்களை சொந்த பாஷையில் சுதந்திரமாக ஆராதிக்க தந்த இந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த சுதந்திரத்தை நாங்கள் போட்டெடுத்து விடாதபடி எந்த பாஷையில் உங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களோ அந்த பிள்ளைகள் அன்போடும் உண்மையோடும் உங்களை ஆராதி இந்த உலக இந்த கண்ட தேசத்துக்கு நன்றி சொல்லி சாட்சியாக உண்மையாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருதரையும் விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரையும் பொறுப்படுத்தி நடத்துங்க ராஜா. இந்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டடித்து விடாதபடி, பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் பேருக்கும் பதவிக்கும் இடம் கொடுக்காதபடி, உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் வளர வேணும். அந்த ஒரே நோக்கத்தோடு உங்களுடைய அன்பை ஒவ்வொருதரும் ருசிக்க வேணும். உங்களை அறியாதவர்களும் உங்களை அறிய வேணும். சிருஷ்டிப்புகளை வளர்ந்து கொண்டிருக்கும் அது ஆத்மாக்க சிருஷ்டிக்கத்தரை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஆண்டு ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எந்த பாஷையில் ஆண்டு செய்தாலும் அவர்களை உங்களால் இடகட்டி வழிநடத்த முடியும் ராஜா, இடகட்டி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கண்ட தேசத்தில் வாழும் ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு ஆத்மாவும் சாட்சியாக இருந்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க உண்மையாக இருக்கத்தக்கதாக, விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் இன்னும் உண்மையாக இருந்து அந்த உண்மையை மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக கிருபை செய்யும் ராஜா. கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தமிழ் ஊழியங்களை நடத்தும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக மருகிறோம். ஆண்டு வரையும் இந்த தமிழ் ஊழியத்தை நடத்தும் இந்த 60 சபைகளையும் உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். சபை தலைவர்களை ஒப்படைக்கிறோம் ராஜா, ஆசீர்வதிங்கோ. அவசரத்தினால் என்னும் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிங்கோ ராஜா. ஆண்டு இப்படி எங்களுக்கு அறவிக்க கிடைத்து எங்களுக்கு சபை பொறுப்பை தந்தீங்களே என்று நேற்று ஒவ்வொரு ஆத்மாவையும் சபை கூறும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவையும் ஓரபட்சம் இல்லாமல் நேசிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டு இந்த சபை தலைவர்களுக்கும் நல்ல வல்லமையும் சுவலதைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து ஒவ்வொருதரையும் ஆண்டு பேர் பேராக ஆசித்தவர்கள் குடும்பங்களையும் ஆசிரித்து வளர்த்துக்கோவை. சபைகளை பிரிவினைய கொடுக்கும் பொல்லாத சாத்தானை அப்பா உங்களோட காலுக்கு கீழே போட்டு நசுக்கி வழிநடத்த உங்களால் முடியும், நடத்த முடியும். அந்த அப்படி சபைகளுக்கு கொடுக்கும் சாத்தானே அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கட்டி அகற்றத்தக்கதாக ஆத்மாக்களை எழுப்புங்கோ ராஜா, எழுப்பி வழிநடத்துங்கோ. எழுப்பி வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த தேசத்தில் கிடைக்கும் சலுகைகளை ஒன்றை போட்டெடுத்து விடாதபடி நடக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரையும் உணர்த்தி வழிநடத்துங்கோ ராஜா. நீங்கள் உயிரோடு இருந்திருந்து எல்லாவற்றையும் உறங்காமல் தூங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் என்ற உணர்வோடு உண்மை உள்ளவர்களாக சாட்சியாக இந்த உலகத்தில் இருக்கத்தக்கதாக, இந்த தேசத்தில் மட்டுமில்ல உலகத்திலேயே இருக்கத்தக்கதாக உங்களால் கிருபை செய்து நடத்த முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்களை இடைவருகிறோம். இந்த வருங்கால சந்ததியை பொறுப்படுங்க ராஜா. ஆண்டவரே, அன்பின் தேவனே, பொறுப்படுங்க. ஆண்டு அவர்கள் நீங்க எந்த அளவுக்கும் வழிநடத்தி இந்த வாலிப வயதில் வந்து படித்து பட்டம் பெறத்தக்கதாக எத்தனையோ பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த படித்து பட்டம் பெற்ற வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற வேலையை ஆண்டவரே உங்களால் தான் காண்பிக்க முடியும். அவர்கள் நேரங்களை வீணாக்காதபடி அவர்களுக்கு ஏற்ற வேலையை நீங்க அவர்களை நேரங்களை கொள்ள கொண்டையா, நீங்க உங்களோட சித்தத்தின்படி அவர்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சபைகளில் இருக்கும் இனசன மத்தியில் இருக்கும் அயலர் மத்தியில் இருக்கும் இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த தேசத்தில் மட்டுமல்ல ஐயா, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தேசத்தில் உங்களோட பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ராஜா. வருங்கால சந்ததி இவர்களுக்கு ஆண்டவரை தெரிந்தெடுத்தும் கூட அழைப்புக்கு அவர்களின் கீழ்ப்படுத்தும் கூட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அபிஷேகத்தை கொடுத்து அழைப்பை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும் ஆண்டவரே, உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தில் வயசென்றவர்களுக்கு கிடைக்கும் சலுகைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டுகளே கிடைக்கும் சலுகை இருக்கிறதுக்கு இருப்பிடம், வைத்திய வசதி, இலவசமான வைத்திய வசதி, பராமரிப்பு வசதி எல்லாத்தையும் இந்த தேசத்திலேயா அனுபவிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ ராஜா, கிருபை செய்யுங்கோ, கிருபை செய்ய வல்லவரையும் கூட துதிக்கிறோம். ஆண்டுகளே விதவைகளை நேசிக்கிறது விதவைகளாக எங்கள் ஒவ்வொருதலையும் கூட கருத்து வைக்கிறோம் ஐயா. உலகத்திலேயே விதவைகள் தான் ஐயா கூட இருக்கிறார்கள், வயது சென்றவர்களும் தான் கூட இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கையில் சொல்கிறார்கள். எங்களுடைய கண்களில் காணத்தக்கதாகும் அப்படி இருக்கிறது ஐயா. இவர்களை ஆதரிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்மா காமிகளுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க. அவர்கள் செய்ய வேண்டிய கடமைக்கு இந்த வயது சென்றவர்களுக்கு அன்பை எல்லாவற்றுக்கும் மேலாகும் கூட அன்பை செலுத்தத்தக்கதாக நேரத்தை பிரித்தெடுத்து வந்து இந்த கணித்தவர்களையும் இருக்கிறவரையும் வயது சென்றவர்களையும் சந்தோஷப்படுத்தத்தக்கதாக உங்களால் தான் ஐயா உணர்த்தி வழிநடத்துவார். இவர்கள் மத்தியும் கடந்து செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக இந்த தேசத்தில் இப்படி கிடைக்கிற வசதி ஒவ்வொன்றுக்காக எத்தனையோ விதமான தகுதிகளோடு அவர்கள் கடமைகளை செய்கிறார்கள். அவர்களையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கோ. இப்படி எங்களுக்கு வயசென்றவர்கள் மத்தியில் கடமை செய்ய கிடைத்ததே என்று அவர்கள் நன்றியுள்ளத்தோடு கடமையை உண்மையாக செய்து நேசித்து அவர்களை சந்தோஷப்படுத்ததற்காக பேச முடியாமல் இருப்போர், நடக்க முடியாமல் இருப்போர், மறுதியின் ஆவியில் இருப்போர், ஆண்டு குழப்பத்தின் ஆவி கடுமையாக இருக்கும் வயசென்றவர்கள் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கத்தக்கதாக, சந்தோஷப்படுத்தத்தக்க புஞ்சிரிப்போடு கடமை செய்யத்தக்கதாக உணர்த்தி அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும். இப்படிப்பட்ட வயசென்றவர்கள் உத்தரதலுக்காக வருகிறோம். அவர்களை ஜீவனோடு நீங்க வைத்திருக்கிற நோக்கம் தெரியாதையா. மறதியின் ஆவி கடுமையாய் போய் கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்காக வருகிறோம். உங்களோட ஊழியத்தை செய்தவர்கள் ஐயா, உங்களோட ஊழியத்தை உலகத்தில் முழுவதும் திருந்து செய்தவர்களுக்கே மறதியின் ஆவி அடிமையாக்கி இருக்கிறது ஐயா. அன்பின் தேவனே, நாங்கள் அறிவோம் அவர்களுக்கு கவலை இல்லை, ஆனால் அவர்களை பராமரிப்பது இவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும் அப்பா. அன்பின் தேவனே, இவர்களை இந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பொறுப்படுங்கோ. இந்த தேசத்தில் இப்படி இவர்களுக்கு இருக்கிற வசதிக்காக நான் சொல்கிறோம், இப்படி வசதி இல்லாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அங்கில் வருகிறோம். ஆண்டவரே, உங்களை ஏற்றுக்கொண்டு கூட சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்காக விசேஷமாக உங்கள் அண்டில் வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ. இவர்களுக்கு எதிராக எலும்பும் அந்தகார சக்தியை நிர்மூலமாக்க உங்களால் முடியும். இந்த நைகீரியா தேசத்து மக்கள், ஈரான் தேசம், ஈராக் தேசத்து மக்கள், விசேஷமாக இந்த நைகீரியா தேச மக்கள் ஒளிப்படத்திலும் ஆண்டவர் மறந்தும் ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறார்கள். இன்னமித்தினோ தேசத்து மக்கள் படும் கஷ்டம் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கிற பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்தவர்கள் கூடி ஒளித்திருந்து கூடி உங்களோட ஊழியத்தை செய்கிறார்கள் ஐயா, உங்களை வெளிப்படுத்துகிறார்கள். இவர்களோடு மிக கூட இருக்கிறீர்கள், கூட கைவிட மாட்டீங்கள். அதுக்காக உங்களுக்கு வைக்கிறோம் சோதரி. இவர்கள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக விடுதலை உங்களால் கொடுக்க முடியும். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. எந்தெந்த தேசத்தில் உங்களோட பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை உங்களால் கொடுக்க முடியும். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு மறைபொருளாக ஒன்றுமே இல்லையா ஐயா. எல்லாவற்றையும் காத்து கொண்டிருக்கிறது அவனே, பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு முடிவை உங்களால் கொடுக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டுகளின் விசேஷமாக போக்குவரத்து வசதிகளை ஆசீர்வதித்தது அவனே, உங்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போக்குவரத்து வசதி கூடாக உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க, முடிப்பில்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்கவும், ஆண்டவரே இருக்க இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்து கொடுக்க வேணும் என்று பிரியாணம் பண்ணி அவங்களுடைய அன்பை, அது கூட உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் பிள்ளைகளுக்காக உன்னை போல் புறனை நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து பிரியாணம் பண்ணி கொண்டிருக்கும் உங்களோட பிள்ளைகளை உங்களோட கரத்தில் ஒப்படைக்கும். உங்களுக்கு தெரியும் ஆறாறு அப்படி பிரியாணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆண்டவரே, அந்த பிரியாண வசதியை வாய்க்க பண்ணி அவர்களை போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவர்களை கூட்டி கொண்டு போய் ராஜா, நீங்க அழைத்த அழைப்பை, நீங்க பேசின பேச்சு கூட அவர் செய்ய வேண்டியதை அந்த மக்களுக்கு செய்து திரும்ப அவர்கள குடும்ப மத்தியில் அவர்கள் சிரமத்தில் கூட்டி வந்து சுபத்திரமா சேர்த்து உங்களை மாமப்படுத்தி இவ்வளவு வல்லமையாக நீங்க பாதுகாப்பாக நடத்தினீங்கள் என்று உங்களை மாமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய கிருபியை ஊற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வழி நடத்த முடியும். வழி நடத்தி கொண்டு வாரதேவனே உங்களை துதிக்கும் ஐயா சோத்திருக்கும். ஆதி காலத்தில் எத்தனை மிஷனரிமாரே நீங்கள் எழுப்பினீங்கள் ஐயா. இவ்வளவு வசதியான வசதியான இடங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரே தங்களை தாங்களே வெறுத்து ஆண்டவரே வெறுங்காலோடு ராஜா வெறுங்காலோடு வெப்பமான தேசங்களுக்கு நாங்கள் பிறந்து வளர்ந்த இலங்கை தேசத்துக்கு எத்தனை மிஷனரிமாரை நீங்கள் அனுப்பினீங்களே ஐயா. அந்த தேசத்திலேயே அவர்களை நீங்கள் தீப பலிகளை ஆக்கினீங்களே ஐயா. இது கூடாகுங்கிற சந்ததி ஐயா. ஆண்டவரே எங்களை சந்ததி இந்தியா தேசத்தில் எத்தனையோ தேசத்தில் ஐயா. ஆண்டவரே அந்த மக்கள் உங்களை அறியத்தக்கதாக ஜீவனுள்ள தேவனை அறியத்தக்கதாக அற்புதமாக நீங்கள் செய்த அற்புதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அது கூடாக ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை பெற்று என்றும் உங்களோட ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நன்றி சொல்லுகிறோம். எப்படி நீங்கள் தாழ்மையோடும் பெருமையோடும் அவர்கள் வெறுங்காலோடு வந்து அந்த உங்களை அன்பை வெளிப்படுத்தினார்களோ ராஜா. வெறுங்காலோடு அந்த வெப்பமான தேசத்தில் நடந்து நடந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினார்களோ அதே போல் அதை அனுபவிக்க ஒவ்வொருவரும் ஆண்டு வரை அந்தமாக தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் சுத்தாவியானவரே அவர்களை உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா. உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த உண்மையின் தாழ்மையை நீங்கள் கொடுத்து வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் என்னும் வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் புகாமல் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் ஐயா. நான் உலகம் முழுதுமே உங்களோட வார்த்தைகள் அனுப்பப்பட்டது என்று செய்திகளை சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தான் தெரியும் என்ன எந்தெந்த தேசத்தில் உங்களோட வார்த்தைகள் உட்புகவில்லை என்று. ஆண்டவரே நீங்கள் அந்த தேசங்களுக்கு உங்களோட வார்த்தைகளை அனுப்பி எல்லாம் ஆண்டவரும் உங்களோட வார்த்தையின்படி அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும். உங்களோட வார்த்தையின்படி எல்லாம் முழங்காலும் முடங்கவும் எல்லாம் நான் இயேசு என்று அறிக்க செய்யத்தக்கதாகும். உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மாமப்பட வேணும் என்று தாழ்த்தி உடவெல்ல நாமத்தை உயர்த்தி கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே அன்பின் தேவரே இந்த மீதியான சங்கமும் மொழியிலே தடதாமதமின்றி வெற்றியோடு உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக நீங்கள் நடத்துவீங்க. நடத்த வல்லவர் வேறொன்றும் வேண்டாம் ராஜா. என்ன இந்த சங்கம மொழிகளே நடக்கிறது என்று இந்த அலையை பற்றி தெரியாதவர்களுக்கும் இந்த நச்செய்தியை பரப்புறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய முடியும். அறியாமையில் ஆழ்ந்தகப்பனே என்னும் விக்கிரகங்களுக்கு ஆண்டவரே விக்கிரகங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கும் மக்களை தொடுங்கோ ராஜா. தொடுங்கோ தொடுங்கோ குணமாக்குங்கோ. அவளுக்கல்லாத இறுதியத்தை சதையாக்கி இவனுள்ளதாகிய உங்களை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த வீர தோப்புகளை உடைத்து தள்ளி உங்களை நேசிக்கத்தக்கதாக கிருபை செய்யும் ராஜா. உங்களால் தெரியும் இதுக்கு சாட்சியாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எங்கெங்கு இருந்தாலும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக உணர்த்தி ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளில் இந்த ஒளியை அந்த சூழ்ந்த மக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக அந்த விக்கிரதாரணையில் அடிமையாயிருக்கும் ஆத்துமாக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக உலக ஐஸ்வர்யங்களை நாடி ஓடி விக்கிரத்தை அடிமையாகாமல் உங்களை ஜீவன் உள்ளதுவனை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம். காட்டையும் கடலையும் அமத்தினவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த எந்த தேசத்தில் ஆண்டவரே அதிக வெப்பமோ பூகம்பமோ பெருமழையோ எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே அடிமையாக்குறதோ நீங்க உங்களுக்கு தெரியும் ஐயா. ஆண்டவரே ஆத்மாக்கள் இதுக்குள் மாட்டு போகாதபடியவர்களை காத்துக்கொள்ளவும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். தானியேல சிங்க கவியில் காத்த தேவன் அல்லவா. ஆண்டவரே உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மீதியான சங்கம மொழியலே ஆண்டவர் எங்கூட பிள்ளைகள் ஆறாரு கூடாக உங்களை நாம மகிமைப்படுத்தி நடத்த வேணும் என்று அழைப்பை கொடுத்தீங்களோ, அவர்கள் தடதாமதமின்றி வந்து நேரத்துக்கு வந்து இதை வெட்டியோடு உங்களோட நாமத்தை உயர்த்தி தங்களை தாழ்த்தி உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனை திரும்பவும் உங்களை தாழ்த்தி உங்களோட வல்ல மல்ல நாமத்தை உயர்த்தி உங்களுக்கு கொடுக்கும் துதிய கிணத்தை மகிமையை எதுக்கும் பொண்ணுக்கோ வள்ளிக்கோ எதுக்கும் நாங்கள் உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் கொடுத்து விடாதபடி என்னும் இந்த சங்கம் உங்களை நடத்தும் பிள்ளைகள் இதில் ஐக்கியப்பட்டு உங்களை மகமப்படுத்தும் பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொரு தரையும் எங்களோடு கூடி இருக்கிற பரிசுத்தாவியானவரே உங்களால் நடத்த முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்கள் ஒருவருக்கு இதுதா குமாரம் பரிசுத்தாவியான திடீர்தேவனாகி ஒரே மெய்யான தேவனுக்கு திரும்பவும் ராஜராஜனாக வர இருக்கிற உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி தூத்தி கனமாங்க செலுத்தி எங்களுக்காக தோண்டி வலது பாசத்திலிருந்து பரிசு பேசிக்கொண்டிருக்கோம். வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.
4: ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அம்மா, நன்றி
3: அம்மா, நன்றியடா, நன்றி. இன்றைக்கு கூட குரலை கேட்டது சந்தோஷம் அம்மா,
4: நன்றி
3: அம்மா. காட் பிளஸ் யூ குஞ்சு.
4: டைம்
3: இருக்கு இருக்க கதைங்கோ.
4: ஓகே அம்மா, ஓகே
3: ஓகேடா,
4: காட் பிளஸ் யூ. ஆமென் ஆமென்
3: ஆமென் ஆமென் ஆமென்.

அடக்கூடி கொழுவிருந்து கூட்டம் கூடி நடனமாடி கையை தட்டி பாட்டு பாடி கத்தரி நாம துதிச்சு பாட ஓடோடி வாங்கடியோ பெண்டுக.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை சகோதரிகளை அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று

அவர் தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர் தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறல்களையும் உமேல் சுமந்தீர் என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்கிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்தி கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்தரணும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார் உமை அன்றி? யாருக்கு அவை விளங்கும் ஆண்டவரே உமை அன்றி? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதி. அவள் விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே அப்படியே செய்கிறாக. உடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம் சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளை நீ மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது உடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும். இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். உம்முடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும். அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமேன். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய அருமை பிதாவின் தெய்வீக அன்பும் அரவணைப்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.

0: இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வருஷத்தை நம்ம கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கணும். எப்பவுமே எதை எதை திரும்பி பார்க்கணுமோ அதை தான் நம்ம திரும்பி பார்க்கணும். எல்லாவற்றையும் திரும்பி பார்த்துட முடியாது. நம்முடைய நாம் விட்டு வந்த பழைய வாழ்க்கையை சில நேரங்களில் நம்ம திரும்பி பார்த்து ஆண்டவர் எப்படி நடத்தினார்னு நம்ம பார்க்கணும். ஆமென். நம்ம கடந்து வந்த நம்முடைய பழைய நாட்களை நம்ம திரும்பி பார்க்கணும். எப்பவுமே அப்படி திரும்பி பார்த்தா தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் அதெல்லாம் ஒரு பிரமாதமாக இருக்காது, சாதாரணமாக தெரியும். கஷ்டகாலத்தில், தரித்திரத்தின் காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி ஆண்டவர் இந்த பொருளாதாரத்தை எனக்கு தந்திருக்கிறார். உதாரணமாக ஒரு வீடு கூட இல்லாமல் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை தந்திருக்கிறார் சொன்னால் அந்த வீடு இல்லாத காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், வாடகை வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதை நீங்கள் திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். ஒன்று, அதே நேரத்தில் ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் நெருக்கத்தின் பாதையில் நம்ம நடத்தி வராரு, ஏன் இந்த வனாந்தரமான பாதையில் கர்த்தர் நடத்துகிறாரு, அது ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அதை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டாதான் அடுத்த படி, அதாவது அடுத்த படி என்னன்னா அடுத்த ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு பிரசித்தி பெற்ற சந்தோஷமுள்ள ஒரு ஆண்டாக இருக்கும். எங்கேயோ ஒரு மூலம் தான் ஆமேன் தான், கையை வைத்து சொல்லுங்க, ஹலேலூயா ஹலேலூயா. சிலர் சொல்கிறதான் கேட்டிருக்கேன், என்னதான் இருந்தாலும் நடக்கிறதான் பிரதர் நடக்குது, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது பாருங்களேன். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென் ஹலேலூயா. இந்த மாதத்தில் முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் உணர்த்தினார், நன்றி சொல்லிட்டோம். அடுத்தது, அடுத்த வருடத்தை நாம் பார்க்க வேண்டும், அடுத்த வருடத்தை எதிர்பார்க்கணும், அடுத்த வருடத்தை ஆவலோடு கூட பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்தை கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கணும். ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதமாக நீங்கள் திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்கும்போது நிறைய போராட்டங்கள் தான் நீங்கள் சொல்லக்கூடும். ஏன்னா ஆண்டவர் செஞ்சதெல்லாம் நமக்கு மறந்துடும், மறந்துடும். ஆனால் அந்த போராட்டம் என்ன செய்யாது, மறக்கவே மறக்காது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த போராட்டங்கள் அல்லது வனாந்தரமான பாதை ஏன், முதலாவது இந்த வனாந்தரத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். வேதத்தை நீங்கள் திருப்புங்க, லூக்கா 15 அதிகாரத்தில், த காஸ்பல் அக்கார்டிங் சென் லூக் சாப்டர் 15 அதிகாரம். இந்த விசேஷித்த கூட்டத்தை நீங்களும் நானும் மட்டுமல்ல, தூர இடங்களிலிருந்து அநேகர் பல கண்டங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஆண்டவர் நல்லவர். ஆமென். லூக்கா 15 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து
0: 100 ஆடுகளை உடையவனாயிருந்து
1: அவைகளில்
0: ஒன்று காணாமற் போனால்
1: 99 ஆடுகளையும்
0: 99 ஆடுகளையும்
1: வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடி திரியானோ.
0: நல்ல கவனிங்க, ஒரு ஆட்டுக்காக 99 ஆடுகளை அவன் என்ன செய்கிறான், வனாந்தரத்தில் விட்டுட்டு போகிறான், வனாந்தரத்தில் விட்டுட்டு போகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வனாந்தரத்தில் வருகிற பிரச்சனைகளை நான் உங்களோடு பேச பிரியப்படுறேன். இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. சில சவால்களிலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடும், சில சவால்களில் நீங்கள் தோற்று போயிருக்கக்கூடும். சில பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து சந்தித்து கொண்டே வந்து கொண்டிருப்பீங்க. இந்த அதுக்கு தான் வனாந்தரம் பைபிள் சொல்லுது. இந்த வனாந்தரமான சூழ்நிலையில் வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஆடுகளை அவன் வனாந்தரத்தில் விட்டுட்டு போகிறான். வனாந்தரத்தில் ஆடுகள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆடுகள் காணாமல் போகிறது இந்த வனாந்திரத்தில் தான். இந்த ஆடுகள் கண்டுபிடிக்கப்படுகிறதும் எங்க தான், வனாந்திரத்தில் தான். கையை வைத்து அலையிலுயா சொல்லுங்க. அலையிலுயா. சில ஆடுகள் இந்த வனாந்திர மார்க்கமா போகும்போது எங்கேயாவது ஒரு புதருக்குள்ளே போய் சிக்கி அங்கு காயப்பட்டுறோம். இந்த ஆடுகள் என்ற வார்த்தையெல்லாம் பைபிளில் தேவனுடைய பிள்ளைகளை தான் குறிக்கிறது. அப்போ வனாந்தர மார்க்கமாய் நீங்களும் நானும் போகும்போது சில நேரங்களில் சில ஆடுகள் காணாமல் போய்விடுகிறது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்ட காலத்தை பொறுக்க மனதில்லாம, இந்த கஷ்ட காலத்தை சமாளிக்க முடியாம சிலர் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு போயிடுறாங்க. இந்த நான் இவ்வளோ ஜோம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், ஆனால் இந்த பிரச்சனையில் நான் நிற்க முடியாமல் போயிடுச்சு என்று இந்த வருஷத்தில் நிறைய பேர் சோர்ந்து போயிட்டாங்க. நிறைய பேருக்குள்ள அந்த பழைய தைரியம் இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு. என்ன வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார், என்னோடு கூட இருக்கிறார், அவர் நடத்துவார் என்ற தைரியம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. வர வர வர பார்த்தீங்கன்னா அந்த தைரியம்லாம் இன்னைக்கு போய் அதைரியம் அவர்களுக்குள்ளே வந்துருச்சு. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இன்றைக்கு நான் வாசித்தேன். 19 அதிகாரம் 4 வசனத்தை மட்டும் சகோதரன் வாசிப்பாங்க.
1: அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாக போய் ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி.
0: போதும், நல்ல கவனிங்க. வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியில் கீழே உட்கார்ந்து தாம் வாழணும்னு அவர் சொல்லலை, சாகணும்னு சொல்றாரு. இவர் யாரு? எலியா. சத்தமா சொல்லுங்க, எலியா. பெரிய தேவ மனிதன், ஆனா அவருக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத ஒரு தைரியம் இருந்தது. அவர் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது, அவர் மேல ஒரு அக்னி இருந்தது, அவர் மேல கர்த்தரை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆனா அந்த 1 புத்தகம் 19 அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனங்களின்படி யேசபேல் அவனை கொல்ல போகிறாள் என்ற அந்த செய்தி கேட்ட உடனே அந்த தைரியம் அவனுக்குள்ள போய் அதைரியம் வந்ததுனால அவன் எங்க போக வேண்டிய சூழ்நிலை, வனாந்திரத்துக்கு. அப்ப வனாந்தர மார்க்கமாய் போகிறவர்களுக்குள்ளே தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு ஏதோ ஒரு வனாந்தரம் உங்க வாழ்க்கையை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கலாம், தைரியத்தை இழந்து போயிருக்கலாம். இது என்ன வந்துருமோ, அது நடந்துருமோ, இது முடிஞ்சிருமோ, அது வந்துருமோ, என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே என்றெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை இழந்து காணப்படலாம். இந்த தைரியம் இழந்து காணப்படுறீங்கன்னா நீங்க வனாந்திர வழியாய் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உபாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால்,
1: பாழான நிலத்திலும் ஊழை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி.
0: போதும், இந்த அடிக்கடி வீட்டுக்குள்ளே சண்டையும் வீட்டுக்குள்ளே உபத்திரமும் கூக்குரலும் வாக்குவாதமும் பிரச்சனையும் சில இடங்களில் நடக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு வனாந்திர வழியாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம், வனாந்திர மார்க்கமாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சங்கீதம் 55:7 தாவீது விதமாய் சொல்கிறாரு. சங்கீதம் 55:7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்படுகிறது?
1: நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்திலே தங்கி இருப்பேன்.
0: உங்க மனது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கு, அது அங்கு இங்கு அலைசடி பாயிடு. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வரும்போது கர்த்தரோடு வாழணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறணுங்கிற எண்ணம் வருது. ஆனா வீட்டுக்கு போனோடனே உலகம், மாமிசம், பிசாசு, நல்லா சாப்பிடணும், உடுத்தணும், நல்ல நிறைய சினிமா படங்களை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகணும், நீண்ட நேரம் டெலிஃபோனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும், உலக காரியங்களை அறிஞ்சு கொள்ளணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும் என்று உங்க மனது அங்கு இங்கு அலைந்து திரிகிறது என்றால் வேதம் சொல்லுகிறது அது ஒரு வனாந்தர வாழ்க்கை, அது ஒரு வனாந்தர வாழ்க்கை. அப்போ இப்படிப்பட்ட வனாந்தரத்தின் வழியாக சில தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நடந்து கொண்டே வருகிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் உள்ளத்தில் பிரதர் இந்த 2015 இந்த 2015 வருஷத்தில் நிறைய வனாந்தரங்களை நான் பார்த்துட்டேன், நிறைய வெறுமைகளை பார்த்துட்டேன், நிறைய அவாந்தர வெளியை பார்த்துட்டேன். ஏன் இது இன்னைக்கு ஏன் என்று நீங்கள் சொல்கிறீங்கள, அந்த ஏன் என்ற கேள்விக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பதில் கொடுக்க போகிறார். ஆமே. ஏன் பிரதர் இது வருது, ஏன் இதை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, அல்லது ஏன் இந்த போராட்டம் வருது, ஏன் இந்த வனாந்தரம், எங்கள் வீடு ஒரு வனாந்தரமாக இருக்குது, எனக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை என் புருஷனுக்கு இல்லாதனால அவர் ஒரு வழியில் போகிறாரு, நான் ஒரு வழியில் போகிறேன், நிம்மதி இல்லாமல் சாப்பிட்றேன், நிம்மதி இல்லாமல் படுக்கிறேன், வெளியே பார்க்கறதுக்கு இப்படி வெளியே வந்தால் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும், வீட்டுக்கு போனால் வாயை கையை மூடிட்டு அமைதியாக இருக்க வேண்டியிருக்கு, ஒரு ஜெயிலுக்குள்ளே போன மாதிரி, ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே போன மாதிரி என் வீடு இருக்கிறது, என் வீட்டில் நிம்மதியே இல்லை, ஒரே சண்டையும் குழப்பமும், விசுவாச வாழ்க்கை கிடையாது, கர்த்தரை தேடுகிற எண்ணம் கிடையாது, அல்லது என் மனது பல விதங்களில் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது, பல விதங்களில் என் மனது அலைப்பாய்ந்து பரிசுத்தமாக வாழ முடியாதா, பரிசுத்தத்துக்காக நிற்க முடியாதா, ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளே வராதா, இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியாதா, இந்த வனாந்தரமாய் நான் போய்கொண்டிருக்கிறேனே, என்னால் ஜெபம் பண்ண முடியல, நீங்கள் சரிவர ஜெபிக்க முடியாமல், கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க முடியாமல், ஏசப்பான்னு காலையில் கூப்பிட முடியாமல் இருக்கிறீங்கன்னா ஆன்மீக ஒரு வறட்சி, அது ஆன்மீக ஒரு வனாந்தரம். இப்படி அநேக வனாந்தரத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தா கடைசியாக உங்களுக்குள்ளே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் என்னென்னா, ஏன் ஆண்டவரே இந்த வனாந்தரம், எதற்காக இந்த வனாந்தரத்தின் வழியா நான் வரணும், ஏன் இந்த வனாந்தரம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும்பக்கூடும். வேகமாய் சுருக்கமாய் ஏன் இந்த போராட்டம் வந்தது, அதனுடைய ரகசியம் என்ன என்பதை மட்டும் நான் இன்றைக்கு காலையில் கர்த்தர் என் உள்ளத்தில் போட்டதை உங்களோடு நான் மிகுந்த பாரத்தோடு பேச பிரியப்படுறேன். வேதத்தை திருப்புங்க, யாத்ராகமத்தின் புத்தகம் 13 யாத்ராகமம் 13 தயவு செய்து எல்லாம் திருப்பி கொள்ளணும். நான் ஏன் நிதானமாக சொல்லிட்டு இருக்கிறேன்னா, எல்லாரும் அந்த புத்தக அந்த யாத்ராகமம் 13 திருப்பி 17-18 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் அதை கவனமாய் கேட்க வேண்டும்.
1: பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்களை யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர்
0: எகிப்து தேசத்தில் இருந்து
1: அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள்.
0: போதும். ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்துகிறார் பிரதர் சிஸ்டர் சகோதர சகோதரிகளே, நீங்க பல தரப்பட்ட வித்தியாசமான சபைகளில் இருந்து அல்லது எந்த சபைக்கும் போகாமல் ஏசப்பாவை அறியாமல் எந்த மதத்தை சார்ந்திருந்த சிலர் மற்ற மதத்திலிருந்து வந்திருக்கலாம். நம்ம பிரேயர் சென்டரை பொறுத்தவரையில் இந்த மதம் அல்லது இந்த சர்ச்சு இந்த குரூப்பு நம்ம அதை பற்றி பேசுறதே இல்லை. நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் ஆத்துமாக்கள் ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் அன்புக்குள்ளே வர வேண்டும். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன் ஐயா இந்த வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, வறட்சியான வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, ஆண்டவருடைய இருதயத்தை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலையே, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஞானம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் சொல்லுங்க ஏன் இந்த போராட்டம் எனக்கு. போன வருஷம் அதாவது 2014 தான் பிரச்சனைனா, இந்த 15 பார்த்தீங்கன்னா வித்தியாசமான போராட்டங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். 17 வசனத்தில் சகோதரன் வாசித்தார், பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பிறகு பார்வோன் ஜனங்களை கட்டி வைத்திருந்தான், 430 வருஷங்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்த பிறகு பார்வோன் அவர்களை அனுப்புகிறான். அனுப்பும் போது அழகாய் சொல்லப்படுகிறது, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி போவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்திரியின் தேசத்தின் வழியாய் போவது சமீபமாய் இருந்தா கூட தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல், ஒரு ஷார்ட்கட் இருக்கு, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போவதற்கு. இப்போ இன்னைக்கு உள்ள நிலைமைப்படி எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு பஸ்ல போனோம்னா மேக்சிமம் 5 மணி நேரத்தில் போயிடலாம், காரில் போனோம்னா 4 மணி நேரத்தில் போயிடலாம். அவ்வளோ இன்றைக்கு நல்ல நல்ல சாலைகள், நல்ல பயங்கரமான சீன் வனாந்தரம் தான். ஆனால் இன்றைக்கு அவங்க போட்டிருக்கிற அந்த சாலை மெயின் ரோட்டில் 4 hours, 4.5 hours போயிடலாம் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில். ஆனால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் அந்த வேதத்தில் வாசிக்கிறோம், பெலிஸ்தீரின் தேசத்தின் வழியா அவங்க போனாங்கன்னா பெலிஸ்தியரோடு அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டியது வரும். அந்த யுத்தத்தை அவங்க பார்த்தாங்கன்னா திரும்பவும் நாங்க எகிப்துக்கு போயிடலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அதனால வேதத்தில் வாசிக்கிறோம், 18 வசனத்தை பாருங்க, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, சுற்றி போக பண்ணினார். இன்னொரு முறை சொல்லுங்க, அதை நீங்க ரொம்ப யோசித்து பார்த்து சொல்லுங்க, சுற்றி போக பண்ணினார். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம ஊர்ல இந்த ஆட்டோ டிரைவர்லாம் சுத்த வைப்போம், அது வேற, புரியுதா உங்களுக்கு? அது வேற, அது அவன் கள்ளத்தனமா பண்றது. சில நேரங்களில் ஆண்டவரே நம்மளை சுத்த வைப்பாரு, ஆண்டவர் நம்மளை அங்க சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி போக வைப்பாரு. ஆனா ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறாரு? ஷார்ட்கட்டா சீக்கிரமா இங்க தானே இஸ்ரவேல் தேசம் இருக்கு, இப்படி போறதை விட்டுட்டு ஏன் ஆண்டவர் இத்தனை வருஷம் நம்மளை சுத்தி செங்கடலின் வனாந்தரத்தின் வழியாக நடத்துறாரு? ஏன் பிரதர் இப்படி ஆண்டவர் சுத்தி சுத்தி சுத்தி நடத்தினார்னு கேட்டா, ஆண்டவர் அழகாக சொல்றாரு பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிஞ்சு எகிப்துக்கு திரும்பி போவாங்க. ஆண்டவருக்கு தெரியும் இஸ்ரவேல் மக்களை பத்தி, விசுவாசிகளை பற்றி யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஏற்கனவே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஆட்கள், அதனால இவங்க அங்க போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ண போனா உடனே பயந்துட்டு திரும்ப அவங்க எங்க போயிருவாங்க? எகிப்துக்கு போயிருவாங்க என்பதை அறிந்து என் ஆண்டவர் அவர்களை சுற்றி போக சுற்றி நடக்க பண்ணினார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்படி சுற்றி போவது அதிக நாட்களாய் இருந்தாலும், சுற்றி போவது அதிக மணி நேரங்கள் எடுத்தாலும், சுற்றி போகிறதுனால அதிக களைப்புகள் சோர்வுகள் வந்தாலும், அவர்கள் பெலிஸ்தியர் நாட்டுக்குள் வழியாக போகாதது காரணம் என்னன்னா, தேவையில்லாத யுத்தங்களை சந்திப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. உன்னால புரிஞ்சுக்கணும், சில யுத்தங்களை நாம் செஞ்சாகணும், புரியுதா? சில யுத்தங்கள், உதாரணமாக இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு நம்ம போராடி தான் ஜெபம் பண்ணணும். ஆனால் சில தேவையில்லாத விஷயத்தில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. தேவையில்லாத விஷயத்தில் போய் போராடுனா நம்ம பழைய வாழ்க்கைக்கு போவதற்கு அங்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்பி போவார்கள் என்று அறிந்து ஆண்டவர் பெலிஸ்தீரின் தேசத்தின் வழியாக போவது சமீபமா இருந்தா கூட தேவன் அவர்களை அந்த வழியா என்ன செய்யல, நடத்தல. கையை வைத்து கர்த்தரை மயப்படுத்துங்க, கையை வைத்து மயப்படுத்துங்க. இந்த வருஷம் ரொம்ப அலைச்சல் பிரதர், இந்த வருஷம் வீணான பிரயாணம், இந்த வருஷம் வீணான பண செலவுகள், இந்த வருஷம் இப்படி வீணா அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி நாட்களும் காலங்கள் எல்லாம் வீணா போயிருச்சு, ஏன் இது என்று நீங்க கேட்டா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள் மறுபடியும் ஒரு யுத்தத்தை பார்த்தா அவங்க எகிப்துக்கு திரும்பி போயிருவாங்க. கைய உயர்த்தி அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. கைய உயர்த்தி வாய திறந்து, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார், சுற்றி சுற்றி சுற்றி போக பண்ணினார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நிறைய முறை நான் சுற்றிட்டேன்ப்பா, வீணான என்னுடைய ஆவி, என் ஆவி நிறைய அலை பாய்ந்தது, என் ஆத்துமா அலை பாஞ்சிச்சு, என் ஆத்துமா சுற்றி திரிஞ்சது, என்னுடைய நானும் பல இடங்களுக்கு சுற்றி சுற்றி சுற்றி திரிஞ்சேன், கடைசியில் ஒன்றுமே நடக்கல. ஏன்ப்பா இது வந்துச்சு, எதனால வந்தது? ஆண்டவரே, இன்னைக்கு நான் அறிஞ்சு கொள்றேன்ப்பா, இந்த வனாந்தரத்தில் இவ்வளவு சுற்றி நடக்க பண்ணினதுக்கு காரணம் ஆண்டவரே ஜனங்கள் யுத்தத்தை கண்டா மனம் அடிஞ்சு போயிருவாங்க, அன்னவரே ஜனங்கள் யுத்தத்தை கண்டா மனம் அடைஞ்சு போயிருவாங்க என்பதை அறிந்து, என் ஆண்டவரே நீரே சுற்றி நடக்க பண்ணினீர், நீரே வனாந்தரத்தில் சுற்றி நடக்க பண்ணினீர். அதே போல இந்த வருஷத்துல எனக்கு வந்த எத்தனையோ போராட்டங்களின் நடுவில் ஆண்டவரே நீர் தான் என்னை நடக்க பண்ணினீர். அப்படி சொல்றவங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வனாந்தர பாதை ஆண்டவரே, பக்கத்துல இஸ்ரவேல் தேசம் இருந்தாலும் 5 மணி நேரத்துல போகக்கூடிய இடமா இருந்தாலும் இத்தனை வருஷங்கள் நடந்து போவதற்கு ஆண்டவரே நீ சுற்றி நடக்க பண்ணினீரே. ஆனால் ஒன்றை கர்த்தருடைய பிள்ளைகளை அறிஞ்சு கொள்ளுங்க, அவர்கள் எவ்வளவு நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை, எவ்வளவு நடந்தாலும் அவர்கள் பின்வாங்கவில்லை, எவ்வளவு நடந்தாலும் அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை. ஓ க்ளோரி க்ளோரி இயேசுவின் நாமத்தினால. சில நேரங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு வருகிற அநாசியமான அலைச்சல், அநாசியமான பண செலவுகள், இது நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது சம்பவிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று நாங்கள் நினைத்தாலோ, எங்கள் ஆண்டவர் செய்கிற காரியத்தை இப்பொழுது எங்களுக்கு காட்டி கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உமை கரங்களை உயர்த்தி உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

0: உபாகமத்தின் புத்தகத்திற்கு திருப்புங்க. உபாகத்தின் புத்தகம் 8 அதிகாரம், உபாகமும் 8 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
1: நீங்கள் பிழைத்து பெருகி,
0: பிழைத்து பெருகி
1: கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி,
0: சுதந்தரிக்கும்படி
1: நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற,
0: இன்று விதிக்கிற
1: எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக.
0: அடுத்த வசனம்,
1: உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும்,
0: உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும்
1: தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும், உன்னை இந்த 40 வருஷம் அளவும், வனாந்திரத்திலே நடத்தி வந்த, எல்லா வழியையும் நினைப்பாயாக.
0: கரமுயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துல ஏன் ஆண்டவரே அல்லது எதற்காக என்ற கேள்வி நிறைய எழும்பலாம். நிறைய பேர் கூட இந்த வெள்ளம் ஏன் வந்துச்சு, ஏன் இது நடந்தது என்று நிறைய பேருக்குள்ள கேள்வி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னால் ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, உன்னை 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நீ என்ன செய்வாயாக, நினைப்பாயாக. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை வனாந்தர வழியா சில நாட்கள் சில வாரங்கள் அப்படி நடத்துவார். அப்படி நடத்தும் போது உடனே நம்ம ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் மறந்துட்டாரு. இன்னும் சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, யோபின் சோதனை கூட பரவாயில்ல, அதை விட பயங்கரமான சோதனை எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் மிகுந்த அன்போடு கூட சொல்றேன், இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்றது என்னன்னா, கர்த்தர் நம்மை நடத்தினார், அவர்தான் என்னை நடத்துறார் என்று அறிவதற்காக வனாந்தரத்தில் நடத்துறாரு. சில சொல்றாங்க, இந்த வீடை நான் கட்டினேன், இந்த பொருளை நான் வாங்கிட்டு வந்தேன், இந்த பொருள் எங்க அப்பா எனக்கு கொடுத்தது, இப்படி அப்பா கொடுத்தா, தாத்தா கொடுத்தா, பாட்டி கொடுத்தா, மாமியார் கொடுத்தா, மாமனார் கொடுத்தா அப்படின்னு. இப்போ மாமியார் வீட்டிலேருந்து ஒரு கார் தந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரில் போகும்போது சண்டை வந்துச்சுன்னா, இந்த காரே எங்கள் அம்மா தான் கொடுத்தது, அப்போ கார் அவன் எப்படி ஓட்டும் அந்த நேரத்தில் யோசித்து பாருங்களேன். உடனே இப்படி நிறைய வீட்டில் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்ததெல்லாம் மறந்துட்டு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நம்ம இப்படி இருந்தோம், 15 வருஷத்துக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோம், எப்படி போனோம், எப்படி வந்தோம், அதெல்லாம் நம்ம சில அநேக தேவ பிள்ளைகள் திரும்பி பார்க்கறதே கிடையாது, கொஞ்சம் அப்படி 4 வாரத்தை அப்படி படிப்பு வந்து, கொஞ்சம் அப்படி வேலைக்கு போனோடனே அந்த தாய் தகப்பன நிறைய பெற்றோர்கள் நிறைய. நான் ஒரு போன வாரத்தில் நியூஸ் பேப்பரில் வாசித்தேன், ஒரு தகப்பனார், அவர் தலைமை ஆசிரியராக இருந்து அவர் வந்து ஓய்வு பெற்றவர், தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அதே போல ஆசிரியராக மாற்றியிருக்கிறார். அதில் ஒரு ஆசிரியர், ஒரு மகன், மூத்த மகன், அவனும் தலைமை ஆசிரியராக மாற்றியிருக்கான். இவன் 2 பேரும் சேர்ந்து தகப்பனார் மேலே கேஸ் போட்டிருக்கான், தகப்பனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வீட்டையும் அது எங்களுக்கு எழுதி வை. ஏற்கனவே அப்பா சொல்றாரு, எல்லாம் எழுதியெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், இருக்கிறது ஒரு சின்ன வீடு, அதையும் என் பேரில் எழுதி வை என்று கொலை மிரட்டல், வழக்கு மன்றத்தில் வழக்கு. இதனால தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து அவர் போலீஸில் போய் அவர் வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு தகப்பனார். அவர் சொல்றாரு, நான் கஷ்டப்பட்டு இவங்களை படிக்க வச்சா, கடைசியில் இவங்களே எனக்கு விரோதமாக கேஸ் போட்டு என்னை இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்கன்னு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அதை திரும்பி பார்க்கறதே இல்லை, அப்பா அம்மா எப்படி நடந்து வந்தாங்க, எப்படி நம்ம படித்தோம், நம்மளை எப்படி படிக்க வச்சாங்க, எப்படி ஃபீஸ் கட்டினாங்க, எப்படி ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ அழுது ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அதை குறித்த அறிவு அநேக பிள்ளைகளுக்கு இல்லை. அம்மா அங்கே சம்பாதிக்கிறா, அப்பா இங்கே சம்பாதிக்கிறா, என்று அநேகர் இந்த தங்கள் உலகம் போன போக்கில் வாழ்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை 40 வருஷமாய் வனாந்திரத்துல நான் உன்னை நடத்தி வந்ததை நீ திரும்பி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒன்று, திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இரண்டாவது, கட்டளைகளை கை கொள்வாயோ, கை கொள்ளாமல் போவாயோ என்று அறியும்படி சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படி கே. உன் இருதயத்தில் உள்ளத, ஏன் இருதயத்தில் உள்ளத நான் அறியும்படி, உங்க இருதயத்தில் உள்ளத நீங்க அறியும்படிக்கு. சிலர் பாத்தீங்கன்னா அவங்க இருதயத்தில் என்ன யோசிக்கிறாங்க அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நான் வேணா பாருங்களேன், அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க அது எனக்கு தெரியும். மற்றவங்க இருதயத்தில் என்ன இருக்கு, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன பேசியிருப்பாங்க, அவங்க எதை மனசுல வச்சு பேசியிருப்பாங்க தெரியுமா, இதை மனசுல வச்சுதான் பேசியிருப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க எப்படி சொல்றீங்க, நான் சொல்றேன், அப்படிதான் பேசியிருப்பாங்க. ஆனா இங்க உள்ள 1008 காரியம் உள்ளத்துல நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் உன் இருதயத்தில் உள்ளதை நீ சோதித்தறியும்படிக்கு நான் சில நேரங்களில் உன்னை வனாந்தரத்தில் நடத்துகிறேன். கையை உயர்த்தி ஆண்டவர் மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கை கொள்வாயோ, கை கொள்ளாமல் விட்டு விடுவாயோ என்பதை சோதித்தறியும்படிக்கு. கஷ்ட காலத்தில் ஆண்டவரே உமக்கு நான் பிரியமா இருப்பேன், அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் சொல்றதெல்லாம் மறந்துட்டு உலகத்துக்குள்ளே போகிறோமே. உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, கை கொள்வாயோ, கை கொள்ளாமல் மாட்டாயோ என்று சோதித்து அறியும்படிக்கு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு நான் உன்னை 40 வருஷம் அளவும் நான் எங்க நடத்தின, வனாந்தரத்தில் நடத்தின. ஆமேன். ஆண்டவர் காரணம் இல்லாம நடத்துகிறவர் அல்ல. ஏதாயில் ஒரு வனாந்தரம் உங்க வீட்டுக்குள்ள உங்க சிந்தையில ஏதாயில் ஒரு வனாந்தரம் வந்திருக்கும் என்றால் என் ஆண்டவர் சொல்றாரு, சோதித்து அறிவதற்காக உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிவதற்காக நான் உன்னை வனாந்தரத்தில் நடத்தின. சில கூட்டங்கள்ல போய் நான் பேசுவேன், பேசி முடிச்சோடனே சிலர் சொல்லுவாங்க, கரெக்டாக பேசுனீங்க பிரதர், அவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டாக பேசுனீங்க பிரதர், அதுவும் தீர்க்க தரிசனமா பேசுனீங்க பிரதர். நான் ஒண்ணுமே
2: எல்லா கிருபைகளுக்காகவும் கர்த்தரினாமத்தினாலே சங்கமானவர்களை கூடாக மாலை நேரே நித்திய வெளிச்சத்தில் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் மாலை முதல் வானொலி ஆசீர்வித்து வந்தார். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு கூடாக விடுதலை வெளிச்சத்தை நேரத்து கூட வெளிச்சம் கொடுத்த தகப்பனுக்கு கோடி கோடி சோசம் செலுத்தி இந்த மாலை நேர நிதிய வெளிச்சத்தையும் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளும் மீண்டுமாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தை மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிவி தருகிறேன். இந்த நாளுக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக அவருடைய பாராட்டின இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி அவருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்போம். சோஸ்திரம் தகப்பனே, இதுவரை உதவி செய்த எவினியசரே உமக்கு நன்றி அப்பா. இனிமேலும் அப்பா உதவி செய்ய இனிமேலும் வேதராய் நம் கூட இருக்கிறேங்க ஆண்டவர். அதற்காய் சோஸ்திரம் கத்தா. வெள்ளம் போல சாத்தனால் ஆவியானவர் எங்களுக்கு எதிராக நீ கொடியேற்றி பறந்து காக்கும் பட்சியை போல எருசலேமுக்கு ஆதரவா இருக்கிறீரப்பா. அதை உணர்ந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை, உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அப்படியான இரக்கம் உங்களை நடத்துகிறீர்கள். அந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. அதனால இந்த சங்க வானொலியோடு உங்களுடைய கரத்தை தருகிறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை நீங்க ஆசீர்வதித்து அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. எசப்பா உம்முடைய கரத்தில் முற்றுமாய் ஒப்பு கொடுக்க ஊழியர் சாபகரும் ஊழியருமான ரசிகர்களுக்காக, அவருடைய மனைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பேரப்பிள்ளை உறவுகளுக்காக, அவருடைய உடனிருந்து ஊழியர் செய்கிற எல்லா ஊழியர் தாசர்களுக்காகவும் தரத்தில் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் தந்து நாமத்தினால் அவருடைய குடும்பங்களை ஆசிரியங்க, சபைகளை ஆசிரியங்க, உடைய எல்லைகளை விசாலப்படுத்து இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் போய் செபிக்கிறோம். இந்த மாலை நேரடித்தையும் வெளிச்சத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தாவில் ஊழியர் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். அப்பா ஊழியர் குழுவாக இருந்து இணைந்து செயல்படுகிற அப்பா தொகுப்பாளர் ஊழியருமான மகிந்தனையாக்கா நன்றி செலுத்துறோம். கொடுத்த தரிசன வழிபாடுகளுக்காய் நன்றி. அவனோடு இணைந்து கூடி எங்களை சேர எல்லா ஊழியர்களை முடகரத்தில் ஒப்புகிறோம். ஒவ்வொரு என் குடும்ப குடும்பமாய் சபை ஊழியர்களை ஆசிரியத்து மகள பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புகடிச்சிருக்கிறேன். அதே போல இணைப்போல் யாவை முடத்திருக்கிறதுக்குள்ள தேர்தல் தடைகளை உடையும் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவர், உன் எல்லைகளை விசாலப்படுத்தும். அப்பா எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையுமா செய்து முடிக்க எல்லா இணைப்புகளையும் சரியான முறை இயக்கி தாழும் ஆண்டவரே. அப்பா ஒளிப்பதிவு செய்த ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. சரியான முறையில் ஒளிப்பதிவு செய்ய இங்க கிரிய செய்வீராக. மறு ஒழிப்பு செய்யும் பொழுது எல்லாவற்றையும் கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் சங்கமிக்கவும், அவர்கள் மக்கள சங்கமிக்கவும், புதிய வாசல்களை திறந்து கொடு. நீகாத்து மக்களை கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்ள கிரிய செய்யும். வெளிச்சத்தின் தகப்பன் நீங்கப்பா, நித்திய வெளிச்சமா எங்கள் உள்ளத்துல இல்லத்துல தேசத்துல பட்டணத்துல அப்பா இனி இயங்க வேண்டுமா சங்கமிக்க வேண்டுமா. வெளிச்சத்தில சங்கமிக்க வேண்டுமா, வெளிச்சத்துக்குள்ள நாங்கள் சங்கமிக்கத்தக்க கிரியை பாராட்டுகிறார், கிரியை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தின் ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தால மூடும் என்னோடு இணைந்து தொகுப்பாளராக இருந்து ஊழியத்தை செய்ய பொருள் ரஞ்சனி சிஸ்டரை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லைகளை விசாலப்படுத்துங்க. இன்னும் யாரெல்லாம் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீரா. நல்ல கரமங்களை தாங்கி நடத்தும் முடியாது. உங்களுடைய எல்லா கருத்துக்களும் ஒப்பு கொடுத்தது இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.

அதிகமாக என் தாயார் கூட கத்தருக்குள் நித்திரையடைந்து நாளைய தினத்துல 31 நாள் இந்த நாள்ல ஸ்ரீலங்காவில அவர்கள் 31 நாள் சோஸ்திர பலி ஏறெடுக்க சோஸ்திர கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி அங்கே என்னுடைய சகோதரங்கள் அப்படியாக ஒரு மனப்பட்டு அங்கே குடியிருக்கிறார்கள். ஆனால் இத்தினத்துல சோஸ்திர கூட்டங்களை செய்கிறார்கள். அப்படியாக என்னை நடத்துகின்றார். அது மாத்திரமில்லை, என் கணவர் கூட என் ஆட்கள்ல எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்தவைகள் தான். கத்தர் அவ்வளவுக்கு தூக்கி எடுத்து நிறுத்தி நடத்துகின்றார். ஆனால் நான் போகும் வழி அவர் அறிவார். அந்த வழி அவருக்கு தெரியாமல் நான் போகவில்லை. அவர் கூட இருக்கிறதுனால நான் கடந்து போகிறேன். அதனால இக்கால பாடுகள் இனி வரும் மகிமை கூப்பிடத்தக்கவை அல்ல. அதனாலே பாடுகளை சைக்கிரமேஷன் பாக்கியவான். அந்த பாடுகள் எல்லாம் நமக்கு வெற்றியின் பாதைகளாக மாறுவதற்காய் என் தேவாய் தேவனை சோசரித்துக் கொண்டு என்னாலே நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றுமின்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவர் அவர் மாத்திரமே. என்னாலே நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாடச்சபங்களுக்கு கூட கடன் சென்று நாங்கள் 7:30 கங்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூட கடன் செல்வோம். வார்த்தையின் வெளிச்சத்தில் நேரத்திலே 8 மணியில இருந்து ஆரம்பமாகிறது வார்த்தையின் வெளிச்சம். அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தியை எடுத்து வருகிறார்கள் முதலாவது சகோதரி பிருந்தா அவர்கள், இரண்டாவது வார்த்தையின் வெளிச்சத்தின் செய்தியை எடுத்து வருகிறார்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள், மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் உங்கள் சகோதரி சுபா லங்கு அவர்கள், நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார் பா சென்றன் ராசநாயம் அவர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்போம். வெளிச்சத்தின் தகப்பை நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். அவர் இருளை வெளிச்சமாக்கத்தான் வந்தவர். அந்த வெளிச்சம் வந்து விட்டால் இருளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த வல்லமையும் இல்லை. அதனால நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அந்த நித்திய வெளிச்சம் நமக்கு வெளிச்சத்தின் நேரத்தில் வெளிச்சத்தை தந்து வெளிச்சத்துக்குள் கடந்து செல்வார். ஆமீன். நாங்களும் கடந்து செல்வோம். ஆமீன். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால அவரை துதித்து மகிழ்வோம். அவர் செய்த பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளை தந்து இந்த வழியை தந்து எங்களை இணைத்திருக்கிற இணைந்திருக்கின்றோம். அந்த இணைந்திருக்கிற இந்த வாய்த்துவனை இணைத்து தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியப்பா, நன்றியப்பா. ஹோடி ஹோடி சோஸ்ரம் சோஸ்ரம். நீர் பாராட்டின கிருபைய கொஞ்சம் அல்ல கத்தாவே அப்பா. நாங்கள் நிர்மூலமாக அதற்கு சுத்த கிருபை அப்பா. அந்த கிருபைக்கு அப்பா அவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை கத்தா. அவ்வளவாய் கிருபை அளிக்கு. தாழ்மை உள்ளவர் நீர் கிருபை அளிக்க தேவனாயிருக்கிறீர் அப்பா. நமக்கு தாழ்த்துறோம், உயர்த்துறோம். எவ்வளவு நல்லவர், அவ்வளவு வல்லவர் கத்தா. நம்முடைய வல்லமைகள் இன்றும் குறைந்து போகவில்லை கத்தா. நம்மளை பலத்தால் இடைக்கட்டி எங்கள் வழிகளை சுவைப்படுத்துற கத்தரே சோசரிக்கிறோம் ஆண்டவரே. கோணலான சுவையாக்குற தகப்பனாயிருக்கு. நான் உனக்கு முன்னே போய் கோணலான சுவையாக்குவேன் சொன்ன கத்த எண்களுக்கு அதில் உடை திரும்பு தாழ்வாலை முறித்து அந்த காலத்திற்கு பொக்கிஷங்கள் ஒளிபிடத்துக்கு புதியல்களை உங்களுக்கு தருகிற தகப்பன் நீங்கள் அல்லவா. நானே கத்தர் என்று நீங்களே கத்தர் நாங்கள் அறியும்படியாக வழிபடுகிற தகப்பனே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. சோஸ்ரம் ஆண்டவரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற

0: இனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோவின் தேவன் என் தேவன். ஆமா ஆண்டவன், நீங்க கத்தாவே அப்பா, நீங்க நல்லவர் நல்லவர் ஆண்டவர். இம்மட்டு நேரத்தில் எபினேசருக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதனால நாங்க சங்கீதத்தை அடுத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இன்னைக்கு சங்கீதம் 34 சங்கீதத்தை வாசிப்போம். கத்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமேன். சங்கீதம் 34 சங்கீதம் 1 தொடக்கம் 10 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்கு ஒரு வட வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34 சங்கீதம் 1 தொடக்கம் 10 வசனங்கள். கர்த்தரை நான் காலத்திலும் சுவாசரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்டப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. அமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த சங்கீதக்கார நாவால துதிக்கிறனால், அந்த நாவால துதிக்கிற அந்த காலத்திலும் அந்த துதியினால அவனுடைய சொல்லுகிறான், இங்க என்ன செய்யறாம், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. அப்ப நாங்கள் எங்கள் சூழ்நிலையை பார்த்து சூழ்ந்திருக்கிற மனுஷன் வார்த்தைகளை கேட்டு சுற்றத்தால் உச்சத்தால் பின்ன அயலத்தால் எதை பார்த்தாலும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த சூழ்நிலையை பார்த்து முறுமுறுக்கூடாது. எங்கள் நாவில துதி எழும்பவள், அந்த துதியினாலதான் எழும்ப எழும்ப குறைவெல்லாம் மாறும், அது நிறைவாகும். கர்த்தரை தேடுகிற இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். பதில் வரும் என்று நாங்கள் தேடாத படிச்சு பாதத்துல அமர்ந்திருந்தால் நிச்சயமாகவே அவர் பரிகாரி நம்மை பார்த்து நடத்துவார். பதிலுக்காக அவரை தேடாருங்கள். பாதத்தில் அமர்ந்திருந்து சமூகத்தை தேடுவோம், அவர் பிரசன்னத்தை நாடுவோம். நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை வேண்டு போகாது. ஆமேன். அவரை தேடுகிறவர்களுக்கு குறைப்படார், அவரை தேடுகிற இதுதையும் மகளும் என்று அதே சங்கீதக்கார சொல்லுவார். அப்படி அவரை தேடி மகிழ்வோம். அவரை தேடுவது எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் குறைவு இல்லை என்பதை விசுவாசத்தில் அறிக்கை பண்ணி ஜெயமடிப்போம். சட்டநாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாங்கள் ஊழியர்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ்லார் சிஸ்டர் டோலி.
1: பிரைஸ்லார் சிஸ்டர், பிரைஸ்லார்,
0: பிரைஸ்லார். அடுத்து வாருங்கள், ஊழியர்கான ஜெபத்தையும் துதி பாடலையும் உங்களோட உணரப்படுகிறேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி. முதலாவது கர்த்தர் எனக்கு கொடுத்த இன்றைக்கு வார்த்தையை கொடுத்த வசனத்தை என்னை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 9:1-2 வசனங்கள். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். ஆமே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. இப்பொழுது உங்களோட சமூகத்தை நாங்கள் உணரக்கூடியதாக உங்களோட பரிசுத்தமான ஆவியை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துகிற அந்த அந்த பரிசுத்தமான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். கோடி கோடி நன்றி அப்பா. நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டு உங்களுடைய உங்களோட சித்தத்தின் அதன்படி பேர் சொல்லி அழைத்து வந்தீர்கள் ஐயா. அதன்படியானவரே அவர்களே, உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிற உங்களுடைய அன்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, வரப்போற ஒவ்வொரு பாடல்கள், கீதங்கள், கவிதைகள், வார்த்தைகள் மூலமாக நீ எங்களையோடு பேசி புதிதாக புதிதான கிருபையை கொடுத்து பேச போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரருடைய தேவையில் சந்திங்க, யாவரையும் கூட இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. அப்பா, என்ன விதமான இடுக்கங்கள் வந்தாலும் அப்பா, நாங்கள் உங்களுக்கள் மகிழ்ந்திருப்பதற்கு தந்த இந்த பிராக்கியத்துக்கு நான் கோடி கோடி நன்றி. அப்பா, வரப்போறவர்களுக்கு ஆண்டவரே, யாவரும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சமூகத்துல களி கூர்ந்து உங்களோட பிரசன்னத்தை உணர்ந்து உங்களுக்காக வேண்டியே இன்னும் அதிகமாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் ஒவ்வொரு நிமிடமும் புதிதாக கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு புதிதான பாடல் மூலமையும் வார்த்தைகள் மூலமையும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல இந்த இவைகளை நடத்துற வானொலி சங்கமத்துல நடத்துற பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களையும் நான் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் அழைத்த அழைப்புக்கு ஆண்டவரே, எவ்வளவு விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த தடைகள், அதைத்தான் சொல்ல வந்த தடைகள் வந்தாலும் அவர் உங்களுக்கென்று எரிந்து பிரகாசிப்பதற்கு உங்களோட எண்ணெய் குறைவிடாமைக்கு உங்களோட விளக்கை மங்கி போகாத வண்ணமாக அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற சிஸ்டர் சுபாக்கான இன்றைக்கு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களுக்குள்ள மகள பண்ணி உங்களோட சமூகத்தை அதிகமாக அவங்களோட வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். சாரி, அவர்களுக்கு ஜெபிக்க மறந்து விட்டு அனுப்படியா திருப்பி ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, நன்றி.

புது பலன் தந்திடம் சத்துருக்கள் அழிந்து மாளுவார் விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புது பலன் தந்திடம் சத்துருக்கள் அழிந்து மா

நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வண்ணாந்தீர யாத்திரையல் கலைத்து நான் சோர்ந்து போகும் நே ரங்களில் நீசரி.

நான் தனிமை அன்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகி

0: அமே நாங்கள் கர்த்தருக்குள்ள செழிப்பாக செழிப்பாக பூவை போல அப்படி செழித்து கொண்டிருப்பதற்கு கர்த்தர் தான் அந்த அந்த அந்த மன்னாவை எங்களுக்குள் ஊற்றி, அவருடைய அன்பை ஊற்றி, அபிஷேகத்தை ஊற்றி, அவருக்குள்ள நாங்கள் மாழ்ந்திருப்பதற்கு தந்த இந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன் அப்பா. நேற்று இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் நீங்கள் கிரிகை செய்து கொண்டிருக்கபடியா நன்றி செலுத்துகிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் வேண்டும் என்று ஜபிக்க Rejoice in the Lord again, I say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியா இருப்பதே கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காண்டி அவர்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு கர்த்தர் இன்று மாலை நேரம் யாவருக்கும் புதிதான கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்துவார் ஆக என்று கூறி ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல். அந்த வனாந்திரை யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் வேளையில் மேஸ்திரி நமக்கு சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அவர் இழைப்பாளர் தருகிறார். நிச்சயமா வனாந்திரத்து மோசையை ஜனங்களை வழி நடத்தும் பொழுது அங்கே கத்தர் இழைப்பாளர்களை கொடுத்து நடத்தினார். ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் தான், ஆனால் மோசி அவ்வளவு வாய் நடத்தினார். ஜனங்களை முறுமுறுத்தவர்கள் வழியிலே மாண்டார்கள். நிச்சயமாக அவர் விசுவாசித்தார்கள், ஆனால் கரை சேர்ந்தார்கள். ஆமேன். அப்படியாக நாங்களும் கரை சேர்த்துடுவார், கலங்காதே. ஆமேன். அருமையான பாடல், அருமையா ஊழியர்களுக்கான பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் ஒரு மரப்பட்டாய் சங்கமானவருக்கு சங்கமிப்போம், கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர். ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நேரலுக்கான ஜெபத்தியர் எடுக்கவும் வானொலி ஆசீர்வதி ஜெபிக்கவும் எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா. ஒரு ஆமேன், ஆமேன். ஒரு காரியம் என்னென்றால், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சன்னிதானம் அவ்வளவு பெரிதாக எனக்கு மேல வந்து விழுந்தது. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கிறேன். கத்தர் என்ன சொல்றார் என்றால், கத்தர் என்ன மாதிரி உங்களோட அம்மாவோட 31 அங்க எங்க இருக்கிறாரு என்று எனக்கு தெரியல. இலங்கையில எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிற போலவே உங்களோடையும் இருந்து உங்களையே அந்த ஒரு மனதோட அவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இது முடிய போகிறது அவரோட நாமத்துக்காக. ஆமேன், ஆமேன். அத்துடன் உங்களோட ஆமேன், உங்களோட கணவருடைய டெஸ்டிமனியையும் கேட்டோம். அவர் என்ன மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கார் இதுவரையும், அது இன்னும் ஒரு பெரிய அற்புதமாக அவருடைய இருதயத்தை அவரிடம் கத்தரிடம் அவர் அடையில் வருவதற்கு கத்தர் அதை தொடர்ந்து செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ சிஸ்டர் சுபா. So thank you, Lord. Thank you, thank you, thank you, Lord, for that wonderful presence, Lord, in which you, Lord, you came upon me, Lord, to give this word, Lord, to my dear sister, Lord, and the very presence, Lord, that in which, Lord, you brought forth that very, way, Lord, in which you came and brought forth the witness in my heart and my spirit, Lord, how you were going to make it a mighty blessing, Lord, the same blessing, Lord, the same blessing that has no distance, because you are a God who has no distance, and the Holy Spirit has no distance, is going to be present with them and with her as well, Lord, as their daughter who is away from the family at this time, Lord. You would, Lord, embrace her with your love and your presence, Lord, and alongside with the family members, Lord, in Sri Lanka, Lord, as this, Lord, come together and memorialize their mother once again on the 31st, Lord, the death anniversary, Lord. So we thank you for that, Lord, and be with her, Lord, even as she is caring for her husband. And thank you for the miraculous way you have intervened so far, Lord, and bringing forth such an improvement, Lord. And this is nothing but your wonder working power of your, the way in which you have, Lord, coming into this family, because you are the one who takes the first place in this family. And I know, Lord, because of the way, Lord, that you have chosen this woman of God, and to, Lord, stand firm and stand still and see the salvation of God, which means the very foundation of Christ is laid upon that very place. And you're going to come through wonderfully, miraculously, even more what you have, Lord Jesus, in purposefully, Lord Jesus, you're going to bring it upon, Lord, to show forth your glory in this whole place, Lord, through her husband and her children and her life. And we thank you for what you have, Lord Jesus, in the future for them, Lord, to glorify your name in their lives, I pray. In Jesus' name, amen. As long as Jesus, Lord, even as the Lord at this very moment, Lord Jesus, many that have gathered, Lord, many that are, Lord Jesus, joining together, Lord, as one man, as in one spirit, Lord, in one mind, Lord Jesus. That is what your very church, your very body of Christ does, Lord. They come together, Lord, in spirit and in truth, Lord, in oneness of mind, oneness of spirit as one man. That's what one man does. That's what it means to say it's in the oneness of the mind and soul and spirit. So we thank you, Lord, as they come together, Lord, as they receive this blessing, Lord, that is going through from Nithya Valicham at this moment, Lord, even as Sister Subha along with me, Lord, is Lord already has a blessing, has been blessing us, Lord, and starting, Lord Jesus, in a wonderful way, Lord, with your presence being there, Lord, and many of them, Lord, have gathered, Lord. I know in my deep heart, in my spirit, Lord, that you are touching them, you are blessing them, you are drawing them closer to them as your spirit is moving upon them too, Lord. At this very moment, oh God, what you have, Lord, in store for the rest of the meeting here today, Lord, with Nithya Valicham, is going to bless them, Lord, immensely, Lord Jesus, as they come with open hearts and open minds, Lord Jesus, as they open their hearts, Lord Jesus, you're going to, Lord Jesus, bring much, Lord, into their hearts and lives, to bring the much of the blessing that you have, Lord Jesus, for them. Lord, I pray, oh God, even as they have gathered, Lord, with 97 stations along with them, Lord, the 97 stations that you have called out, Lord, to represent their own countries and send it out, Lord Jesus, is a wonderful way you have chosen them. This very blessing will rest upon them, Lord, in the way they have dedicated their time and service accordingly, Lord. This is nothing of us, Lord. This is nothing of man, nothing of the flesh. This is the spirit, Lord, that comes down from the glory above, and that is the glory in which you are blessing them, Lord. So I thank you, Lord, for the many blessings that are going into the people's lives, Lord Jesus. And I thank you, Lord, for Brother Leslie, Lord, who had made it all happen, put it all together, Lord, coming from all the way from Toronto, Canada, Lord. Sangamam Radio Gospel, Lord, has been chosen and called out in the last days, 10 days of ministry. And we thank you for that, along with his wife, Sister Rita. Lord, we give them, Lord, lay them at thy feet on thy altar, that you would continue to do what you have purposed, Lord. The time is short, Lord, that, Lord, we will do wonderful things, that you will even do a quick work in the last days, a quick work as your spirit is moving, Lord, to and fro, Lord, across the face of this earth, oh God. You are moving according to your will, your purpose, and your timing, Lord. And therefore, Lord, we are the ones you are sent your word, Lord, into the body of Christ that is emanating, Lord, through the presence of the living God coming and touching many through these media networks at this time, Father. So we thank you for that, Lord. And we thank you, Lord, for the wonderful way, Lord, even as Brother Mahindran has been hosting, Lord Jesus, alongside so many days, coming together, Lord, in one mind and spirit and using him accordingly as well. We remember him, Lord. And thank you, Lord, for his dedication and time and purpose in which you have called him, Lord Jesus, according to the times such as this. And Lord, therefore, Lord, we do not take this light. We take it, Lord Jesus, as something from you and you alone, in holiness and righteousness, in spirit and in truth. So we thank you for that, Master. Lord, even as you are ministering to your people, oh God, that have joined, Lord, we lay them at thy feet and at thy altar. Lord, no matter what their circumstances are, Lord, they are all, Lord Jesus, are your the human beings that you created in your image, Lord. Therefore, I pray, Lord, that you would put this same burden upon their hearts to witness, Lord, to call many more, Lord Jesus, to join them, Lord, as they have joined in the networks, Lord, however they have through their links, pass it on to their friends and family and acquaintances and neighborhoods, Lord, that they will all come and join, Lord, accordingly, Father. This is the witness in which you have called them, Lord. This end is the ministry is to witness and nothing else but witness. Therefore, Lord, I pray, Lord, that you would put this burden upon their hearts as well, and you would touch their hearts, Lord, and draw them closer to you, Lord. Even as they receive that blessing, Lord, they have a responsibility to share their blessings with others, especially, Lord, in terms of salvation, Lord, for the people, Lord, coming to know you, Lord, as their Lord and their Savior. I thank you, thank you, thank you, Jesus, for the many ways, Lord, and also thank you, Lord, for the rest of the servants that are coming into, Lord, bring forth your word, Lord. And even as Sister Dolly has already prayed, Lord, for them, Lord, Lord, remember them also, Lord Jesus, for Sister Brenda, Sister Praise Sister Subha and Pastor Anton Rasanayam, all of them lined up to bring forth your word, Lord. Anoint their lips, Lord. Bring forth that which is of yours. You have prepared upon their hearts that you will find, Lord Jesus, much room and much, purpose in which to fulfill, Lord. It is your word that you have said it will not come back to us void, but accomplish the thing it which was sent to. Therefore, we thank you, Lord, for that very wonderful way in which you are going to work, Lord Jesus, through your word, Lord, and that they will find, Lord, solace and comfort and love and peace and joy emanating into their hearts and lives through the word of the living God, and bondages broken and the yokes removed and chains falling off. In the name of Jesus, I pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you. Thank you for blessing you and your family, your ministry. Thank you, sister.
2: Thank you, Sister Subha. God bless you.
1: Amen, amen. Auntie. சரியாற்றோன்ற நேரம் 7:34 நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலியின் நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்கள் எடுத்ததாக இணைய போற நிகழ்ச்சியானது கண்களை ஏறெடுப்போம் முத்தாசிவர் பர்வதத்துக்கு நேராக. அதனைத் தொடர்ந்து 8 மணியிலிருந்து வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். வார்த்தையின் வெளிச்சத்தில் முதலாவது செய்தி எடுத்து வருகிறார்கள் என்று சகோதரி பிருந்தா அவர்கள் இணைய மாட்டார்கள். சகோதரி கிரேஸ் அவர்கள் முதலாவது தேவ செய்தி எடுத்து வருவார்கள். இரண்டாவது தேவ செய்தியை சகோதரி சுபாலங்க அவர்கள் எடுத்து வருவேன். மூன்றாவதாக எங்களோட பாஸ்டர் அன்றன் ராசநாயம் அவர்கள் எடுத்து வருவார்கள். இறுதியாக நாங்கள் நன்றி சபத்தை முடிவு சபத்தை ஏறெடுத்து நாங்கள் முடிவு கொண்டு வந்து மறுவழிப்போடு நாங்கள் இணைவோம். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதிக்குழாய் கடந்து செல்வோம். இந்த நேரத்திலும் இருந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் தங்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வரும் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையுங்கள், அலையுங்கள், தரப்பின் வாசல நிற்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதை ஜபிப்பதும் நிச்சயமாக ஜெயமே. ஜபித்த ஜபம் தேர்த்தி தரும். ஜபிக்காவிட்டால் உங்கள் ஜெயம் நமக்கு கிடைக்காது. அப்பா இடத்தை நாங்கள் சொல்லாவிட்டால் அப்பா நமக்கு பதில் தர முடியாது. அப்பா இடத்தில் நிச்சயமாக எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை கூப்பிடும் பொழுது அப்பா எங்கள் உள்ளத்தில் எங்கள் ஆராய்ந்தவர், தூரத்தில் எங்கள் நினைவுகள் அறிபவர், அப்படிப்பட்ட அப்பா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவர். அந்த ஆவியான இடத்துல நம்மை ஒருமுறைப்படுத்துவோம், ஒருமுறைப்படுத்துவோம். ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ளும் போது நிச்சயமாக அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். அப்படியாக இணைந்து ஜெபிப்போம். அழையுங்கள். கத்திரி நாமத்தை ஒன்றாக நாங்கள் முகமைப்படுத்துவோம். தங்க வானொலிகள் சங்கமிப்போம் நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில். கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வெறும் பருவத்துக்கு நேரம் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். முதலாவது நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். எங்களோட முதலாவது கண்களை ஏறெடுக்க ஒத்தாசு வெறும் பருவத்துக்கு நேராக சிஸ்டர் டோலி அவர் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வெறும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது. இந்த காலநிலை மாற்றங்கள், சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்தவைகள் தான். அந்த மாற்றங்களினால சரீர பலவீனங்கள் அநேகருக்குள்ள மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. அநேக வியாதிப்பட்டு கீழே போறார்கள், பலவீனத்துக்குள்ளே இருக்கிறார்கள். விசேஷமாக இந்த வயது முறிந்தவர்களுக்கு அவிசேஷமாக ஜெபியுங்கள். இந்த கற்பிணி தாய்மாருக்காக ஜெபியுங்கள். அவர்கள் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு இந்த காலங்களோ, இந்த கொள்ளை நோய்களோ, இந்த காலை மாற்றங்களோ, இந்த மாற்றத்துக்குள்ளே அவர்களை முடக்கி விடாதபடி கத்தர் இந்த முதிர்வயதின் கணித அந்த புஷ்டியும் பசுமையுமாக இருக்க கத்தர் கிரியை செய்யும்படியாய் முதிர் வயதில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஜெபிங்க. கற்பிணி தாய்மாருக்கு ஜெபிங்க. உங்களை நான் ஒரு
3: நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு சீனியர்ஸையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா முதியவர்களை ஆண்டவரே நாங்க கனம் பண்ண வேணும் ஆண்டவரே. அவர்களுக்கு அப்பா தனிமையான இருக்கிற நேரங்கள் அப்பா உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை அவர்கள் உணரக்கூடியதாக உங்களோட அன்பினால் அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட உங்களோட அன்புல நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே அவர்களை அப்பா நீங்களே எங்களுக்கு கண்மேலேயும் எங்களுக்கு ரட்சிப்புமானவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உயர்ந்த அடைக்கலமானவரே உங்களை உங்களுக்குள்ள அடைக்கலம் பொந்து இருப்பதற்கு இந்த முதி வயது உள்ளவர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஸ்ரீலங்கா மட்டுமில்ல, உலகம் எங்கும் ஆண்டவரே யாவரும் எத்தனையோ விதமான வழியில அவர்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கண்ணீர் வடித்து தனிமையான ஒரு லோன்லினான ஒரு தனிமைப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவித்து அவர்கள் லோன்லினஸ்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த இந்த வயது போன அப்பா இவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சீனியர்ஸ் ஆண்டவரே, வயது போன இந்த இந்த இந்த அம்மாக்களே, இந்த அப்பாக்களே ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பிடுங்க இவர்கள் ஆண்டவரே. வயது போயிருந்தாலும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் இன்னும் அப்பா அவர்களுக்கு அப்பா கனம் பண்ணி அந்த உங்களுடைய இயேசு நாமத்தின் மூலம் அவர்கள் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு இரக்கத்தின் ஆவியை, ஒரு தயவு நிறைந்த ஆவியை இந்த வயது போனவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற மியூ அப்பா. உங்களால் முடியா காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா அப்பா ஆண்டவரே, உன்னதமானவரே, மறைவில் இருக்கிறவரே, உங்கள் நிழலில் கீழே தங்கி இருக்கக்கூடியதாக இவர்களுக்கு ஒரு புதிதான பலனையும் அன்பையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜீவனில் பார்க்கில் உங்களுடைய கிருபை பெருது ஐயா, உங்களுடைய கிருபை பெருது ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால் இவர்களை முடி சூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இவங்களுக்கு ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும் படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா நீங்க வாக்கு தத்தம் செய்தர், வாக்கு மாறாதர், நீரே கண்மலையான தேவன். அப்பா இவங்களுக்கு ஒரு புதிதான பெல்லனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் தனிமையாக இருக்கும் பொழுது அப்பா உங்களை நோக்கி கூப்பிடுவதற்கு அவங்களுக்குள்ள ஒரு புதிதான ஜெப ஆவியையும் உங்களுடைய அப்பா வேண்டுதலையும் அவர்களுக்கு கேட்கக்கூடியதாக, உங்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடியதாக அவர்களுக்குள்ள ஒரு புதிதான அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க தன்மையான வாழ்க்கை வாழாத வண்ணமாக எங்களுக்கு ஒரு தருமே இல்லை என்று கூறும் பொழுது அப்பா நீங்க உங்களோட திருக்கரத்தினால அவர்களை ஏந்தி, அவர்களை உங்களோட உள்ளங்கையில மறைத்து, உள்ளங்களை கையில வரைந்து, உங்களோட அவர்களோட பேரை உங்களோட ஜீவ புத்தகத்துல எழுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இவைகளுக்கு எல்லாம் உங்களோட ரட்சிப்பே பெரிதாக இருக்கிறது அப்பா. உங்களோட இரத்த கோட்டைகளை இவர்களை மன்னித்து இவங்களை இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள தள்ளப்படுத்தும் படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வயது போனவர்களை ஆண்டவரே நீங்க ஒரு போலும் புறக்கணிக்க மாட்டீர்கள் ஆண்டவரே. அப்பா அந்த ஏழை கூப்பிட்டால் அவளை நீங்க அப்பா விசாரிக்கும் பொழுது அவளுக்கு நீங்க வெற்றியை கொடுக்கிற தகப்பனா இருந்து வெற்றியை கொடுத்தீர்கள் ஆண்டவரே. அது போல இப்பொழுதும் ஆண்டவரே இவர்களுக்கு தனிமையால இருக்கும் பொழுது உங்களுடைய கிருபையை முடி சூற்றும்படி, கிருபையின் மூலமாக அப்பா அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபியினால முடி சூற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. பிரெக்னன்ஸ் பேரண்ட்ஸுகளுக்கு வருகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களை ஆண்டவரே பலவீன நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு புது பலனை கொடுத்து அவர்களை ஆண்டவரே கண்ணுமணியமாக காக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க சோர்ந்து போறவனுக்கு அவர்கள் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறீர்கள் ஆண்டவரே. கத்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்பா. அதே போன ஆண்டவரே ஓடினாலும் இல்லைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென் அப்பா. என்ற பலவீன நேரங்களை நான் சோர்ந்து போகாத வண்ணமாக என்னை உயிர்த்து எழுப்பிட தகப்பன் நீங்க ஐயா. நீங்க ஜீவனுள்ள தேவன், நீங்க ஜீவனுள்ள தேவன். பலவீனத்துல எங்களை அப்பா எழுப்பி அப்பா நாங்கள் உங்களுக்குள்ள மகிழ்ந்திருப்பதற்கு தந்த இந்த மக்கா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்படி எத்தனையோ பேர் ஆண்டவரே எல்லாரெல்லாம் கைவிடப்பட்டு தனிமையான வாழ்க்கையில் இருக்கிற வாலிபர்களுக்காணி வருகிறேன். எத்தனோ வாலிபர்கள் ஜாப் இல்லாமைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களே நாங்கள் சந்திக்கும்படியா ஜபிக்கிறேன்ப்பா. அப்பா அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக நானே நல்ல மேய்ப்பர் என்று கூறியபடியாண்டவரே உங்களுடைய கரத்துல அவங்களை வச்சு வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஐயா. உங்களோட வாக்குத்தத்தை நிறைவேற்ற
0: ஜபங்களை கேட்டு எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு முன்பாக நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது எங்களுக்கு ஜபங்களுக்கு பதில் கொடுத்த ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலும் முடிசூட்டி வர்ற அன்புக்கு அவனின் நன்றி செலுத்துறேன். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. கர்த்தரை ருசித்து பாருங்கள். அப்பொழுது அவர் யார் என்பதை நீங்க அறிவீர்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே உங்களோட வார்த்தையின்படி அப்பா யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. கர்த்தரின் மேய்ப்பராயி
3: தண்ணீரை அவர்களுக்குள்ள ஊட்டி ஆண்டவரே, இந்த வயோதிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே இவர்கள் உயர்த்துவதற்காண்டவரே, உங்களுடைய அன்பால அனைத்து உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்களுக்கு ஒரு புதிதான கிருபையை கொடுத்து கொடுத்தபடி நான் நன்றி சொல்கிறேன். இந்த மாலை நேரப்பா, இந்த ஜப வேண்டுகளை அது அறிந்தும் அறியாமைக்கு உங்களை அறியாமல் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாவரும் உங்களோட யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவன கூறி எங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுத்த தகவலுக்கு நன்றி சொல்லுகிறேனப்பா. நீர் நல்லவர், நீர் போதுமானவர். யாருடைய கண்ணீரை துடித்து ஆசிர்வதிக்கிற கிருவேலுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜபிக்கிறேன். இயேசுவி நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். ஜெபத்தியெல்லாம் கத்தர் கேட்டு அவன்றும் ஆமீன் என்று பரிதருவார். நாங்கள் விசுவாசிப்போம். தொடர்ந்து ஜெபியுங்கள். கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபித்த உங்களை நிறைவாசிர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது கண்கள் ஏறெடுப்பு மொத்த ஆசிரியரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாளும் அடுத்ததா கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் ரஞ்சனி அழைப்பு கொண்டு வருவோம். பேசுவோம் சிஸ்டர். பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதி உண்மையிலேயே மத்திய கிழக்கு நாடுகளாக, மிடில் ஈஸ்ட் நாடுகள், விசேஷமாக இஸ்ரேலுக்கு ஆச்சபியுங்கள். அங்கே இறைச்சனுக்கு ஆயத்தப்படுகிறார்கள். அது மாத்திரமில்ல, கத்தரங்கை பெரிய காரியங்கள் சிறந்த நாட்களை செபங்களை கேட்டு அவர் பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். காசா மக்களுக்கு ஆச்சரியங்கள், அந்த மக்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். இந்த பலஸ்தீன மக்களுக்கு ஆச்சரியங்கள், அவர்கள் மனக்லேசமாயிருக்கிறார்கள். இந்த நாட்கள் அவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாட்டும். இந்த பெருமையின் ஆவியல் பல ஆசைகள் பதவி மோகங்களால் அன்றைக்கு யுத்தங்களும் அங்கங்கே அடக்கு முறைகளும் பெருகிக்கொண்டு எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி கொடுக்க வேண்டும். அவரே ராஜாவா இருந்து செயல்பட வேண்டும் என்று செபியுங்க. உங்களுக்கு நான் ஒருமனப்படு.
2: Amen, amen, amen. Yes, Lord, as we come, Lord Jesus, these are precarious situations, Lord. Lord, situations that we cannot even fathom or comprehend, Lord. Only through your spirit, Lord, you can pray through these situations, O God. According to your will, O God, in the name of Jesus, I pray. Lord, you have promised us, Lord, that your spirit would, Lord Jesus, pray and intercede through us according to your will. Lord, I thank you for that, Lord. Now, we, Lord Jesus, as we come, Lord, as a church, as a body of Christ, Lord, agreeing together and standing, Lord Jesus, in the gap, Lord, and pray, Lord, for the Middle Eastern countries, especially, Lord, for Iran and Gaza and Israel as well, Father. Lord, we pray, O God, you who are, Lord, the God of our salvation, the God who created us in your image, the God who has, Lord Jesus, given, Lord, certain things, Lord, to certain countries, even, Lord, yes, even as you have called Israel as the apple of God's eye, that is your choosing, Lord. That is the way you have chosen out, Lord. That is not a man, Lord. This is something that came from the Almighty God who came and created this world and put that place in the way you have wanted it to be, because you show forth, Lord, not only Lord Jesus and coming into Jerusalem and being born again, you're going to come back and put your feet, Lord, on the Mount of Olives, Lord, when you come back again, Lord. Lord, therefore, Lord, you have chosen that city of Jerusalem, Lord, that heavenly Jerusalem would show forth, Lord, oh God, in that manner as well. Lord, I thank you, Lord, and Lord, now even as Lord Jesus, our Lord, encumbering these situations, Lord, as part of the Middle Eastern nature of things as it's going on with Iran, Lord, you have shown forth, Lord, yourself with much of your presence, Lord, in Iran, much of the Muslim people, oh God, even up to the place of Mecca, to everywhere else, Lord, in Iran, Lord, oh God, you have shown forth, Lord, into the people, even through the clouds of glory coming with visions and open visions and dreams and all kinds of ways in you have been, Lord, calling out to them, Lord, even on the first day of the war, the very first day of the war, you had shown yourself, and 5,000 calls went into the Christian networks where they have asked, how do I find Jesus? How do I know him? How do I accept him as our Lord and our Savior? That was your wonder working miraculous way that you intervene, Lord Jesus, upon this nation, that you still have your hand upon this nation, oh God, upon your eyes upon this nation, oh God. They are in many ways, Lord, they have still been special to you, Lord, no matter how the world looks at it or how it comes through, Lord, because you created them in your image just as much. You heard Hagar in the wilderness, oh God, and you saw her, Lord, and she, Lord Jesus, had favor upon her because of that, and Lord, because of the way, Lord, it happened, oh God, you have still shown, Lord, sir, mercy and grace, and Lord, coming into their lives, Lord, and revealing yourself. And many have accepted you as their Lord and your Savior. Now I pray, O God, on behalf of Iran, let your will be done, Lord Jesus. Let your kingdom come on earth as it is in heaven, right in Iran, I pray in the name of Jesus. Show forth, Lord, mightily, Father, and let them see, Lord, oh God, that you are the God of all miracle. You are the God of our salvation. You have already been showing, Lord Jesus, in many, many ways, many testimonies, mighty testimonies coming from mighty men of God, mighty people in hierarchies have coming and testified about how you are coming, Lord, and revealing yourself to them, Lord, and calling them as Lord and as their Savior, and going underground because of that, giving up wealth, giving up positions, giving up everything, Lord, because you have become so precious to them. I thank you for that, Lord. I thank you for that. This is the wonder working, open, miraculous testimony of your people coming now, Lord, from the Muslim backgrounds and everywhere else, Lord, because no matter what race, color, religion, they all belong to you. You created them in your image. That is the way, Lord, you want us to pray, Lord. The way you have given us that promise, oh God. Therefore, Lord, we stand in the gap and we cry out to Lord, to you, Lord Jesus, the way you have already shown, the way you have already brought them out, Lord. Many imams, many people, oh God, from that Muslim world are coming in to know you, to call you as their Lord and their Savior, even though they have already seen you as a prophet or whoever, how they have acknowledged it, Lord. It's beyond that, Lord. You are the God of our salvation. You are the God who came to save their souls. That is where they are at, Lord. That is why they are coming and accepting us, your Lord and their Savior. So I thank you for that, Lord. Thank you for the protection of Iran, Lord. Thank you for the protection of the people that you created and put them in that place, Lord. When King Cyrus came out of Iran, the old Persia, it was known to be, and still is Persia in your eyes, Lord, that you brought him out, Lord, as King Cyrus to stand in the gap and go into Jerusalem and rebuild the temple, oh God. You sent him out, Lord, oh God, and called him out, Lord, as King Cyrus to do this job. And if you had done that, Lord, through Persia and a king out of Persia, there's nothing, Lord Jesus, is impossible with you, Lord. You can still continue to do that, Lord, between Iran and even Israel, Lord. Israel was the temple that was built by this king, going into Jerusalem and rebuilding the temple. You can do even miraculous situation that we could not even expect or see or heard, oh God. That is what your promise says. So we stand upon that promise, oh God. Now I pray, Lord Jesus, for the people, Lord, of Israel and Jerusalem and all the rest of the apple of God's eye. Lord, you have called it the apple of God's eye because that is a special, special, special place with the chosen people living in it. Therefore, oh God, no matter how we see it, how the world wants to see it, Lord, we know how you are looking at it, Lord, because the way you have promised it, and you nothing goes beyond your word, beyond your seeing, beyond your will and your purposes for this very place that you have put upon the map of this world, oh God. Even though the entire world will turn against it, Lord, you will fight their battles, you will bring it to pass, that which is yours, Lord, at the end, oh God. No matter what happens, Lord, you're going to come back, Lord, to this very Mount of Olives and put your feet on it, and the millennial living will start. But before that, Lord, you won't even come into the crowns of glory, Lord, and it, all people that will see you, Lord, starting from the Jew to Greek to Lord, the Gentiles to everybody else, Lord, will acknowledge you as their Lord and their Savior. Every knee shall bow, every tongue shall confess that you are Lord. And I thank you, Lord, starting from the Oriental cities to Sri Lanka to India to all of the Oriental countries to North, South American continents to, as I remember, even African continents, North Africa, South Africa, Australia, Lord, as a continent, and European continent, Lord Jesus. Lord, these are your people. These are your people, oh God. You created them all in your image, Lord. You are coming soon, dear Lord Jesus. Therefore, Lord, do that quick work you promised to do, oh God, that they will all acknowledge you. They will all see you. They will all know that when you come, Lord, they will not be ashamed of your coming. But Lord, they will know, yes, it has been said, we have heard it too many times. But Lord, let them not, Lord, deviate from it. Let them not ignore it. But make this time, Lord, precious before you and them, and accept you, Lord, as a time that you have called them out. In the name of Jesus, I pray, and make you Lord and their Savior. In Jesus' name, amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you, sister. Thank you, God, for me. Thank you. Thank you. You're spending time. God bless you and your family, your ministry. Amen.
2: Thank you. God bless you, Sister Suba.
1: ஆமென். கட் பட்ஜெட். நாங்கள் இணைந்திருப்பது தந்தலியரடு பூமுத்தாசி உயரம் பருவத்துக்கு நீரன்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கத்தர் நல்லவர். இதனாலும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். இந்த நாட்களில் வியாதி பலவீனத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிப்போம். கத்தர் பெரிய அடியிருந்து சுகம் கொடுக்கும்படியாக செபிப்போம். எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாமல் இருக்கிற எத்தனையோ வைத்தியசாலையில் இருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரப்படுவோம். என்னோடு ஒருமனப்படுங்கள், நாங்கள் கண்களை ஏறெடுப்போம், செபிப்போம். அவசரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி நன்றி. இதனாலும் என கொத்தாசிரம் பருவத்துக்கு நீராவி என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திரத்தில் என கொத்தாசு வரமண்ட விசுவாசத்தோடு அப்பா இந்த செவ்வக்குறிமண்ட திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன் ஆண்டவர். யாதி பலவீனத்தோடு ஐயா டாக்டர் மாறால கைவிடப்பட்ட சூழ்நிலையோடு யாரெல்லாம் இருக்கின்றார்கள், யாரெல்லாம் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் அவட திருப்பாதத்துல வருகிறேன். நானே உந்தன் பெரியாரிய கத்திரண்டு சொன்னீங்களே, இதனாலும் கத்தா இதுவோ மதித்தன் சதாகாலம் உயிரோடு இருக்கன்று சொன்ன தேவன், அந்த உயிர்த்தந்த வல்லமை நான் பேசுகிறேன் ஆண்டு, அந்த உயிர்த்தந்த வல்லமை நான் அனுப்புகிறேன் ஆண்டு, சாவுக்கு ஏதுவான சரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை நான் அனுப்புகிறேன் அப்பா. மருத்துவம் கைவிடலாம், மருந்து கைவிடலாம் அப்பா, ஆனா நீங்க சொன்னீங்களே நான் உன்னை விட்டுவிட உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கத்தர் நீங்க வல்லமைப்பனே அவசர சீச்சல சத்திர சீச்சல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் செபிக்கிறோம் ஆண்டு, மூச்சுத்திரளோடு நெஞ்சு வலிகளோடு போராடி கொண்டு ஒவ்வொரு உள்ளத்துக்காக செபிக்கிறோம்ப்பா. தகப்பனே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட கேட்கும் அப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டு, அப்பாவுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாற்று உம்மாலாகும் ஆண்டவர். அப்பா நீர் பெரியவர், நீர் பெரியவர், அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிற தெய்வ வார்த்தையான நீர், வார்த்தையில மகிமைப்படுற நீர், உன வல்லமைக்க குறைந்து போகவில்லை அப்பா. நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். அப்பா எதற்காக தருகிறோம் கயங்கள் ஆற்றுவீராக, ஒரு தலைமையிலான சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் படி செபிக்கிறேன் அப்பா. சொன்னீங்களப்பா நான் விசுவாசிக்கிறேன், வியாதியை விட அப்பா எடுக்கிற மாத்திரம் மருந்தால் களைப்பு இழப்பு பலவீனங்கள் அறிவியலே அப்பா. நாளும் அந்த பலவீனத்தோட பலன் விளங்கட்டும் அப்பா, இழைப்பு களைப்பில அடித்து பாடுவீராக, உச்சந்திர உள்ளங்கள் நாடி நிறம் வெள்ளம் நிறம் உடைய வல்லமை பாயட்டு மாட்டவர். எந்தெந்த மறைவில் இருந்த கிருமி தாக்கங்கள் இருக்கும், அந்த கட்டிகள் இருக்கும், இயேசுவின் நாமத்தில் அப்படிங்கிறீங்களப்பா. ஒரு அற்புத செய்ய போற தலைவனுக்காய் நான் நன்றி செலுத்தி செபிக்கிறேன்ப்பா. அப்பா என்று பரவுற கொள்ள நோயளை காய்ச்சல், இந்த கொள்ள நோயளை தடுத்து நிறுத்துங்காட்டவர். யாருக்கும் எந்த பலவீனங்கள் மேற்கொண்டு தாதுபடிக்க நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்க. அப்பனே வாதையங்கள் கூடாரத்தை அண்ணுகாலபடி பொல்லாப்பு நேராதபடி நீங்க கிரிய செய்வீரா, நீர் விடுதலை கொடுப்பீராக, நீர் வேலி போடுவீராக, இயேசுவின் நாமத்தில் கொடுக்கும். அப்பா எங்க மறக்கிற போல எத்தனையோ பிள்ளைகள் அப்பா, இந்த சிக்ஸ்டன் ஹாஸ்பிட்டல கண்ணோக்கி பாருங்கப்பா, முடங்க நாட்கள் போதும் அப்பா. அப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எழுந்து நடக்க பார்க்க பேச மோடு உறவாட அந்த பிள்ளைகளை எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. அந்த ஹாஸ்பிட்டலே மாறட்டுமனப்பா, உங்களோட துதியும் கூடாரமாய் மாறட்டுமனப்பா, இயேசுவின் நாமத்தில் அங்க விடுதலை பேசி செபிக்கிறனப்பா. இந்த அகப்பனே நாட்கள் மாட்டவர் அப்பா, கிட்னி ஃபெயில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா, டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா ஜெபிக்க, ஒவ்வொரு பிள்ளையோட கிட்னி பாதியை தொடுவீராக, உயிர்ப்பிக்க வல்லமைகிரிய செய்வதாக, என் தகப்பனால் எல்லாம் கூடும் இருந்தப்பா, உங்களுடைய ஆணை கட்டப்பட்ட கரம் அதை வைத்து தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கும். அப்பா, சுகர் வியாதியோட போராடிக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா ஜெபிக்கும். ஸ்ட்ரோக் வியாதியில பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கா ஜெபிக்கும். அப்பா, நம்ம தலைச்சி ஓடுற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கும். என் தகப்ப, நீர் பெரியவர், உலகத்தில் இருக்கிற எங்களுக்குள்ள இருக்க நீர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்து உடம்புல விட்டுதலை ஆக்கி சுகத்தோடு பலத்தோடு நீ காய்ச்சோடு வாழ வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கும். என் தகப்ப, நீங்க விடுதலை ஆக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஒரு நல்ல கருத்துக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நாங்கள் விண்ணப்ப சத்தத்தை கத்த கேட்டிருக்கோம். கத்திற்கு சோஸ்திரம். முடிவாக முடித்து செபிப்போம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, இந்த கண்களை ஏறெடுப்போத்தாசு பருவத்துக்கு நேரான்ற பகுதியில இந்த சிறப்பின் வாசல் எங்களை தந்தீர், அதுக்காக நன்றி ஆண்டு. அவ்வளவு வேணும் தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க பாராட்டின தயவு நேரத்துக்காக, அப்பா அவட பாதத்தை முத்தமிழ செய்யற நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஏன்னாலும் இடத்திற்கு ஒப்புவித்த செபங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் அதிகரப்புற கிருபைக்காக நன்றி அப்பா. என்னாலும் உடைந்து செபித்ததோடு சிசுக்காக நன்றி செலுத்துறோம். சோதனைக்கு நல்ல சுகவில் ஆரோக்கியத்தை கொடுங்க. கணவன் பிள்ளைகளை பொறுப்படுங்க. தத்தால வீட்டை மூடுங்க, வாகனத்தை மூடுங்க. வழிகள் எல்லாம் சோதனை பிள்ளைகளை பாதுகாத்து கணவனை பாதுகாத்து கையின் பிரியாசத்தை ஆசீர்வதிங்க. ஒப்பீடு செபிக்க நன்றி செலுத்தன். அதே போல இணைந்து செபிதாசுரஞ்சனிக்கா நன்றி செலுத்தன். சோரிய குடும்பத்து கணவனையும் பிள்ளைகளையும் பொறுப்படுங்க. குடும்பத்தை வேலி அடித்து பாதுகாத்து சில மினிஸ்ட்ரி ஊழியர்கள் ஆசீர்வதிங்கே. அப்பா அதிகாரத்தோடு செபித்தார்கள். ஊட்டப்பட்ட செபாவிக்காய் நன்றி. இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் உள்ளத்தின் ஆழத்துக்கு வாஞ்சியில் அறிவீர். மக்கள் எழுந்து பிரகாசிக்கணும், ஏதாவது செய்யணும் என்று அப்பா நிற்கிற நேரங்கள்ல உடனாவும் மகிமைப்படும். உடைய மகிமை வெளியரங்கம் ஆவதா, மாசமான சாவும் உலகமாய் காண்பதா. இயேசுவின் நாமத்தில் நல்ல கருத்து குழப்ப கொடுத்து நன்றி செலுத்தி செல்விக்கிறேன். அதே போல அடியாளம் கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்து. உடனும் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துருங்க, எல்லைகளை விசாரப்படுத்துங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி செபிக்க. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியும் கரத்தை தருகிற வெளிச்சத்தின் தேவன் வெளிச்சம் கொடுக்கப்பதற்காய் நன்றி அப்பா. தொகுத்து வழங்கத்தக்க சத்துவத்தை வெள்ளத்தை சௌரஞ்சனை கொடுத்து வழி நடத்துங்க அப்பா. உட வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் இதுவரை நீரவன் கண்களை ஏறெடுப்போம் மொத்தாசுவரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில நாங்கள் இணைந்திருந்தோம். தொடர்ந்து இணைய போகிறோம். வார்த்தையின் வெளிச்சத்துக்கு நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சம், வெளிச்சத்தில வெளிச்சம், நித்திய வெளிச்சமாய் வெளிச்சம் கொடுக்கிறது. அது வார்த்தையின் வெளிச்சமாக முதலாவது செய்தி எடுத்து வரப்போறாங்க சிஸ்டர் கிரேஸ். இரண்டாவது செய்தியை அங்கவர்கள் உங்கள் சகோதரி இணைகிறேன். மூன்றாவதாக தேவ செய்தி அன்றன் ராசமயம் பாஸ்டர்கள் எடுத்து வருவார்கள். தொகுத்து வழங்க சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை அழைக்கின்றேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
1: பிரைஸ் லார்ட். தொகுத்து வழங்குங்கள். நாங்களோடு ஒரு மனப்படுகிறேன். நாங்கள் இணைகிறேன். கர்த்தர் நான் ஒன்றை மகிழ்படுவதால்.
2: ஆமென், ஆமென். Thank you. God bless you. நாங்கள் அடுத்ததாக இதை ஆமேன் இதை தொடர்ந்து நாங்கள் முதலாவது செய்தியை எங்கள் மத்தியில் களையத்தில் வந்து நிற்கிறார் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள். அவர்கள் கத்தர் கொடுத்த வார்த்தையை எங்களுடன் வந்து பகிர்ந்து கொள்வார். அவரை நாங்கள் இப்பொழுது அவளுடன் அரவழைப்போம். சிஸ்டர் கிரேஸ்.
4: Praise the Lord, sister.
2: Praise the Lord. உங்களுடைய குரலை கேட்க நன்றாக இருக்கிறது. கத்தர் உங்களுடைய இருதயத்திலேயும் அவருடைய ஆவியினாலே உங்களுக்குள்ள கொடுத்த வார்த்தையை வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். 200 நாடுகளும் நிற்கிறார்கள் கேட்பதற்கு ஆர்வலுடன். கர்த்தர் உங்களை உபயோகிப்பாராக. God bless you.
4: Amen, amen. Thank you, thank you. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் பிதாவே கொடுக்க போற இந்த வார்த்தை கூடாக ஆண்டவரே 30ம் 60ம் 100ம் தனியான பலனை கொடுக்கத்தக்கதாக இருதயத்தில் எப்பொழுதும் விதை விதைக்கிறது. அந்த விதை தேவனுடைய வார்த்தையா இருக்கும்போது அந்த வார்த்தையின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து எல்லாரையும் பேதைகள் எல்லாரையும் உணர்வடைய செய்யறது ஜீவ வார்த்தை. அப்படியாக இந்த நாட்கள்ல நான் இதை கொடுக்க போற வார்த்தை என்ற தேவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள் மங்களை வழி நடத்துற சத்தியபரனான ஆவியானவர் தகுப்பனே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால்தான் பிழைப்பான். அப்படி பிழைப்பூட்டும் வார்த்தை எந்த பிரஸ்தாபத்தை பார்க்கிலும்